0: நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹாங் தாட் அரசாங்கம் ஒற்றையருக்கான கூடுதல் வீடமைப்பு திட்டங்கள் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஒற்றையர் மூத்தோர்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் தொடர்ந்து வீடுகளை கட்டும் என்றார் அவர். பெரிய குடும்பங்களின் குடியிருப்பு தேவைகளை எவ்வாறு சிறப்பாக பூர்த்தி செய்வது என்பது குறித்தும் அமைச்சர் ஆராய்வதாக திரு சி சொன்னார். முதலில் சிங்கப்பூர் முழுவதும் உள்ள பல்வேறு வட்டாரங்களில் எப்படி பெரிய வீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என்பதை ஆராய வேண்டும் என்றார் அவர். பெரிய வீடுகள் என்றால் செலவும் அதிகமாக இருக்கும். எனவே வீடுகளை கட்டுப்படியானதாக வைத்திருக்க பெரிய குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்குவது பற்றியும் பரிசீலிப்பதாக சிஎன்ஏயிடம் பேசிய திரு சி சொன்னார். தேசிய வளர்ச்சிக்கான மூத்த துணை அமைச்சர் சுன் ஷுவேலிங் பிடிஓ கழக வீடுகளின் விலைகள் உயர்த்தப்படாது என்று உறுதியளித்துள்ளார். இவ்வாண்டின் தேசிய தின கூட்ட உரையில் பிரதமர் லாரன்ஸ் வாங் வீடு வாங்குவதற்கான வருமான உச்சவரம்பு அதிகரிக்கப்படும் என அறிவித்தார். இதன் காரணமாக பிடிஓ வீடுகளுக்கான தேவை அதிகரிக்கக்கூடும், வீடுகளின் விலைகளும் உயரும் என்று கவலைப்பட தேவையில்லை. உயரும் தேவையை சமாளிக்க வீடுகளின் எண்ணிக்கை போதுமானதாக இருக்கும் என்று திரு அடிஷ்வேலிங் கூறினார். ஒற்றையர் மூத்தோரின் வீட்டு தேவைகளும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். அரசாங்கம் ஈரரை பிளெக்சி வீடுகளின் எண்ணிக்கையை சுமார் 50 விழுக்காடு அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டின் தேசிய தின அணிவகுப்பு பாடாங்கில் இடம்பெறவுள்ளது. 1966 அங்குதான் முதல் அணிவகுப்பு நடந்தது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தில் தேசிய தின கொண்டாட்டங்கள் சுமார் 20 முறை நடைபெற்றுள்ளன. தேசிய தின அணிவகுப்பு 2027 தேசிய சேவை தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகள் ஆனதையும் குறிக்கும். பாடாங் பழகப்பட்ட இடமாக இருந்தாலும் புதிய யோசனைகளை புகுத்தி அணிவகுப்பை சிறப்பான முறையில் நடத்த ஏற்பாட்டுக் குழுவிற்கு சவால் கொடுத்திருக்கிறது பதாய் தற்காப்பு அமைச்சர் சஞ்சுன் சிங் கூறினார். ஒவ்வொரு தேசிய தின அணிவகுப்பிலும் புதியவனவற்றை செய்து நாட்டின் ஆற்றலை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த ஆண்டின் தேசிய தின அணிவகுப்பிற்கு பிந்திய பாராட்டு நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார். தாழ பறக்கும் மின்சார விமானங்களை பயன்படுத்தி மக்களையும் சரக்குகளையும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் சிங்கப்பூர் மேலும் ஒரு படியை எடுத்து வைத்துள்ளது. உள்ளூரில் வடிவமைத்து கட்டப்பட்ட நாட்டின் அத்தகைய முதல் விமானம் வெளிநாட்டில் சோதிக்கப்படுகிறது. செங்குத்தாக புறப்பட்டு அதேபோல் தரையிறங்கும் அந்த மின்சார விமானத்தின் பெயர் EVTOL. சுமார் 90 மீட்டர் உயரே சென்று மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் அதனால் பறக்க முடியும். பயணத்தின் போது சேகரிக்கப்படும் தகவல்கள் தொழில்நுட்பத்தை மெருகேற்ற உதவும். தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழக குழுவிற்கு அரசாங்கம் பல மில்லியன் வெள்ளி மானியம் வழங்கியிருக்கிறது. கனடா சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருள்கள் மீது 50 விழுக்காடு வரையிலான பதிலடி வரியை அறிவித்துள்ளது. எஃகு, அலுமினியம் போன்ற முக்கிய துறைகள் மீது அதிகபட்சமாய் 50 விழுக்காடு இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாலாடை கட்டி, வீட்டு உபயோகப் பொருட்கள், சில கடல் உணவுகள் மீது 25 விழுக்காட்டு வரியும், மின்னியல் சாதனங்கள் போன்றவை மீது 15 விழுக்காட்டு வரியும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை வரும் செப்டம்பர் 8 தேதி முதல் நடப்பிற்கு வரும். சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா சனிக்கிழமையன்று 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்தது. இதற்கிடையே வர்த்தக போரால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவாக கனடா சுமார் 5.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. சிறிய நடுத்தர நிறுவனங்கள் புதிய வரிகளால் அதிக பாதிக்கக்கூடிய துறைகளில் வேலை செய்வோருக்கு அது பயனளிக்கும் என்று கனடிய அரசாங்கம் சொல்லிற்று. நேற்று இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்க சேவைக்கு ஆள் சேர்க்கும் தேர்வை ரத்து செய்யக்கோரி பலர் ஆர்ப்பரித்தனர். தேர்வு வினாக்கள் கசிந்ததாகவும் ஆள் சேர்ப்பில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள். அவர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கண்ணீர் புகையை பயன்படுத்தினர்.
0: சொல்லும் பொருளும் டயலாக் உரையாடல். ஆக்கப்பூர்வமான உரையாடல் நட்பை வளர்க்கும். டயலாக் உரையாடல்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1st தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
6: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
7: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: ஸ்டார்ஹப், we got you.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டாப் புஷ்பா.

0: $1 1 இந்திய ரூபாய் 33 காசு 100 இலங்கை ரூபாய் 33 காசு 1 சிங்கப்பூரின் வெள்ளி 18 காசு
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயல் காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: அனைவருக்கும் திருவோணம் திருநாள் வாழ்த்துகள். சரி வாங்க, இப்போ நாம முக்கியமான தகவல்களை பற்றி பேச போறோம். ஆமா, உங்களுக்கே தெரியும், அண்மையில சிங்கப்பூர் முழுக்க ஒரே பேச்சு, அதுதான் தேசிய தின கூட்ட உரை பற்றிய முக்கிய அறிவிப்புகள். இப்ப பிள்ளை பராமரிப்பு விடுப்பு அதிகரிப்பா இருக்கட்டும், குழந்தைகளுக்கான கூடுதல் நிதி உதவியா இருக்கட்டும், சிசு குழந்தை பராமரிப்பு நிலைய கட்டணம் 2023 குறையும் அப்படிங்கிற அந்த தகவலா இருக்கட்டும், இப்படி பல தகவல்கள் இந்த கூட்ட உரையின் போது அறிவிக்கப்பட்டது. பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவிச்சிருந்தாரு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லது நேரடியா பார்க்காம இருந்தாலும் சில முக்கியமான தகவல்களை பெற்றுக் கொண்டிருப்பீங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அவர் அறிவித்த இந்த முக்கியமான தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். எப்படி அதை பயன்படுத்திக்கலாம், எப்படி பயன்படுத்தி முன்னேறலாம் அப்படிங்கிற திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க, வந்து சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. டிக்டாக் லைவ் வாயிலா நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, சில பேருக்கு சில தகவல்களை பற்றின கூடுதல் ஆய்வு, அதே நேரத்தில் கூடுதலா நீங்க விவரங்களை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற தேடல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காகவே இன்று இரவு எதிரொலி நிகழ்ச்சி சிறப்பு தகவல்களை தாங்கி வரப்போகுது. குறிப்பா சிங்கப்பூர்ல குடும்பம் நடத்துறது, அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை வளர்த்தெடுக்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதுல நீங்க பார்க்கக்கூடிய சவால்கள் என்ன, சுமைகள் என்ன, அதை எப்படி கடந்து வரலாம் போன்ற முக்கியமான தகவல்கள், குறிப்பா தேசிய தின கூட்ட உரை ஒட்டிய தகவல்களை வழங்க காத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சத்துல நான் விரிவா சொல்றேன், நீங்க உங்க கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. டிக்டாக் லைவ் வாயிலா நீங்க கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். மீடியாகோ போலி 96.8 FM வந்து ஃபாலோ பண்ணுங்க. டிக்டாக் லைவ்ல உங்களுக்காக முழு நிகழ்ச்சியும் நேரடியாக ஒளிபரப்பாகிட்டே வருதுங்க. அடுத்து விருப்பமான பாடல்கள் வரிசையில பட்டியல் பட பாடலை கேட்க போறோம் நாம. கலகத்துல இருக்கீங்களா, இந்த பாட்டு உங்களை தட்டி எழுப்பிடும். பட்டியல் பட பாடலை கேட்போம். யுவன் சங்கர் ராஜாவோட சில விஜய் ஜெய்சுதாஸ் மற்றும் குழுவினர் பாடிய அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெறும். நேரம் இப்பொழுது 8:22.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்
0: இப்போ நேர்ந்துள்ளது. பிடோக் நார்த் அவென்யூ 3 PIE நோக்கி செல்லும் வழியில் பிடோக் ரெசர்வோ சாலைக்கு பிறகு 2 தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
4: பதனப்பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: அடுத்த குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இ-பைக் ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் பெரு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: 8:33 ஆகிவிட்டது. புதிய கீதை படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய சில பாட்டு வந்துச்சு. நிதேஷ் கோபாலன், பவதாரணி மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. இன்று ஜெஸ்ஸி கிஃப்டுடைய குரல்ல இரண்டு பாடல்களை கேட்டாதான் இந்த நாள் முழுமையடையும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இரண்டு பாடல்களை தான் அடுத்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பாட்டு வரப்போகுது, அதனை அடுத்து அன்னியின் பட பாடலையும் கேட்க போறீங்க. இந்த பாட்டுல நம்ம ஜெஸ்ஸி கிஃப்டும் பாடிப்பாரு. குறிப்பா அவருடைய பகுதி என்ன அப்படிலாம் வரும், கண்டிப்பா நீங்க கேட்கணும், கூட சேர்ந்து முடிந்தா பாடணும். சரி, இப்ப உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா தேசிய தின கூட்ட உரை அண்மையில இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலா நீங்க பல முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க. ஆக இப்போ என்னென்ன சலுகைகள்லாம் வழங்கப்படுது, எப்படி எப்படிலாம் இது நீங்க வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை குறைக்க கூடும் அப்படிங்கிற தகவல்களை அறிந்த பிற்பாடு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவோ அதே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளவோ உங்களுக்கு இன்னும் ஊக்குவிப்பா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் எதிரொலி குழுவினர் இங்க வந்து இன்னும் அதிக அளவில் ஆராய்ந்திருக்காங்க. குறிப்பா இப்போ நீங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு மானியங்கள் வழங்கப்படும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா அமையும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. கிட்டத்தட்ட 70,000 வெள்ளி வர ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்க மானியம் பெற முடியும் அப்படிங்கறதான் இங்க நம்ம கோடிட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல். ஆக அதனை பத்தின விரிவான விளக்கத்தை இன்று இரவு 9:30 எதிரொலி சிறப்பு பார்வையில நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இப்ப பெரிய பெரிய குடும்பம் இருக்காங்களே, அந்த பெரிய பெரிய குடும்பம்லாம் எப்படி அவங்களுடைய சுமைகளை வந்து இன்னும் சிறப்பாக கையாளுறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதோட இப்போ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் போது வரும் சவால்கள் எத்தனை, அந்த சவால்களை சமாளிக்க நீங்கள் எப்படி சிறப்பாக செயல்படலாம், அதுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் அந்த முயற்சியில் இறங்கும் போது நீங்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இவற்றை பற்றின தகவல்கள் கூட மருத்துவர் டாக்டர் ஹேமா ஸ்ரீ அவங்களும் வழங்க காத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி அதாவது இன்றிரவு 9:30 இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சி வாயிலா நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, உங்க கருத்துக்கள் என்ன டிக்டாக் வாயிலா தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட் இஃப் அப்படிங்கிற நேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய பேர் வந்து அருண்மொழிவர்மன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து முடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அடுத்த தலைமுறையினரை சரியான பாதையில கொண்டு செல்வது நம்முடைய கடமை. ஆக அப்படிப்பட்ட தலைமுறையினரை வளர்த்தெடுக்க வேலை வாழ்க்கை சமச்சீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான உதவிகள் வழங்கப்படுதுன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அதை எப்படி இன்னும் திறன்பட நம்ம கையாளணும், சிறப்பா செய்து அதுக்கப்புறம் அங்கேருந்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த அறிவாற்றலை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலே எனக்கு நல்லா புரிய வருது. இப்படி உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கோ, குறிப்பா தேசிய தின கூட்ட உரைன்னு சொல்லும் போது அந்த உரையின் வாயிலா வழங்கப்படும் மானியங்கள் என்ன, விரிவுபடுத்தப்படும் திட்டங்கள் யாவை போன்ற தகவல்களை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இதையும் தாண்டி விரிவான ஆய்வை இன்று இரவு எதிரொலி சிறப்பு பார்வை உங்களுக்காக கொண்டு வரும். 9:30 வாக்குல நிகழ்ச்சி இடம்பெறும். சரி, இப்போ தேசிய தின அணிவகுப்புல அறிவிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான பகுதி BTO. இந்த 3 எழுத்தை மறக்க முடியுமா, அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம விரிவா பேசுவோம். வானொலி பக்கமா இருங்க. சரியா,
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE பயணியர் சாலை நார்த், ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: Events and Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ.sg.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அழையுங்கள் 6206-1797. 6206-1797.

0: 8:49 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க டிக்டாக் லைவ். இதன் வாயிலா உங்களை பல பேரு கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க. மிக்க நன்றி தீபன், இளமதி மற்றும் அருள்முருகன். இப்படி இன்னும் பல நேர்கள் டிக்டாக் லைவ் வாயிலா இணைந்திருக்காங்க. மிக்க நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். அந்த பக்கமா நீங்க வந்து லைக்ஸ வாரி வழங்குவதற்கு. சரி, நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய தின கூட்ட உரை முக்கிய அறிவிப்புகள் ஒரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா வீடு வாங்குவதற்கான வருமான உச்சவரம்பு உயர்த்தப்படுது. இப்போ பிடிஓ, அதாவது தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதற்கான உச்சவரம்பு 14,000 to 16,000 வெள்ளிக்கு உயர்த்தப்படுது இல்லையா. இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா அமையும். அதே நேரத்துல அவங்க சிந்தித்து செயல்பட்டு இன்னும் சிறப்பான முறையில வீடுகளை பார்த்து பார்த்து வாங்க முடியும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. வீடுன்னு சொன்னாலும் சரி, பிள்ளை வளர்ப்புன்னு சொன்னாலும் சரி, ஆரோக்கியம்
1: அரசாங்கம் முன்வைக்கிறாங்க. எதிரொலி குழுவினர் அவங்களுடைய சிறப்பு பார்வை இன்று இரவு 9:30 வசந்த மொழிவழியில உங்களுக்காக இடம்பெறும். இதுக்கிடையில தேசிய தின கூட்ட உரை அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய கருத்து என்ன வந்து சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். மோகனேஷ் அவங்க வந்து வாட்ஸ்அப் வாயிலா கருத்து சொல்லியிருக்காங்க. பாடல்கள் பிடித்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. இப்போ தேசிய தின கூட்ட உரை அப்படின்னு சொல்லும் போது ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பத்தின தகவல்களை அறிவிப்பாங்களா அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஏன்னா நம்மில் சில பேர், அதுவும் இந்த நடுநிலையான சூழல் இருந்து நாம விடுபடுறதுக்கு, வேலை மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ நோக்கி போறதுக்கு ஸ்கில்ஸ் பெரிதும் உதவியா இருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஆக அது சார்ந்து கூடுதலான கிரெடிட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற தகவலுக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை வர நாட்கள்ல, வர வாரங்கள்ல அரசாங்கம் அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க, எது எது இடம்பெறணும், எப்படி எப்படி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவிக்கிறதுக்கான சிறப்பான பகுதி தான் இந்த ரீச் சிங்கப்பூர். ஆமா, உங்களுக்கே தெரியும் ரீச் அப்படின்னு சொல்லும் போது www.reach.caf.xg அப்படிங்கிற இணைய பக்கம் வாயிலா போய் நீங்க கருத்துக்களை தெரிவிக்கும் போதுதான் அரசாங்கத்துக்கும் இன்னும் தெளிவா தெரிய வரும். சரி, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இதை பத்திலாம் அவங்க யோசிக்கிறாங்க, இதை பத்திலாம் அவங்க கேட்கிறாங்கன்னு நாம சும்மா நாம மனசுக்குள்ளே அதை வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும், அதிகாரிகளுக்கு எப்படி தெரியும், அப்புறம் எப்படி செயல்படுத்துவாங்க, சரிதானே? ஆக ரீச் சிங்கப்பூர் தளம் வாயிலா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் அதிகாரிகளுக்கு சரியான நேரத்துல உங்களுடைய கருத்துக்கள் போய் சேரும். சரி, உங்கள பல பேருக்கு வாட்ஸ்அப் வாயிலா தெரியுது, நீங்க கேட்கும் போதே முக்கிய அறிவிப்புகள் பத்தின இன்னும் விரிவான தகவல்கள் தேவைப்படுதுன்னு கவலையே படாதீங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இன்று இரவு 9:30 எதிரொலி நிகழ்ச்சியை பாருங்க. தேசிய தின கூட்ட உரை பத்தின முக்கிய அறிவிப்புகளை ஒரு பார்வை அதை உங்களுக்காக கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, குறிப்பா திருமணம் செய்து கொள்வதை பற்றின தகவல்கள், அதாவது தம்பதியரை சந்திச்சு எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்க போறீங்க, அதன் வாயிலா கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன, திருமணத்தை முன்கூட்டியே செய்யறதுனால இன்னும் சிறப்பா இருக்குமா, இன்னும் திட்டமிடலுக்கு அது உதவியா இருக்குமா போன்ற பல முக்கியமான தகவல்களை இன்று இரவு எதிரொலி நிகழ்ச்சி உங்களுக்காக கொண்டு வரப்போகுது. பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கும், அந்த கேள்விகளுக்கு முடிந்த அளவு நல்ல சரியான பதில்களை வழங்க இன்று இரவு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வசந்த மொழிவழியில நேரடியா நீங்க பார்க்கலாம். நேரம் கிடைக்கல அல்லது பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீ வாட்ச் வாயிலா எதிரொலி நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் நீங்க முழுமையா கண்டு மகிழலாம். நேரம் இப்பொழுது 8:54 ஆகிவிட்டது.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE புகேட் பாத்தோக் சாலைக்கு பிறகு. இதன் காரணத்தினால் தங்கா பலவார்டு அந்த பகுதி வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். சிஓஇ உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
7: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
6: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
7: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
8: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
9: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
10: M1 வழங்கும் மேக்ஸ்.
9: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
11: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
12: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: நீங்கள் கேட்கலாம்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்கு.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
0: வணக்கம் சிங்கே, தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. தென்காசி பட்டணம்பரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சுரேஷ் பீட்டர்ஸோட இசையில ஸ்ரீனிவாஸ் சித்ரா சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டிக்டாக் லைவ் வாயிலா வந்து லைக்ஸ் வாரி வழங்கின நேர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வானொலி பக்கமா அவங்களை வர சொல்லிட்டேன், ஏன்னா டிக்டாக் லைவ்க்கு நான் டாட்டா சொல்லிட்டேன். சரி, வானொலின்னு சொல்லும் போது அடுத்து உங்களுக்காக இன்று சிறப்பான பாடல்கள் 5 எடுத்து வச்சிருக்கேன், கேளுங்களேன். மலையாளம் சார்ந்த தமிழ் பாடல்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் காலை காத்தால 6 மணி இருந்து ஒலிபெட்டு வரேன். அந்த வரிசையில அடுத்ததா முத்துபரத்துல இருந்து பாட்டை கேட்க போறீங்க. பாட்டை கேட்கலன்னா எப்படி? உயிரே படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அதோட இன்று சுதந்திரம் பெற்ற ஈஜிப்ட், அவங்கள பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தங்க விலை நிறம், அதோட தமிழ் திரையுலகத்தை திருப்பி போடுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. கேட்டீங்க, வாயடிச்சு போயிடுவீங்க. சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வானொலி பக்கமாயிருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: கொஞ்சம் சிந்தனை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 9:16 ஆகிவிட்டது. ஒளி 9:06 நீங்க இருந்திருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக நான் சொன்னது போல திருவண்ணம் முன்னிட்டு மலையாளம் சார்ந்த தமிழ் பாடல்களை பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து நம்ம கேட்க போறது இந்த பாடல் தான். மைக்கேல் மதுர காமராஜன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இசை ஞானி இளையராஜாவுடைய 2 இதமான பாடல்களை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE நோக்கி செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலை எக்ஸிட், AYEMCE செல்லும் வழியில் ஜூரோங் டவுன் ஹால் எக்ஸிட் ஆகிய இடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் August 26 1936 பிரிட்டனிடமிருந்து ஈஜிப்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆக ஈஜிப்ட் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம கேட்க போறோம். ஈஜிப்ட்ல 5000 முன்னாலேயே அவங்க டூத் பேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க கண்டுபிடிச்ச அந்த பர்பஸை என்னவென்றால், உப்பு மிளகு காய்ந்த ஃப்ளவர்ஸ் மலர்களை வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வித டூத்பேஸ்டா. அதை 5000 முன்னாலேயே அவங்க கண்டுபிடிச்சு பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமிட் ஆஃப் கீசா உங்களுக்கே தெரியும். பிரமிடை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, நம்ம பல பேர் இருக்கு, சில பேர் ஏற்கனவே போய் பார்த்துருக்கலாம், சந்தோஷம். எது எப்படியோ இந்த வேர்ல்ட் வண்டர்ஸ் பட்டியல் இருக்கு இல்லையா, உலக அதிசயங்கள் பட்டியல்ல ஆக பழமையான அதிசயம் அப்படின்னு சொன்னா அது ஈஜிப்டுடைய இந்த பெருமை தான். போய் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா கூடிய சீக்கிரம் போய் பாருங்க, சந்தோஷமா இருங்க. சரியா, இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நீ என்றால் மோகி மிஸ்ட்.
5: வணக்கம் சிங்கே,
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை,

0: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம். அடுத்த குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இ-பைக் ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் படு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: திருமண திருநாள் முன்னிட்டு உங்களுக்காக நான் ரவிஜி பார்த்து பார்த்து மலையாளம் சார்ந்த தமிழ் பாடல்களை ஒளிபரப்பியிருந்தேன். பிடிச்சிருந்தா சந்தோஷம். மீண்டும் அனைவருக்கும் திருமண திருநாள் வாழ்த்துகள். சரி, இன்று தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? தங்கமான நாளுங்க. நீங்க தங்க விலையை தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 183 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: டூபி சைவ உணவகம், சைட் அல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: குரல்ல இரண்டு பாடல்களை கேட்டிருந்தீங்க. அருணாச்சலம் பட பாடல ஸ்வர்ணலதா கூட சேர்ந்து பாடியிருந்தாரு. அதுக்கு முன்னால சக்தி பட பாடல அனுபமா கூட சேர்ந்து பாடியிருந்தாரு. அடுத்ததா மனோஜ் சித்ரா பாடிய இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில். நேரம் இப்பொழுது 9:42 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. தாம்சன் சாலை, புக்கி டீம சாலையை நோக்கி செல்லும் அந்த வழியில் PIE, தோப்பாயோ ராய்ஸ் இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில், சாங்கியை நோக்கி செல்லும் PIE, KPE, தாம்சன் சாலை அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE, ஜலான் பஹார் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:08 ரொம்ப நாளாவே இழுபறியில இருக்கிற ஒரு சர்ச்சையின் காரணமா தமிழ் திரைப்பட உலகம் இப்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஆமாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்திற்கும் ஓடிடி தளங்களுக்கும் ஒரு மோதல். என்ன விஷயம்னா, படங்கள் வந்த பிற்பாடு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓடிடி தளங்களுக்கு நீங்க கொண்டு போங்க, அது வரைக்கும் திரையரங்குல படம் ஓடினாதான் காசு சம்பாதிக்க முடியும், அது பொருளாதார ரீதியா ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா ஓடிடி தளங்களோ ஒரு மாசத்துக்குள்ள, சில நேரங்கள்ல 2-3 வாரத்துக்குள்ளே படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாங்க. ஆக எந்த தரப்பும் இணங்கி வராததுனால இப்ப அதிரடியான முடிவு வந்திருக்குது. செப்டம்பர் 1 எந்த தமிழ் திரைப்படங்களும் வெளிவராது. அது மட்டும் கிடையாது, தமிழ் திரைப்பட தயாரிப்பு வேலைகளும் நிறுத்தப்படும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. கொஞ்ச

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்குட் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: சிற்பி இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ஹரிரன் சித்ரா பாடிய பாடல் ஜானகிராமன் படத்துல இருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னால மேட்டுக்குடி படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: 9:06 நிலவரம்.
0: 9:56 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLECTE செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சிக்கு பிரியா விடை கொடுக்கும் நேரம் வந்தாச்சு. அடுத்து 10 மணிக்கு மேல ஆனந்தம் ஆர்வம் நிகழ்ச்சியை வழங்க போறாரு காதர். அவர் தயாராயிட்டாரு. நீங்க தொடர்ந்து இணைந்துருங்க. நாளைக்கு காத்தால 6 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்க வந்துருவேன். நான் ரவிஜி. இப்போதைக்கு பாய்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப.

வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹாங் தாட் அரசாங்கம் ஒற்றையருக்கான கூடுதல் வீடமைப்பு திட்டங்கள் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஒற்றையர் மூத்தோர்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் தொடர்ந்து வீடுகளை கட்டும் என்றார் அவர். பெரிய குடும்பங்களின் குடியிருப்பு தேவைகளை எவ்வாறு சிறப்பாக பூர்த்தி செய்வது என்பது குறித்தும் அமைச்சர் ஆராய்வதாக திரு சி சொன்னார். முதலில் சிங்கப்பூர் முழுவதும் உள்ள பல்வேறு வட்டாரங்களில் எப்படி பெரிய வீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என்பதை ஆராய வேண்டும் என்றார் அவர். பெரிய வீடுகள் என்றால் செலவும் அதிகமாக இருக்கும், எனவே வீடுகளை கட்டுப்படியானதாக வைத்திருக்க பெரிய குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்குவது பற்றியும் பரிசீலிப்பதாக சிஎன்இயிடம் பேசிய திரு சி சொன்னார். தேசிய வளர்ச்சிக்கான மூத்த துணை அமைச்சர் சுன் ஷுவேலிங் பிடிஓ கழக வீடுகளின் விலைகள் உயர்த்தப்படாது என்று உறுதியளித்துள்ளார். இவ்வாண்டின் தேசிய தின கூட்ட உரையில் பிரதமர் லாரன்ஸ் வாங் வீடு வாங்குவதற்கான வருமான உச்சவரம்பு அதிகரிக்கப்படும் என அறிவித்தார். இதன் காரணமாக பிடிஓ வீடுகளுக்கான தேவை அதிகரிக்கக்கூடும், வீடுகளின் விலைகளும் உயரும் என்று கவலைப்பட தேவையில்லை. உயரும் தேவையை சமாளிக்க வீடுகளின் எண்ணிக்கை போதுமானதாக இருக்கும் என்று திரு ஷுவேலிங் கூறினார். ஒற்றையர் மூத்தோரின் வீட்டு தேவைகளும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். அரசாங்கம் ஈரரை பிளெக்சி வீடுகளின் எண்ணிக்கையை சுமார் 50 விழுக்காடு அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். கனடா சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது 50 விழுக்காடு வரையிலான பதிலடி வரியை அறிவித்துள்ளது. எஃகு, அலுமினியம் போன்ற முக்கிய துறைகள் மீது அதிகபட்சமாய் 50 விழுக்காடு இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாலாடை கட்டி, வீட்டு உபயோகப் பொருட்கள், சில கடல் உணவுகள் மீது 25 விழுக்காட்டு வரியும், மின்னியல் சாதனங்கள் போன்றவை மீது 15 விழுக்காட்டு வரியும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை வரும் செப்டம்பர் 8 தேதி முதல் நடப்புக்கு வரும். சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா சனிக்கிழமை அன்று 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்தது. இதற்கிடையே வர்த்தக போரால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவாக கனடா சுமார் 5.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. சிறிய நடுத்தர நிறுவனங்கள் புதிய வரிகளால் அதிக பாதிக்கக்கூடிய துறைகளில் வேலை செய்வோருக்கு அது பயனளிக்கும் என்று கனடிய அரசாங்கம் சொல்லிற்று. உள்ளூர் வர்த்தகங்களுக்கு ஆதரவளிக்கும்படி மக்களிடம் அது கேட்டுக்கொண்டது. ஈரானும் ஓமானும் ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் கடந்து செல்ல ஒரு தற்காலிக பாதையை அமைக்க ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. அந்த முக்கிய கடல்வழி பாதை வழியாக கப்பல் போக்குவரத்தை நிர்வகிப்பது குறித்து தெஹரானில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 40 நாளாக இருதரப்பும் பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளன. உள்வரும் கப்பல்கள் ஈரானின் கடல் பகுதியை பயன்படுத்தவும், நீரிணையை விட்டு வெளியேறும் கப்பல்கள் ஈரான், ஓமான் ஆகிய இரு நாடுகளின் கடல் பகுதிகளையும் பயன்படுத்த தற்காலிக பாதை வழியமைக்கும். எனினும் அமெரிக்கா சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் சொல்லிற்று. மியான்மரில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மனித உரிமைகள் நெருக்கடி மோசமாகியுள்ளதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. அதற்கு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளையும் மோசடி நிலையங்களையும் அது காரணமாக சுட்டியது. ஆகாய தாக்குதல்கள், வேண்டுமென்றே தீ வைத்தல் போன்ற நடவடிக்கைகள் வழி பொதுமக்கள் மீது வன்முறை தொடர்வதாக நிறுவனத்தின் அறிக்கை குறிப்பிட்டது. அரசாங்கமும் அரக்கான் ராணுவமும் ரோஹிஞ்சா மக்களுக்கு எதிராய் பரவலான திட்டமிட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் அது சொல்லிற்று. மியான்மரில் 2021 அரசாங்க ஆட்சி கவிழ்க்கப்பட்டதிலிருந்து கொந்தளிப்பான நிலை தொடர்கிறது. பிரபல பாடகி டாலி பார்டன் காலமானார். அவருக்கு வயது 80. புற்றுநோயுடனான குறுகிய கால போராட்டத்திற்கு பிறகு அவர் காலமானதாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு இசைத்துறையில் தமக்கென ஒரு பெயரை நிலைநாட்டியவர் டாலி பார்டன். கிட்டத்தட்ட 3000 பாடல்களுக்கு சொந்தக்காரர், ராக் அண்ட் ரோல் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம் பிடித்தவர், 10 கிராமி விருதுகளை வென்றவர். டாலி பார்டனின் மறைவு மில்லியன் கணக்கான ரசிகர்களுக்கு பேரிழப்பு என்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். நாட்டில் ஒருவார
காலத்திற்கு தேசிய கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். மலேசியாவின் பல மாநிலங்களில் காற்றின் தரம் இன்னும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக அந்நாட்டின் சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இருக்கும் சுமார் 17 நிலையங்களில் காற்றின் தரம் கண்காணிக்கப்படுகிறது. சரவாக், ஸ்லேங்கோர், கோலாலம்பூர், பேராக் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்றதாய் பதிவானது. முடிந்தவரை கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

அனைவருக்கும் வணக்கம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம். மீன் உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்துவிட்டேன். காதர் நேர்களே, வாழ்க்கையில எப்போதுமே எல்லாத்தையும் பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல, இந்த வடிவமைப்புல எல்லாம் வாழ்க்கையே இயங்குது. ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியிலேயே ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை கவனிச்சிங்களா? ஆமாங்க, இரண்டு நாள் நான் விடுப்புல போனா அடுத்த நாள் ஹலிமா விடுப்புல இருப்பாங்க. நான் இரண்டு நாள் விடுப்புல ஏன் போயிருந்தேன்னா, செயற்கை நுண்ணறிவு அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள, என்னையே மேம்படுத்திக் கொள்ள ஒரு பட்டறைக்கு போயிருந்தேன். அந்த பட்டறையில பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். செயற்கை நுண்ணறிவுன்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு. அந்த உலகத்தை என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து நீங்க சில காணொலிகளை பார்க்க போறீங்க. நேற்று ஒரு காணொலியை பதிவேற்றம் செஞ்சு வச்சிருந்தேன். இன்று காலையில ஒரு காணொலியை பதிவேற்றம் செஞ்சு வச்சிருந்தேன். அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க லிங்க் கேட்கலாம். 9678889 ஒரு ஹாயலோ போடுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பிக்கிறேன். நீங்களும் சமீபத்தில் ஏதாவது வகையில உங்களையே மேம்படுத்திக்கிட்டீங்களா, ஏதாவது திறனை கத்துக்கிட்டீங்களா, நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

ஃபதிமா சாய் அப்படிங்கிறின் புத்தம் புதிய பாடல், சிங்கிள் பாடல் அப்ப கேட்டிருந்தோம். சாய் அப்படிங்கிற தண்ணியே மேம்படுத்திட்டே இருக்காரு. அவர் இசையிலும் சரி, அவருடைய ஆட்டத்திலும் சரி, எப்படி ஆரம்பிச்சாரோ இப்ப உண்மையிலேயே அவர் இன்டர்நேஷனல் பாப் ஸ்டாரா மாறிட்டு இருக்காரு. இவர மாதிரியே நீங்களும் உங்க திறனை சமீபத்துல மேம்படுத்தி கொண்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். இங்க எனக்கு நூர்ஜஹான் என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, சமீபத்துல நான் அட்வான்ஸ் எக்ஸல் கோர்ஸ் நான் கத்துக்கிட்டேன். அதுவும் நேற்று தான் கத்துக்கிட்டேன் காதர். 6 மாசமா நான் வந்து நெயில் ஸ்கூலுக்கும் போயிருந்தேன். நகங்களை எப்படி வடிவமைக்கிறது போன்ற விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். நெயில் ஆர்ட்டை கத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து இந்த ஏஐ கோர்ஸ்லையும் போய் சேரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நூர்ஜஹான் போல நீங்களும் சமீபத்தில் ஒரு திறனை கத்துக்கிட்டீங்களா, உங்களையும் மேம்படுத்திக்கிட்டீங்களா, நீங்க தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பலாம். 9 6 7 8 8 9 6 8

0: ஸ்கூட்டர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660. இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒரு தெரி. வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன். நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
3: கவிதை
4: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
2: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
6: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
2: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

அப்படியே லூப்லேயே போயிட்டு இருக்கேன், நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாதா, இந்த பேட்டர்னை உடைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும் அப்படின்னு எதுவுமே கல்லில் எழுதி வைக்க முடியாதுங்க. நம்ம நிச்சயமாக பல மாற்றங்களை நம்மளுடைய சிந்தனையாலையும் நம்மளுடைய செயலாலையும் நம்மளுடைய சொல்லாலையும் மாற்றலாம். உங்கள் வாழ்க்கை இப்போ ஏதோ ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்குன்னா அதற்கு காரணம் இதற்கு முன்னால் நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் செய்த செயல்களால் தான். ஏன்னா எல்லாமே காஸ்ட் அண்ட் எஃபெக்ட், காரணம் அதன் பிறகு விளைவு. இந்த காரணம் என்னன்னு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த விளைவும் மாறும். அதனால் என் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு அதற்கான தீர்வு என்ன, அதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன, அதை தேடிப்போங்க. நிச்சயமாக யூ கேன் பிரேக் த பேட்டர்ன் அப்படின்னு ஒரு அழகான கூற்றை சமீபத்தில் படித்திருந்தேன். ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை தமிழில் கூட ரொம்ப அழகாக விதி நிர்ணயம் நம் கையில் அப்படிங்கிறத நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அதனால் அந்த பேட்டர்னை உடைக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை மாறணும்னா அதற்கான காரணத்தை இப்போவே மாற்றுங்களேன். நிச்சயமாக அதன் விளைவுகள் நல்லதாகவே இருக்கும்.

சிங்க்.

0: ஒருங்கிணைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலகன்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: 70களின் அதிசய உலகம்.
7: ஒரு பாட்டு
6: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: இதய கோவில் திரையப்படுத்திருந்த இளையராஜா சித்ரா பாடியிருந்த பாடல்களை கேட்டிருந்தோம். 80களில் வெளிவந்த பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்காக அடுத்து ஒரு மலையாள பாடல், ஏன்னா இன்று ஓணம் பண்டிகை.
1: கதர் கலை வணக்கம் எல்லோருக்கும். ஓண பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நான் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI காசஸ்க்கு போயிருக்கேன், அதாவது அந்த அனிமேஷன் அதெல்லாம் செய்யறது. அப்போ அதில் வந்து அடிக்கடி நிறைய இருக்கு சுலபமாக பயன்படுத்துறதுனா, நான் கேப்கார்ட்ல வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப சுலபமான ஆப். நீங்கள் வந்து ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அனிமேட் பண்ணலாம். அனிமேட்னாக்க படம் வந்து அப்படி மாறி மாறி சுருண்டு சுருண்டு ஃப்ளை பண்ணிட்டு வரப்போ செய்யலாம். ஒரு படமா, ரெண்டு படமா, அஞ்சு படமா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வீடியோ கூட செய்யலாம். உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு நீங்கள் அதையும் வந்து அனிமேட் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அந்த அந்த இஃபெக்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, சில சில அந்த மத்தாப்பு மாதிரி, அந்த நட்சத்திரம் மாதிரி பறக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது வந்து சுலபமான ஆப்.
0: லீலாவதி பேசும்போது அந்த உற்சாகத்தை பார்த்தீங்களா? ஆமாங்க, புது திறனை கற்றுக்கும் போது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்தது. கடந்த இரண்டு நாட்கள் புதிய திறனை கற்றுக்கிட்டேன். லீலாவதியை போல நீங்களும் மற்ற திறங்களை இப்போ சமீபத்தில் கற்றுக்கலாம். அதை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8. இன்று ஓணம் பண்டிகை இருந்தனால அடுத்து கமல்ஹாசன் எஸ் ஜானி வரப்போறாங்க. என்ன பாடல் உங்களுக்கே தெரியும், மனசிலாயோ.

0: கேட்கட்டும். ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
3: நியூ வாட்சில் ஸ்டாஹாப்பின் ஹாப் பிரீமியர் ஒளி வழிகளில் புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டாஹாப் ஹாப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: இன்றைய ஆரோக்கிய குறிப்புல நான் கவனித்த ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இப்ப காலுக்கு அடியில சில பேருடைய கால் பாதம் வந்து பார்க்க நல்ல சுத்தமா இருக்கும், நல்ல பிங்க் கலர்ல இருக்கும்னு வச்சுக்கலாமே. சில பேருடைய கால் பாதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். அது ஏன் இப்படி மஞ்சளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூகுள் செய்து பார்க்கும்போது, கால் கடியில உங்க உடல்ல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் அது கால் கடியில தான் போய் இருக்குது. அதை வந்து நீங்க எப்படி வந்து வெளியாக்கலாம் அப்படின்னு நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதற்குன்னு தனியா வேற எதுவுமே செய்ய தேவையில்ல, நீங்க உடற்பயிற்சி செய்தாலே உங்க உடல்ல இருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் வேர்வை மூலமாக வெளியாகும் சொல்றாங்க. உடல்ல இருக்கிற இந்த டாக்ஸின்ஸை வெளியாக்குறதுக்கு ஃபீட் பேச்சஸ் எல்லாம் இருக்கு, அது உதவும்னு சொல்றாங்க. இருந்தாலுமே உங்க உடல்ல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது உறுதியா சொல்ல முடியாது. அதனால நீங்க நல்ல ஆரோக்கியமான உணவு, அடிக்கடி நீங்க உடற்பயிற்சி செய்தாலே உங்க உடல்ல இருக்கும் டாக்ஸின்ஸ் தானாகவே வெளியாகும்.
5: பிரதர், இந்த குறிப்புல சரியா தான் இருக்குது. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி வெளியாகிறது?
4: என்ன பார்த்தா என்ன இப்ப கவுன்சிலர் மாதிரி இருக்கா?

0: விலையை உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும். இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
2: உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு 11 பிறகு இடம் பெறும். அதனால இப்ப 90 வெளிவந்த பாடல்கள் கடைசி பாடல் உங்களுக்காக அமரன் திரைப்படத்தில் இடம்பெற போகுது. தொடர்ந்து நீங்க ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி கேளுங்க. இன்று புதன்கிழமை உங்களுக்கு குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. அதுல உங்களுக்கு 69 மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரையும் பரிசா கொடுக்க நான் காத்துட்டு இருக்கேன். இந்த கேப்ல அமரன் வெத்தலைய போட போறாரு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

முகம் திரைப்படத்தை கே வி மகாதேவன் இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த பாடல் இடம்பெற்றதே உங்களுக்கான பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரு பெரிய மாற்றம் இடம்பெற போகுது. இதை பற்றி நம்முடைய ஒளிப்படைப்பாளர்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. இப்ப நானும் சொல்லிடுறேன், செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒளி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒளிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். வார நாள்கள்ல 8 நேரங்கள்ல செய்தி ஒளிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒளிபரப்பாகும். அது என்னென்னா, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மை செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9 மணி வரை வசந்தம் ஒளி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சரி, இப்ப எங்களுடைய நிகழ்ச்சிகளை மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். நேர்கள் நீங்கள் மீடியாகாப் 968க்கு வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
5: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீயை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
6: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள். அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.

சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான்.

மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், இன்னும் சொல்லிக் கொடுப்பான் இன்பம் சமமா.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.

0: வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6
5: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
6: ரவிஜி,
5: சஜினி,
6: வணக்கம் சிங்கை,
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: உங்களுக்காக சின்ன கவுண்டர் திரையப்படுத்தது பாடல ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் வந்து பாடல்கள் இடம்பெற போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய கூண்டுக்குள்ள பாடலை கேட்டதும் இப்ப நாணய செலாவணி நிலவரம் ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 27 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3 ரிங்கிட் 18 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.

0: சைவ உணவகம் சைடல் விசாலை சிராங்குன் சாலை டல்ஹவுசி லேன் இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்
1: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா?
2: அன்பானவங்களை
1: அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: நம்ம சிங்கப்பூர்ல எப்போதுமே ஈரப்பதம் அதிகம் தான். இதனால பருப்பு தானியங்கள் கொட்டி வச்சிருக்கிற டப்பாவை திறந்தா ஒரே பூச்சி.
5: உங்கட்ட சொல்றேன்,
3: இப்படி பழம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புங்க. பருப்பு தானியங்கள் வச்சிருக்கிற டப்பாக்குள்ள 2-3 வேப்பிலைகளை போட்டு வைங்க, அல்லது உலர்ந்த மிளகாய போட்டு வைங்க. இது இயற்கையான பூச்சி விரட்டியா வேலை செய்யும். வேப்பிலையோட கசப்போ மிளகாயோட காரமோ பூச்சிகளை நெருங்க விடாது. மாசம் ஒரு தடவை இவற்றை மாத்திடுங்க, அவ்வளவுதான். ரசாயனமும் இல்லாம செலவும் இல்லாம உங்க தானியங்கள் பத்திரமா இருக்கும். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹாஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: குறைந்தக விலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: இன்று ஒரு இடத்தை பற்றி மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு டுரியான், இரண்டாவது குறிப்பு சத்தை கிளப், மூன்றாவது குறிப்பு அக்டோபர் 12ஆம் தேதி. டுரியான் சொன்ன பிறகு பல பேருக்கும் இது எந்த இடம் தெரிஞ்சிருச்சு. பதில குரல் பதிவு அனுப்பி வச்சிருந்தாங்க கதிரவேல்.
3: அதிக வணக்கம் காதர்.
2: வணக்கம்.
3: சரியான
2: பதிலுங்க. ஆமாங்க, அழைப்பாங்க. இது 2002 திறக்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த இடத்துல சத்தி கிளப் இருந்ததா. சத்தி கிளப் வந்து பல பேர் அங்கே போயிட்டு அவங்க விருப்பமான சத்தியை சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற உணவுகளும் அங்கே கிடைக்கும். இப்போ எஸ்பிளனாட் அங்கே கட்ட போகிறதுனால அந்த சத்தி கிளப்பை செம்பவாங் ஷாப்பிங் சென்டருக்கு பக்கத்தில் இடம் மாறி போயிட்டாங்க. அதன் பிறகு எஸ்பிளனாட் கட்டி முடித்த பிறகு அங்கே கலை படைப்புகளுக்கு ஒரு இடமாக மாறியது. நீங்கள் மேடை நாடகங்கள் பார்க்கலாம், இசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒரு நூலகம் இருந்தது. ஆமாங்க, உங்களுக்கு திரைக்கதைகளை வாசிக்கணும்னு ஆசை இருந்தா, திரைப்படங்களை பார்க்கணும் ஆசையாக இருந்தா, அல்லது இசைகளை கேட்கணும்னு ஆசை இருந்தா, நீங்க இந்த எஸ்பிளனாட் இருந்த நூலகத்துக்கு போகலாம். இப்ப அது இடம் மாறி தேசிய நூலகத்துக்கு போயிருச்சு. அந்த இடத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒவ்வொரு மாதமும் எஸ்பிளனாட்ல பல படிப்புகள் நடைபெறும். கலைக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்பிளனாட்ல இருக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்க போய் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். நம்ம சிங்கப்பூர் கலைத்துறையை வளர்த்து விடலாம்.

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சீனாவை நாரா சூறாவளி புரட்டி போட்டுள்ளது. சீனாவின் பல இடங்களில் கனத்த மழை தொடர்ந்து பெய்கிறது. வெள்ளமும் ஏற்பட்டுள்ளது. குவாங்ஸு மாநிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 61,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹைனான் பகுதியில் சுமார் 50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 8,000 பேர் அவசரகால முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். சூறாவளி வலுவிழந்திருந்தாலும் கனமழை வெள்ளப்பெருக்கு பல இடங்களில் தொடரும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மலேசியாவின் 16 வட்டாரங்களில் காற்றின் தரம் இன்னும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக அந்நாட்டின் சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இருக்கும் சுமார் 17 நிலையங்களில் காற்றின் தரம் கண்காணிக்கப்படுகிறது. சரவாக், செலாங்கோ ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் குவாலலம்பூரிலும் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்றதாய் பதிவானது. அந்த பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 150 மேல் பதிவானது. ஒரு தினத்திற்கு மேல் அந்த நிலை தொடர்ந்தால் மலேசியா அதன் பேரிடர் நிர்வாக அமைப்பை செயல்படுத்த தயாராகிறது. ஸ்லாங்கோர் மாநிலத்தின் ரவாங் நகரில் வசிக்கும் நதியா காற்றின் தரம் மோசமாவதை உணர முடிவதாக சொல்கிறார்.
5: தினமும் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு காலையில நான் வந்து கார் எடுத்துட்டு என்னுடைய மகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தேன், புகை ஊட்டம் உண்மையாலுமே ரொம்ப அதிகமா இருந்தது. கொஞ்சம் சிரமமா இருந்தது பயணம் மேற்கொள்ளும் போது. என்னோட மகள் வந்து அவங்களுக்கு அவங்க பிளே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் மூட போறாங்களா இல்லையா அப்படின்ற அறிவிப்புக்காக நம்ம காத்திருக்கோம். ஏன்னா கேள் பகுதியில் இருக்கிற நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து தற்காலிகமாக இந்த இபிஐ 200 மேல போயிடுச்சு அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் தற்காலிகமாக மூடப்படும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். வகுப்புகள் வந்து இணையத்துல நடக்கும், இணையம் வாயிலாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நடக்க போகுது, எப்ப அதை வந்து சாத்தியமாக போறாங்கன்னு எனக்கு தெரியல. வெளியே செல்லும் போது நம்மளே இப்ப மீண்டும் முகக்கவசம் எல்லாம் அணியிற நிலைமைக்கு வந்திருக்கோம்.
4: முடிந்தவரை கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். கனடா சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது 50% வரையிலான பதிலடி வரியை அறிவித்துள்ளது. எஃகு, அலுமினியம் போன்ற முக்கிய துறைகள் மீது அதிகபட்சமாய் 50% இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாலாடை கட்டி, வீட்டு உபயோகப் பொருட்கள், சில கடல் உணவுகள் மீது 25% வரியும், மின்னியல் சாதனங்கள் போன்றவை மீது 15% வரியும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை வரும் செப்டம்பர் 8 முதல் நடப்புக்கு வரும். சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா சனிக்கிழமையன்று 50% இறக்குமதி வரி விதித்தது. இதற்கிடையே வர்த்தக போரால் பாதிக்கப்படும் நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவாக கனடா சுமார் 5.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. சிறிய நடுத்தர நிறுவனங்கள் புதிய வரிகளால் அதிகம் பாதிக்கக்கூடிய துறைகளில் வேலை செய்வோருக்கு அது பயனளிக்கும் என்று கனடிய அரசாங்கம் சொல்லிற்று. ஈரானும் ஓமானும் ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் கடந்து செல்ல ஒரு தற்காலிக பாதையை அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. அந்த முக்கிய கடல்வழி பாதை வழியாக கப்பல் போக்குவரத்தை நிர்வகிப்பது குறித்து தெஹரானில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 40 நாளாக இருதரப்பும் பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளன. உள்வரும் கப்பல்கள் ஈரானின் கடல் பகுதியை பயன்படுத்தவும், நீரிணையை விட்டு வெளியேறும் கப்பல்கள் ஈரான் ஓமான் ஆகிய இரு நாடுகளின் கடல் பகுதிகளையும் பயன்படுத்த தற்காலிக பாதை வழியமைக்கும். எனினும் அமெரிக்கா சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் சொல்லிற்று. மியான்மரில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மனித உரிமை நெருக்கடி மோசமாகியுள்ளதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. அதற்கு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளையும் மோசடி நிலையங்களையும் அது காரணமாக சுட்டியது. ஆகாய தாக்குதல்கள், வேண்டுமென்றே தீ வைத்தல் போன்ற நடவடிக்கைகள் வழி பொதுமக்கள் மீது வன்முறை தொடர்வதாக நிறுவனத்தின் அறிக்கை குறிப்பிட்டது. அரசாங்கமும் அரக்கான் சிறுபான்மை கிளர்ச்சி படையும் ரோஹிஞ்சா மக்களுக்கு எதிராய் பரவலான திட்டமிட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் அது சொல்லிற்று. மியான்மரில் 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதிலிருந்து கொந்தளிப்பான நிலை தொடர்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டாலி பார்ட்டன் காலமானார். அவருக்கு வயது 80. புற்றுநோயுடனான குறுகிய கால போராட்டத்திற்கு பிறகு அவர் காலமானதாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். சுமார் 60 ஆண்டுக்கு இசைத்துறையில் தமக்கென ஒரு பெயரை நிலைநாட்டியவர் டாலி பார்ட்டன். கிட்டத்தட்ட 3000 பாடல்களுக்கு சொந்தக்காரர், ராக் அண்ட் ரோல் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம் பிடித்தவர், 10 கிராமி விருதுகளை வென்றவர். டாலி பார்ட்டனின் மறைவு மில்லியன் கணக்கான ரசிகர்களுக்கு பேரிழப்பு என்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப். நாட்டில் ஒரு வார காலத்திற்கு தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1st தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.

0: சந்தோஷ் சுப்பிரமணியம் திரையப்படுத்து பாடல கேட்டோம். நண்பகல் 12 மணி செய்தி குறிப்பிற்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் காதர் நேர்களை. அடுத்து ஒரு போட்டி அங்கம் இடப்பட போகுது, தமிழ் சார்ந்த போட்டி அங்கம். ஒரு எழுத்தை கொடுத்து அந்த எழுத்து வரிசையில நீங்க 3 விஷயங்களை சொல்ல போறீங்க, என்ன என்பதை நம்ம இன்னும் கொஞ்சத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிறிய இடைவேளை.
1: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.

0: SLE எனக்கிச்சிலும் TPE அங்கு KPE க்கு பிறகு மூன்றாம் தளத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளா இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை. வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. EY எனக்கு செல்லும் CTE அங்கு அங்மோக்கியோ எவனியோ 5க்கு பிறகு. சாங் எனக்கு செல்லும் PI அங்கு லோனி ரோடுக்கு பிறகு 4ஆம் தளத்தில்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
4: நெட்லி இன்றா
3: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
4: நெட்லி இன்றா
3: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
4: நெட்லி இன்றா
3: அது
4: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா நெட்லி இன்றா நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
3: தொடர்புக்கு
4: 8854 89 89
3: 8854 8989
5: பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
6: மொத்த விற்பனை SP Muthaya and Sons Private Limited.
7: Calls வழங்குற அளவுக்கு அதிகமான சலுகைகள் ஆகஸ்ட் 30 தேதியோடு நிறைவடைகின்றன. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மின்சார சாதனங்கள் அரைக்கலநீர பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்க இறுதி வாய்ப்பு. இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்களை தவற விடாதீர்கள். Lenovo Yoga 2-in-1 14-inch மடிக்கணினி 1599 வெள்ளி 20 விழுக்காடு சேமிக்கலாம்.
8: We're gonna blow the speakers, baby.
9: Wooly, எங்கேயும் எப்போதும்.

பாபா திரையப்படுத்தது பாபா கிச்சு கிச்சு தா பாடல கேட்டோம். காதர் அந்த எழுத்தை தா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆமாங்க, ஒரு எழுத்தை தந்து அதை பற்றிய மூன்று பதில்களை நீங்க கொடுக்க போறீங்க. இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கும் எழுத்து பா. பா வரிசையில நீங்க ஒரு இடம், ஒரு பொருள், ஒரு பாடல் தலைப்பு அதை சொல்லணும். பா வரிசையில நீங்க ஒரு இடம், ஒரு பொருள், ஒரு பாடல் தலைப்பு சொல்லணும். உங்க பதில்களை குரல் பதிவா நீங்க சொல்லி அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8. அடுத்து பா வரிசையில ஒரு பாட்டு வருது, பனித்துளி கண்ட நாள் முதல் திரையப்படுத்து இடப்பட பகுதி. இந்த பாடல் நீங்க சொல்லக்கூடாது.

0: ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கார்ப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள்
2: 9
3: செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: மனசுல உள்ளத கொட்டுங்க.
5: இரவு நில ஆட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
4: maxonline.sg.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பு. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: பாவரிசையில் ஒரு இடம், பொருள் மற்றும் பாடல் தலைப்பு, அது மூன்று சொல்லுங்க. குரல் பதிவு அனுப்புங்கன்னு சொன்னப்போ எனக்கு பல நேர்கள் குரல் பதிவு அனுப்பியிருந்தீங்க.
1: வணக்கம் காதர். பாவரிசையில் இடம் பாசிரிஸ், பொருள் பானை, பாடல் பாட்டு பாடவா பார்த்து பேசவா.
2: வணக்கம் காதர், நான் சுஜேந்திரன் சுகுமாரன் தம்புயூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்ட அந்த மூணு பாடல் பார்க்காத இடத்தோட பேர் பம்பாய், ஒரு பெண்ணோட பேருன்னு தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி
0: பெண் பேரா? இல்லையே.
1: பாவரிசையில் இடம் அன்மோக்கியோ, பொருள் ஆணி, பாடல் தலைப்பு ஆத்தங்கர ஓரத்தில்.
0: ஆத்தங்கர ஓரத்தில்
1: ஆசிரிஸ், பொருள் வந்து பை, பாடல் வந்துட்டு பார்க்காத என்ன பார்க்காத.
0: பிடிச்சிக்கிட்டீங்க பிரியா. சரி, பல பேர்களும் சரியான பதில்கள் அனுப்பிட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே பரிசு கிடையாது, சரியான பதில்கள் தான். நல்ல ஒரு பாடல் ஒளிபரப்புறேன். பரிசு வேணும்னா பிற்பகல் ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு குட் டே நிறுவனத்தின் ஆதரவாக நிகழ்ச்சி எனப்பெறும்போது உங்களுக்கு 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் பரிசாக கொடுக்க காத்திருக்கு. அங்கே நீங்கள் பங்கெடுத்து ஜெயிக்கலாம். இப்போ போட்டியில் பங்கெடுத்தவங்க பிறகு நடைபெறும் போட்டியில் பங்கெடுக்க தவிர்த்துருங்க. நம்ம புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரியான பதில்களை சொன்ன அனைத்து நேர்களுக்கும் குத்து திரையப்படுத்து பா வரிசையில் பச்சைக்கிளி பச்சைக்கிளி பாடலை பாட வராங்க சிலம்பரசன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. இதனுடைய ஆனந்தம்

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: கோத்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோத்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோத்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் கோத்ஸ்.com.sg.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வழங்கப்போலின்றும் மங்கள வாத்தியேசியாக முதலே நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது வளமை போல் இன்றும் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக சக்திதாசன் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் தேவு மத்தியு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தம்பளதியின் வணக்கம் தம்பளதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக யசின் பயாசினி அட்டி குழுவினர் பாடி

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ஜசின் ஃபயாசினி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பா மாலைகள் வரிசையில் இனி திருமுருகன் புகழ் மாலையுடன் விமல் ராஜ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

திருமுருகன் புகழ் மாலியாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை தந்திருந்தார்கள் விமல் ராஜ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது அல்வின் தோமஸ் குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதமாக

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக அல்வின் தோமஸ் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அல் ஹவீஸ், ஜூசப், முகமது நிகால், அப்துல் வகாப் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அல் ஹபீஸ் மொஹமட் நிகால் அப்துல் வகாப் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது ஹனுமான் புகழ் மாலையாக பிரபு குழுவினர் பாடிய

கேட்டது அனுமான் புகழ் மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக பிரசன்னா சிம்சோன் குழுவினர் பாடி

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பிரசன்னா சிம்சோன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரகிமா பேகம் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா பேகம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகளின் நிறைவாக கிருஷ்ண காரணமாக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய

நேரம் சரியாக 8:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது பக்தி பாமாலியை தொடர்ந்து தொடர்கிறது

0: நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக, இனிமையான நாளாக, சுபீட்சமான நாளாக அமைய வாழ்த்திக் கொண்டு வந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோவிதா, யோசிரி குணராஜா கலைக்கிறேன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் அம்மா. நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நச்சிந்தனைய தாருங்கள்.
1: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகன் திருவாகத்தில் இருந்து கட்டறித்தல் என்னும் தொடர். தனியனேன் பெரும்புறவி பௌவத்து எவ்வர் தடந்திடையால் எட்டுண்டு பற்று ஒன்று இன்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் கரவின் வாய்ப்பட்டு இனியன்னே உயுமாறு என்று என்று எண்ணி அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்லல் கரகாட்டி ஆட்கொண்டாய் மூட்க நேர்க்கே உரை. கேவலா வத்தையிலே தனிமையாய்க்கு கிடந்த யான் துறவியாகிய பெருங்கடலே விழுந்து இடிவினையாகிய துன்பப் பேரலைகளால் தாக்கப்பட்டு ஆதரவு யாதொன்றும் இல்லாமல் சுவையாற்பளத்தை ஒக்கும் பவளவாய் மாதிரந்து சொல்லப்படும் புயற்காற்றால் அழைக்கப்பட்டு மனம் குழப்பமிட்டு ஆசை என்கின்ற பெரிய சுறாமியின் வாயிலே அகப்பட்டு இனி உய்வதற்கு வழியாதோ என்று இடைவிடாது எண்ணி கவலைப்பட்டு திருவெந்தெழுத்தாகிய தெப்பத்தை பிடித்து கொண்டு அதனை மேற்செலுத்தி கரசேரவியலாது கிடந்த வேறு நற்குணமில்லாத முரண்குணமுடையனுக்கு முதலனே தொடக்கமும் உறுதியும் இல்லாத வளம் பொருந்திய முத்திக்கரையை காண்பித்து ஆட்கொண்டாய் உன் கருணையில் இருந்தவாறு என்ன என்று மீது நாளை
2: நற்றமிழ் ஞான சம்பந்தன் நாள் வரை கற்றவன் காளியர் மன்னன் புண்ணிய அத்தமிழ் மாலை ஐந்தும் ஐந்தெழுத்து உற்றன வல்லவரும் பெற அவரே தவறும் உலகெல்லாம் தந்த நாள் முதல் தேவி தன் துணைவியாய்ச்சறிந்த வல்லுயிர் நவுதோர் இருந்திடும் நலங்கொள்வானிதன் ஓவடி முடிமீதை புனைந்து போற்றுவாம். திருச்சி தம்பலம். நன்றி வணக்கம் ஜோபி.
0: நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ஜோபிதா. குணநாயகி பசுபதி.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி அவர்கள்.
3: சுகமா இருக்கிறீங்களா?
0: ஆம் சுகமாக இருக்கிறோம். நன்றி
3: நன்றி நன்றி. எல்லோருக்கும் நான் வணக்கம் கூறி எல்லா வீடுகளும் இன்புட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காட்டில் பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று கிருஷ்ணர் நினைத்தார். உடனே புறப்பட்டு காட்டுக்கு போனார். அவர்களை பார்த்தார். அவர்களுடன் ஒரு இரவு தங்கினர். அப்போது வந்த பாண்டவர்கள் அவருக்கு காவல் காத்தார்கள். இரவு ஒருவர் மாறி ஒருவர் கண்மொழித்து காவல் செய்ய வேண்டும். முதலில் அர்ச்சுனன் காவல் காத்தான். எல்லோரும் தூங்குகிறார்கள். அவன் மட்டும் முழித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது எதிரில் ஏதோ ஒரு உருவம் தெரிந்தது. உற்று பார்த்தான். அது ஒரு பூதம். அது பாட்டுக்கு எதிரில் கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருந்தது. இவன் நேரம் முடிந்து விட்டது. அடுத்தபடியாக நகுல. இப்போது அந்த பூதம் கண்ணில் பட்டது. ஆனால் அது முதலிருந்ததை விட கொஞ்சம் பெரியதாக இருந்தது. அடுத்தபடியாக சகாதேவன் பீமன் தர்மன் இப்படி மாறி மாறி காவல் பொறுப்பை ஏற்றுக் கொண்டார்கள். அந்த பூதத்தின் வடிவம் பெரிதாகிக் கொண்டே வந்தது. ஒவ்வொருவரும் அதை கொல்ல முயற்சி செய்தார்கள். இரவு காவல் பணியில் பாண்டவர்கள் இப்படி மாறி மாறி இருப்பதை பார்த்ததும் கிருஷ்ணர் தர்மரை பார்த்து கேட்டார். இந்த காவல் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? நானும் கொஞ்ச நேரம் கண்விழித்து காவல் காக்கிறேன். இதற்கு தர்மர் சொன்னார், செய்யுங்கள். இந்த உலகத்தையே பாதுகாப்பதும் நீங்கள்தான். பாண்டவர்களை பாதுகாப்பதும் நீங்கள்தான். இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று நீங்க நினைத்தால் அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் யார் என்றார். ஒவ்வொருவராக காவல் காத்து முடிந்ததும் போது கிருஷ்ணர் வர வேண்டிய முறை. காவலுக்கு கிருஷ்ணர் புறப்பட்டார். இப்போது தர்மர் சொன்னார், கிருஷ்ணா காட்டிலே ஒரு பெரிய பூதம் இருக்கிறது, அது வேற வேற பெரிதாகி கொண்டே வருகிறது, அது உங்களுக்கு ஏதாவது இடங்கள் கொடுக்கும், அதனாலே நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது என்ற. அதற்கு கிருஷ்ணர், இப்படி என் மேலே உனக்கு சந்தேகம் வரலாமா? ஏன் இப்படிப்பட்ட சந்தேகம்? அது உன்னுடைய பலவீனம், நான் நிச்சயமாக காவல் பணி செய்யத்தான் போகிறேன் என்றார். 2 மணியில் இருந்து 3 மணி வரைக்கும் அவருடைய நேரம். 3 மணிக்கு மேலே அர்ஜுனன் வர வேண்டும். அதான் 3 மணிக்கு அர்ஜுனன் வந்தான். வந்து பார்க்கிறான், கிருஷ்ணர் சிரித்து கொண்டே இருக்கிறார். அவன் பார்க்கிறான், பூதத்தையும் காணோம் பிசாசையும் காணோம். அர்ஜுனன் கேட்கிறான், அந்த பூதத்தை அழித்து விட்டாயா? இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, நான் எந்த பூதத்தையும் பிசாசையும் பார்க்கவில்லை. என் கண்ணுக்கு அப்படி எதுவும் தெரியவில்லை. எதுவுமே நம்முடைய பிரதிபலிப்பு தான். நம்முடைய கோபம்தான் நமக்கு முன்னால் அரக்கத்தனமாக காட்சியளிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு சமமாக அதுவும் வளர்கிறது. எனக்கு யார் மீதும் கோபமோ பொறுப்போ இல்லை. உண்மையிலேயே நமக்கென்னு யாரும் எதிரிகள் கிடையாது. நம்முடைய குணங்கள் தான் நமக்கு எதிரிகள். உள்ளே இருக்க உணர்வுகள் தான் நமக்கு பிரதிபிம்பமாக வெளியே தெரிகின்றன. வெறுப்பே இல்லாமல் எல்லாத்தையும் அன்பால் நிரப்பும் போது நம் கண்ணும் அன்புதான் தெரியும். அரக்கன் தெரிய மாட்டான் என்றார் கிருஷ்ணர் என்று கூறி விடபடுகிறேன். சோபிதா, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள், அவரை தொடர்ந்து வைபரூடாக பாலன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் பாலன்.
4: இனிமையான கால வணக்கம் சகோதரி சோபிதா, நலமா இருக்கீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி பாலன்.
4: நன்றி சகோதரி.
0: உங்கள் சிந்தனையை தாருங்க.
4: புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுடன் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரநலங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகள குடும்பத்தினருக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொண்டு லண்டன் நீச்சமுடைய பாலன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து சௌதரி, புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுடைய சுவிசேஷம் 19 இறைவார்த்தைகள் 10-15 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் இயேசு எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் இயேசு ஒரு உவமையை சொன்னார். பிளவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்து திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான் என்று சொல்லிக்கொண்டு சோதரி

ரத்தமெல்லாம் உனக்காக, முயிர் மூடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடே, பரிசுத்தமாகிவிடே, உன் பாவங்களை அறிக்கையிடே, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்கா

0: மேலே காயப்பட்டே சுவைப்பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்டே சுவைப்பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா, உன்னை கரம் பிரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. நன்றி வணக்கம் சார்.
1: நன்றி பாலன், நன்றி. உங்களை பாட வேணாம் என்று சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருந்தார்கள், நீங்கள் திரும்ப பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு முதல்ல கூறியிருந்தார்களா பாட வேணாம் என்று பாலன்? ஆமாம், நீங்கள் பாட வேண்டாம் என்று உங்களை கூறியிருந்தார்கள். அப்போ அதனால் நீங்கள் இனிமேலாவது இதை கவனத்தில் எடுத்து நீங்கள் நற்சிந்தனை நேரம் என்று சொன்னால் நற்சிந்தனை மாத்திரம் சொல்லுங்கள். பாடுவதற்கு நேரம் இருக்கும் போது நீங்கள் அந்த பாடுவதற்குரிய நாட்களில் அந்த பாடலை பாடலாம். நீங்கள் நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி. அவர் பாலன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, ஜெர்மலேருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம், ஜெர்மலேருந்து புங்கையூர் ராஜா.
2: நாம இருக்கிறீர்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நச்சினை வழங்குகின்றேன் சோபிதா. நம்மை படைத்து இதுவரை காலமும் காத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனை வாழும் காலம் வரை மறவாமல் இளமையில் இறைவனம் முழுமையாக மனத்துமையோடு அர்ப்பணித்து முதுமை வரை தொடர்ந்து செல்ல வேண்டும். முதுமையில் இறைவன்தான் நம் செயல்பாடுகளை முழுதும் அறிந்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இறைவன் இருக்கின்றான், நம்மை இதுவரை காலமும் இயக்கிக் கொண்டு இருப்பதும் இறைவன்தான். இறைவனம் பயபக்தியாக வாழ வேண்டும். இறைவனம் அனைத்தும் அறிவான். இளமையில் எல்லாவற்றையும் மன வலிமையோடு தாங்கிக் கொண்டு மனம் சோர்ந்து போகாமலும் அதிகம் வாழ்க்கையில் கவலைப்படாமலும் வாழும் போது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான். இதையும் கொண்டு வரவில்லை வரும்போது இறைவன் தருவதை மன மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ வேண்டும். இறைவிடம் முழுமையாக அர்ப்பணிப்பதும் சுலபமான காரியம் இல்லை. வாழ்க்கை ஒன்றை வாழ்வதும் சுலபமான காரியம் இல்லை. வாழ்க்கையில் அவதானமாக செயல்படும் போதும் இறைவன் முழுமையாக ஈட்டுக்கொண்டு வாழ வைப்பான். ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைப்பான். மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும்போதுதான் இறையாற்றுடன் அருளும் வாழலாம். வாழ்க்கையில் எல்லாமே சரியாக அமைந்து விடாது. அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். தீமை தரும் மனத்தையும் விளக்கி நன்மை தரும் நல்லதை நினைத்து அன்பினால் பிணைக்கப்பட்ட உள்ளன அன்பு என்னும் பாலத்தின் வழியாக பயணம் செய்தால் தான் நம் வாழ்க்கையும் சுகமாக இருக்கும். ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ முடியும். நிலத்தை பண்படுத்தும் உழவனிடம் கல்லுடைக்கு தொழிலாளர்களிடம் இறைவன் கூறிக்கொண்டு இருக்கின்றார். உலகில் எல்லா அனைத்தும் இறைவன் உறைவிடமே. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அமைதி பொறுமையோடு ஒற்றுமையோடு புரிந்துணர்வோடு தான் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. இறைவிடம் முழுமையாக சரடைந்து இறை ஆற்றுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம் என்று நல்லிடத்தில் ஒரு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் சோபிதா.
1: நன்றி, வணக்கம் பொங்கல் ராஜா, நன்றி. அவரை தொடர்ந்து நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கங்கள்.
1: ஆம், சுகமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா?
3: நன்றி,
1: நன்றி.
3: சிறிய காலை வணக்கங்கள். இளைஞரே, நீங்கள் இளம்பால இளம்பலை சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு இளம்பல்ல சத்தியசாயி பவன் தேவி அல்லவரம் புதங்கிழமை வழிப்படியான வழிபாடுகள் இருந்த போதிலும் எல்லா வளங்களையும் ஏந்தாம் சாதாம்சத்தில் ஒன்றாக கருத வேண்டும். நாம் மிலான் துன் நபியை, அதாவது நபிகள் நாயம் முகமது அவர்களின் பிறந்த நாள் அதிகரிக்கும் போலையில் பகவான் என்று நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார். தெய்வீக அன்பின் வடிவங்கள் பரிந்த சமுத்திரத்திலிருந்து எண்ணற்ற அலைகள் வருகின்றன. அந்த அலைகள் வடிவத்தில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக தோன்றுகின்றன. ஆனால் இந்த பலதரப்பட்ட அலைகள் சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டவை அல்ல. எல்லா அலைகளிலும் சமுத்திரத்தில் இயல்பும் குணங்களும் உள்ளார்ந்திருக்கின்றன. அதுபோலவே இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் நீங்கள் காணும் கண்ணற்ற உயிர்கள் ஒன்று கொண்டு வேறுபட்டதாக தோன்றினாலும் அவை அனைத்தும் இருப்பு அறிவு பேரின்பம் என வடிவத்தை கொண்ட இந்த பிரபஞ்ச மூலத்திலிருந்து தோன்றியவை. வானத்திலிருந்து மழை பொழியும் போது தூய நீர், பூமி, மலைகள், ஆறுகள் மற்றும் கடலில் விழுகிறது. ஆனால் அது தூய நீர் அது விழும் பிரதேசம் அல்லது இடத்தின் நிறத்தையும் சுவையையும் பெறுகிறது. அதுபோலவே தீர்க்க தரிசிகளும் மீட்பவர்களும் உலகின் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு காலங்களில் இறங்கி வந்து அந்தந்த காலம் இடம் மற்றும் மக்களின் சூழ்நிலைக்கேற்ப சொற்களில் தாங்கள் செய்தியை வழங்கினர். இதன் காரணத்துக்காகவே மதங்களை ஒன்றுக்கொற்று வேறுபட்டவையாக கருத முடியாது. எல்லா மதங்களும் மனித குலத்திற்கு எது நேர்ந்ததோ அதை மட்டுமே போத்துள்ளனர். இந்த விழிப்புணர்வை தான் அறநெறியை கடைபிடிக்க வேண்டும். கீழ் ஓ பாரதத்தின் வீர மகளே, உள்ளங்கள் தூய்மையாக தூய்மையாக இருந்தால் எந்த அறம் எப்படி தீர்வாக இருக்க முடியும்? பல்வேறு மதங்கள் காட்டும் பாதைகள் வேறுபடலாம். ஆனால் இலக்கு ஒன்றுதான் என்பதை உணர்வது மனிதர்களின் முதன்மையான கடமையாகும். அந்த பகவான் தெரிவிக்கிறான் சிந்தையினாலே சந்திக்கிறேன். என்னுடைய நேசிக்கும் சொன்னால் வணக்கம் வழங்குதோடு.
1: நன்றி. வணக்கம் சண்முகநாதன். நற்றினை நேரம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் வைபர் ஊடாக ராணி சம்பந்தன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: காலை வணக்கம் சோபிதா.
1: உங்களுக்கும் காலை வணக்கங்கள்.
4: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆவணி மாதம் 26ஆம் தேதி பொதுக்காலம் 21ஆம் வாரம் புதன்கிழமை, திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 6-10 மற்றும் 16-18 வரை. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் உங்களுக்கு கட்டளை இடுகின்றோம். எங்களை போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமியாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரியாக காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதுமே எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகின்றேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. சிந்தனைக்கு உள்ளும் புறமும் ஆண்டுதோறும் நடைபெறும் பாஸ்கா பண்டிகைக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்து மக்கள் வருகின்ற போது கல்லறைகளை வெள்ளியடித்து மிக சுத்தமாய் வைப்பது யூதர்கள் வழக்கம். வெளிப்பார்வைக்கு அழகான கல்லறைகள், உள்ளே இருப்பவை பிணங்கள். இதனை ஒப்பிடத்தான் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களின் வெளிவிடத்தின் மீது இயேசு வீரியம் மிக்க குற்றச்சாட்டுகளை அடுக்குகின்றார். இயேசு என்றுமே வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காதவர். இன்றும் நம் இதயத்தின் உள்ளே எப்போதும் என்ன இருக்கின்றது, எவ்வகையான எண்ணங்கள் நம்மை இயக்குகின்றன, எது நம்மை ஊக்குவிக்கின்றது என்பதை கவனிக்கின்றவர், பாசாங்கு மற்றும் போலித்தனம் இல்லாத முன்மாதிரியையே விரும்புகின்றவர். புனித பவுல் தெசலோனிக்கர்களிடம் தங்களின் முன்மாதிரியான நடத்தையை விளக்கி தாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்பதை அறிவிக்கின்றார். நாமும் இயேசுவின் சீடர்கள் என்பதை நம் வாழ்வில் எண்பிப்போம். நன்றி, வணக்கம் சோபிதா.
1: நன்றி, வணக்கம் ராணி சம்பந்தன் அவர்கள். நன்றி, நன்றி. நேரம் சரியாக 8:23. நீங்கள் அணிந்திருப்பது நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியோடு. நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர்
5: இனிய காலை வணக்கம் சோ.

0: அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றம் அளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றம் அளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகின்றீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகின்றீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கின்றீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொண்டவர்களின் வழிமடவரர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, கல்லறைகள் வெளியே பார்ப்பதற்கு அழகாக வெள்ளையாக பளபளப்பாக இருந்தாலும் கல்லறைக்கு உள்ளே அழுகிய உடல்கள் தான் இருக்கும். நம்மை தீட்டுப்படுத்துவதாகத்தான் இருக்கும். இது போலதான் பரிசேயர்களுடைய வாழ்வும் என்று இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளோடு இயேசு ஒப்பீடு செய்கின்றார். பரிசேயர்கள் வெளியே தங்களை நல்லவர்களாக, சட்டங்களை கடைபிடிப்பவர்களாக, மதிப்பீடுகள் உள்ளவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் அவர்களுடைய உள்ளமோ மதிப்பீடுகள் இல்லாத உள்ளமாக உள்ளது. அவர்களின் உள்ளத்தில் வெறுப்பு, சுயநலம், அகங்காரம், கர்வம், தாங்கள் மட்டும் நல்லவர்கள் என்கின்ற செருக்கு மற்றும் பொறாமை எண்ணம் எரிந்து கொண்டு இருக்கின்றது. மீட்பு பெற பரிசேயர்கள் தங்களது அகவாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இயேசு பணிக்கின்றார். நம்முடைய உடலழகை பேணுவதில் அதிக அக்கறை எடுக்கின்றோம், அதற்காக பணத்தையும் வாரி இறைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கனிவான இதயத்தை தான், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை தான். பரிசேயர்களைப் போல் அல்லாமல் அகமும் புறமும் தூய்மையாக நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உலக நாட்டின் மக்களுக்காகவும் அவருடைய அமைதி சமாதானத்துக்காகவும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். சோவிதா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் நேவியஸ் பிலிப் அவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்,
2: இனிமையான காலை வணக்கம் ஜோதிதா, பத்மராஜராட்னம்.
1: ஆமா, உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கங்கள்.
2: இந்த கதை தான் அதுக்காக தான் வெயிட் பண்ணினேன், எல்லாரும் வந்து போட்டு. விதியும் நல்வினையும். முன்னொரு காலத்தில் செழிப்பான வளங்களை கொண்ட அடர்ந்த காட்டை ஒட்டியிருந்த ஒரு மகத்தான ராஜ்யத்தை மகேந்திரவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் வேட்டையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவன். ஒரு நாள் தனது பாதுகாப்பு வீரர்களுடன் பறவைகளின் மொழியையும் விலங்குகளின் பாசையையும் உணரும் வல்லமை படைத்த விக்ரமன் என்ற சிறப்பு வீரனுடனும் காட்டுக்குள் வேட்டையாட சென்றான். அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதியில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு விசித்திர பறவை தன் இறக்கைகளை படபடவென்று அடித்துக் கொண்டு சத்தமாக கூவியது. அந்த பறவையின் குரலில் ஒருவித எச்சரிக்கையும் தீர்க்க தரிசனமும் கலந்திருந்தது. அரசன் உடனே விக்ரமனை அழைத்து, விக்ரமா, இந்த பறவை இறக்கைகளை அடித்துக் கொண்டு ஏதோ தீவிரமாக சொல்கிறது, அது என்ன சொல்கிறது என்று ஆர்வத்துடன் கேட்டான். பறவையின் குரலை கூர்ந்து கவனித்த விக்ரமன் சற்றே திடுக்கிட்டு வணங்கி, அரசே, அந்த பறவை நம்மை குறித்து எதுவும் கூறவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஏழை புலவன் ஒரு ஏழை உழவன் புல் வெட்டுவதற்காக இந்த வழியே வருவான். அவன் புல் வெட்டி கொண்டிருக்கும் போது விதியின் கொடூரத்தால் ஒரு விஷப்பாம்பு அவனை கடித்து அவன் அங்கேயே பரிதாபமாக இறந்து போவான் என்று சொல்கிறது என்றான். பறவையின் கணிப்பு உண்மைதானா என்பதை சோதிக்க விரும்பி அரசன் தன் வீரர்களுடன் மரங்களின் நிழலில் மறைந்து காத்திருந்தார். சில நிமிடங்களிலேயே கையில் கூர்மையான அறிவாளுடன் ஒரு ஏழை உழவன் அந்த பாதையில் நடந்து செல்வதை அரசன் பார்த்தார். பறவை சொன்னது போல் உழவன் வந்துவிட்டார். பறவை சொன்னதில் பாதி நடந்து விட்டது, உழவன் வந்துவிட்டார். விதியின்படி மீதியும் நடக்குமா? அவன் உண்மையிலேயே பாம்புக்கறியால் இறப்பானா? விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நேரில் காண விரும்பிய அரசன் மாலை

0: சிறை அங்கேயே தங்கி உழவனின் வருகைக்காக காத்திருந்தார். சூரியன் மறையும் மாலை வேளையில் தலையில் பெரிய புல் கட்டுடன் உழவன் அதே வழியில் சிரித்த முகத்துடன் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவன் உயிரோடு ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்த அரசனுக்கு கடும் கோபம் வந்தது. அரசன் விக்கிரமனை அழைத்து, விக்கிரமா, உழவன் பத்திரமாக திரும்புகிறானே, பாம்பிற்கு அவனை கடிக்க மறந்து விட்டதா, அல்லது அவன் எமனையே ஏமாற்றி விட்டானா? உன்னுடைய பொய் கணிப்பால் என் ஒரு நாள் வேட்டை வீணானது. உன்னால் உண்மையை சொல்ல முடியாவிட்டால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று சீண்டினான். விக்கிரமன் நடுங்காமல் பணிவிட, நரசே, இயற்கை எண்ணெயின் மொழியையும் பறவையின் கணிப்பும் ஒருபோதும் பொய்க்காது. அவன் உயிர் பிழைத்திருக்கின்றான் என்றால் விதியை மாற்றிய ஏதோ ஒரு மகத்தான செயல் வழியில் நடந்திருக்க வேண்டும். அவனை கூப்பிட்டு விசாரித்தால் உண்மை வெளிப்படும் என்றான். அரசன் உழவனை அருகில் அழைத்தார். உழவன் பயபக்தியுடன் தன் தலையில் இருந்த புல்கட்டை கீழே இறக்கி வைத்தார். அந்த புல்கட்டின் நடுவே உழவனின் கூர்மையான அறிவால் செருகப்பட்டிருந்தது. விக்கிரமன், உழவனே, உன் புல்கட்டை பிரித்து காட்டு என்றார். உழவன் புல்கட்டை அவிழ்த்து கீழே போட்டார். புற்கள் பரவலாக விழுந்த போது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அந்த புல்கட்டின் நடுவே ஒரு பெரிய நாகபாம்பு இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு இறந்து கிடந்தது. அதை பார்த்து விக்கிரமன் வியப்பிட்டு, அரசே, பார்த்தீர்களா, பறவை சொன்னது உண்மைதான். இந்த நாகபாம்பு இவனை கொள்வதற்காகத்தான் புற்களுக்குள் ஒளிந்திருந்து தாக்கி இருக்கிறது. ஆனால் விதி தலைகீழாக மாறியிருக்கிறது. பாம்பு இவனை கடிப்பதற்கு பதிலாக பாம்பே இறந்து போயிருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்று வினவினான். அரசன் உழவனை பார்த்து, உழவனே, இன்று காட்டில் புல் வெட்டும் போது உனக்கு ஏதேனும் விசித்திரமான சம்பவம் நடந்ததா, உண்மை கூறு என்று கேட்டார். உழவன் கரங்களை கூப்பி, அரசே, நான் காட்டுக்கு சென்றபோது வழியில் பசியாலும் தாகத்தாலும் தவித்துக் கொண்டிருந்த ஒரு முதிய துறவியை கண்டேன். என்னிடமிருந்த சிறிதளவு நீரையும் உணவையும் அவருக்கு அன்போடு கொடுத்தேன். அவர் என் அன்பை கண்டு மகிழ்ந்து, மகனே, உனக்கு வர இருக்கும் பெரும் ஆபத்து நீங்கி நீ நீடூடு காலம் வாழ்கிற மனதார வாழ்த்தினர். உழவன் தொடர்ந்து கூறினான், அதன் பின் நான் அடர்ந்த புற்களை வெட்டி கட்டிய போது எதிர்பாராத விதமாக அறிவாளை புற்கட்டுக்குள் செருகினேன். அப்போதுதான் இந்த பாம்பு புல்லுக்குள் ஒளிந்திருந்தது. என் அறிவால் பட்டு அது இறந்தது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. இதை கேட்ட விக்கிரமன் அரசனை பார்த்து புன்னகையுடன் கூறினான், அரசே, கண்டீர்களா, விதியின் தீர்ப்பு இவனுக்கு மரணம் என்றுதான் எழுதியிருந்தது. ஆனால் தாகத்தோடு இருந்த சான்றோருக்கு இவன் செய்த அன்னதானமும் அந்த மகானின் ஆசீர்வாதமும் இவனை காத்திருக்கிறது. சான்றோர்களின் சொல்லுக்கும் நாம் செய்யும் நல்வினைக்கும் தலைவிதியே மாற்றும் வல்லமை உண்டு. உண்மையை உணர்ந்த அரசன் உழவனின் நற்குணத்தையும் விக்கிரமனின் கூர்மையான அறிவையும் பாராட்டி இருவருக்கும் பொன்னும் பொருளும் வழங்கி சிறப்பித்தான் என்று கூறி இன்றைய பொழுது நற்பதாக இறைவனையும் வேண்டி விட பெற்றுக் கொள்வேன். நன்றி, வணக்கம், சொல்கிறார்.
1: நன்றி, வணக்கம், பத்மராணி அவர்களே. அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக ஐயா நடேசனும் காத்திருக்கிறீர்கள். மிகவும் சுருக்கமாக உங்களுடைய நற்சிந்தனையை தாருங்கள்.
2: இனிய காலை உற்சாக வணக்கம் சோபிதா.
1: ஓம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: இன்றைய எல்லோருக்கும் சிறப்பான ஆளாமையும் பிரார்த்தித்துக் கொள்ள நான் வந்து தியானடைகிறேன். இன்று பொது காலத்தின் 21 மூன்றாம் நாள் புதன்கிழமை, கிறிஸ்த நிச்ச நச்சிந்தனை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஒருவரின் உள்ளார்ந்த உணர்வுகளை அவரின் செயல்களில் வெளிப்படும். பல நேரங்கள் இவருடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அவருடைய குணாதிசயங்களை நாம் தவறுதலாக நிர்ணயித்து விடுகின்றோம். அவரின் உட்புற தோற்றமான உள்ளத்தில் பல தீய எண்ணங்களை குடிகொண்டிருப்பதை கவனிக்க மறுக்கின்றோம். பலருடைய வசீகரமான வார்த்தைகள் பல சமயங்களை நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம். உள்ளத்தில் நேர்மையாக இருப்பவர்கள் தங்களுடைய செயல்களிலும் நேர்மையாக இருப்பார்கள். இன்று இயேசு கிறிஸ்து வெளி தோற்றத்தை எல்லா உட்புற தூய்மையாக்க அழைப்பு விடுக்கின்றார். உடலினை தூய்மையாக எப்படி தண்ணீரில் கருவர் குளித்து விட்டால் போதுமானது. ஆனால் உள்ள தூய்மை செய்ய தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அவ்வாறு நமது உட்புற தூய்மைகள் நாம் செய்ய வேண்டிய செயல் ஒன்றே ஒன்றுதான். அது மனமாற்றம். இறைவனுடன் மனதை கொடுத்து உள்ளை தூய்மை பெற்றால் வெளிப்புறமான நமது சொல்லும் செயலும் தூய்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. சிந்தித்து செயல்படுவோம். நன்றி சோபிதா அவர்களே.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
1: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியோடு. நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சிக்காக நச்சிந்தனை வழங்கிய நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது இந்திய நாள் எப்படி.

0: மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வரும், வேலை வாய்ப்பு கூடி வரும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அருமையாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் நீயா நானாங்கிற போட்டிகள் அப்பப்போ வரும். உங்கள் பெருசா, எங்கள் பெருசா, உங்கள் வீடு பெருசா, எங்கள் வீடு பெருசா, அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் வரும். ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு, உங்கள் வீட்டு குடும்பத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி நின்று காமிக்கிறேன் பாருன்னு சில பேச்சுவார்த்தைகள்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு டாப் டக்கராக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த இதெல்லாம் முடிச்சிருவீங்க. சேல்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுவீங்க. டார்கெட்டெலாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிஸ்னஸில் பேச்சில் இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருந்துகிட்டு இருக்கும். சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் டூர்ஸு, ட்ராவல்ஸு, லாஜிஸ்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களே, ஒரு நாலஞ்சுலான அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சார், பிரயாணம் போகலாமா? போகலாம், தூர பிரயாணம் போகலாம். இந்த மாதிரி பிரயாணங்களுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பேச்சில் கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் யாராவது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவளை தெரியும், இவங்களை தெரியும், அவங்களே பக்கத்தில் இருந்துட்டு இல்லை தெரிஞ்சவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க, யாரை தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இந்த தினம் வந்து இருந்துகிட்ருக்கும். அப்பா மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுனா அப்பாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கை கூடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே சமயத்தில் தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். எஜுகேஷன், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யமாகும். காலேஜ், அரியர் சம்பந்தமான விஷயங்கள், எக்ஸாம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், லைப்ரரி, ஸ்கூல், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்புக்காக வேறு இடத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இட சம்பந்தமான பிரச்சனை இருந்தவங்க தீரக்கூடியதான நாளாக இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணம் இருக்குது. தம்பி தங்கைகளுக்கும் வாழ முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களை குழம்பாமல் காரியத்தை செயல்பட்டால் ரிஷபராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நட்சத்திர ரீதியாக சாதகமாக இல்லாதங்காட்டி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்ககிட்ட காசிப்ஸ் பேச வேண்டாம். மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால், அல்லது உங்களை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதேனும் காது வழி செய்திகள் வந்தால் அவங்ககிட்ட கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் ஓட்டும்போது சாகசங்களை தவிர்த்துக்கிறது, முடியாத வயிற்றை தூக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது, சில விஷயங்களில் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன விஷயத்த பெருசாக எடுக்கக்கூடாது. வாரியார் சுவாமிகள் சொல்வார், குட்டிக்கல்ல பக்கத்துலேருந்து பார்த்தா பாறாங்கல் மாதிரி தெரியும்னுவர். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பேசும்பொழுது கவனமாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் இன்றைக்கி தான் சின்ன சண்டை போட்டால் கூட, சரி நமக்கு தான் டைம் சரியில்லை, ரொம்பலாம் பேச வேண்டாம், விட்டுடலாம் அப்படிங்கிறத விட்டு கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி அந்த கிரகங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். என்னடாது இன்றைக்கி பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சேன், இவங்களை வச்சு சரியான இன்றைக்கி பிரச்சனை பண்ணலாம்னு நினச்சா ஒன்றுமே நடக்கலையேன்னு கிரகங்களே ஆச்சரியப்படும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துக்கணும். இன்றைய தினத்தில் நீங்கள் தெய்வ சக்தியை கொண்டுக்கணும். இந்த தினத்தில் நீங்கள் தெய்வீக வழிபாட்டை பலப்படுத்திட்டேன்னா போதும். யாரை வழிபடுறது சார்? துர்கை வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக தெரிகிறது. எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். கணவன், மனைவி, மனைவி கணவர்கிட்ட கேட்டுருந்த எல்லா காரியத்தையும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள், கூட்டு தொழில் பண்ண போகிறோம், யார் யாருக்கு ஷேர் என்ன, யார் இவ்வளோ போடுறா, யாருக்கு எப்படி இந்த தொழில் நடக்க போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு. அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த நம்பர் அடடே இப்போ தான் எதிர்பார்த்த முன்னாடி வந்து நிற்கிறலன்னு ஆச்சரியப்படுவீங்க. ஃபோன் பண்ணலாம்னு நினைப்பில் அவள் ஃபோனில் பண்ணுவாள், சே இப்போ தான் அவங்களை நினச்சேன் தெரியுமா. இன்ட்யூஷன் வில் ஒர்க் டுடே, இன்ட்யூஷன் பிரமாதமாக செய்யும். வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிடுது, பையனை பிடிச்சிடுது, பொருத்தம் சூப்பர், ஆ ஊ எல்லாமே கூடி வர்றது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அப்பப்போ கொஞ்சம் பயமெல்லாம் வரும், ரொம்பலாம் பயப்பட வேண்டாம், எல்லாமே சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி தான் உங்களுக்கு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு இல்லை, சின்ன சின்ன விஷயங்களில் இந்த உடல் ஆரோக்கியத்துக்குண்டான மருத்துவரை பார்க்கறதுக்குண்டான தினமாக இருக்கும். வேலை வாய்ப்பு சம்மந்தமான சின்ன சின்ன முடிவு எடுக்கிறது, நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இந்த ஆட்கள்கிட்ட நீங்கள் வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது, உங்களை யாருங்க இப்படி பேச சொன்னது அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி டக்குன்னு ஏதாவது பேசிவிடுவேன். அதனால் வேலை ஆட்கள்கிட்ட டக்குன்னு சுட்டுறது பேசுறது எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி மருத்துவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. ஆனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. பண விவகாரங்கள், ஏதாவது கடன்லாம் அடைக்கணுமா, அடைச்சி தீர்த்துடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். முயற்சி எடுத்திருந்தேன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரியத்தை அடைச்சிடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி இந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது அவசரப்பட்டு சில பேர் கோபத்தில் நான் வேலைக்கு வரலைங்க, யாரையா பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் வேலையே கிடைக்காம இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, சில தோல்வி ஆறுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, பின்னாட்களில் வெற்றி ஆகக்கூடிய செயல்கள் இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 50-50% பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அதே மாதிரி பெருமாள் வழிபாடு, மன திருப்தி தர்மத்தில் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன் இருக்கா, வெற்றிகள் கூடி வரக்கூடிய தினமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் சிறப்பாக இருந்துட்டுருக்கு, பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துட்டுருக்கும். வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது, இந்த மாதிரி திருமணம், அதே சமயத்தில் எனக்கு இந்த விருப்பம், இந்த தொழில் பண்ணலான்ற விருப்பம், எனக்கு நான் வந்து என்னோட ஐடியா இது, அதேமாதிரி சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள், கலை ட்ராமா பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிடில் மேனர்ந்தையில் காரியம் பண்ணிட்டுருக்கவங்க, ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள்லாம் சாதகமாக இருந்துட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் நீ இவள் வின் த ரேஸ், நீங்கள் கவலையே பட வேண்டாம். மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சூப்பர் மாற்றமாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினம். இன்றைய தினம் உடம்பு பிரச்சனையெல்லாம் இருந்துட்டுருக்கவங்க தீரும், கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வேணால் பாருங்கள், ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலை காலேஜ் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தது மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணலாமா. ஸோ வளர்கிறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் லெவல் என்னவோ அதை பார்த்து நீங்கள் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் இடங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்து தொழில் இடத்துக்கு பக்கத்துலேயே மாற்றுறது, அப்படி இல்லைன்னா வாடகைக்கு இருக்கிறத சொந்தமாக தொழில் இடத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி சூப்பராக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அம்மா வழி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு சேமிக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டார் அப்படின்னா சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணங்கள் இருந்துட்டுருக்கும். சில குழப்பமெல்லாம் இருந்து மாறிவிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தெல்ல தெளிவாக யோசிப்பீங்க, தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி போகிற வழியில் அப்படி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் க்ரீன் சிக்னல் தான். திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கோயிலில் தீபாவளி நடக்கும், அர்ச்சனை நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும், கோயில் பிரசாதம் உங்கள் கையில் வரும், பா என்னப்பா அது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. தம்பி, தங்க, அக்கா, மூத்த சகோதரர் இவங்க மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். காலேஜில் அதிகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாறும், காலேஜ் சம்மந்தமான, ஸ்கூல் சம்மந்தமாக, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு பதஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாறிடும், பதட்டம் பதஷ்டம் எல்லாமே மாறிடும், கவலைப்பட வேண்டாம். விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் கிரகநிலைகள் சாதகம், பணவரவுகள் தேடி வரும். ஆனால் எப்பவுமே ஈஸியாக வரணுமா, நம்ம ஜாதகம் தான் இப்படி இருக்க, எங்கே போய் ஈஸியாக வர்றது அப்படிங்கிற கவலைகள் இருக்கிறவங்களுக்கு வரும், செலவாகும், வரும் செலவாகும், அல்லது ஒரு பிரச்சனையோடு இப்போ இது கடையில் கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கோம். குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக திருப்பி சமாதானத்தில் கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு. பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. ஃபேமிலி விஷயத்தில் மூணாவது மனுஷால் நுழையவிடப்படாது, சின்ன சின்ன விஷயங்களை பெருசாகப்படாது, இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் ஹெல்ப் பண்ணிவிட்டு மாட்டிக்கப்படாது, அதே சமயத்தில் மற்ற கையெழுத்து போட்டு மாட்டிக்கப்படாது, இந்த மாதிரி விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயமும் கவனமாக பேசி, கவனமாக யோசித்து, கவனமாக செயல்பட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் ரொம்ப அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு நட்சத்திர நாள், அதனால் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் அவங்களுடைய ஜாதகம். சில பேருக்கு சூப்பர், சில பேருக்கு பார்த்துட்டோன்னா என்ன சார் சூப்பர், குழப்பமோ குழப்பம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும், அவங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்களுடைய மாறும். சில பேர் எமோஷனலாக இன்றைக்கி ரொம்ப அப்படியே டவுனாக இருப்பேன், சில பேர் ரொம்ப எனக்கு ஐடியா பண்ணி, இன்றைக்கி பாருங்களேன் எப்படி ஐடியா வருது, பிரமாதமாக ஐடியா வருது, ஐயோ நான் நீ இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நீ இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பா. எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறேன், எனக்கு தான் இப்படி இருக்கோ அப்படின்னு யோசனைகளும் சில பேருக்கு வந்து இந்த தினத்தில். இதெல்லாம் அவங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவு, தசா புத்தி ஆந்திர சூக்ஷமத்தை பொறுத்தளவுக்கு மாறும். ஏன்னா நட்சத்திர தினமாக இன்றைய தினம் இருக்காங்காட்டி. மற்றபடி மகர ராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குன்னா, நீங்கள் என்ன காரியத்தை பண்ணிக்கலாம், இரவு நேர பிரயாணத்தை தவிர. சரியில்லைன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, மற்ற வாழ்வாளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அவங்களுக்கு. இல்லைன்னா டென்ஷனாகவே கோவப்படுவேல், இன்றைக்கி எதாமே தப்பாகப்படும், இந்த மாதிரி. ஸோ ரெண்டுமே இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், டென்ஷனாக இருக்கிறதா கோவப்படுறத தவிர்த்துக்கிறதோ பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். இந்த தினத்தில் அம்பாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடாக உங்களுக்கு அமையும். கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு நீ கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் திருப்பி லாபமாக வரும், அதுக்கப்புறம் விரயம் இருக்கும், திருப்பி லாபமாக இருக்கும். ஏன் இந்த விரய லாபமெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஷேர்ஸ் பண்ணுவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் நிறைய சம்பாதிக்கணும், இன்றைக்கி அந்த தின பிரகாரம் சம்பாத்தியத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதனால் பண விவகாரங்களில் லாப நஷ்டங்கள் கொஞ்சம் இந்த விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும், கவனம் தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் வேலையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு டாப் டக்கராக அமையும். வேலை வாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. நாலஞ்சு நாளாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் மருத்துவத்தை சந்தித்ததை திருப்பி சந்திக்கிறது அவற்றை பேசுகிறதுக்குள்ள நாளாக கூட இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளவோ போராடுறோம், சம்ஹவ் அது ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறது, என்ன ஆகுறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் யூ ஸ்பாட் அவுட், அதை வந்து கரெக்டாக பார்த்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது, மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. செல்ஃப் சக்ஸஸ் நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும், சில விஷயங்கள் தோல்வியாச்சுன்னா நல்லது தான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர்லாம் நிறைய யோசனை சொல்லுவா, சில பேர் நிறைய ஐடியா சொல்லுவாள், சில பேர் பார்த்துட்டுன்னா தப்பான ஐடியாவை கொடுத்துடுவான், சில பேர் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே தப்பான ஐடியா கொடுப்பான். ஸோ ஆளுக்கு தகுந்தாப்பில், சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய டிசிஷன் மாற்றிப்பீங்க, பிரியமானவர்களை சந்திப்பீங்க. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுங்களுக்கு டாப்பாக இருக்கும், பிளேபேக் சிங்கராக இருந்தது டாப்பாக இருக்கும். ரொம்ப ஒற்றுமையாக குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமை மூலமாக, பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்துருவாள், வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணுவேன், தொழிலில் சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க, ரொம்ப பிரமாதமான நாளாக இந்த தினம் உண்டு. நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் குணமாயிடும். கடன் ஏதாவது இருந்ததுன்னா அது அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்குழப்பங்கள் சின்னதாக வந்து போகும், ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். குலதெய்வ வழிபாடு நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். இந்த நேமெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு, தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கிறது, அதற்கெல்லாம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது இந்த தினத்தில். ஸோ சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ஏதாவது தடங்கள் பிரச்சனை சண்டை கிண்டை வந்ததுன்னா ஒன்றும் இருக்காது, கவலைப்படாதீங்க, நல்லதுக்கு தான். நாரத கழக நன்மைக்கு மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நமக்கு நல்லது தான் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தினமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல்.
1: நேர்கள், இதுவரை இன்றைய ராசி பலனோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய ராசி பலனை வழங்கியிருந்தவர் மகிசையர் அவர்கள், அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது

0: மற்றும் இதர கொண்டாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தை கூற வந்திருக்கும் பத்மநாணி அக்காவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம். வணக்கம்.
1: மூன்று பிறந்த நாளும் ரெண்டு திருமண நாளும் என்று இருக்கிறது. ஒன்று ராஜா இந்த தம்பி கார்த்திக்கின்ற மனைவி மாலினி, மற்றது கௌசிகா ரவீந்திரன் ரவியம்மாவோட மருமகள் கௌசிகா, சதீஷின்ற மகள் அபிரா.
0: அபிரா
1: மூவரும் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும் என்று வாழ்த்தி கொண்டு, மற்றும் அகிலன் நிசா ரவுன்ற மகள் அகிலன் நிசா தம்பதிகள், தவனேசன் வினோதா சிவசுந்தர்லிங்கத்தின் மகள்,
0: சிவசுந்தர்லிங்கத்தின் மகள்
1: நவநேசன் வினோதா.
0: ஓகே. நவநேசன் வினோதா
1: ஐயா, மற்றது அகிலன் நிசா கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்த்த சுவங்கதிகளாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இன்று அதாவது பிறந்தநாள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். கார்த்திக், அதாவது எங்களுடைய அறிவிப்பாளர் ராஜா அண்ணாவின் சகோதரன் கார்த்திக் அவருடைய மனைவி மாலினி அவர்களும் இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதில் ரதி தேவேந்திர அம்மாவுடைய மகள் கௌசிகா, சதீஷனுடைய மகன் அபிரா இவர்கள் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண்டும் வாழ்த்தி கொண்டு, அடுத்து சிவசுந்தர்லிங்கம் தம்பதிகளின் மகன் நவநேசன் நிலா அவர்களும் இன்றைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ரகு அவர்களுடைய மகன் நிஷா அகிலன் அவர்களும் இன்றைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வழியிலே வாழ்த்தி கொண்டு வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாயி பசுபதி.
2: சரி, நானும் பார்த்துகின்றேனும். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி மாலினி கார்த்திக், திருமதி கௌசிகா ரவீந்திரன், செல்வி அபிரா, சதீஷ் மூவரும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் நலமாக வளமாக சந்தோஷமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நவநீதன் வினோதா தம்பதிகளுக்கும் எனக்கு தந்தது பிடித்தார் அகிலன் நிசா தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பற்றி நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அன்பாக விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ் கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ்.
3: சுகமா இருக்கீங்களா?
0: ஆம், சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்கள் சந்தோஷமா சுகமா இருக்கின்றோம். இன்று பிறந்தநாளை கொண்டிருக்கும் மாலினி கோசியா மற்றும் செல்வி பதினாறு செல்வி அபிரா சதீஷ் அவர்களுக்கும் பிறந்தநாள் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் மூன்று நேரத்திற்கும் திருமண வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு விட நன்றி வணக்கம்.
0: நன்றி சதீஷ். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து பைபிளூடாக ராஜினி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜினி.
4: நான் ரஜினி
0: நாகேந்திரன். ஓகே, இதுல ராஜினி என்றுதான் இருக்கிறது. நலமா இருக்கிறோம்.
4: ஓகே. இன்று சோபிதா, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மாலினி கௌசிகா அபிரா மூவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அகிலன் நிசா தம்பதிகளுக்கும் பவனேசன் வினோதா தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வட்சப்பூடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆம், புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
5: ஓமம்மா, நலமா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே இருக்க வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
5: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மாலினி கௌசிகா அபிரா மூவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: அடுத்தது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி தவனீசன் தம்பதியினருக்கும் மற்றும்
0: அகிலன் நிஷா தம்பதிகள், நவநீதன் வினோதா தம்பதிகள்,
1: அகிலன் நிஷா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் அட்டை செரியம் சௌபாக்கியங்களோடு உயிரோடு சிறப்போடு செல்வாக்காய் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் நல்லா தோன்றி வாழ்த்துவதோடு திருமண தம்பதிகள் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன். அம்மா நீங்க தான் ஒரு கவனத்தப்ப பாருங்கள். நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். சரி, உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நல்லது. இப்பொழுது அவர்களுக்காக அவர்களை மாற்றி கொண்டு இன்றைய நாள் அவர்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள், அதாவது மாலினி மற்றும் அபிரா ஹவுசிகா அபிரா இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண வாழ்த்தி கொண்டு, மற்றும் சிவசுந்தர்லிங்கம் தம்பதிகளின் செல்வ புதல்வி வினோதா மற்றும் நவநீதன் அவர்களும் இன்றைய நாள் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேளையிலே வாழ்த்தி கொண்டு அகில நிசா தம்பதிகளையும் வாழ்த்தி கொண்டு ஒரு பாடல் சிறிய பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நிறைவு பெறுவது வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது மணித்தியால செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திர தலைமையிலான குழுவினர் நேற்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகியை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்துள்ள உள காயங்களுக்கும் அதிகார அரசியலையோ சலுகைகளையோ தாண்டி அன்பு என்ற ஒன்றே உண்மையான மருந்தாக அமைய முடியும் என்று காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்து நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மாநாட்டுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவு வழங்க உள்ளதாக அதன் தலைவர் வேந்தன் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச நேற்று தெரிவித்தார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கும் நீதிமன்ற சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியாகவும் மக்களுடன் ஒன்றிணைந்தும் எடுக்க முடியுமான அனைத்து அரசியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்காவும் செயற்பட்டு வருகின்றார்கள். அரசாங்கத்தின் சதித்திட்டங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக் கூடாதென்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிட்டிருக்கிறார். முச்சக்கர வண்டிகளை ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிப்பது தொடர்பான எந்தொரு முன்மொழிவையும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு நிலவும் மோதல்கள் மற்றும் கோர்மஸ் நீரிணையில் தொடரும் உறுதியற்ற தன்மை ஆகியவை காரணமாக நாட்டில் கியூஆர் அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெலிகந்தையில் அமைந்திருந்த ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவின் தேர்தல் அலுவலகம் ஒன்றுக்குள் அத்துமுறை நுழைந்து அவரது ஆதரவாளர்களை தாக்கி காயப்படுத்தி கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த 6 பிரதிவாதிகளை அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்குமாறு பொன்னர்வை மேல்நீதிமன்ற நீதிபதி துலானி வீரதுங்க நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அம்பலாங்குட நகரின் நடுப்பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆணொருவரின் உடலம் நேற்று நண்பகல் அங்கு மீட்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற 3 வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிறுமி ஒருவரும் 2 பெண்களும் உயிரிழந்து போனார்கள். அம்பலாங்குட காவல்துறையினரால் புதுமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து இதுகுறித்து தீவிர விசாரணை ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவும் எல்நினோ நிலைமை தீவிரமடைந்தால் இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழைவீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நபிகளாரின் வாழ்க்கை முன்மாதிரி அர்ப்பணிப்பு மற்றும் மேலான முயற்சிகளை உண்மையாக அர்த்தமுள்ளதாக்கி நமது வாழ்க்கை பயணத்தை வடிவமைத்துக் கொள்ள உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா மிலாதுன் நபி விழாவினை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த புனிதமான தருணத்தில் இந்த உலகமானது உலகளாவிய போர் சூழல்களிலிருந்து விடுபட்டு அமைதியானதொரு உலகமாக மாற்றம் பெற வேண்டும் என்று மனமாற பிரார்த்திப்பதாக பிரதமர் கருணாநிதி ஹரணி அமரசூரியாவும் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இருந்து இலங்கையின் கொழும்பு நோக்கி ஜெட்ஸ்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இலங்கைக்கான ஜெட்ஸ்டாரின் புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதை முன்னிட்டு விமான நிலையத்தில் அந்த விமானத்துக்கு விசேட நீர்ப்பீக்கி வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில், ஈரானிடம் பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் மேற்கொண்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நாட்டின் சிறந்த முதல்வர்களாக மூனாகானா ஸ்டாலின், பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் பெயர்களை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்திருக்கிறார். தலைநகர் டெல்லியில் சுமார் 2,300 பேருக்கு H1N1 எனப்படும் பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வேகமாக பரவி வரும் பன்றி காய்ச்சலை தடுக்க டெல்லி அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வளாகத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் புதிய நாடாளுமன்ற கட்டிட திட்டமிடலை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். பள்ளிகளில் ஜியாப் அணிவதற்கு அலகபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் மதமாற்ற தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்திருக்கின்ற நிலையில் மும்பை பெருநகர பிராந்தியத்தில் உள்ள தேவாலயங்கள் பிரார்த்தனைக்கு வருவோரிடம் சுய அறிவிப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க கோரிக்கை விடுத்து வருகின்றன. அதில் தாங்கள் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல் தங்களது சொந்த விருப்பத்தின் பேரிலே பிரார்த்தனைக்காக தேவாலயம் வருகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தற்போதைய கேள்விகளை நீக்கி சரியானதை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளார்கள். கர்நாடகாவில் பிச்சி எடுத்து வாழ்ந்து வந்த 68 வயது பெண்ணின் கதை பலரை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. முதுமையில் நோயிற்றிருந்த ஷூர் என்ற மாது அவரின் வாடகை வீட்டில் இருந்தார். அவரின் மரணத்துக்கு பிறகு அவரின் வீட்டுக்கு சென்ற உள்ளூர்வாசிகள் அதிர்ந்து போனார்கள். மூட்டை மூட்டையாக சில்லறைகளும் நோட்டுகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. எண்ணி பார்த்தால் 30க்கு மேற்பட்ட மூட்டைகளில் 8,04,000 ரூபாவுக்கு மேல் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஏர் இந்தியா நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், டாடா சன்ஸ் ஆகியவற்றிடமிருந்து $1.5 பில்லியன் நிதி கேட்டிருப்பதான தகவல்கள் கூறுகின்றன. ஏர் இந்தியா இதுவரை இல்லாத அளவில் நட்டத்தை சந்தித்ததை அடுத்து அந்த தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவும் இந்தியாவும் பல்லாண்டாய் நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மற்றொரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. இரு நாடுகளின் நீண்டகால எல்லை பிரச்சினை தொடர்பான 25வது சுற்று பேச்சு பெய்ஜிங்கில் நடைபெறுகிறது. மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறும் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரி பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அவரது பெயர் துக்ராம் முண்டே என்று தெரியவிருக்கிறது. முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் புதிய விமானிய திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்பதை சூசகமாக தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் அங்கு மாற்று தொழிற்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதே நேரத்தில் சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் இடையே காரசார வாதமும் அமளியும் இது தொடர்பாக ஏற்பட்டிருந்தது. உலக செய்திகளில், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தமது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக கூறியிருக்கிறார். ஆனால் எந்த மகன் குறிவைக்கப்பட்டார், எப்படி குறிவைக்கப்பட்டார் ஆகிய விவரங்களை அவர் வெளியிடவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இளைய மகனான பாரன் டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பாரன் டிரம்பை எங்கே கொள்வது என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாரன் டிரம்பை கொள்பவர்களுக்கு $10 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்றும் அந்த வீடியோவிலே கூறப்பட்டுள்ளது. ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். மொய்தபா கொமேனி உயிருடன் உள்ளாரா என்ற வாதங்கள் எழுந்து வரும் நிலையில் அவர் சிலருடன் உரையாடுவது போன்ற வீடியோவை ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கிறது. காசா பகுதியில் பட்டங்கள், பலூன்கள், ட்ரோன்கள் போன்றவை பறக்க விடப்பட்டால் அதனை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இஸ்ரேல் தீவிர எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கில்லர் ரோபோக்கள் எனப்படும் தானியங்கி ஆயுத அமைப்புகளின் பயன்பாட்டுக்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மற்றும் செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. உக்ரைனின் தொடர் ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து முக்கிய உள்கட்டமைப்புகளை தனியார் நிறுவனங்கள் பாதுகாக்கவோ அல்லது சீரமைக்கவோ தவறினால் அவற்றை தற்காலிகமாக அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான புதிய உத்தரவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கையொப்பமிட்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் உயிருக்கு ஆபத்தான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 10 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. பெல்ஜியத்தின் ஒன்ஜி நகரில் காணாமல் போன 5 வயது சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. புயமூட்டத்தை குறைக்க இந்தோனேஷியா வான்வெளியில் மலேசியா செயற்கை மலையை பொழிய வைக்க இருக்கிறது. அதற்கு இந்தோனேஷியா மலேசியாவுக்கு அனுமதியையும் கொடுத்துவிட்டது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ காட்டுத்தீ தொடர்பில் சந்தேகத்துக்குரிய நிறுவனங்களின் வர்த்தக உரிமத்தை ரத்து செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கிரிபாட்டி சட்டவிரோத சுறா துடுப்புகளை கொண்டு செல்ல முயன்ற சீன கப்பல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. உயிருள்ள சுறாக்களின் துடுப்புகளை வெட்டி உடல்களை கடலில் வீசும் நடைமுறை பசிபிக் பெருங்கடலின் பெரும் பகுதியில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் கிரோசுகி கோட்டையின் ஒரு பகுதியை மக்கள் கயிற்று கட்டி இழுக்கின்றார்கள். சுமார் 1800 பேர் இதுவரை 2 மீட்டர் தூரம் இழுத்திருக்கிறார்கள். இக்கியா என்ற பாரம்பரிய ஜப்பானிய கட்டிட பராமரிப்பு கலையை பின்பற்ற திட்டமிட்டுள்ளது. கட்டிடத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற அதை முழுமையாக தண்டவாளத்தில் வைத்து இழுக்கும் செயல்முறையை கிக்கியா என்று தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் கெபே வட்டாரத்தில் விசித்திரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள கடைத்தொகுதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மெர்சிடஸ் பென்ஸ் ரக கார் ஒன்று திடீரென்று பின்னோக்கி செல்ல தொடங்கியது. அந்த கார் மேல்மாடியொன்றில் வைக்கப்பட்டிருந்தது. மின் படிக்கட்டுக்கு அருகே இருந்த தடுப்பு கண்ணாடியை அந்த கார் உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல அமெரிக்க பாடகி டொலி பார்டன் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 80. அவர் அண்மை காலத்தில் புற்றுநோயுடன் போராடியதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஸ்பெயின் விமானத்தில் இரட்டை சகோதரிகளால் ஒரே குழப்பம். சுமார் 8 ஆண்டு பிரிட்டனில் வசிக்கும் நீடியா வெப் ஸ்பெயின் சென்றுவிட்டு திரும்பும் போது இந்த சிக்கல் ஏற்பட்டது. பிரிட்டனின் மின்னிலக்க விசா வெப்பை அவருடைய இரட்டை சகோதரியாக அடையாளம் கண்டு கொண்டது. அதனால் வெப்பின் குடிநுழைவு தாவல்கள் பொருந்தவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகே சுமார் 600 கோடி யூரோவில் உலக புகழ் பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் தொடரின் கருப்பொருளில் பிரமாண்ட கேளிக்கை பூங்காவை அமைக்க பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. நிறைவாக விளையாட்டுச் செய்திகள். நடுவர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய இலங்கை வீரர் பிரபாத் ஜெயசூர்யா மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருநங்கியாக மாறிய அனயா பங்கர் மகளிர் கிரிக்கெட்டில் விளையாட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியை அவர் பெற்றிருக்கிறார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான லேகோவின் முதல் 6 மாத நிகர லாபம் 32% உயர்ந்துள்ளது. டென்மார்க்கை சேர்ந்த லேகோ 8.6 பில்லியன் டேனிஷ் குரோனர் அதாவது 1.3 பில்லியன் அமெரிக்க டாலரை நிகர லாபமாக ஈட்டியிருக்கிறது. அர்ஜென்டினாவின் கால்பந்து நட்சத்திரம் டியகோ மரடோனாவின் மரண வழக்கில் புதிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சில மருத்துவ பரிசோதனை முடிவு மரடோனாவுடையது அல்ல என்று தெரிய வந்ததால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.14 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.17 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.21 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408.49 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.62 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.45 ரூபாய், இந்திய பிரமதி விலைப்பகுதியில் 129.93 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.72 ரூபாய். இந்திய பிரமதியில் 68.73 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்துடும்.
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியும் தான். அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு
1: போகிறது.
3: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், கரிஸ்
2: லாய்ச்சப்பலில்,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசடில், தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாட்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையார் மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
6: ரெடியா இருக்கிறோம்.
7: என்ன சமயலோ, என்ன சமயலோ,
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவை மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

காலை பொன்தன்றல். நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை புந்தலை நிகழ்ச்சியின் ஊடாக பாடல்களை கேட்க விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 42 35 40. அடுத்து இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 1 95 48 47 71. வட்சப்பூடாக 0633 689 8655 29. மற்றும் வைபரூடாக 0033 650 07 24 27. இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அந்த வேலை காலை பொந்தின நிகழ்ச்சி ஊடாக கணேஷ் அண்ணா இணைந்திருந்தார். பைபிள் ஊடாக அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. இணைந்திருக்கிறீர்கள். ஓகே, வணக்கம் கணேஷ் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, உங்களும் நலமா இருக்கிறோம்.
0: ஆஹா, காலவேளை என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்?
1: காலம் மஞ்சள் மோமே வருக, மங்கள விளக்கு வருக.
0: ஆ, ஓகே, அருமையான ஒரு மங்களகரமான பாடல் ஒன்று
1: பாட்டு தான். பார்ப்போம் ஓகே.

0: என்ன?
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் கணேஷ் அவர்கள் கேட்ட பாடல்.
2: இறைவனுக்காக பிரியம், நண்பா நண்பனா இருக்கா, இறைவனுக்காக இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக.

0: நேரம் சரியாக 9:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் பேசுறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன், பாடலை கேட்கின்றேன்.
0: என்ன பாடல்?
1: நான்
0: ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன் என்று பாடலா?
1: ஆமா. சந்தோஷம் படத்திலிருந்து

0: சரி, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் சதீஷ். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சதீஷ் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: கலை நேரம் சரியாக 9:36. நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தல் நிகழ்ச்சி. காலை பூந்தல் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். சரி, எங்களுடைய தொலைபேசி துணிக்கப்பட்டுவிட்டது. அடுத்து வட்சப்போடாக வந்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். ஆம் வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். காலப்பொழுதுல உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. நீங்க நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: நான் கேட்கிற பாட்டு 7 7 ஜென்மம் இந்த மனைவி என்பது.
0: ஏழு ஏழு ஜென்மம் மனைவி என்பது என்ற பாடலை கேட்க போறேன். ஓகே, நிச்சயமாக. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவர் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: சரியாக 9:42 இந்த வேளையிலே பைபருடாக காத்திருப்பவரே, வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, ஜெர்மலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து பொங்கையூர் ராஜா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்க, நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் வந்து மண்டன் படத்தில் அம்மா ஒன்று அழைக்காத உயிரில்லையே,
0: அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே என்ற பாடலை கேட்க போறீர்கள்.
1: அந்த பாடலை கேட்க வரும் சோபிதா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் சோபிதா, முன்னிச்சது.
0: நன்றி வணக்கம். அவர் புங்கை ராஜா அவர்கள் கேட்ட பாடல்.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ்பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

0: நேரம் சரியாக 9:50. நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியோடு. காலை பூந்தண்டல் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் வதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: ஆமா, நலமாகவே இருக்கிறேன். நீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அப்படியே என்றென்றும் நலமாகவே இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு கத்திரையும் தியானித்து கொண்டு.
0: நன்றி.
1: அப்ப நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்க போறேன்.
0: என்ன பாடல்?
1: வெண்ணிறாட படத்துல இருந்து. அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடம் அந்த அப்படிங்கிறோம்.
0: அம்மம்மா காற்று வந்து
1: ஆடை தொட்டு பாடும் பூவாடை கொண்ட மேனி தண்ணில் ஆசை வெள்ளம் ஓடும் ஜெயலலிதா ஆட பாட்டு.
0: ஆஹா, ஓகே ஓகே. திரைப்படம் பார்த்தீர்களா?
1: பார்த்தது. ஜெயலலிதாட முதல் படம் தமிழ்ல. ஸ்ரீகாந்தோட நடிச்ச. நீங்க பாக்க இல்லையா?
0: இல்ல, பாக்க இல்ல.
1: இந்த படத்தை பாட்டுல பேரும் சின்ன பிள்ளையா அப்படி இருக்கிற.
0: அப்படியா?
1: ஓ, நீங்க அருவியில அருவியில குடிச்சிருக்கிறீங்களே.
0: அருவி இல்லையா?
1: ஓ, மலையாள ஊத்தும் தண்ணி.
0: ஓ, அருவியில ஓ
1: குளிச்சிருக்கீங்களா?
0: இருந்தேன். அப்ப அங்க அருவி கூட ஆறு தானே, ஆற்று அருவி எல்லாம் மலையில இருந்தெல்லாம் அருவி பாயும். அப்ப நல்லா இருக்கும் அதுல குளிக்கும் போது.
1: அதுதான் அதுதான் அது நல்லா இருக்கு. நாங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறோம், நான் காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அந்த சந்தர்ப்பம்ல நீங்க அப்ப நீங்க கொடுத்து வச்சீங்க.
0: ஆமா, நீங்க கண்டி கட்டனுக்கு போனால், நீங்கள் நிவரேலியா பக்கம் அப்படி இடங்களுக்கு போனால் அந்த அருவியில குளிக்கலாம்.
1: நல்லா இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அப்ப இந்த பாட்டு இருக்கா கேட்டு பாருங்க, எல்லாரும் கேப்போம். அப்ப
0: ஓகே, நன்றி.
1: இந்த கேட்டு அந்த அருவியில குளிக்க என்ன எல்லாம் குளிச்சியா மனம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன?
0: ஓம் ஓம் ஓம், நல்ல சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷமா இருக்குமோ?
0: ஓகே, நன்றி.
1: ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் பதினி மோகன் அவர்கள் கேட்ட பாடல்.

0: நேரம் சரியாக 9:57 நிமிடங்கள். இந்த வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் மேரி மகதலீன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேரி மகதலீன், நலமா இருக்கிறீர்களா?
1: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீர்களா?
1: நானும் நலமாக இருக்கின்றேன். நாங்கள் இருக்கும் பாடல், சீதையின் கைகள் தொட்ட சீதாராமன் வேறொரு பெண்ணை தொட்டதில்லை.
0: சீதையின் கைகள் தொட்ட சீதாராமன்
1: வேறொரு பெண்ணை தொட்டதில்லை.
0: ஓகே ஓகே, சரி. நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் பாடலை கேட்போம். என்ன?
1: ஓகே ஓகே, நன்றி வணக்கம்.
0: ஓகே, நன்றி வணக்கம். அவர் மேரி மகதலீன் அவர்கள் கேட்ட பாடல்.

லலிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது காலை பூந்தெண்டல். காலை பூந்தெண்டல் நிகழ்ச்சியை கேட்டு மறந்த நேர்களுக்கும் இதனை சிறப்பித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் மற்றமொரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தலைமையிலான குழுவினர் நேற்று மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்துள்ள உளக்காயங்களுக்கும் அதிகார அரசியலையோ சலுகைகளையோ தாண்டி அன்பு ஒன்றே உண்மையான மருந்தாக அமைய முடியும் என்றும் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்து நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மாநாட்டுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவு வழங்க உள்ளதாக அதன் தலைவர் சி வேந்தன் தெரிவித்துள்ளார். மாகாணசபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த கேதீச தெரிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்காவும் செயல்பட்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் சதித்திட்டங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என முன்னாள் அமைச்சர் சம்பிக்கை ரணவக்க தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகளை ஓட்டர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிப்பது தொடர்பான எந்தவொரு முன்மொழிவையும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த கேதீச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் மற்றும் ஹார்மோஸ் நீரிணையில் தொடரும் உறுதியற்ற தன்மை ஆகியவை காரணமாக நாட்டில் கியூஆர் அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த கேதீச தெரிவித்துள்ளார். அம்பலாங்குட நகரின் நடுப்பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் ஒருவரின் உடலும் நேற்று நண்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற 3 வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிறுமி ஒருவரும் இரு பெண்களும் உயிரிழந்துள்ளனர். அம்பலாங்குட காவல்துறையினரால் பொதுமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து இதுகுறித்து தீவிர விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் எல் நினோ நிலைமை தீவிரமடைந்தால் இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரித்துள்ளது. நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் இந்த புனிதமான தருணத்தில் இந்த உலகமானது உலகளாவிய போர் சூழல்களில் இருந்து விடுபட்டு அமைதியானதொரு உலகமாக மாற்றம் பெற வேண்டும் என மனமாற பிரார்த்திப்பதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இருந்து இலங்கையின் கொழும்பு நோக்கி எஸ்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முதலாவது விமானம் நேற்று இரவு பண்டான்மயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்திய செய்திகளில் ஈரானிடம் பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் மேற்கொண்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மாஜாக்காவின் நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் சிறந்த முதல்வர்களாக முக ஸ்டாலின், பினராஜி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் பெயர்களை கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திபிகே தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் சுமார் 2,300 பேருக்கு HINI எனப்படும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. பள்ளிகளில் கிஜாப் அணிவதற்கு அலகபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் மதமாற்ற தடுப்புச் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மும்பை பெருநகர பிராந்தியத்தில் உள்ள தேவாலயங்கள் பிரார்த்தனைக்கு வருவோரிடம் சுய அறிவிப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க கோரிக்கை விடுத்து வருகின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தற்போதைய கேள்விகளை நீக்கி சரியானதை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கார்கே, ராகுல்காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனா்.
கர்நாடகாவில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்த 68 வயது பெண்ணின் கதை பலரை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. ஏர் இந்திய நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டாடா சான்ஸ் ஆகியவற்றிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் நிதி கேட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சீனாவும் இந்தியாவும் பல்லாண்டாய் நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மற்றொரு நடவடிக்கை எடுத்துள்ளன. மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறும் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரி பலரின் கவனத்தை ஈந்துள்ளார். அவர் துக்காரம் உண்டே. முதல்வர் விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்துள்ளார். உலகச் செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தமது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் இளைய மகனான பாரன் டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பாரன் டிரம்பை எங்கே கொள்வது என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மோஸ்தபா கமேனி உயிருடன் உள்ளாரா என்ற விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் அவர் சிலருடன் உரையாடுவது போன்ற வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. காசா பகுதியில் பட்டங்கள், பலூன்கள், ட்ரோன்கள் போன்றவை பறக்கப்பட்டால் அதனை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. கில்லர் ரோபோக்கள் எனப்படும் தானியங்கி ஆயுத அமைப்புகளின் பயன்பாட்டுக்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு ஐநா மற்றும் செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளன. உக்ரைனின் தொடர் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து முக்கிய உள்கட்டமைப்புகளை தனியார் நிறுவனங்கள் பாதுகாக்கவோ அல்லது சீரமைக்கவோ தவறினால் அவற்றை தற்காலிகமாக அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான புதிய உத்தரவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கையொப்பமிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் உயிருக்கு ஆபத்தான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. பெல்ஜியத்தின் ஆன்ஜே நகரில் காணாமல் போன 5 வயது சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. புகைமூட்டத்தை குறைக்க இந்தோனேஷியா மான்வெளியில் மலேசியா செயற்கை மலையை பொழிய வைக்க இருக்கிறது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா கபியாந்தோ காட்டுத்தீ தொடர்பில் சந்தேகத்துக்குரிய நிறுவனங்களின் வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். கிரிபாட்டி சட்டப்பிரதமாக சுறா துடுப்புகளை கொண்டு செல்ல முயன்ற சீன கப்பலை தடுத்து வைத்துள்ளது. ஜப்பானின் கிரோஷாக்கி கோட்டையின் ஒரு பகுதியை மக்கள் கயிற்றை கட்டி இழுக்கின்றனர். சீனாவின் ஹெபை வட்டாரத்தில் விசித்திரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டோலி பார்டன் காலமானார். அவருக்கு 80. ஸ்பெயின் விமான நிலையத்தில் இரட்டை சகோதரிகளால் ஒரே குழப்பம். சுமார் 8 ஆண்டு பிரிட்டனில் வசிக்கும் நீடியா வெப் ஸ்பெயின் சென்றுவிட்டு திரும்பும்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிரிட்டனின் மின்னிலக்க விசா வெப்பை அவருடைய இரட்டை சகோதரியாக அடையாளம் கண்டுகொண்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகே சுமார் 600 கோடி யூரோவில் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் தொடரின் கருப்பொருளில் பிரமாண்ட கேளிக்கை பூங்காவை அமைக்க பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒப்பந்தமிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நடுவர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய இலங்கை வீரர் பிரபாத் யேசூர்யா மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருநங்கியாக மாறிய அனஜா பங்கர் மகளிர் கிரிக்கெட்டில் விளையாட ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியை பெற்றுள்ளார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான லெகோவின் முதல் 6 மாத நிகர லாபம் 32% உயர்ந்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரன் டியேகோ மரடோனாவின் மரண வழக்கில் புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்த நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.72%, இந்திய பெறுமதியில் 111.14%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.17%, இந்திய பெறுமதியில் 95.29%, ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 408.49%, இந்திய பெறுமதியில் 118.62%, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.45%, இந்திய பெறுமதியில் 129.93%.
ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.62%, இந்திய பெறுமதியில் 68.73%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சிப்பில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன்கரி, காலையில் கொண்டு சில அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு ஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagones, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris, La Chapelle. Tordre, Tolibisi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர் இல்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ்பர்த்து. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: நேரம் சரியாக 10:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 11 மணி வரை சுகி சிவம் அவர்களுடைய நமக்கு எப்போதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது என்றது என்ற உரியை கேட்போம்.
5: என்கிட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அப்படியே முன்னேறணும், முன்னேறி என்ன பண்ண போறோம், முன்னேறி என்ன வெட்டி முறிக்க போறோம் இந்த உலகத்துல, அப்படி வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது அல்லது வந்து ஒரு முதல் இடத்தை அடையிறது, ஒரு மேடையில ஒரு பரிசு வாங்குறது, சாகித்ய அகாடமி விருது வாங்குறது, பத்மஸ்ரீ வாங்குறது, இல்ல வேற ஏதோ ஒரு வகையில சமூகத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை, அங்கீகாரம், இதெல்லாம் வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப அவசியமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லை சார், எல்லாம் வேஸ்ட் சார். கரெக்ட், ரொம்ப ஞானமா யோசிச்சோம்னா வேஸ்ட், ஐ அக்ரி. அதுவும் அந்த ஸ்டேஜ் இருக்குது, அது தனி, நான் அதை மறுத்து பேசுற ஆளே இல்லை, அது வேற. ஆனா அப்படி இருக்கிறவன் குடும்பத்துல இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள இருந்து குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும், திருவண்ணாமலை போய் பேசாம உட்காந்துக்கணும், குடுக்கிற சொத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த தத்துவத்தை பேசுற. நான் எனக்கு புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? என்னன்னா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு துறவான விஷயம் பேசக்கூடாது, நீ துறவான இடத்துல போய் குடும்பம் நடத்தக்கூடாது. நீ வீட்டில் உட்கார்ந்து துறவு பேசினா அசட்டுத்தனம், ஆனா துறவுல போய் உட்கார்ந்து குடும்பம் நடத்தினா அயோக்கியத்தனம். ரெண்டும் தப்புன்ற, எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறியா, அப்ப நீ என்ன பண்ணணும், முன்னேறதுக்கான வழியை பார்க்கணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்கணும், நம்ம வாங்கியிருக்கிற காரு கியா வாங்கியிருக்கோமா, நம்ம அடுத்து இன்னோவா வாங்கணும், இல்லை பிஎம்டபிள்யூ வாங்கணும், ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டா மேலே போயிட்டே இருக்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஏன் அப்படிலாம் யோசிக்கணும்னா, இதுக்கு தான் மனசே மந்திர சாவின்னு என்னுடைய புஸ்தகம் ஆனந்த விகடன் வெளியீடு 3,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது. ஏன்னா இந்த புஸ்தக கண்காட்சியில் பேசுகிறோம்ல, ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு, இவனுங்கள்லாம் என்ன எழுத்தாளன்னு இவனுங்களே பேச்சு புஸ்தகத்துக்கு கூப்பிடுறாங்க புத்தக கண்காட்சிக்குன்னு எங்களுக்கு ஒருத்தர் பட்டம் கொடுத்துருக்கிறாரு. இவங்க என்ன பெருசாக எழுத்தாளனுங்க எழுதி கிழிச்சுட்டாங்கன்னு. 3,00,000 புஸ்தகம் வித்துருக்குதுப்பா ஆனந்த விகடன் வெளியீடு. வேணா இப்போ கணக்கு பாரு, எனக்கு ராயல்ட்டி வந்துருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், மனசே மந்திர சாவி அதில் ஒரு வார்த்தை நான் எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருக்கேன் தெரியுங்களா, டே தம்பி நீ யாரு, நம்மளை எடுத்துக்குவோம் அனலைஸ் பண்ணுவோம், நீ யாரு, நான் வந்து ஒரு ஆள் இப்ப பாக்குறதுக்கு ஒரு ஆள், ஆனா ஒரு ஆளா இருந்தா கூட 50-50 பிஸ்கட் இல்ல, லைஃபே 50-50. எப்படி, எங்க அம்மாவுடைய கருவுல ஒரு 50, எங்க அப்பனுடைய ஸ்பெர்ம்ல ஒரு 50, பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தன எங்க அப்பாவோட உடம்புல, அதுல ஒரு அள்ளி மொட்டு மாதிரி நான் ஒரு ஸ்போம் ஒரு மொட்டு கிடந்தேன். இங்க எங்க அம்மாவுடைய கருவுல சினமுட்டை இருந்தது, எக் இருந்தது. என்ன நடந்தது, என்னைக்கோ ரெண்டு பேரும் கண்ணதாசன் சொல்லலையா, தந்தை ஒரு தவறு செய்தான் தாய் இதற்கு இடம் கொடுத்தாள்னு பாடினார்ல, அது மாதிரி ரெண்டு பேரும் அன்னைக்கு என்னமோ தெரியல சந்திச்சாங்க. அதனால என்ன ஆயிப்போச்சு, எங்க அப்பா உடம்புல இருந்து அந்த உயிரணு ஓடி மற்ற எல்லோ உயிரணுவையும் கீழே தள்ளி தன்னை தவிர வேற எந்த உயிரணுவும் வரக்கூடாதுன்னு அது பயங்கர ஸ்பீட்ல ஓடி போய் அம்மாவுடைய கருவுல இருக்கிற கருமுட்டைக்குள்ள இந்த போஷ் ட்ரில்லர் அப்படி போடும் பாருங்க, அது மாதிரி நுழைஞ்சு உள்ள போய் உக்காந்து அது கருவுல போய் உக்காந்ததால நான் வந்து தொலைச்சேன். நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்க அப்பா உடம்புல லட்சக்கணக்கான உயிரணு இருந்தது இல்ல, ஆமா நான் தானே ஓடி வந்தேன், ஆமா ஏன் ஓடி வந்தேன், யார கேட்டு ஓடி வந்தேன், அப்ப என்னை படைக்கிற போதே இயற்கை எப்படி படைத்திருக்குதுன்னு கேட்டா, 10 பேர் இருந்தா எல்லாரையும் முந்திக்கிட்டு ஓடணுங்கிறத எனக்கு இயல்பாகவே எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீ ஓடு போய் அந்த இடத்தை புடி அப்படின்னு இப்படி சொல்லட்டுமா, நீ ஒரு உயிரணுவாக இருந்த காலத்தில் தகப்பன் உடம்பில் இருந்து தாயின் உடம்புக்கு ஓடி இடம் பிடித்ததைப் போல இந்த பூமி தாயின் வயிற்றிலும் ஒரு சரியான இடத்தை பிடித்தால்தான் உன் வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று பொருள். இந்த உணர்வு நமக்கு இருக்கணுமா இல்லையா சார், வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னு சொன்னா நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் நல்ல மனிதர்களை சந்திக்கணும், இன்னும் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்ப அதிருப்தி இருக்காதா அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, பொறாம இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, இன்னொருவர் மேல பகை இருக்கக்கூடாது, ஆனா நாம முன்னேறணும் அப்படிங்கிற அந்த விழிப்பான பார்வை தவிர்க்க முடியாதது. நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னா அது புத்தர மாதிரி ஞானம் அடைகிற நிலை, அது வேற நிலை. நான் அதை எப்பவுமே க்வெஸ்சன் பண்றதே இல்லை. ஞானம் அடைகிற நிலையே ரமணர் மாதிரி புத்தர் மாதிரி ஒரு ஞானம் அடைதல்னு ஒரு நிலை உண்டு, அதை நான் க்வெஸ்சனே பண்ணல. ஆனா உலகத்துல இல்லறத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம முன்னுக்கு முன்னுக்கு மேல எப்படி வர்றது, ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன வேணும், முதல் விஷயம் மனுஷனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா, இப்ப சில பேர் படிக்கலன்னா தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க, இல்ல சரியான ஒரு டிரெஸ் இதுவும் போடல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க, நல்ல டிரெஸ் போட முடியல அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்தது பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருங்கின உறவு, ஒரு பையனை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்த போது அவங்க அப்பாட்ட அழுகுறான். என்ன சொன்னான் தெரியுங்களா, நீ பாட்டு கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்துட்ட, வரவெல்லாம் வந்து கலர் கலராக நல்ல அருமையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரான், எங்கிட்ட அப்படி நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை. அப்பாவை கோச்சிக்கிட்டான் அவன், ஓ ஆசைக்காக என்னை கொண்டு போய் காலேஜில் தள்ளிட்ட, எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது நான் மட்டும் பிச்சைக்கார மாதிரி போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். ஏன் நல்லவர்னு சொல்லட்டுமா, அவங்க அப்பா எனக்கு உயிருக்குயிரான நண்பர்.

காலேஜில் நடிக்க போறியா படிக்க போறியா? அங்கிள் நீங்க இப்படிலாம் பேசலாம் அங்கிள், இருந்தா கூட எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எப்பெல்லாம் உனக்கு அவமானம் வருதோ அப்போ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. என்ன, உங்க அப்பன் நேர்மையானவன், இந்த உலகத்துல நேர்மையான தகப்பனுடைய பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேங்கிறது பெருமையா என்ன? அஞ்சு காசு எதுக்கும் வாங்க மாட்டான், எங்க அப்பா அப்படிப்பட்ட நேர்மையானவன், இவ்வளவு நேர்மையான ஒரு தகப்பனுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கிறேங்கிறத பெருமையா நினைச்சுக்க, அந்த அவமானம் உனக்கு தெரியாதுரா. போய் படி, படிக்கிற வேலையை இப்ப இப்ப படிச்சுட்டோம். அவன் சிங்கப்பூர்ல பெரிய வேலையில இருக்கிறான், எல்லாம் நல்லா இருக்கிறான். எதுக்கு சொல்ல வர, அந்த நேரத்துல ஒருத்தர் வேண்டி இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு. அதுக்குத்தான் நீங்க தன்னம்பிக்கை ஊட்டுகிற நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது, சிந்திக்கிறது, அந்த அந்த அந்த அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்ச தன்னம்பிக்கையான புஸ்தகம்னு சொன்னா எம் எஸ் உதயமூர்த்தி தான். ஏன்னா நான் சமய சொற்பொழிவாளனா பேசிக்கிட்டு இருந்த காலம், அப்புறம் சன் தொலைக்காட்சியில என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் பொதுவான இலக்கியங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எம் எஸ் உதயமூர்த்தி புக்கு படித்தேன், எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன். இன்னைக்கும் அது ஒரு ஒண்டர்ஃபுல் புக்கு. ஆனா அமெரிக்க எழுத்தாளர்களை கொஞ்சம் தழுவி எழுதப்பட்டது, அதாவது அதுல ஒரிஜினாலிட்டி உள்ளேந்து வந்ததை விட அது மொழிபெயர்ப்பு உதாரணங்கள் ரொம்ப அதிகம். அமெரிக்கன் எக்ஸாம்பிள், வெளிநாட்டு உதாரணங்கள், இதெல்லாம் நிறைய எழுதியிருந்தார் அவர். அப்ப எனக்கு வந்து நான் கல்லூரி முடிச்சுட்டு லா காலேஜ் முடிச்சுட்டு மேடைக்கு வர்ற காலம், நமக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, இப்பவே ஜாஸ்தி. அப்ப அப்ப கேட்கணுமா? நான் உடனே என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எம் எஸ் உதயமூர்த்தி கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு, அவரை போய் பார்த்து சொன்னேன், உங்க எண்ணங்கள் புத்தகம் படிச்சேன் சார், நல்லா இருந்தது அப்படின்னு. அப்படியா தம்பி, நல்லா இருங்க, ரொம்ப மகிழ்ச்சினார். இது ஒரு நிறுத்தல தான். ஆனா எல்லாம் என்ன உதாரணம் எல்லாம் நீங்க வெளிநாட்டு உதாரணமா காட்டி இருக்கிறீங்க, அதுல எல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரி வெளிநாட்டு உதாரணமா காட்டியிருக்கீங்க. என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கை நூல் எழுதுறீங்க, இந்தியாவில தமிழ்ல எழுதுறீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டு உதாரணம் காட்ட வேணாமா அப்படின்ட்டு கொழுப்பெடுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னேன் அவர்கிட்ட. என்ன தெரியுங்களா, தன்னம்பிக்கை விதை போட்டு விளைய வேண்டுமே ஒழிய இறக்குமதி பண்ணி கட்டுப்படி ஆகுமா? நீங்கள் வெளிநாட்டு இலக்கியங்களிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறீர்கள், விதை போட்டு விளைவதல்லவா தன்னம்பிக்கை அப்படின்னு. உட்கார்ந்திருந்த எம் எஸ் உதயமூர்த்தி ஏஞ்சாரு, என் கையை அப்படி பிடிச்சாரு, அதை நீங்க செய்யுங்களேன், அதை நீங்க செய்யுங்க. தம்பி, நான் அமெரிக்காலேயே படித்தேன், அமெரிக்காலேயே வளர்ந்தேன், ரொம்ப நாள் என் வாழ்க்கை அங்கே ஓடி போச்சு, எனக்கு வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் தான் அதிக பழக்கம், அதனால நான் சொல்கிற உதாரணம் எல்லாம் அதில் தான் இருக்குது. நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? நீங்கள் நல்ல தமிழ் இலக்கியம் படித்தவர் தானே, தமிழில் எழுதுங்க, தமிழ்லேருந்து உதாரணம் சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அது பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னுடைய வெற்றி நிச்சயம்னு ஒரு புத்தகம் உருவாச்சு, அதுவும் 300,000 காப்பிக்கு மேலே விற்ற புத்தகம். வெற்றி நிச்சயம்ங்கிற புஸ்தகம் 300,000 படிகளுக்கு மேல விற்பனையான புஸ்தகம், விற்பனையான புஸ்தகம், தள்ளுபடி செய்யப்பட்ட புஸ்தகம் அல்ல, விற்பனையான புஸ்தகம். ஏன்னு கேளுங்கங்களா, ஒரு லைப்ரரி ஆர்டர் கூட எனக்கு கிடையாது, ஒரு லைப்ரரி ஆர்டர் கூட எனக்கு கிடையாது என் வெற்றி நிச்சயத்துக்கு. எல்லாமே மக்கள் விலை கொடுத்து வாங்கின விற்பனையான புஸ்தகம் வெற்றி நிச்சயம்ங்கிற புக்கு. இருக்கட்டும், நான் உதாரணம்லாம் என்ன பண்ணேன், இந்திய உதாரணங்களா எழுதுனேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா, இப்போ கண்ணில்லாத ஒருத்தர் ஹெலன் கெல்லர் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு உருவ குறைபாடு இருந்ததுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க, அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையிலையும் தள்ளி வாங்க. தட் இஸ் ட்ரூ. ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற பெண்மணிக்கு பார்வை புலன் கிடையாது, ஆனா அவளுடைய ஃபேன்ஸ் யார் யார் தெரியுமா? அவளுடைய ஃபேன்ஸ் யார் யார் தெரியுமா உலகம் முழுக்க? யாரு? சார்லி சாப்ளின். யாரு அவளுக்கு? அவங்கெல்லாம் ஃபேன்ஸ். அவளோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டவங்க குயின் எலிசபெத், அவங்களோட சேர்ந்து அப்ப ரஷ்யால இருந்த குருஷு, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க ஹெலன் கெல்லரோட. ஏன்னா ஹெலன் கெல்லர் வாஸ் சோ பாப்புலர். பார்வை கிடையாது சார், பார்வை இல்ல அப்புறம் என்ன பெருமைன்னு கேக்குறீங்களா? இதான் பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த இன்விடேஷன்ல இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குல்ல, நாம கண் இருந்தா தானே இதை பார்த்து சொல்றோம். ஹெலன் கெல்லர் ஒரு 2 seconds இப்படி தொட்டுட்டு இது ப்ளூ கலர் பாங்க, கலர் சொல்லுவாங்க. அது எப்படி முடியும் நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அதாவது பார்வை கிடையாது, வடிவத்தை சொல்லலாம் சார், தடவி பார்த்து வடிவத்தை சொல்லலாம், இது டம்ளர், இது பாத்திரம் அப்படின்னு. பட் ஹெலன் கெல்லருடைய மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டா, அது என்ன நிறத்தில் அப்படின்னு கேட்டா, அந்த நிறத்தை தொட்டுட்டு அவங்களுக்கு பார்வை கிடையாது, ஆனா இன்ன நிறம் வாங்க. ஏன்னா கண்ணில் கூட விழிப்பு நிலை அவேர்னஸ் அப்படிங்க.

மனிதனுடைய பீக்குக்கு போயிட்டதுனால அவங்களால அதை உணர முடிஞ்சது. சோ உலகம் முழுக்க ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க பார்வை இல்லாதவங்கள ஒரு பெரிய வரலாற்று பெண்மணியாக கொண்டாடப்பட்டார்கள். ஆச்சுங்களா? இப்போ வெளிநாட்டு நூல்களை மேற்கோள் காட்டுற எல்லாருமே பார்வை இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, ஹெலன் கெல்லர் ஹெலன் கெல்லர்ம்பாங்க. இப்ப நான் தமிழ்ல எழுதுறேன்னு ஆரம்பிக்கிறேன், நான் தமிழ்ல இருந்துல சொல்லணும், கதை போட்டு விளையணும்னு சொல்லிவிட்டேனே சேலஞ்சு நம்ம உதயமூர்த்தி சார்ட்ட. நான் என்ன எழுதுனேன், அந்தகக்கவி வீரராகவ முதலியாரை பத்தி எழுதுனேன். அந்தகக்கவினா பார்வை இல்லாதவர். ஆனா பார்வை இல்லாதவரை ஒழிய அவர் அவ்வளவு கெட்டிக்காரரு. எப்படி கெட்டிக்காரரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்வை இல்லைங்கிறதுக்காக ஒருத்தரை குறைவா நினைக்க முடியாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், ஒரு அரசருடைய சபைக்கு ஒரு புலவர் போறார், அவருக்கு பார்வை இல்லை, ஆனா அவர் கவிதை பாடுறார். அந்த கவிதை நல்லா இருக்கணும் உடனே அந்த அரசர் சந்தோஷப்பட்டு அந்த பொன்னாடை எடு அப்படின்னார். ஒரு பொன்னாடை கொடுத்தாங்க. ஆனா அந்த பொன்னாடை யார் கொடுத்தான்னா, அந்த அங்க இருக்கிற அமைச்சர் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சின்ன குணம் எப்படின்னா, நல்ல பொன்னாடையா இருந்தானா கெட்ட பொன்னாடையா இருந்தானா இவனுக்கு என்ன பார்வையா இருக்கு தெரிய போகுதுன்னு கொஞ்சம் பிஞ்சு போயிருந்தது, கிழிஞ்சிருந்தது, அதை பத்தி கவலைப்படலை, அதை எடுத்து கொடுத்துட்டு யாருக்கு, அந்த கண் தெரியாதவருக்கு போத்துறதுக்கு. இந்த அரசர் அதெல்லாம் கவனிப்பாரா, அப்படி வாங்கி அப்படி பெருசா போத்தினாரு. யாருக்கு, இந்த கண் இல்லாதவருக்கு போத்தினாரு. போத்தின உடனே அவரு இப்படி இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தடவ ஆரம்பிச்சார். இன்னைக்கு சொல்லட்டுமா, 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம நாம கொடுத்துருவோம், ஆனா நம்ம குழந்தைங்க கண் இல்லாத பிளைண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு நாள் கூட 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்கும், அப்படியே தடவியே இது 5 ரூபாயா 10 ரூபாயா 2 ரூபாயா 1 ரூபாயா எல்லாம் சொல்லுவாங்க, காயினை சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை. இந்த புலவருக்கு பொன்னாட போத்தின உடனே அவர் என்ன பண்ணாரு பாருங்களேன், இப்படி தடவிக்கிட்டே இருந்தாரு. அதாவது அதுல என்ன டிசைன் பாக்குறாரு, இந்த அமைச்சர் பக்கத்துல இருந்தாரு பாருங்க, அது என்னன்னு சொல்லலாங்கிறதுக்காக வாய திறந்தார். அதுக்குள்ள அரசரே சொன்னாரு, என்ன டிசைன் பாக்குறீங்களா, அதுல மாங்கா மாங்கா, உங்களுக்கு தெரியுமா பொன்னாடையிலாம் மாங்கா இருக்கும், மாங்கா மாங்கா இருக்குன்னாரு. புலவர் அடிச்சாரு, மாங்கா மட்டும் இல்லைங்க பிஞ்சும் இருக்குன்னாரு. என்ன வார்த்தை பாருங்க, மாங்கா மட்டும் இல்ல, மாங்காய்க்கு பிஞ்சு உண்டு, துணி பிஞ்சு இருக்குது, மாங்காய் மட்டும் இல்லைங்க அது பிஞ்சு இருக்குதுங்க அப்படின்னார். இவர் பார்வை இல்லைன்னா கூட எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா. இதே மாதிரி அந்த கவியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த வாழ்க்கையில அரசர் அகலங்கன்னு பேரு, அவன் வெளியில போயிட்டு வர்றான், அவங்க ஒரு உலா போயிட்டு எங்கேயோ போயிட்டு திரும்பி வர்றான், வந்தனும் ஒரு காட்சியை பார்த்துட்டான். அந்த காட்சியை பார்த்துட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு, நான் ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்தேன், அதை பத்தி யாராவது பாட்டு எழுதுனா நான் ஒரு யானை கன்றும் பழநாடும் தருகிறேன், ஒரு யானை கொடுத்து கொடுக்குறேன், அதுக்கு வேண்டிய நிலை கொடுக்குறேன். இவன் கூட வாக்கிங் போனவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல என்னன்னா அரசர் எதை பார்த்தாரு அப்படிங்கறது ஒன்னும் சொல்ல தெரியல. ஆனா கண்ணில்லாத அந்த புலவர் என்ன சொன்னாரு, ஒரு பாட்டு பாடினார். என்ன பாடுறாருன்னா, வாழை மரத்தோட குருத்து இருக்குது இல்ல, அந்த வாழை மரத்தோட குருத்து இப்படி வெளியே வந்து இப்படி காத்துல இப்படி இப்படி ஆடும் இல்ல, அந்த வாழை மரத்துல ஒரு கிளி கூடு கட்டி இருக்குது, அந்த கிளி குஞ்செல்லாம் அதுல உட்கார்ந்து இருக்குது, இந்த இலை இப்படி ஆடும் போதெல்லாம் அந்த கிளி குஞ்சு பயந்துகிட்டு உள்ள போகுது, திரும்பி நிமிந்து வருது, பயந்துகிட்டு உள்ள போகுது. இதைத்தான் அரசர் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு, பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இத சார் கூடவே போகாத இந்த புலவர் அந்த காட்சி அப்படியே பாடி, அந்த பறவை குஞ்சுகள் வாழை இலையை பாம்பு என்று அஞ்சி நடுங்குகின்ற அந்த அகலங்க நாட்டுக்கு சொந்தக்கார அரசனே அப்படின்னு பாடிட்டார். அவர் எப்படி பாடினார்னு தெரியாது. அப்ப அவருக்கு இது இது எப்படி புரிஞ்சது தெரியாது. ஆனா ஒரு உள்ளுணர்வு இருக்கு, மன்னன் என்ன நினைக்கிறாங்கிறது தன்னுடைய மனசுல வாங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இருக்கு. ஆனா அவன் தமிழ்நாட்டு புலவன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டு புலவனாக இருக்கிறவன் வெளிநாட்டில் இருக்கிற ஹெலன் கெல்லரை நாம மேற்கோள் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்வை இல்லாத ஒரு பெரும் புலவன் எத்தனை பெரிய ஒரு காதியத்தை செய்திருக்கிறான் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தன்னம்பிக்கை இலக்கியம் எழுதுகிற போது கூட இந்திய தன்மை உடையதாக நம்முடைய நாட்டு நிகழ்வுகள் நம்முடைய நாட்டு வாழ்க்கை முறை அதை உதாரணமாக காட்டி எழுதினேன். லால் பகதூர் சாஸ்திரி சார் உங்களுக்கு தெரியும், உயரம் குறைஞ்சவர்,
கொஞ்சம் குள்ளமானவர். அவர் லால் பகதூர் சாஸ்திரிய எகிப்து நாசர் நின்னா எப்படி இருக்கும் உயரம்? எல்லாத்தை விட அதிகமான உயரம் உள்ளவர் அவர். நார்மலை விட குள்ளமானவர் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி. அப்ப லால் பகதூர் நீங்க நமக்கு குண்டா இருந்தா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வரும். தோல் கருப்பா இருந்தா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அப்புறம் பல்லு தெத்தலா இருந்தா தாழ்வு மனப்பான்மை வரும். தலைமுடி சீக்கிரமா நரைச்சுட்டா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உடம்புல வந்து ரொம்ப வத்தலும் தொத்தலுமா இருந்தா ஒரு தாழ்வு, அது உடம்ப பத்திய சிந்தனையில நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உயரம் கம்மியா இருந்தா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதை கேட்கிறான் சார். என்ன கேட்டான்னு தெரியுங்களா? லால் பகதூர் சாஸ்திரிட்ட, உலகத்திலேயே உயரமான ஆள் எல்லாம் நீங்க போய் வரவேற்க வேண்டியிருக்கு ஏர்போர்ட்ல, வெளிநாட்டில இருந்து வரும்போது நீங்க குள்ளமா இருக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணலீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இல்லையே, எவ்வளவு உயரமானவனும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். அவன் எவ்வளவு வசனமா இருந்தா எனக்கு என்ன, அவன் தான் குனியணும், நானா நிமிந்து பார்க்க முடியும்? எவ்வளவு வசனமானவனும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். அவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டார். இதை எதுக்கு சொல்ல வர, ஒரு எல்லையில மனிதன் தாழ்வு மனப்பான்மை அற்றவனா இருக்கு. நமக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை வரும் தெரியுங்களா? இப்ப கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தா நான் இன்னும் பயனுடைய செய்தி சொல்வேன். கொஞ்சமா வந்திருக்கிறீங்க, பரீட்சை நேரம், படிக்கிறீங்கன்னு நம்புறேன். நீங்க போய் வீட்டில் பிள்ளைகளோட பேசுறதா இருந்தா சொல்லுங்க, பேசுறதுக்கெல்லாம் உங்க பிள்ளைங்க உங்களை விட்டா அவங்க கிட்ட பேசுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கெங்கெல்லாம், நான் தமிழ் மீடியம் படிச்சோம் சார், எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு பியூசி இங்கிலீஷ் மீடியம் போறேன்.

வச்சுக்கிட்டு மேல வந்தேன். ஏன்னா ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசும்போது பிழை வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா தன்னம்பிக்கை நம்ம பிள்ளைங்களுக்கு வரணுமா இல்லையா? தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போகுது, பயந்தே சாவருதா? நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டோமே, அப்துல் கலாம் தமிழ் மீடியம் படிச்சவர் தான் ஜெயிக்கலையா? வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் நம்ம. அதனால என்ன பேர் என்ன குறைஞ்சு போச்சு? அந்த காலத்தில் மேலே வந்த அத்தனை பேருமே தமிழ் மீடியம் படிச்சுட்டு தான் மேலே வந்தாங்க. தைரியமா அவங்க வந்தாங்க, பின்னாடி ஆங்கிலம் தானா வருது. ஒன்னு புரிஞ்சுக்கங்க வித்தியாசத்தை. மொழி அறிவு என்பது வேறு, விஞ்ஞான அறிவு என்பது வேறு. இந்த நாட்டில் சாபக்கேடு என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்தில் பேசினா அறிவாளின்னு நினைக்கிறான். மட்டையும் கூட இங்கிலீஷ்ல பேசலாம்டா. அதுக்கும் ஆங்கிலத்தில் பேசுறதுக்கும் அறிவுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. நீ சப்ஜெக்ட்ல வெல் பெஸ்டா இல்லையான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்ல சில பேர் பயங்கர ஆழமா இருப்பான், ஆங்கிலம் அவனுக்கு வராம இருக்கும். தப்ப ஆங்கிலத்தில் பேசினாதான் அறிவாளி அப்படின்னு நினைச்சா இந்த நாட்டை போய் என்ன சொல்றது? அதுக்கப்புறம் தமிழ்ல பேசலாம், தெலுங்குல பேசலாம், ஹிந்தியில பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், உன் தாய்மொழி அல்லது உனக்கு பழக்கமான மொழி என்னவோ தைரியமா பேசணும். அப்படியே வாயை அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தா முடியுமா? எதுக்கு சொல்ல வர, நம்ம இன்னொரு மொழியில எப்படி பேசுறதுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தா கல்லூரி காலங்களில் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஜெயிச்சு மேல வரணும்னு சொன்னா நமக்கு இந்த மொழி வராதுன்னு பயப்படக்கூடாது. இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு பெரியவர் இருந்தார். எனக்கு அவங்க மேலாம் ரொம்ப மரியாதைங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரி எல்லாம் ஒரு மிக உத்தமமான மனிதர்களை பார்க்க முடியாது. அவர் தம்பி என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்ட் டிராக்டரை அவர் சொந்த நிலத்துல யூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு நிலம் இருக்கு, உழணும். அப்ப கவர்மெண்ட் டிராக்டருக்கு வாடகை கொடுத்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பெல்லாம் டிராக்டரே கிடையாது. வேணா கவர்மெண்ட்டுக்கு வாடகை கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அவங்க நிலத்துல யூஸ் பண்ணலாம். அதை தான் அவங்க தம்பி பண்ணார். அவர் ஒன்றும் தப்பா பண்ணல. கவர்மெண்ட் டிராக்டரை அவர் வாடகை கொடுத்து தன்னோட நிலத்துல தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு விட்டு பயங்கர கோவப்பட்டார். அவங்ககிட்டேருந்து பெனால்ட்டி போட்டு பணம் வாங்கு, இனிமே அவன் கேட்டா டிராக்டர் கொடுக்காது அப்படின்னார். அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு நேர்மையான மனிதர்களை பார்க்கறதே கஷ்டம் சார். ஒரு தடவை அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, மெட்ராஸில் வந்து கார் நிற்கிது. கார் டிக்கியை திறந்து அவருடைய பெட்டி, படுக்கை, கூஜா, அந்த காலத்தில் எல்லாம் கூஜா கைஜெல்லாம் வச்சுட்டு எடுத்து போவாங்க. சரி, அதோடு நிறுத்திக்கிறேன். அப்புறம் இந்த கூஜான உடனே எனக்கு வேறு ஏதோ தோணுது சொல்லணும்னு. ஏற்கனவே எனக்கு இப்போ வந்து 7.5 சனி, இது என்னத்துக்கு நமக்கு கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். கூஜா இதெல்லாம் வந்து அப்படி அந்த டிக்கிலேருந்து எல்லாம் இறக்குறாங்க. அவரு பாருங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஒன்னு ஒன்னா இருக்கிறது, பெட்ஷீட் எடு, பாய் வந்துருச்சா, கூஜா வந்துருச்சா. அதனால ஒரு பலாப்பழம் இறக்கணும் சார். டிரைவர் ஒரு பலாப்பழத்தை இறக்குனார் சார். இது ஏது பலாப்பழம் நம்ம வாங்கலையே, ஏது அப்படின்னா, திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களால வண்டி நின்ன போது PWD கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த மரத்துல பலா பழுத்திருக்குது, சும்மா தானே போகுது வண்டி, ஐயா மெட்ராஸ் தானே போறாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேன் அந்த பலாப்பழத்தை பிடுங்கி டிக்கில போட்டாங்க. யார கேட்டு வாங்கின அப்படின்னா, இல்லைங்க பழம் பழுத்திருக்குது, ஐயா ஊருக்கு போறீங்க சென்னைக்கு, இருக்கட்டும்னு அந்த வாட்ச்மேனு அந்த பழத்தை கொடுத்தான். நீ ஒரு காரியம் பண்ணு, என்ன இந்த பலாப்பழத்தை தலையில வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து திண்டிவனம் போய் அவங்ககிட்ட அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டு பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டேன்னு ரசீது வாங்கிக்கிட்டு வா. டிரைவர் சொன்னா, பலாப்பழம் ரெண்டனா, ஆனால் பஸ் சார்ஜ் 4 நாள். இப்போ நான் மறுபடியும் போகணும்னா 4 நாள் பஸ்ஸுக்கு ஆகும். பலாப்பழம் இங்கே நம்ம ஊர்லேயே 2 நாக்கு கிடைக்கும். பரவாயில்ல, நீ பண்ண தப்புக்கு பெனால்ட்டி 2 நா, போயிட்டு வா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இவ்வளவு துல்லியமான நேர்மைனா நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. யார்ட்டேருந்து ஒரு லெட்டர் வருது, சாரி பிரைம் மினிஸ்டர்ட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. நேரு கேட்கிறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த லெட்டர் வருது, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், கான்ஃபிடென்ஷியல்னு போட்டிருக்கு. அதனால சிஎம் தானே ஓபன் பண்ணி தான் படிக்கணும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சார் 3ஆம் கிளாஸ் தான், ஆனால் இங்கிலீஷ்லாம் படிப்பார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான குணம். அவர் லெட்டரை படிச்சாரு. படிச்சுட்டு என்ன பண்ணாரு பாருங்க, இன் மை ஒபீனியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் லெட்டரை. இன் மை ஒபீனியன் போது ஒபீனியன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டார். அவருக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஒபீனியன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டாரு. ஆனா மற்றதெல்லாம் எழுதிட்டாரு. எழுதி அந்த லெட்டரை கவருக்குள்ள போட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு இதை டெல்லிக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்னார். அவர் எல்லாம் செக்ரட்டரி மாதிரி பிரிச்சு படிச்சார். எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு என்னன்னு படிச்சாரு. ஒபீனியன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, என்னடா வம்பா போச்சு, ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது.

0: அப்படின்ட்டு அப்படி வேற எழுதி கையெழுத்து கொண்டாந்து வச்சாரு. இப்படி பார்த்தாரு, ஏன் எழுதியிருக்கிற நீ அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்க எழுதுனதுல ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பு, அவருடைய பஞ்சு பாருங்க. உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா? உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா? இல்லைங்கோ, எல்லார் ஒப்பீனியனுக்கும் இதுதான் ஸ்பெல்லிங் அவர் கிடையாது. என் ஒப்பீனியனுக்கு இதுதான் ஸ்பெல்லிங், ஓ ஒப்பீனியனுக்கு அதுதான் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு சார் சும்மா விளையாடுறாரு. அவர் கோபம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத மறைக்கிறியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது ஜவஹர்லால் நேருக்கு தெரியப்படாதுன்னு திருத்தி எழுதி நீ மறைக்கிறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஓமந்தூராருடைய வார்த்தை, ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான்டா நாடு உருப்பிடும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியட்டும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும்டா. நான் தப்பா எழுதின லெட்டரே போடு, என் லெட்டரை போஸ்டில் போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. இல்லை ரெண்டு கவனிச்சிங்களா என்னன்னா, இன்போர்ன் லீடர்ஷிப் குவாலிட்டி, மூணாம் கிளாஸ் தான், இன்போர்ன் லீடர்ஷிப் குவாலிட்டி. என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. சார் இங்கிலீஷை திருத்தக்கூடாதுன்னு நினைக்கல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான், எனக்கு தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுனார். சார் இது சாதாரண விஷயம் அல்ல, உங்களில் பல பேர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் உண்மையான இயல்பு மற்றவருக்கு தெரியாதபடி அதை எப்படியாவது நாம் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பதால் தான் வாழ்க்கையில் எப்போதும் அதிகம் கஷ்டப்படுகிறோம். நான் யாரு ஒரிஜினலா அப்படியே வெளிப்படட்டும், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இப்ப நான் கோபக்காரனா கோபக்காரன் தெரிஞ்சுக்கோ, நான் வந்து நேர்மைக்காக என்ன வேணாலும் பேசுவேனா பே தெரிஞ்சுக்கோ. அது பூசி மூழ்கி மறைச்சு எவ்வளவு காலம் நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? சில பேர் சைவம் சாப்பிட மாட்டாங்க சார், ஆனா வெளியில சைவம் சாப்பிடுற மாதிரி நடிப்பாங்க. எதுக்கு இந்த பேஸ்ட்? நீ அசைவம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போய் அசைவம் சாப்பிடுவேன். சார் விவேகானந்தர் ஓபனா சொல்றாரு, நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒன்னும் இன்ஹிபிஷன் இல்ல, மறைக்கல அவருக்கு. அவர் அமெரிக்கா போன போது கிடைக்கல, மஜும்தார் அதை குறை சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சாவ சொல்றியா? இங்க என்ன பட்டு கிடந்து என்ன சாவ சொல்றியா? அமெரிக்கால நான் கிடைச்சதை சாப்பிட்டேன், இப்ப என்னங்கிற அப்படின்னார். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, பொய்யான புகழை விட உண்மைதான் எப்போதும் மேலானது. தூத்து நான் சாப்பிட்டேன், இப்ப என்னங்கிற அதை திருத்தி தரமா மறைக்கிறதா? மறைக்கணும் விரும்பல, எதுக்கு மறைக்கணும் அப்படின்னார். இதை எதுக்கு சொல்ல வர, பல பேர் தான் யாரா இருக்கிறாங்களோ அதுவா வெளிப்பட விரும்புறது இல்ல, வேற ஒரு இவங்க கஞ்சனா இருப்பாங்க சார், வள்ளல் மாதிரி காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. எதுக்கு இந்த அவஸ்தை? அப்போ உன் இயல்பு என்னவோ அந்த இயல்போடு அப்படியே ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, இதுக்கு ஒரு சூத்திரம், நீ நீயாக இரு, நீ நீயாக இரு, நீ யாரோவாக உன்னை வெளிப்படுத்தாது. நம்ம யாரோ மாதிரி நம்மளை காட்டிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம நாமளாவே இருந்தோம்னு சொன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணு, நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த பாசிட்டிவான ஆட்டிடியூட் உள்ள நபர்களுக்கு மத்தியில் இருக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப எசென்சியல். எப்படின்னா சில பேர் உங்களை எப்பவுமே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை முன்னுக்கு வர விட மாட்டாங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, புள்ள வளர்க்குற போது நாம வந்து எப்பவுமே நெகட்டிவா பேசக்கூடாது. நான் அதை சொல்லித்தரத்துக்காக சொல்ல வேண்டியிருக்க, என்ன மன்னிச்சுக்கங்க. நீ எங்க படிச்சு ஊர் கூட போற, உனக்கு இதெல்லாம் வயவே வராது, உனக்கு கணக்கு எப்படி வரும், உங்க அப்பனுக்கே வரல உனக்கு வருமா? இந்த மாதிரிலாம் தேசியத்தை பேசாதீங்க. டே பின்னீர் விட, நீ அல்ல மேல ஒரு விட, அதனால என்னடா வரலன்னு என்ன கணக்கு வரலன்னா பெரிய விஷயமா? நல்லா அதெல்லாம் ஜம்முன் மேல வருவேன். ஒரு புதுக்கவிஞர் ரெண்டு வரி எழுதியிருந்தான், கோச்சுக்காதீங்க. புதுக்கவிந்தன், படித்தவன் பாடம் நடத்துகிறான். ஏன் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் வாத்தியாரா உட்காந்து எம்பிஏ எம்ஏ பிஹெச்டி பாடம், படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். புரிஞ்சு போச்சு? என்னமோ பழச்சா சரிதான் இந்த உலகத்துல, நம்ம புள்ள படிக்கலையா, படிப்பு வரலையா, அதே வாடாக்க நீ மேல வருவடா, வாடா, இதை படுற உனக்கு என்னடா வருது, அதை படுற அப்படி சொல்லணும். சார் எனக்கு சண்முக வடிவேல் ஒரு நண்பர் திருவாரூர்ல இருக்காரு, அவருடைய நிறைய பேச்சுல நான் அவரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். சண்முக வடிவேல் தமிழ் வாத்தியாரு, அவர்கிட்ட ஒரு பையன் டியூஷன் படிக்க வர்றான். இந்த பாருங்களேன், டியூஷன் நேரத்தை திடீர்னு அப்படின்னு இப்படி தாளம் போடுறான், பெஞ்சில் இப்படி இப்படி தாளம் போடுறான். வாத்தியாருக்கு கோவம் வருமா வராது? டேய் உனக்கு உயிரை கொடுத்து நான் பாடம் நடத்துகிறேன், நீ என்ன தாளம் போட்டு உட்காந்துருக்குற, அறிவு இருக்க அவனுக்கு அப்படின்னு. சார் சார் சார் சார் உமையாள்புரம் சிவராமன் மிருதங்க வாசிக்கிறார் சார்னா. ஏய், எங்க வீட்டில் ரேடியோவே கிடையாது, அந்த காலத்தில் ரேடியோ மட்டும்தான், எங்க வீட்டில் ரேடியோவே கிடையாது, உமையாள்புரம் சிவராமன் இங்க எங்கடா வாசிக்கிறாரு, என்ன பேசுற? இங்க இல்லை சார், மூணு வீடு தள்ளி யார் வீட்லயோ ரேடியோவில் கேட்குது சார், உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம் வாசிக்கிறார் சார். எந்திரி எந்திரி போய் பார்த்துட்டு வருவோம். இவர் என்ன பண்ணார், அவனை கூட்டிக்கிட்டு மூணு வீடு தள்ளி ஒரு வீட்டுக்கு போனா அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி கச்சேரி போகுது, அவனையும் உட்காந்து வச்சுட்டு கேட்கிறாரு. கச்சேரி முடிஞ்சவொன்னு சொல்றாங்க, யார் பாடுனா அடுத்தது உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம். இவர் அவனை பார்த்தார், நீ ஜீனியஸ்ரா, இங்க உட்கார்ந்தவன் உமையாள்புரம் சிவராமனுடைய மிருதங்கம்னு கண்டுபிடிச்சிட்டியே, எதை வச்சு கண்டுபிடிச்ச? அவன் சொல்றான், ஃபரல் ஃபரல், அந்த விரல் பேசுது பாத்தீங்களா, அது விழுது பாத்தீங்களா, அதனால உமையாள்புரம் சிவராமன் கண்டுபிடிச்சது. சரி, இந்த பையன் டியூஷன் முடிஞ்சு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அம்மா வருவாங்க பாத்தீங்களா, வந்து டியூஷன் கூப்பிட்ட உடனே இங்க வாங்கம்மா, இங்க வாங்க, இவனை எதுக்கு எங்கிட்ட டியூஷன் அனுப்புறீங்க? இவன் இந்த படிச்சு கிடிச்சு இதெல்லாம் பாஸ் பண்ண போறது இல்லை, ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அவனுக்கு மிருதங்கம் பிரமாதமா வருது, அவன் எங்கேயோ உமையாள்புரம் சிவராமன் வாசிக்கிறார்னு கண்டுபிடிக்கிறான். இவனை என்ன பண்ணுங்க, ஒரு மிருதங்க வாத்தியார்ட்ட கொண்டு போய் விட்டு இவனை மிருதங்கம் படிக்க சொல். அந்த அம்மா சொல்லுது, என்னங்க நீங்க அறிவு இல்லாம பேசுறீங்க, நான் இவனை இந்த எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு பெரிய வேலையா போடும் போல் இருக்கு, உங்களுக்கு டியூஷன் பீஸ் கொடுக்கறதே எனக்கு கஷ்டமா இருக்குது, இன்னொரு மிருதங்க வாத்தியார் இந்த பாருமா, நான் தமிழ் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன், அவனை என்கிட்ட அனுப்புங்கோ, நான் தமிழ் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா காசு வாங்கி சொல்லி கொடுத்தாலும் வரப்போறதில்லை, ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாலும் வரப்போறதில்லை, நான் ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, ஆனா வாத்தியார் மிருதங்கத்துல கொண்டு போய் விடுங்க, அவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்றாரு. அந்த அம்மா என்னமோ சொல்றீங்க, பாக்குறேன்னு கொண்டு போய் மிருதங்க வாத்தியார்ட்ட விட்டாங்க. அவர் யாருன்னு நான் இப்ப சொல்லட்டுமா உங்களுக்கு, அந்த பையன் யாருன்னு சொல்லட்டுமா, எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு பக்கவாத்தியம் வாசிச்ச திருவாரூர் பக்தவச்சலம், எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு பக்கவாத்தியத்துல நம்பர் ஒன்ல விளங்கினாலு திருவாரூர் பக்தவச்சலம், மிருதங்கத்துல கெட்டிக்காரரானாரு. யாரு கண்டுபிடிச்சா? அவங்க வாத்தியார் கண்டுபிடிச்சாரு. நீ தமிழ் படிக்காட்டி போனா போதுற, அதை பத்தி இல்ல, போய் மிருதங்கம் படுற அப்படின்னாரு. சார் உலக புகழ் பெற்றார் சார், எம் எஸ் அம்மா எங்க போனாலும் கூட போனார் சார். அப்ப நீங்க என்ன புரிச்சுக்கணும் ஒரு வார்த்தைய, உங்க பிள்ளைய நீங்க யார ஆக்கணும்னு நினைச்சு உருவாக்காதீங்க, அவங்க யார ஆகறதுக்கு பிறந்திருக்கிறாங்களோ அதுவா ஆகறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிள்ளை யார ஆகணுங்கிறதுக்காக இறைவன் படைச்சிருக்கிறாரோ, அவன் எப்படிப்பட்ட ஆளா வரணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரோ, அதை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க யார ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை திணிக்காதீங்க. நீ யார ஆகணும், உன எதுக்கு படைச்சிருக்கிறாரு, நீ இந்த வித்தை வருதா, அதுல வரத்துக்கான ஹெல்ப் நான் பண்றேன். இதுதான் சரியான வளர்ப்பு முறை, பிள்ளை வளர்ப்பு முறை. உனக்கு இது வராது, உனக்கு அது வராது, உனக்கு இது வராது அப்படின்னா எப்படி சார் குழந்தைங்க வளரும்? அதனால பாசிட்டிவானவங்களுக்கு மத்தியில வரணும். ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு பேச்சுல பியூட்டிஃபுல் உதாரணம் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான உதாரணம். அந்த ஒரு வரி, அவர் ரொம்ப பொயட்டிக்கா பேசுவார் சார், அவருடைய பேச்சில் இருக்கிற வெற்றியே பொயட்டிக்கா பேசுறது. அவர் ஒரு வரி சொல்றாரு, ஒரு செடி வளருகிறது, இது கொஞ்சம் நல்லா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, ஒரு செடி வளருகிறது, ஆடு நினைத்தால் அதை கடித்து மேய்ந்து விடும். ஒரு ஆடு வருது, இந்த செடியை கடிச்சு மேயுமா இல்லையா? செடி வளருகிறது, ஒரு ஆடு நினைத்தால் அதை கடித்து மேய்ந்து விடும். இந்த செடிக்கு வேலி போட்டு நீங்கள் பாதுகாத்து விட்டால், இது மரமாகிவிட்டால் நூற்றுக்கணக்கான ஆடுகள் இதன் நிழலில் ஒதுங்கும். என்ன பியூட்டிஃபுல் போயட்ரி! அதுக்கு அவர் உதாரணம் சொல்லி முடிக்கிறாரு, உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை செடி வளருகிறது, அதை எதிர்மறை எண்ணங்களால் பலர் கடித்து விடுவார்கள், உங்களை கேலி பேசுவார்கள், ஆனால் உங்கள் நம்பிக்கை செடி அழியாதபடி நீங்கள் வேலி போட்டு வளர்த்து விட்டால் நாளை அந்த ஆடுகள் யாரு நம்மளை கேலி பண்ணாங்கல்ல, அவர்கள் அந்த நிழலில் ஒதுங்குவார்கள். எப்படி சொல்லுவாங்க, அண்ணே உங்களை மாதிரி யாரையும் பார்க்க முடியாது, எப்படி அடே அப்பா சொல்றானா இல்லையா? அப்போ உங்களை யாரு முதல்லயே அழிக்கணுங்கிறதுக்காக உங்களை நெகட்டிவா பேசுறாங்களோ, சட்டையே பண்ணாதீங்க, சட்டையே பண்ணாதீங்க லைஃப்ல, அப்படியே அப்படியே நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் தானா வந்து ஒரு நாள் நம்ம காலங்கள வந்து விழும். இந்த உறுதி இருக்கணும், ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, நத்திங் டூயிங். இது வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நரகம் ஆகிரும். நான் இன்னும் நிறைய ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு, அதனால என்ன ஒரு ரெண்டு ரெண்டு செய்தி சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஒரு எல்லாம் இருக்கு, ரெண்டு ரெண்டு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, ஒரு விஷயத்தை நல்ல வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க. உயர்ந்த ஒரு இலக்கு அதை அடையணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் ஞானமயமாக யோசிக்கிற போது எதுவுமே அர்த்தமற்றது என்பதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போவுமே ரெண்டுலேயுமே நம்ம நம்மளை தக்க வச்சுக்கணும். வடதுருவம் தென்துருவம் ரெண்டும் இணைஞ்ச பூரணமாக நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய கோட்பாடு. அதுதான் பல பேருக்கு என்ன புரிஞ்சிக்க முடியல. நான் பூரணம், பூரணத்தில் எப்போவுமே மைனஸும் உண்டு, நெகட்டிவ் ப்ளஸ்ஸும் உண்டு, இருட்டும் உண்டு, பகலும் உண்டு, வடதுருவம் உண்டு, தென்துருவம் உண்டு. ஸோ பூரணமாக இருக்கிற போது முன்னுக்கு வரணுங்கிறதுக்கான வழிமுறைகளையும் பின்பற்றணும், ஞானம் அடையணுங்கிற நினப்பும் அப்படியே இருக்கணும். இதை நான் வந்து ஒரு முறை பேசுகிறேன். நம்ம எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. சிவம், நீ சொல்கிற கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அகங்காரமான நான் நான் நான் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு தானே உலகியல்ல வெற்றியை கொடுக்குது அப்படியே மேலே வர்றதுக்கு. ஆனா துறவு ஞான நிலையில அந்த நானை இழக்கணும், நானை இழக்கணும் அப்படின்னு திருவாசகம், ஆழ்வார் பாசுரம், ரமணருடைய உபதேசம், திருவள்ளுவர் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் அப்படின்னு இதை விட்டுடுன்னு ஞான நூல் சொல்லுது. நீ ரெண்டையும் கனெக்ட் பண்ணியே பேசுறியே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு இங்கேயும் சில்லற கிடைக்கும், அங்கேயும் சில்லற கிடைக்கும்னு பேசுறீங்களான்னாரு. ஏன் சார் உங்களுக்கு அதை தாண்டி சிந்தனையே வராதா? ஒரு மனுஷன் பூரணமா இருக்கணும்னா உலகியல்ல முதல்ல வெற்றி பெறணும். ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பூரணமான ஞானத்தோடு இறையில போய் கலக்கணும். எதுவுமே இல்லாம நேரடியா ஓடினா வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடுன கோழத்தனம்னு அர்த்தம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை நோக்கி போனோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நிறுத்திடுறேன். போல்வால் தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? போல்வால் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அது என்ன? பெரிய மூங்கில் குச்சி. அந்த பெரிய மூங்கில் குச்சியை அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடியாருமான். அந்த மூங்கில் குச்சியை வச்சு அப்படி ஊனி, இது பாருங்களேன், டக்குன்னு அப்படியே 10 அடி உசரத்துக்கு தாவுவான். அந்த மூங்கில் குச்சியை ஊனி அப்படியே மேலே போவான். இந்த 10 அடிக்கு ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க நீ ஜம்ப் பண்றதுக்கு அப்படின்னு. எப்படி அதை தாண்டுவோம் தெரியுங்களா? இந்த கோலை ஊனி மேலே போயிட்டு இந்த கோலை இப்படி ஒரு தள்ளு தள்ளிட்டு தாண்டி இப்படி குதிப்பான். 10 அடி ஒசரத்துக்கு குதிச்சிருவான், கை தட்டுவான், அவனுக்கு கப்பு கொடுப்பான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குச்சி இல்லாம 10 அடி உயர முடியுமோ? குச்சி இல்லாம 10 அடி உயர முடியுமோ? சரி, அந்தாண்ட போறேன் இந்த குச்சியை தூக்கிட்டு போறேன்னு தூக்கிட்டு போக முடியுமோ? உயிர் போயிடும். நீங்க இந்த குச்சியோட போனீங்க உத வாங்குவோம். இந்த குச்சியை எடுத்துக்கிட்டு நேரம் அந்தாண்ட போனோம்னா அடி பலமா இருக்கும். நல்ல கவனிங்க, 10 அடி உயரணும்னா இந்த குச்சி வேணும். ஆனா ஒரு எல்லையில போய் அந்தாண்ட போய் விழணும்னா குச்சியை விடணும். உங்கள் நான் இல்லாமல் நீங்கள் மேலே வர முடியாது. உங்கள் நானோடு கடவுளோடு சேர முடியாது. கடவுள் கிட்ட போகும்போது இதை அப்படி தள்ளிடணும், அந்த பக்குவம் வரணும். அதான் பூரண நிலைங்கிறனா. உங்கள் நானை பயன்படுத்தி தான் நீங்க மேலே வரணும். ஆனா மேல வந்ததுக்கு அப்புறம் இறைவனோடு கலக்கிறதுக்கு இந்த நானை தள்ளிட்டு அந்த நான்ல போய் கலக்கணும். அப்ப இந்த குச்சி பயன்படாது. இது பூரணமான ஞான நிலை. அதை நோக்கி பயணம் பண்ணணும். அதுதான் விவேகானந்தர் கத்து கொடுத்தாரு. நீ எப்படி பிடிச்சி எப்படி மேல வந்து எந்த நிலையில, ராமகிருஷ்ணத்தை போகும்போது பூரண சரணாகதி, டோட்டலா அவருடைய நானை விட்டுட்டாரு. ஆனா வெளியில போய் நிக்கிற போது அவர் கம்பீரத்தை அவர் விடவே இல்லை. அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை முழுசா பயன்படுத்தணும். அதை பலவீனப்படுத்துறவங்களோட இருக்கக்கூடாது. அவங்க நெகட்டிவா சொல்ற வார்த்தைய நினைச்சு பார்க்க கூடாது. இன்னொருத்தர் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களோன்னு கவலைப்படக்கூடாது. யூடியூப்ல சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னுடைய பேச்சு 10,000 பேச்சுக்கு மேல இருக்கு. சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் என்னுடைய சேனல்ல 10,000 பேச்சுக்கு மேல இருக்கு. நீங்க எது வாய்ப்பு இருக்கோ கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்ன, நீங்க என்னதான் இந்த உலகத்துல மத்தவங்க நம்மள தப்பா நினைக்க கூடாது, திருப்தி பண்ணு நினைச்சா நடக்கவே நடக்காது. உங்க ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டு போய் சேர்ற வழியப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் 100% நான் பெர்ஃபெக்டியா, கரெக்ட். எனக்கு இறைவனுக்கும் கணக்கு வழக்கு இருக்கியா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த நெஞ்சு நிமிந்து தனக்குத்தானே இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தும். அவனை திருப்தி பண்ண முடியாத ஒரு வார்த்தை எழுதியிருக்க, நல்லவனாக இரு, நல்லவனாக இரு, நிரூபிக்க கஷ்டப்படாதே. பெஸ்ட், நான் நல்லவன், நான் நல்லவன், நிரூபிக்க கஷ்டப்படாதே. யாருக்கும் நிரூபிச்சு ஒண்ணுமே ஆக போறதே கிடையாது. நீங்க நிரூபிக்கிறதுல உங்க நேரத்தை வீணாக்க ஆரம்பிச்சீங்க, வாழ்க்கையே வீணா போயிடும். உங்க முன்னுக்கு வரதுல உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க, நிரூபிக்கிறதுல உங்க நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அதுக்குதான் நான் வேடிக்கையா சொல்லியிருந்தேன், அதோட முடிச்சிடுறேன், நிஜமாவே முடிச்சிடுறேன். இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசணும், அது ஏன் தப்பு இல்லைங்க. உங்களை யாரு சிரிக்க சொன்னா, உங்களை யாரு ரசிக்க சொன்னா, உங்களை யார் கைதட்ட சொன்னா, நீங்க தான் என்ன அதிக நேரம் பேச வச்சு கெடுத்தீங்க, தப்பு உங்களுக்கு. சில ஊர்ல போனா அவங்க ரெடியா இருப்பாங்க, இறங்குதா அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே பார்ப்பாங்க, பாருங்க கப்புன்னு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவோம். நீங்க ரசிச்சதுனால இந்த பெனால்ட்டி உங்களுக்கு தானே ஒழிய என்னதில்லை, நீங்க எல்லாம் கோச்சுக்கிறதா இருந்தா அவங்கள கோச்சுங்க. அதுக்கு காரணம் இந்த மாவட்டமே கல்வி அறிவு கூடுன மாவட்டம் ஆச்சு சார், அது ஒரு தனி சிறப்பு இருக்குல்ல, நீங்க அப்படி ரசிக்கிறீங்கல்ல. நான் சொன்ன அந்த கதையோட முடிச்சிடறேன். ஒரு நாய் ராத்திரி 8:30 ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகுது, ஒரு பேஸ்கெட் தூக்கிட்டு போச்சு. கடைக்காரர் ஷாக் ஆயிட்டாரு, அந்த நாய்கிட்டேருந்து அந்த பேஸ்கெட் எடுத்து பார்த்தா ஒரு பேப்பர்ல என்னென்ன வேணும்னு, காலம்பரைக்கு பால், தீப்பொட்டி, சில வீட்டில் நைட்டு தான் காலம்பரைக்கு வேண்டியதே எழுதி கொடுப்பாங்க, பால், சர்க்கரை, காப்பித்தூள், தீப்பொட்டி எல்லாம் வரிசையாக. இந்த நாய் கொடுத்த பேஸ்கெட்டில் அந்த பேப்பரை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டு அவர் கொடுத்த உடனே அந்த நாய் வாலாட்டுச்சு, வாலாட்டுனா தேங்க்யூன்னு அர்த்தம். அப்புறம் பையன் அப்படி திருப்பி காமிச்சது, அதில் வந்து நோட்டு இருக்கு, பணம், பணத்தை எடுத்துகிட்டு சில்லறையை போட்டார், மறுபடியும் வாலாட்டுச்சு, தேங்க்யூ அப்படின்ட்டு. இவருக்கு என்ன பிரில்லியன்ட் டாக் அப்படின்னு ஷட்டரை மூடிட்டு இது பின்னாடியே வராரு, ஏன்னா கடை மூடுற நேரம் இது என்ன, அது போய் பஸ்ஸுக்கு நிற்கிது, பஸ் நம்பர் பார்த்து ஏறுது, அவங்க கண்டக்டர்கிட்ட பையன் திருப்பி கொடுக்குது, அப்புறம் ஸ்டாப் எங்கேயும் அவங்க டிரைவர்கிட்ட போய் இப்படி வாலாட்டுச்சு, டிரைவர் நிறுத்தினாரு, இறங்குச்சு. அப்புறம் அதோட ஆச்சரியம், சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுச்சு, நிறைய நாய் சிக்னல் பார்க்கறதே இல்லை. சிக்னல் பார்த்து நாய் கிராஸ் பண்ணுச்சு, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் அசந்துட்டான், என்னடா இது. அந்த வீட்டுக்கு போய் டேங்னு காலிங் பெல் அடிச்சுது, அந்த வீட்டுக்காரன் அப்படி கதவை திறந்தான், திறந்துட்டு மட்டும் அந்த நாயை ஒன்று வச்சோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கார நெஞ்சு நொந்து போய், அறிவு இருக்காயா அவனுக்கு, இவ்வளோ பிரில்லியன்ட் டாக் பார்க்க முடியுமா, லிஸ்ட்டு வாங்குது, சில்லறை வாங்குது, பஸ்ஸில் டிக்கெட் வாங்குது, சிக்னல் பார்க்குது, வீடு வந்து காலிங் பெல் அடிக்குது, அது போய் அடிக்கிறியேண்ணா, அறிவு கிட்ட நாய். போகும்போதே சாவியை எடுத்துகிட்டு போய் நீயா திறந்துட்டு உள்ளவான்னு சொன்னேன், இன்னைய வரைக்கும் அந்த நாய்க்கு அது விளங்கவே இல்லைன்னா என்ன சார் அர்த்தம், என்ன சார். கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், நீங்கள் எவ்வளவு செய்தாலும் என்ன செய்தீர்கள் என்று உங்களை உலகம் பாராட்டப் போவதில்லை, இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம்னு பேசப்போம். பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாதீர்கள், பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாதீர்கள். உலகத்தில் மனசாட்சியை விட சிறந்த தராசு கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொண்டு என் தாரக மந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு.
1: நேர்கள் இதுவரை சுகி சிவம் அவர்களுடைய நமக்கு எப்போதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது என்ற ஒரு அருமையான உரையை கேட்டிருந்தீர்கள். தொடர இருப்பது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மன்னார் மாவட்டம் அழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தலைமையிலான குழுவினர் நேற்று மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்துள்ள உலக்காயங்களுக்கும் அதிகார அரசியலையோ சலுகைகளையோ தாண்டி அன்பு ஒன்றே உண்மையான மருந்தாக அமைய முடியும் என்றும், காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்து நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்படுகிற மாநாட்டுக்கு எண்ணாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவு வழங்க உள்ளதாக அதன் தலைவர் சி வேந்தன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளினி கேதீசன் தெரிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்காவும் செயல்பட்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் சதித்திட்டங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். உச்சகர வண்டிகளை ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிப்பது தொடர்பான எந்தவொரு முன்மொழிவையும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளினி கேதீசன் தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடி நகரின் நடுப்பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆணொருவரின் உடலம் நேற்று நண்பர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற 3 வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிறுமி ஒருவரும் இரு பெண்களும் உயிரிழந்துள்ளனர். அம்பலாங்குட காவல்துறையினரால் பொதுமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து இதுகுறித்து தீவிர விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் எல் நினோ நிலைமை தீவிரமடைந்தால் இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் இந்த புனிதமான தருணத்தில் இந்த உலகமானது உலகளாவிய போர்ச்சூழல்களிலிருந்து விடுபட்டு அமைதியானதொரு உலகமாக மாற்றம் பெற வேண்டும் என மனமாற பிரார்த்திப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இருந்து இலங்கையின் கொழும்பு நோக்கி ஜெட்ஸ்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்திய செய்திகளில், ஈரானிடம் பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் மேற்கொண்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பாஜகவின் நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. நாட்டின் சிறந்த முதல்வர்களாக மு க ஸ்டாலின், பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் பெயர்களை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீபிகே தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் சுமார் 2,300 பேருக்கு HINI எனப்படும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பள்ளிகளில் ஹிஜாப் அணிவதற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தற்போதைய கேள்விகளை நீக்கி சரியானதை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கார்கே ராகுல் காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். ஏர் இந்திய நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், டாடா சான்ஸ் ஆகியவற்றிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் நிதி கேட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சீனாவும் இந்தியாவும் பல்லாண்டாய் நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மற்றொரு நடவடிக்கை எடுத்துள்ளன. மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறும் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். அவர் துக்காரமும் உண்டே. முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகளில், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தமது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் இளைய மகனான பாரன் டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பாரன் டிரம்பை எங்கே கொள்வது என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மொஷபா கமேனி உயிருடன் உள்ளாரா என்ற விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் அவர் சிலருடன் உரையாடுவது போன்ற வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. காசா பகுதியில் பட்டங்கள், பலூன்கள், ட்ரோன்கள் போன்றவை பறக்கவிடப்பட்டால் அதனை பாதுகாத்து
பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. கில்லர் ரோபோக்கள் எனப்படும் தானியங்கி ஆயுத அமைப்புகளின் பயன்பாட்டுக்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு ஐநா மற்றும் செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உயிருக்கு ஆபத்தான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. பெல்ஜியத்தின் ஓஞ்சியே நகரில் காணாமல் போன 5 வயது சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது. புகைமூட்டத்தை குறைக்க இந்தோனேஷியா மான்வெளியில் மலேசியா செயற்கை மலையை பொழிய வைக்கிறது. இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ கபியாந்தோ காட்டுத்தீ தொடர்பில் சந்தேகத்துக்குரிய நிறுவனங்களின் வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். கிரிபாட்டி சட்டவிரோதமாக சுறா துடுப்புகளை கொண்டு செல்ல முயன்ற சீன கப்பலை தடுத்து வைத்துள்ளது. ஜப்பானின் கிரோஷாக்கி கோட்டையின் ஒரு பகுதியை மக்கள் கயிற்றை கட்டி இழுக்கின்றனர். சீனாவின் ஹெபே வட்டாரத்தில் விசித்திரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டோலி பார்டன் காலமானார். அவருக்கு 80. ஸ்பெயின் விமான நிலையத்தில் இரட்டை சகோதரிகளால் ஒரே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 8 ஆண்டு பிரிட்டனில் வசிக்கும் நீடியா வெப் ஸ்பெயின் சென்றுவிட்டு திரும்பும்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிரிட்டனின் மின்னிலக்க விசா வெப்பை அவருடைய இரட்டை சகோதரியாக அடையாளம் கண்டுகொண்டது. பிரான்ஸ் தலைவர் பாரிஸுக்கு அருகே சுமார் 600 கோடி யூரோவில் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் தொடரின் கருப்பொருளில் பிரமாண்ட கேளிக்கை பூங்காவை அமைக்க பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒப்பந்தமிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் நடுவர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய இலங்கை வீரர் பிரபாத் யசூரியா மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருநங்கியாக மாறிய அனஜா பங்கர் மகளிர் கிரிக்கெட்டில் விளையாட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியை பெற்றுள்ளார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான லெகோவின் முதல் 6 மாத நிகர லாபம் 32% உயர்ந்துள்ளது. அர்ஜென்டினா காற்பந்து நட்சத்திரன் டியேகோ மரடோனாவின் மரண வழக்கில் புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனையை வழங்குகின்றார்கள் www.trtamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.72%, இந்திய பெறுமதியில் 111.14%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.17%, இந்திய பெறுமதியில் 95.29%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.49%, இந்திய பெறுமதியில் 118.62%, ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.45%, இந்திய பெறுமதியில் 129.93%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.72%, இந்திய பெறுமதியில் 68.73%. இத்துடன் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனையை வழங்கினார்கள் பரிசுல் ஆச்சபிள் அமைந்திருக்க வீட்டி கேஷங்கரி, காலியா கோணசில் அமைந்திருக்க வீட்டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பொதுப்பள்ளி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

பாலும் தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பொந்துபொண்டி மார்ஷே மற்றும் அம்பாள் ஸ்டோர் யாழ் களஞ்சியம். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேனும் பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடலாக

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுது நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தம்பிடுறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன்.
0: வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம்.

நேரம் சரியாக 11:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக வரும் அடுத்த பாடலாக கௌரி மனோகரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு கே ஜே ஜெயதாஸ் இணைந்து பாடிய பாடல். பாலியின் அற்புதமான கவிதை வரிகள்.

గీస గజ ని బమ బని బమ గస గమ గమ ప మ పని ని బ

நேரம் சரியாக 11:28. நீங்கள் இணைந்திருப்பது தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக அனுசரணை வழங்குகின்றார் பொந்துபண்டி மார்ஷே, அம்பாள் ஸ்டோர், யாழ் களஞ்சியம். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக அடுத்து வரும் பாடலாக

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா அவர்கள். அவருடைய இசையிலே கங்கையமரின் வரிகளில் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மனோவுடன் இணைந்து கே எஸ் சித்ரா.

0: பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.
1: கலைக நேரம் சரியாக 11:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக அனுசன்னை வழங்குகின்றார் பொன்னுப்பண்டி மார்ஷே, அம்பாள் ஸ்டோர், யாழ்களஞ்சியம். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாம் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 11:39. நீங்கள் இணைந்திருப்பது தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக அனுசரணை வழங்குகின்றார்கள் பொந்துப்பண்டி மார்சே, அம்பாள் ஸ்டோர், யாழ் களஞ்சியம். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். அந்த வகையிலே தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக வரும் அடுத்த பாடலாம் கீரவாணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: தேனும் பாலும் நெச்சிக்காக அரசனை வழங்கும் அம்பாள் ஸ்டோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாலும் நிகழ்ச்சிக்காக அடுத்து வரும் பாடலாம்.

ஊரு விட்டு ஒரு திரைப்படத்திலே ஊரு வந்த திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்கின்றார். இளையராஜாவின் இசையிலே.

0: கொப்பளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: சேலம் பாலம் நிகழ்ச்சிக்காக அரசனை வழங்கும் யாழ் களஞ்சியத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். சேலம் பாலம் நிகழ்ச்சிக்காக அடுத்து வரும் பாடலாக

பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல். கங்கியமரின் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மொழிநாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையில் 726 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சீனாவிடமிருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன்னர் ராணுவ சிப்பாய் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு வெளிக்கொண்டு வந்துள்ளது. தலைமன்னா ஸ்டேஷன் பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காகி 2 பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரச கடற்படை மற்றும் இலங்கை கடற்படையில் லீடிங் சீமென் தரநிலையில் பணியாற்றி வருமான யாழ்ப்பாணம் சுன்னகத்தைச் சேர்ந்தவருமான மறைந்த லீடிங் சீமென் மயிலு கனகரெட்ன நினைவாக யாழ்ப்பாணம் காங்கசுந்தர வீதியில் சுன்னாகம் பகுதியில் அமைக்கப்பட்ட பேருந்து தரிப்பிடம் செவ்வாய்க்கிழமை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மணுவல் உதயசந்திரா தலைமையிலான குழுவினர் நேற்று மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மாநாட்டுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவு வழங்க உள்ளதாக அதன் தலைவர் சி வேந்தன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் கே திசா தெரிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதி திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதி அன்புக்குமார திசா நாயக்காவும் செயல்பட்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் சதி திட்டங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். உச்சக்கர வண்டிகளை ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிப்பு தொடர்பான எந்தவொரு முன்மொழிவையும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளின் கே திசா தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் மற்றும் ஹார்மோஸ் நீரிணையில் தொடரும் உறுதியற்ற தன்மை ஆகியவை காரணமாக நாட்டில் QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் கே திசா தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடி நகரின் நடுப்பகுதியிலுள்ள விடுதியொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் ஒருவரின் உடலம் நேற்று நண்பர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற 3 வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிறுமி ஒருவரும் இரு பெண்களும் உயிரிழந்துள்ளனர். அம்பலாங்குடி காவல்துறையினரால் பொதுமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து இதுகுறித்து தீவிர விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த புனிதமான தருணத்தில் இந்த உலகமானது உலகளாவிய போர் சூழல்களில் இருந்து விடுபட்டு அமைதியானதொரு உலகமாக மாற்றம் பெற வேண்டும் என மனமாற பிரார்த்திப்பதாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இருந்து இலங்கையின் கொழும்பு நோக்கி எட் ஸ்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முதலாவது விமானம் நேற்றிரவு பன்னார் நாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. யாழ் மறை மாவட்டத்தின் ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ள பேரருள் கலாநிதி அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றுள்ளது. தொடரும் இந்திய செய்திகளில், ஈரானுடன் பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் மேற்கொண்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பாஜகவின் பாராளுமன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் சிறந்த முதல்வர்களாக முக ஸ்டாலின், பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் பெயர்களை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் சுமார் 2,300 பேருக்கு HINI எனப்படும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பள்ளிகளில் ஹிஜாப் அணிவதற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளது.
சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தற்போதைய கேள்விகளை நீக்கி சரியானதை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கார்கே ராகுல் காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். சீனாவும் இந்தியாவும் பல்லாண்டாய் நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மற்றொரு நடவடிக்கையை எடுத்துள்ளன. முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்துள்ளார். உலகச் செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தமது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் இளைய மகனான பாரன் டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பாரன் டிரம்பை எங்கே கொள்வது என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் பட்டங்கள், பலூன்கள், ட்ரோன்கள் போன்றவை பறக்கவிடப்பட்டால் அதனை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உயிருக்கு ஆபத்தான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. பெல்ஜியத்தின் ஆன்ஜே நகரில் காணாமல் போன 5 வயது சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. புகை மூட்டத்தை குறைக்க இந்தோனேஷியா மான்வெளியில் மலேசியா செயற்கை மலையை பொழிய வைத்திருக்கிறது. கிரிபாட்டி சட்டவிரோதமாக சுறா துடுப்புகளை கொண்டு செல்ல முயன்ற சீன கப்பலை தடுத்து வைத்துள்ளது. கிக்கியா எனும் பாரம்பரிய ஜப்பானிய கட்டட பராமரிப்பு கலையை பின்பற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவின் ஹேபாய் வட்டாரத்தில் விசித்திரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டோலி பார்டன் காலமானார். அவருக்கு 80. ஸ்பெயின் விமான நிலையத்தில் இரட்டை சகோதரிகளால் ஒரே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிசுக்கு அருகே சுமார் 600 கோடி யூரோவில் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் தொடரின் கருப்பொருளில் பிரமாண்ட கேளிக்கை பூங்காவை அமைக்க பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒப்பந்தமிட்டுள்ளது. இன்று சர்வதேச நாய்கள் தினமாக நாய்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சர்வதேச நாய்கள் தினம் கொண்டாடப்படுகிறது.

தொடரும் விளையாட்டுச் செய்திகளில் நடுவர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய இலங்கை வீரர் பிரபாத் ஜெயசூர்யா மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருநங்கியாக மாறிய அனுஜா பங்கர் மகளிர் கிரிக்கெட்டில் விளையாட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியை பெற்றுள்ளார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான லெகோவின் முதல் 6 மாத நிகர லாபம் 32% உயர்ந்துள்ளது. அர்ஜென்டினா காற்பந்து நட்சத்திரன் டியேகோ மரடோனாவின் மரண வழக்கில் புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் www.trttamilolli.com. ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.72 ரூபா இந்திய பெறுமதியில் 111.14 ரூபா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.17 ரூபா இந்திய பெறுமதியில் 95.29 ரூபா ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.49 ரூபா இந்திய பெறுமதியில் 118.62 ரூபா ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.45 ரூபா இந்திய பெறுமதியில் 129.93 ரூபா ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.72 ரூபா இந்திய பெறுமதியில் 68.73 ரூபா. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஷ் லாட்சப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கால்லேல கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது கதைக்கொரு காணம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து தொடர இருப்பது கதைக்கொரு காணம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே ஓ சூழ்நிலைய
1: தொடர்புக்கான பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம். வாழ்வில்

கதைக்கொரு காலம். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சிக்காக கதைகளை எழுதி அனுப்பும் அன்புறவளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் கதைக்கொரு காலம் நிகழ்ச்சிக்காக எங்கள் தாயகம் பருத்தித்துறையில் இருந்து கௌதமன் அவர்கள் எழுதிய கதையை கேட்போம். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சரி நேர்களே, நீங்களும் கதையை கேட்க தயாராக இருக்கிறீர்களா? இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த உண்மை சம்பவங்கள், படித்து சுவைத்த கதைகளை எழுதி எமக்கு அனுப்பி வைக்கலாம். நமது வெப்சைட் ஊடாக கதைகளை எழுதி அனுப்பி வைத்தால் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் கதைகள் இடம்பெறும். நல்லது, இதோ கதை உங்களுக்காக ஆரம்பமாகின்றது.

கௌதமன் இதை படித்து சுவைத்த கதையாக எழுதி அனுப்பி இருக்கின்றார். இது ஒரு படித்து சுவைத்த உண்மை சம்பவம். 1990களின் ஆரம்ப காலகட்டம். தென்மராட்சியில் உள்ள அந்த அமைதியான கிராமத்தில் செம்மண் புழுதி பறக்க கருத்த பனிமரங்களின் கிடுகு வேதிகளை உரசிக்கொண்டு வீசும் காற்றில் கிராமிய மண்வாசனை கலந்திருக்கும் அந்த ஊரிலே சிவராசா என்றால் எல்லோருக்குமே ஒரு தனிப்பிரியம்தான். சிவராசா யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவன். வீதியால் போவோர் வருவோரிடமெல்லாம் பல்லை காட்டி சிரித்து கதைக்கும் சுபாவம் கொண்டவன். அவனது பழைய சைக்கிளின் மணியோசை கேட்டாலே ஊர்படியன்கள் அன்னை வாரார் என்று துள்ளி வருவார்கள். அப்படியான ஒரு நல்லவனுக்குத்தான் மகேஸ்வரியை திருமணம் செய்து கொடுத்தார்கள். மகேஸ்வரி அந்த மண்ணுக்கே உரித்தான மிக சாதாரணமான குடும்ப பாங்கான பெண். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழும் பழமைவாத மனம் அவளுடையது. அவளுக்கு ஒரே ஒரு தங்கை, பெயர் வள்ளி. துருதுருவினை எதிர்கடுத்தாலும் சிரித்துக் கொண்டும் அக்காவிடம் வம்பு இழுத்துக் கொண்டும் இருக்கும் 18 வயது பேதை. மகேஸ்வரியின் திருமணத்துக்கு பிறகு அத்தானும் அக்காவுமே அவளுக்கு உலகமாகி போனார்கள். சிவராசாவும் மகேஸ்வரியும் வசித்தது ஒரு சிறிய ஓட்டு வீடு. வீட்டின் முற்றத்தில் பெரியதொரு வேப்ப மரம். அதன் நிழலில் இருந்து கொண்டுதான் மகேஸ்வரி நாளாந்தம் கிடுகு பின்னுவது வழக்கம். அவளுக்கு வம்பு தும்பு எதுவும் தெரியாது. சிவராசா பகல் முழுவதும் வயல் வேலைகளையும் தோட்ட வேலைகளையும் முடித்துவிட்டு வரும்போது அவனுக்கு சுட சுட பிட்டும் கத்தரிக்காய் பொரியலும் செய்து வைப்பதிலேயே அவள் நாள் கழிந்துவிடும். வள்ளி அடிக்கடி அக்கா வீட்டுக்கு வருவாள். அத்தான் சிவராசாவுடன் அவளுக்கு நல்ல ஒட்டுதல் ஏற்பட்டுவிட்டது. அத்தான் கொடிகாமம் சந்தைக்கு போறீங்களாமே, என்னையும் கூட்டிக் கொண்டு போங்கோவன், எனக்கு கச்சா நல்வா வேண்டித்தர வேண்டும் என்று சிவராசாவின் சைக்கிள் கரியரில் ஏறி உட்கார்ந்து கொள்வாள். சரி கெரியா ஏறு, பிறகு பின்னேறமாச்சதென்றால் இருண்டு போம் என்று சிரித்தபடியே சிவராசா சைக்கிளை மிதிப்பான். சாவச்சேரி சந்தையாகட்டும்.

கோயில் திருவிழாவாகட்டும் எந்த இடத்துக்கும் சிவராசாவும் வள்ளியும் ஒன்றாகவே செல்வார்கள். திருவிழா கடைகளில் விற்கப்படும் இனிப்புகளையும் பருத்தித்துறை வடியையும் வாங்கிக் கொண்டு இருவரும் சிரித்து சத்தமிட்டபடி வீதியால் வருவதை ஊரே பார்க்கும். இதை பார்த்து மகேஸ்வரிக்கு எந்த கோபமும் வந்ததில்லை. மாறாக தன் தங்கை மீது கணவன் காட்டும் அன்பை பார்த்து அவள் மனம் பூரித்து போவாள். தன் கணவன் எவ்வளவு நல்லவன் என்று தனக்குள் பெருமைப்பட்டுக் கொள்ளுவாள். ஆனால் அக்கம் பக்கத்திலிருக்கு இது உறுத்தலாகத்தான் இருந்தது. பக்கத்து விட்டு பொன்னம்மா ஒரு நாள் கிணற்றடிக்கு வந்தவள் மகேஸ்வரியிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தாள். அடி மகேஸ்வரி, நான் ஒரு கதை கேட்டா என்னில கோபிக்க மாட்டியே? நான் சொல்லுவேன், பிறகு நீ குறை குறை நினைச்சிடாத. அதொன்று நினைக்க மாட்டேன் பொன்னம்மாக்கா. என்னென்று சொல்லும் கோவன் கேப்பம் என்றாள் மகேஸ்வரி இயல்பாக. இல்ல பிள்ளை, உன் மனுஷனையும் அந்த குமர் பொம்பளையையும் இப்படி சுந்தரமாக தெரிய விடுகிறாய். அவளும் சாமர்த்தியப்பட்டதானே. ஊருக்கு சனங்கள் பலவிதமாக கதைக்கினம். காலம் கெட்டு கிடக்குது, நீ கொஞ்சம் அவதானமாயிரடி. பொன்னம்மா இப்படி சொன்னது மகேஸ்வரிக்கு சுள்ளண்டு கோபம் வந்தது. போம் பொன்னம்மாக்கா, உங்களுக்கு வர வேலை இல்லையா? அவர் எவ்வளவு நல்லவர் என்று இந்த ஊருக்கே தெரியும். வள்ளி எனக்கு பிறக்காத பிள்ளை மாதிரி. அவருக்கும் அவள் என்றால் ஒரு தங்கை பாசம்தான். சும்மா இல்லாததையும் பொல்லாததையும் கதைக்காதேங்கோ என்று பொன்னம்மாவின் மாயை அடைத்து அனுப்பினாள். காலங்கள் உருண்டோடின. தை மாதம் பிறந்து மார்கழி குளிரின் மிச்சம் இன்னும் காற்றில் கலந்திருந்த நேரம். வளமைக்கு மாறாக வள்ளியின் முகம் களைத்து போயிருந்தது. எப்பொழுதும் துள்ளி திரியும் அவள் இப்போது எந்த நேரமும் பாயில் சுருண்டு படுத்திருந்தாள். ஒரு நாள் காலை வேப்ப மரத்தடியில் கிடுகு பின்னிக் கொண்டிருந்த மகேஸ்வரிக்கு கிணற்றடியில் இருந்து மல்லி வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டது. பதறியடித்துக் கொண்டு ஓடிய மகேஸ்வரி வள்ளியின் முதுகை நீவி விட்டாள். என்னடி வள்ளி செய்யுது, தலை சுத்துதா? நான் மருந்துதாரும் குடி என்று அக்கறையாக கேட்டாள். வள்ளி நிமிர்ந்து அக்காவை பார்த்தாள். அவளது கண்கள் கலங்கி முகம் வெளிறி போயிருந்தது. குற்ற உணர்ச்சியால் அவளது முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. திடீரென அழுது கொண்டே மகேஸ்வரியின் கால்களில் விழுந்தாள். அக்கா, என்னை கொண்டிடக்கா, என்னை கொண்டு போய்விடு. நான் பெரிய பிழை செஞ்சிட்டேன் அக்கா. எனக்கு கழுவ முடியாத பாவம் வந்துட்டது என்று தேம்பி தேம்பி அழுதாள். மகேஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டது. எழும்படி முதல்ல எழும்பு, என்ன நடந்தது? ஆறும் ஏதும் உன்னை எதுவும் செஞ்சிட்டாங்களோ? ஆறடி அவன்

துரோகத்தை அவளால் துளியும் இருணிக்க முடியவில்லையே. அன்று பின்னேறும் வளமை போல சிரித்த மோத்திலன் வீட்டுக்கு வந்தான் சிவராசா. முகம் அலம்பிவிட்டு வீட்டில் நுழைந்தவனே உள்ளே நடந்து கொண்டிருந்த நிசப்தம் சுட்டது. மகேஸ்வரி அரைக்கதவை சாத்திவிட்டு சிவராசாவின் முன்னே வந்து நின்றாள். அவளது கண்கள் அழுது அழுது சிவந்து வீங்கி இருந்தன. ஏனப்பா இப்படி செஞ்சியள்? உங்களை நான் எனக்கு மேலே எல்லாம் நம்பினான். உற்சலமெல்லாம் காரை துப்பேக்கையும் உங்களை நல்லவர் என்று நான் சண்டை பிடிச்சனானே. அந்த சண்டாளியோடு சேர்ந்து என்ற கழுத்தி அறுத்த உங்களுக்கு எப்படியப்பா மனம் வந்தது? மகேஸ்வரி கத்தி குளறினாள். சிவராசாவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. உண்மையை எப்படி அவள் அறிந்து கொண்டாள் என்ற அதிர்ச்சியில் தலை உனிந்து குற்றவாளியாக நின்றான். அவனிடம் எந்த பதிலும் இல்லை. சின்ன பெட்டையப்பா அவள், அவளை போய் இப்படி சீரழிச்சிட்டியளே. இப்ப அவள் வயிற்றுல உங்களோட பாவம் வளர்ந்து கொண்டிருக்குது. என்ன செய்ய போறீள் இப்ப? சொல்லுங்கப்பா சொல்லுங்க என்று அவன் நெஞ்சில் ஓங்கி அடித்தாள் மகேஸ்வரி. சிவராசா அப்படியே அந்த மண்தரையில் சரிந்து உட்கார்ந்தான். அவனது மௌனமே அவனது துரோகத்தை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தியது. மகேஸ்வரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் தங்கியை வீட்டை விட்டு துரத்தினால் அவள் எங்கே போவாள்? ஊர் அவளை சும்மா விடுமா? அவமானத்தில் அவள் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பழி யாரை சேரும்? அந்த துரோகி புருஷனை போலீசில் பிடித்துக் கொடுத்தால் தங்கையின் மானம் தான் கப்பலேறும். இரவு முழுவதும் குப்பி விளக்கின் ஒளியில் அந்த நடுத்தர வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தபடி சிந்தித்தாள். கண்ணீர் வற்றி மனம் மரத்து போயிருந்தது. தங்கை செய்த துரோகத்தை விட அவளின் எதிர்காலம் அவளுக்கு பெரிதாகப்பட்டது. எப்படியாயினும் தன் தங்கையின் வயிற்றில் இருக்கும் சிசுவை அழிக்கக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அதற்காக தன் வாழ்நாளையே தியாகம் செய்ய முடிவு செய்தாள். அதன் பிறகு அந்த வீட்டில் சிவராசா ஒரு உயிரற்ற ஜடமாகவே வாழ்ந்தான். மகேஸ்வரி அவனுடன் பேசுவதை முற்றாக நிறுத்தி கொண்டாள். அவனுக்கு சோறு போடுவாள், துணி துவைத்து வைப்பாள், ஆனால் ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேச மாட்டாள். வள்ளியை வீட்டின் பின்னறையிலேயே யாருடைய கண்களிலும் படாமல் அடைத்து வைத்தாள். ஊருக்குள் வள்ளிக்கு ஏதோ வருத்தம், வெளியில போக இயலாது என்று ஒரு கதையை தட்டிவிட்டாள். தான் கற்பமாக இருப்பது போல தனது வயிற்றிலும் துணிகளை அடைத்துக் கொண்டாள். தன் தமக்கை தனக்காக செய்யும் இந்த தியாகத்தை பார்த்து வள்ளி தினமும் இரத்த கண்ணீர் வடித்தாள். மாதங்கள் உருண்டோடின. வள்ளியின் பிரசவ காலம் நெருங்கியது. அதிகாலை வேளையில் யாருக்கும் தெரியாமல் ஆஸ்பத்திரிக்கு வள்ளியை அழைத்துச் சென்றாள் மகேஸ்வரி. அங்கு தன் பெயரை பதிவு செய்து தங்கைக்காக எல்லா பழிகளையும் தன்மேல் சுமந்தாள். வள்ளிக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. குழந்தையை கையில் வாங்கிய மகேஸ்வரியின் கண்களில் முதல் முறையாக ஒரு மெல்லிய ஈரம் கசிந்தது. பச்சிளம் குழந்தையின் அந்த பிஞ்சு ஸ்பரிசம் அவளுக்குள் இருந்த அத்தனை காயங்களுக்கும் ஒரு கணம் மருந்தாக அமைந்தது. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதும் சிவராசாவும் வள்ளியும் குற்ற உணர்ச்சியோடு குனிந்த தலை நிமிராமல் நின்றார்கள். மகேஸ்வரி குழந்தையை தன் மார்போடு இருக அணைத்துக் கொண்டாள். அவள் வள்ளியை பார்த்து மிகவும் கோபமான குரலில் சொன்னாள், இண்டையில் இருந்து இந்த குழந்தை என்ற பிள்ளை? சிவராசாக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளை. நீ இந்த குழந்தைக்கு சின்னம்மா, அவ்வளவுதான். இதை மீறி நீ ஆகட்டும் இவராகட்டும் இந்த குழந்தையோட உரிமை கொண்டாட வந்தியில் என்றால் என்னை உசுரை நான் மாற்றிடுவேன், விளங்கிச்சோ? வள்ளி வாய்ப்பத்தை விம்மி விம்மி அழுதாள். சிவராசா கண்ணீரோடு தலையாட்டினாள். தன் கணவனும் தங்கையும் செய்த துரோகத்தை நெஞ்சுக்குள்ளேயே புதைத்துவிட்டு ஊருலகத்தின் பார்வையில் ஒரு நிறைவான குடும்ப தலைவியாக அந்த குழந்தைக்கு தாயானாள் மகேஸ்வரி. அவளது தியாகமும் மனவரியும் அந்த கிராமத்தின் செம்மண் புழுதியோடு புழுதியாக நிரந்தரமாக கலந்து போனது. நன்றி. நன்றியோடு கவுதமன் இந்த கதையை படித்து சுவைத்த கதையாக எழுதி அனுப்பியிருந்தார். நிச்சயமாக ஒரு வருத்தத்துக்குரிய கதைதான்
அக்காவின்

வாழ்க்கையிலே தங்கை புகுந்து விட்டாள். ஒரு பிள்ளையாக மதித்த, தன் பிள்ளை போல நினைத்த அந்த தங்கியை இப்படி ஒரு துரோகம் செய்துவிட்டாள் என்பது அந்த மனதில் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். மகேஸ்வரி ஒரு பொறுமசாலி என்பதை இந்த கதையிலே உணர்ந்து கொண்டோம். நல்லது நேர்களே, நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148315 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9851 4771. வாட்ஸ்அப் ஊடாக 0033 689 89 55 29. வைபர் ஊடாக 0033 680 74 27. இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியாக 12:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொருகானும். கதைக்கொருகானும் நிகழ்ச்சிக்காக இந்த படித்து சுவைத்த கதையை மக்கள் எழுதி அனுப்பிய கௌதமன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நேர்களும் நீங்களும் இணைந்து இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். சத்தமும் வருகிறது. சரி, அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். திருமதி தேவி அண்டன், நலமாயிருக்கிறீர்களா?
1: நலமாயிருக்கிறோம். நல்ல கதை உண்டு. கௌதமனுக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு அதை வாசித்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு.
0: நன்றி.
1: எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. சரி, என்னவோ தெரியாது. ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை இறைவன் தந்தது. அந்த பாட்டை சொல்றேன். இங்கிலீஷ் பாட்டு நீ மற்றவேமன் சொல்லி
0: வருவாள்தானே?
1: பாட்டை சொல்லிட்டு போறேன்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 12:36.

0: இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பிலோமினா அவர்கள், நலமா
1: இருக்கிறேன். நலமா இருக்கிறேன். இன்றைக்கு சந்தர்ப்பம் எல்லாம் கிடைச்சது. வடிவா கதையங்க உங்களுக்கும் வாழ்த்து, தமிழகமக்கும் வாழ்த்து. எனக்கு பாட்டு தெரியல. நான் எதையும் தாங்குவேன் தங்கைக்கா வந்து பாத்துறேன். அது ஆம்பளை வந்து இல்ல படிக்கிறது.
0: ஆமா, அது
1: தங்கைக்கா குடும்பத்துக்காக வைக்கிறேன். எனக்கு அதுதான் திரையில வந்தது. இப்படியும் நடக்கும் என்று யாருக்கு தெரியுமோன்ற ஒரு பாட்டு இருக்குல்லோ, நாங்க தரியல், எனக்கு தெரியல. இப்படியும் நடக்கும் என்று ஏதோ ஒரு பாட்டு இருக்குல்ல, நடக்கும் என்று இன்னொன்று ஒரு பாட்டு வருது. எனக்கு வரி வந்தது, ஆனால் பாட்டு முழுக்க எனக்கு தெரியாது சவிதா. உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூடிக்கொண்டு, மீண்டும் கௌதமக்கும் கூடிக்கொண்டு, நீங்க போடுற பாட்டோட நினைஞ்சு சொல்றேன் சவிதா. நன்றி சவிதா.

0: இப்பொழுது மைப்பரோடாக வந்திருக்கும் மீனாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் மீனு.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்க சோமா இருக்கோம். நீங்க எப்படி சோபி?
0: ஓ, நாங்களும் சுகமாக இருக்கிறோம். நன்றி மீனா.
1: கதை எழுதிய கவுதமுக்கும் வாழ்த்துக்கள். அழகாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நான் முன்கதை கொஞ்சம் கேட்கல. அக்கா வந்து தங்கச்சிக்காக தியாகம் செய்தவாவா?
0: ஓம் ஓம், தங்கச்சிய தன்னுடைய பிள்ளைய போலத்தான். அவக்கு யாருமே இல்லை, அப்ப அங்கதான் இருந்தார். அக்காவின் வீட்டில்தான் அவர் வளர்ந்து வந்தவர். அப்ப அவர் அவருடைய கணவனும் ஒரு நல்ல எல்லாருடையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர். அப்ப அவர் ஒரு தவறு செய்யாத மனிதன் தான். ஆனால் தன் அவர் கணவனுக்கு அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவர் ஒரு அப்பாவி கணவர், நல்ல மனுஷர்னு தான் ஊருக்கும் தெரியும். அவரும் நன்றாகத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் அக்கா தங்கை வந்து ஒரு பேத மாதிரி, அதுவும் மோடி திரிஞ்சு அந்த எல்லாரோடையும் சிரித்து கதைச்சு பேசுகிறார். அதே போல் அத்தான் வந்து கடைகளுக்கு போனால், சந்தைக்கு போனால் நானும் வரணும்னு சொல்லி பின் கரியல் சைக்கிள் கரியலில் ஏறி போவார். ஏறி போய் இனிப்புகள் பண்டங்கள் அதிலெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வருவார். ஒரு நாள் எப்படி நடந்ததோ தெரியாது, அது வாந்தி எடுத்த பிறகு பிள்ளைன்னு தெரியுது. ஆனால் பிள்ளைக்கு தகப்பன் அத்தான் அவருடைய கணவர் என்று தெரிந்து விட்டது. அதை மறைத்து அது தெரிந்த நாங்கள் அவரை அடைத்து வைத்து பிறகு பிள்ளைய பெற்றெடுக்க இரகசியமாக
1: அக்கா வந்து மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்வில முன்னேற்றம், முன்னேறும் வழியில் இளையவள் அரங்கேற்றம்.
0: அரங்கேற்றம் திரைப்படத்துல இருந்து.
1: ஆமா ஆமா, அக்கா கறி பாவம் எல்லாம் செய்தா தானே நம்பியும் இருந்ததா பார்த்தா தங்கச்சி இப்படி செய்துட்டா. அப்ப நான் அந்த பாட்டை சொல்லி பாக்குறேன். மற்ற ஆக்கள் சொல்ற பாட்டையும் அப்படி பிள்ளையண்டா சேர்ந்து பாரு.
0: ஓகே, நன்றி மீனா.
1: நன்றி, வணக்கம் சோபி.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம், சதீஷ் கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீர்களா?
2: சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்க கொண்டு கதை எழுதிய கௌதமுக்கும் நன்றியையும் பார்த்து தெரிவித்துக் கொண்டு கதை வாசியங்களும் தெரிவித்துக் கொண்டு நீங்களும் படம் இணைந்து வரேன்.
0: நன்றி சதீஷ்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஓம் வணக்கம்.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நீங்க சொல்லிருக்கீங்க போல. இப்ப மீனா அந்த பாட்டை எனக்கு நல்ல விருப்பமான பாட்டு சொல்லி இருந்த எனக்கு தெரியல கதை என்னன்னு சொல்லி.
0: அவருடைய கணவன் வந்து, அக்கா அவருடைய கணவன் தங்கியோடு சேர்ந்துட்டார், சேர்ந்து அவருக்கு பிள்ளையும் உருவாகிவிட்டது. அதை அவருடைய அக்கா மறைத்து, அந்த தங்கியையும் மறைத்து ஊருக்கு தெரியாமல் அடைத்து வைத்து 10 மாதங்கள் தான் தன்னுடைய வயிற்றில் வந்து, தான் தன்னுடைய வயிற்றிலே இப்ப தலகனி அது எழுதல வைத்து தான் தான் வயிற்றிலே பிள்ளை என்ற மாதிரி ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிவித்து கொண்டு தங்கி அடைத்து வைத்திருக்கிறார், அடைத்து வைத்து தியாகம் செய்திருக்கிறார் பாருங்க. பிறகு பெருகாலம் வந்தவுடனே அவர் ஆஸ்பத்திரி ரகசியமாக கொண்டு சென்று, அதிகாலையிலே கொண்டு சென்று பிள்ளை பிறந்தவுடன் தனது பிள்ளை என்று எல்லாமே பதிவு செய்து, அப்புறம் வீட்டை கொண்டவுடனே இது எந்த பிள்ளை, நீங்க யாருக்கும் இது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி புருஷனையும் கண்டித்து தங்கியையும் கண்டித்து விடுகிறார். இதுதான் நடந்தது. தங்கைக்காக அக்கா தியாகம் செய்கிறார் தன்னையே.
1: அந்த நான் ஓடி சென்றது மீனாட குரல் கதை கேட்டது. அந்த மூத்தவள் நான் இருக்கேன் அந்த அந்த பிரம்லாட படம் தன் அரங்கேற்றத்துல இருந்து. ஓ, இப்படியான ஒரு கதை தானே அதுவும். அப்ப நீங்க போடுற பாடலோட நான் முணைஞ்சு போடுறேன் சோபி. நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி பதனி.
1: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபி. நலமா இருக்கீங்களா சோபி?
0: நலமா இருக்கிறோம் சுபா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கோம் சோபி. நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலையடிய கௌதமனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் நீங்கள் வச்சிருக்கும் பாடலோட நானும் நன்றி கொள்கிறேன்.
0: நன்றி சுபா.
2: நன்றி. வணக்கம் ஜோவி.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்பவர், வணக்கம். ராசா
3: வணக்கம் சோவிதா அவர்களே.
0: வணக்கம் திருமதி பாக்கியநாதன்.
3: என்ன நல்ல ஒரு கதை, சரியான கவலையான கதை. அக்கா நல்லாவும் வந்து போனா, பிள்ளையும் பாவம் சின்ன பிள்ளை தானே, சரி அதை விடுங்கோ. அது எல்லாம் அக்கா எல்லாம் ஓகே தானே, பிள்ளை வளர்க்கறதானே. அதனுடைய இந்த கதையை வாசித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சோபிதா மற்ற கௌதமர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீங்க போடுற பாட்டுல நானும் இணைகிறேன்.
0: ஓகே, நன்றி.
3: ஓகே ஓகே ஓகே சோபிதா, ஓகே.

0: आए कि एक तरफ तो उससे प्यार करें हम और उसको ही ये कहने से डरे हम क्या करे क्या ना करे ये कैसे
1: இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் சோபிதா.
1: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். நலம்தானே?
2: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருக்கிறோம் சோபிதா. நீங்கள் உங்கள் நலம் தானே?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி நன்றி சோபிதா. இந்த கதையாசிரியரான திரு கௌதம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் அதை நல்லபடியாக எல்லோரும் கேட்கும்படி வாசித்தளித்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் கூறிக்கொண்டு நானும் மீனா சொன்ன பாடல் நல்லாதான். நீங்க இதே ஒளிபரப்பிருக்கிறீங்கள் என்று தெரியாது. அந்த பாடலுடன் நாங்கள் இணைந்து கொள்ளுகிறேன் சோபிதா.
1: ஓகே, நன்றி
2: நன்றி வணக்கம் சோபிதா.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: நன்றி வணக்கம்
4: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம் குணநாயகி பசுபதி. நலம் தானே?
4: ஓ, நலமா இருக்கிறது சோபிதா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
4: நன்றி நன்றி. கௌதமன் என்ன?
1: ஆம்,
4: கதை எழுதினார். கதை எழுதிய கௌதமனுக்கு நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி, இந்த அரங்கேற்ற படத்துல ஒரு பாட்டு சொல்லி இருந்தா இல்ல மீனா, அது வந்து பிரமிழ வந்து விபசாரி விபச்சாரியாகி அதெல்லாம் உழைச்சி அனுப்பி சகோதரங்களை முன்னேற்றினதை ஒழியாது இப்படியான கட்டத்துக்கு அது இந்த பாட்டு சரி வருமா எனக்கு தெரியல. அது இல்ல
1: கொஞ்சம் அந்த முதல் கருத்துக்காக மீனா அந்த பாடல்
4: நான் சொல்றேன். ஒரு பாட்டு படம் வந்து பாடி பறந்த குயில், அவளுக்கு தான் தெரியும் அந்த ஆரம்பமும் முடிவும். அந்த பாட்டு நான் அதை சொல்லுவேன். அதுல கொஞ்சம் மதனங்கள் பரவாயில்லை போல நடக்கு.
1: அப்படியா?
4: ஓ,
1: பார்ப்போம். ஒரு திரு
4: ஓ, நன்றி சோபிதா. நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாதி.
0: வணக்கம் சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓம் சோவிதா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நீங்களும் நல்ல சமாரிக்கை எல்லாம் பெருமானை பிராட்டிட்டு கொண்டு.
0: நன்றி நன்றி.
1: நான் வந்து இந்த கதையை எழுதிய கௌதமனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதை திறம்பட வாசித்தவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கோபிதா. நான் யாரைத்தான் நம்புவதோ பேத நெஞ்சமன்ற பாடலே எடுத்தனான். அது சரியா வருதோ தெரியல, அந்த பாடலை சொல்றேன்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.

0: இப்பொழுது வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: நலமா இருக்கிறீங்களோ? நலமா இருக்கிறோம் சாரோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு நானும் இந்த பாடல சித்ராக்கா இந்த பாடலோட இணைகிறேன்.
0: யாரைத்தான் நம்புவதோ பேரை நெஞ்சம் என்று பாடலா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: மனித நோயை குறைக்க, வறுமையை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடன் வாங்கும் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் கலைஞர்
0: காயத்திலிருந்து உடல் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலைஞர்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் கலைஞர்
0: நேரடிய தொடர்புகளுக்கு
1: 765 Cyber Cyber 55.
0: மேலதிய தொடர்புகளுக்கு
1: பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் கலைஞர்
0: தரப்புக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலைஞர்.
2: பரிசு லாட்சியத்தில் ரூபாயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதற்கோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரூபாய் பரிஸ் 10 லாங் ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஷெரி 9 51 15 82 Cyber 3 அல்லது Cyber 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷெரி மஹால்.
3: நேரம் சரியாக 12:53 இந்த வேளையில் வந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சபிதா, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கிறோம். நானும் கதை எழுதியவருக்கும் கதையை வாசித்தளித்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஜாரைத்தன் நம்புவதோ பேரை நெஞ்சம் என்ற பாடலை நானும் சொல்றேன்.
3: அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
4: ஆமாம்.
3: ஓகே, நன்றி ராதா.
4: நன்றி, வணக்கம் சபிதா.
3: நன்றி, வணக்கம்.

நல்லது நேர்களே, சரி பாடலை ஒலிபரப்போம். இந்த கதைக்கு பொருத்தமான பாடலாக இந்த பாடல் இப்போ வந்திருக்கிறது. இரண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்ற பாடல் ஒன்றும் வந்திருக்கிறது. அது இரண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்ற பாடல் வந்து அந்த அவர் பிள்ளையினுடைய தாய் இறந்து விட்டார், அதனால் இன்னொரு தாய் அதை வளர்க்கிறார் என்ற கருப்பொருளிலே அந்த பாடல் வந்திருக்கிறது. மற்றதும் இப்படியும் நடக்கும் என்று பிலோபின் அவர்கள் சொல்லியிருந்தார். மீனா, மூத்தவள் நீ கொடுத்தாய் அந்த பாடல், அந்த பாடல் வரிகள் மீனா உங்களுக்கு தெரியும். அது அது அந்த வரிகள் வந்து முதல்ல அப்படி இருந்தாலும் அது பின்னுக்கு வேறு வித்தியாசமான வரிகளாக அமைகிறது. அடுத்தது சதீஷ், வதனி மோகன் எல்லாம் இந்த பாடல் மூத்தவள் என நாங்கள் ஒலிபரப்புற பாடலை போட சொல்லிங்கள். அடுத்தது சுபாவும் நான் ஒலிபரப்புற பாடலோடு இணைந்து கொள்ளீர்கள். திருமதி பாக்கியநாதன் அவர்களும் அப்படி, சுவசந்தி நீங்கள் அம்மாவும் அப்படித்தான் சொல்லியிருந்தார். சரி, குடநாயி பசுபதி இந்த மூன்று பாடல்கள் பிறகு வந்திருக்கிறது. அவளுக்குத்தான் தெரியும் ஆரம்ப முடியும் என்ற பாடல் சிவகா, அந்த பாடலும் நல்ல வரிகளாக இருக்கிறது. பார்த்தியன் அடுத்து ஒரு சில வரிகள் அப்படி இருக்கிறது. அடுத்தது யாரைத்தான் நம்போது பேதி நெஞ்சம், மூன்று பேர் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த பாடல் சரியான பாடல் என்று, ஆனால் யாரைத்தான் நம்போதோ பேதி நெஞ்சம் என்ற பாடலே ஒலிபரப்புகிறேன். அந்த பாடலே கேட்போம். சித்ரா பவன் அவர்கள் இந்த பாடலை முதலில் தெரிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்போம்.

0: நல்லது நேர்களே, இந்த பாடல் கொஞ்சம் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாடல் தெரிவு செய்திருந்தோம். அந்த வகையிலே சித்ரா பாமன் அவர்கள் இந்த பாடலை தேடி பிடித்து கண்டுபிடித்து இணைந்து இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மற்ற பாடல்கள் அவனுக்கு தான் தெரியுமாற முடியும் என்ற பாடலும் கொஞ்சம் வரிகள் நன்றாக இருந்தது. மற்ற வரிகளையும் பார்க்க போனால் ஒரு சில வரிகள் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே சித்ரா பவன் அவர்களுக்கு இந்த பாடலை தெரிவு செய்த அனைத்து நேர்களுக்கும் மற்ற பாடலை தெரிவு செய்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை மக்காக எழுதி அனுப்பிய கௌதமன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் இன்றைய நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
1: அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரி மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக நல்ல விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சியை, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலை ஷெரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகில் 8 நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாங்கை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தில் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிறைய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 1 கனடா. தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 64 77 01 57 அல்லது 64 902 43 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்துவிடாதீர்கள், சுவிசிலே BTS Finance GMBH.
2: இலக்கம் 5 Gartenstrasse 3998
1: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெருமேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
1: சுவிஸிலே BTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

இன்றைய நேயர் இந்த நேர் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நேராக பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் இன்று நேருக்காக தனக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த வேளை சிறிய அறிமுகத்தையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் கலைய உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் எழுதி அனுப்பிய இன்றைய நிகழ்ச்சியை ஒலிபரப்பியமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் இன்றைய நேருக்காக இப்பொழுதும் இனிமையான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன். அந்த வயலே எனக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் ஒலிபரப்பீர்கள் என நம்பிக்கையில் தெரிவு செய்திருக்கிறேன். என்னை பற்றிய சிறிய அறிமுகம், நான் தாயகத்திலே அளவெட்டியை புறப்படமாக கொண்டேன். எனது கணவர் ஆறுகால் மடத்தை புறப்படமாக கொண்டார். நாங்கள் 32 வருடங்களாக ஜெர்மனியிலே, எனது கணவர், 3 பிள்ளைகள், பேர பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பொழுதுபோக்கு டிஆர்டி வானொலி கேட்டல் என்னுடைய பொழுதுபோக்காகும். மற்றும் பேர பிள்ளைகளோடு விளையாடி மகிழ்வது கூட என்னுடைய பொழுதுபோக்கு. ஆகவே நேரடியாகவே பாடலுக்குள் செல்கிறேன் என்று எழுதியிருக்கும் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் தெரிவித்ததற்கு முதலாவது பாடலாக வானத்தை போல திரைப்படத்திலிருந்து ரோஜாப்பு மாலையிலே என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். மனதை விட்டு நீங்காத பாடல் வரிகள் கொண்டது, அதாவது மனதில் சந்தோஷமும் நிம்மதி இவை அனைத்தும் இது போன்ற பாடல் வரிகளில் மட்டுமே இருக்கிறது.

சொந்தம் குடும்பம் என்று அழகாக சொல்லிக் கொடுத்த வரிகள் இந்த பாடலிலே இருக்கிறது. ஆகவே இந்த பாடலை கேட்டு மகளிர் ஆசைப்பட்டு தெரிவு செய்திருக்கிறேன் எழுதியிருக்கும் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்.

0: சொப்னே, கல்யாணமாய் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என்னை வளர்த்த மாதிரியே என் குழந்தைய நீங்க தானே வளர்க்கணும்.
1: சரிப்பா,
0: உங்ககிட்ட வளர்ந்தாதானே அந்த குழந்தைக்கு அன்பு பாசம் தான் என்னன்னு தெரியும்.

நேரம் சரியாக 1:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய நேயர்.

இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத என்ற பாடல். எத்தனை முறை கேட்டாலும் பார்த்தாலும் சலிக்காத இந்த பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து மீனா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல். இளையராஜாவின் இசையும் நன்றாக இருக்கிறது, இந்த வரிகளும் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆகவே இந்த பாடலை கேட்டு மகள ஆசைப்பட்டு தெரிவு செய்திருக்கிறேன் எழுதியிருக்கும் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். தெரிவு செய்திருக்கும் இரண்டாவது பாடல்

நேரம் சரியாக 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய நேயர். இன்று நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக பூமுடிப்பால் இந்த பூங்குழலில் என்ற பாடல். இந்த பாடலையும் நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த பாடல் வரிகள் இசை எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறபடியால் இந்த பாடலையும் தெரிவித்திருக்கிறேன். எழுதியிருக்கும் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்களுக்காக பெறும் அடுத்த பாடல்

அந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்று நேர் நிகழ்ச்சியாளராக சிறப்பித்திருந்தவர் திருமதி சிவசுந்தர் லிங்கம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம்.
4: மகாலங்காத்தாலு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gala Gones Sasselil,
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
7: Mélodie et Tordre Prélec, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Prélec.

சீலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. முதலில் தொடர்கிறது இலங்கை செய்திகள். செல்வ சந்நிதி ஆலய தேர் தீர்த்திழா உற்சவத்தை அடுத்து பலாலி வீதியில் மக்கள் நடந்து செல்ல இராணுவத்தினர் அனுமதி வழங்கி உள்ளனர். இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் பலாலி வீதி கடந்த வருடம் நடந்து செல்வதற்கோ வாகனங்களில் தரித்து நிற்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டு நேர கட்டுப்பாட்டுடன் வீதி திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில் செல்வ சந்நிதி ஆலய தேர் திருவிழா நாளைய தினம் மறுநாள் வெள்ளிக்கிழமை தீர்த்து திருவிழாவும் நடைபெற உள்ள நிலையில் ஆலயத்துக்கு செல்லும் காவடிகள் பாத யாத்திரைகளுக்காக குறித்த வீதி ஊடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் நடந்து செல்லவும் வீதியில் தரித்து நிற்கவும் இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். சிறுவர்களின் கல்வி வளர்ச்சியில் வடக்கு மாகாண ஆரம்ப கல்வியே கட்டமைத்த முதன்மை பெற்ற மாகாணமாக விளங்குகிறது என முன்னாள் வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை யாழ் இந்து கல்லூரி சபாலிங்கம் மண்டபத்தில் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கலாநிதி தனிசாசலம் எழுதிய இருநூல் வெளியீடு விழாவில் கலந்து கொண்டு தலை உரியை ஆற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நூலாசிரியர் தனிசாகலம் பிள்ளை எங்களுடைய ஆசான், இந்த கல்லூரியின் மைந்தன், 15 நூல்களை எழுதியிருக்கிறார், 2 நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். எமக்கு வடக்கு கல்வி புலமானது கல்வியால் உயர்ந்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டுமென்ற தூர நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருப்பதால் இவ்வாறான நூல் வெளியீடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக ஆரம்ப பிரிவு கல்வியை கட்டமைத்த ஒரு மாகாணமாக வடமாகாணமே முதன்மை வருகின்ற நிலையில் அதற்கு அமரர் டிவகலாவின் பங்கு காத்திரமானது. நூலாசிரியர் தணிகாசலம் பிள்ளை சிறந்த கல்விமான், தனது தள்ளாடும் வயதிலும் கல்விக்கும் சமூகத்துக்கும் பல்வேறு சேவையை ஆற்றி வருகின்றார். ஆகவே வடக்கு மாகாணம் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இவ்வாறான பல நூல்கள் வெளிவர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முற்றுகைகளில் 726 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 சந்தேக நபர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதுடன் ஏனையவர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் போதைப்பொருள் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தின் நோக்கில் பல்துறை அணுகுமுறையின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விநியோகத்தை தடுத்தல், தேவையை குறைத்தல், நடவடிக்கைகளை விரைவுபடுத்துதல், போதைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல், போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் தடுப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் சமூகத்தை போதைப்பொருளுக்கு எதிராக வலுப்படுத்துதல் போன்ற நோக்கங்களுடன் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைகளுக்கு அமைய இந்த திட்டம் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீனாவிடமிருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்த ஆனந்த் அழுத்து கமகே மற்றும் சில நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேறு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அழுத்து கமகே சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கொழும்பு பிரதான நீதவான் அசாங்க எஸ் போதரகமா முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடியவில்லை என்பதால் விசாரணையை நிறைவு செய்து தொடர்புடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க மேலதிக கால அவகாசத்தை கைவிட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் கோரியுள்ளனர். சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் வழக்கை எதிர்வரும் டிசம்பர் 4 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இராணுவ சிப்பாய் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு வெளிக்கொண்டு வந்துள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளன.
கடந்த ஜூன் 8ஆம் தேதி வெளிநாடு ஒன்றில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்களுடன் நபரொருவர் குற்றப்புணர்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அச்சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான நிசங்க என்பவரின் மனைவியுடன் தனக்கு இருந்த சட்டவிரோத தொடர்பே இக்கொலைக்கு காரணம் என தெரிவித்துள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் குறிவிட்ட பகுதியில் வைத்து அவரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். கொலையின் பின்னர் சடலத்தை அப்பகுதியில் உள்ள காணியொன்றில் புதைத்து பின்னர் அங்கிருந்து எடுத்து அருகிலுள்ள ஆற்றில் தூக்கி வீசியதாக சந்தேக நபர் கூறியுள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் சுட்டிக்காட்டிய இடங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்த போதிலும் சடலம் இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தை நேரில் அறிந்திருந்த 25 வயதுடைய இளம்பெண் ஒருவரையும் சந்தேக நபர் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று அங்கே படுகொலை செய்து உடலை மறைத்துள்ளதாக விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அப்பெண்ணுடனும் சந்தேக நபர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்திருக்கிறார் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைமன்னா ஸ்டேஷன் பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காகி 2 பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் தலைமன்னார் பியர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான கோகுலன் சோனியா, வயது 28 என தெரிய வந்துள்ளது. தலைமன்னா ஸ்டேஷன் பகுதியில் உள்ள வீடொன்றில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்கான நிலையில் 2 பிள்ளைகளின் தாயான குறித்த இளம் குடும்ப பெண் உடனடியாக தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் 32 வயதுடைய கணவர் தலைமன்னார் ஸ்டேஷன் பகுதியில் வைத்து தலைமன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த குடும்ப குறித்த பெண்ணின் சடலம் சடல பரிசோதனைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.

0: உயிரிழந்த குடும்ப பெண்ணின் சடலம் பரிசோதனைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த குறித்த பெண்ணிற்கு 7 மற்றும் 10 வயதுடைய 2 பிள்ளைகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையில் பிரிவு காணப்பட்ட நிலையில் அண்மையில் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அரச கடற்படை மற்றும் இலங்கை கடற்படையில் லீடிங் சீமென் தர நிலையில் பணியாற்றியவருமான யாழ்ப்பாணம் சுன்னகத்தைச் சேர்ந்தவருமான மறைந்த லீடிங் சீமென் மயிலு கனகரட்னம் நினைவாக யாழ்ப்பாணம் காங்கசுந்தரை வீதியில் சுன்னாகம் பகுதியில் அமைக்கப்பட்ட பேருந்து தரிப்பிடம் செவ்வாய்க்கிழமை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் இனிவிலை பிறப்பிடமாக கொண்ட மறைந்த லீடிங் சீமென் மயிலு கனகரட்னம் 1959 ஜூன் 18 இலங்கை அரச கடற்படையில் இணைந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இலங்கை அரச கடற்படை மற்றும் இலங்கை கடற்படையில் வானொலி மின்நுட்ப மாலுமியாக பணியாற்றிய அவர் 1974 பிப்ரவரி 7 கடற்படை சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் 2024 ஆகஸ்ட் 25 காலமானார். மறைந்த லீடிங் சீமென் மயிலு கனகரட்னம் நினைவாக அவரது குடும்ப உறுப்பினர்களால் அமைக்கப்பட்ட இப்பேருந்து தரிப்பிடம் வடமாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை பிரதி தளபதி ஆகியோரின் தலைமையில் வடக்கு கடற்படை கட்டளையைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மணுவல் உதயசந்திரா தலைமையிலான குழுவினர் நேற்று மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்புள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரும் வகையில் அனைத்துலக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமான இதுவரை 30 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உள்ள நீதிக்கான நீள் பயணம் அனைத்துலக மாநாடு தொடர்பாக கலந்துரையாடும் வகையில் அவர்கள் மன்னார் மறை மாவட்ட ஆயரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். நீதிக்கான நீள் பயணம் என்னும் கருப்பொருளில் தமிழ் தாய்மார்களினால் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த மாநாடு தொடர்பாக மறை மாவட்ட ஆயருடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது குறித்த மாநாட்டுக்கு தனது முழுமையான ஆதரவையும் தெரிவித்தார். இதுவரை 30 யாழ்ப்பாணம் தந்தை செல்வன் ஆகிய மரங்கில் இடம்பெற உள்ள குறித்த மாநாட்டில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்துள்ள உலக்காயங்களுக்கும் அதிகார அரசியலையோ சலுகைகளையோ தாண்டி அன்பு ஒன்றே உண்மையான மருந்தாக அமைய முடியும் என்றும் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்து நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 2026 ஜூலை 31 வரையில் ஓஎம்பிக்கு கிடைத்த மொத்த முறைப்பாடுகளில் 16,966 முறைப்பாடுகள் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டு ஆரம்பகட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் சுமார் 11,000 முறைப்பாடுகள் தொடர்பில் நிதி ஒதுக்கீடு இல்லாத காரணத்தால் விசாரணைகள் தாமதமடைந்திருந்தன. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 2025 அமைச்சரவை பத்திரம் மூலம் இதற்காக 375 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதன் கீழ் 25 விசாரணை குழுக்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 2026 ஜூலை 1 மீதமிருந்த முறைப்பாடுகளில் 3,000 முறைப்பாடுகள் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. 2027 இறுதிக்குள் கிடைக்கப்பெற்ற அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை நிறைவு செய்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய நிபுணர் குழு ஒன்றிடமிருந்து பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட அனைத்து உதவிகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிவாரண பொதியொன்றை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டு வருகின்றது. இவை இறுதி முடிவுகள் அல்ல. இவை எமது முன்னோக்கிய பயணத்தின் சில முக்கியமான கட்டங்கள் மாத்திரமே. இன்னும் எமக்கு முன்னால் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. அந்த பொறுப்பை நாம் கைவிட மாட்டோம். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே மக்கள் எமக்கு ஆணையை வழங்கியுள்ளனர். அந்த மக்கள் ஆணையை நாம் பொறுப்புடன் பயன்படுத்துகின்றோம். அத்தோடு காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டோரின் வேதனையானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் உரியது அல்ல. அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பகிர்ந்தளிக்கப்பட்ட துயரமாகும். தெற்கில் ராணுவ வீரர்களின் தாய்மார்கள் தமது பிள்ளைகளின் வரியை எதிர்பார்த்து காத்திருப்பதைப் போல வடகிழக்கிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டோ அல்லது ஒப்படைக்கப்பட்டதன் பின்னரோ காணாமலாக்கப்பட்டு அவர்களது புகைப்படங்களை கைகளில் ஏந்தியவாறு வீதிகளிலும் குளிரிலும் தாய்மார்கள் போராடி வருவது தமக்கு சுமக்க முடியாத வேதனையை தருவதாக அமைச்சர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தபோது காணி விடுவிப்பை பற்றி பேசினால் தென்னிலங்கை கொதித்து விடும் என்று கூறி அமைதி காத்த தமிழ் அரச கட்சியின் சுமந்திரன் போன்ற தலைவர்கள் தற்போது காணி விடுவிப்பு அரசாங்கத்தால் உறுதியாகியுள்ள நிலையில் போராட்டங்களை அறிவித்து அரசியல் நாடகமாடுவதாக கடுமையாக சாடினார். மக்கள் இனிமேலும் இத்தகைய அரசியல்வாதிகளின் பகட்டை காய்களாக மாற மாட்டார்கள் என்றும் சுட்டி காட்டினார். இந்நிகழ்வை முன்னிட்டு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீரழிவு பரிசோதனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ மற்றும் சமூக சேவைகளை உள்ளடக்கிய நடமாடும் சேவை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நடமாடும் சேவை நிலையங்களையும் அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மாநாட்டுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூர்ண ஆதரவு வழங்க உள்ளதாக அதன் தலைவர் சி வேந்தன் தெரிவித்தார். அவர் வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வலிந்து ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினரால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வநாயகம் அரங்கில் மாபெரும் போராட்டம் ஒன்றினை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களால் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், நிறுவனங்களுக்கும் கலந்து கொள்வதற்கான அழைப்பும் ஆதரவும் கோரியும் ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவு நடாத்துகின்ற அந்த போராட்டத்துக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூர்ண ஆதரவை வழங்குவதாக தீர்மானித்திருக்கிறோம். யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்தினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பல பெண்கள் தங்களுடைய கணவர்களை இராணுவத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இதுவரை 30ஆம் தேதி ஒரு வித்தியாசமான போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில், அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் இன்று சர்வதேசம் வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் வர வேண்டும். அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய நாங்களும் அவர்களுக்கு பூரண ஆதரவு வழங்கவே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்றார். மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த கேதிச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சி சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கும் நீதிமன்ற சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியாகவும் மக்களுடன் ஒன்றிணைந்தும் எடுக்க முடியுமான அனைத்து அரசியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என பேராசிரியர் இஎல் பிரியஸ் தெரிவித்துள்ளார். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுதாரர்களிடையே குறிப்பிடத்தக்க அளவிலான பன்முகத்தன்மை காணப்படுகிறது. இருப்பினும் இந்த அனைத்து மனுக்களுக்கும் இடையில் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது. அதாவது அனைத்து மனுக்களிலும் உள்ள ஒரே ஒரு பிரதான கோரிக்கை என்னவென்றால், 22வது திருத்தத்தை சட்டமாக்குவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதாகும். மக்கள் இறையாண்மையை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். எமது நாட்டின் நீதித்துறையை இவ்வாறானதொரு பாரிய மாற்றத்துக்குள்ளாக்கும் இந்த திருத்தமானது நிச்சயமாக நேரடியாக மக்களின் இறுதி தீர்மானத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படை வாதம் இன்று உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த நீதி அமைச்சர் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாது என இப்போது பகிரங்கமாக கூறுகின்றார். இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நீதி அமைச்சர் எந்த அடிப்படையில் இவ்வாறு தெரிவிக்க முடியும் என கேட்கிறோம். இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் முடிவு என்னவென்பதை நீதி அமைச்சர் இவ்வாறு முன்கூட்டியே அறிந்து கொண்டார். உயர்நீதிமன்றம் என்பது அமைச்சரின் அல்லது அரசாங்கத்தின் அல்லது நிறைவேற்ற அதிகாரத்தின் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல. அது தொடர்பாக உயர் நீதிமன்ற சுயாதீனமாகவும் பக்கசார்பற்ற முறையிலும் நமது நாட்டின் சட்டத்துக்கு அமையாகவும் தனது மனச்சாட்சிக்கு இணங்கவும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும். இது உயர் நீதிமன்றத்தின் பிரத்யேக பொறுப்பாகும். இதை தலையிடுவதற்கு எந்த ஒரு வெளியாருக்கும், குறிப்பாக அமைச்சருக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ எந்தவித உரிமையும் இல்லை. அமைச்சரின் இந்த பேச்சானது மக்களுடைய மனங்களில் நீதித்துறை மீதான மரியாதை குறைவடைவதாகும். இது நீதித்துறைக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், பெருமை மற்றும் மாண்பு ஆகியவற்றை கடுமையாக பாலடிக்கும் செயற்பாடாகும். அத்துடன் உத்தேசிக்கப்பட்ட 22வது திருத்தச் சட்டம் இலங்கையின் அரசியலமைப்பிற்கு இணங்குவதா இல்லையா என்பதை விசாரிப்பதற்கான உயர்நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்படுவதற்கு முன்பே சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதன் நிலைமை இவ்வளவுதான், இது தொடர்பாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாது என்று கூறுவராயின் அது உயர்நீதிமன்றத்தில் கிளைக்கப்படும் அவமானமாகும். மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை மறைப்பதற்கு அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, அவை அனைத்தும் தோற்று போயின. 22வது திருத்தத்தை உடனடியாக வாபஸ் பெறுமாறு அவர்கள் ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டுள்ளனர். அதேபோல் இந்த வேளையில் இவ்வாறான திருத்தத்தை அரசியலமைப்பில் கொண்டு வருவது மிகவும் ஆபத்தானது. இது நாட்டின் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாகும், நீதித்துறையின் சுயாதீன தன்மைக்கு பாரிய தாக்கமாகும் என்று கர்தினால் ஆண்டகையும் இந்து முஸ்லீம் மற்றும் அனைத்து மத தலைவர்களும் ஒருமித்த குரலில் கூறுகின்றனர். எனவே உத்தேசிக்கப்பட்ட இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியாகவும் மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய அனைத்து அரசியல் மற்றும் சிவில் செயல்பாடுகளையும் மேற்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதி திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதி அன்புகுமாரி திசநாயக்காவும் செயல்பட்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் சதி திட்டங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் உண்மையான பிரச்சினை என்னவென்பதை புரிந்து கொள்ளாமல் அரசாங்கம் அல்லது பத்திரமுள்ளையில் இருக்கும் சிவப்பு ஜூண்டா தங்களது ஆட்சி காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்பாடே 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையாகும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். ஏனெனில் இந்த அரசாங்கத்தின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இனி தேர்தல்கள் இல்லை, நாங்கள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு இருப்போம், இந்த நியமனங்களை பெறும் நீங்களும் எமது ஆட்சியின் கீழ்தான் ஓய்வு பெறப் போகிறார்கள் போன்ற பிரகடனங்களை செய்துள்ளனர். ஆனால் ஜனாதிபதியோ அல்லது இந்த அரசாங்கத்தின் பொறுப்புள்ள ஊடக பேச்சாளரோ அவை அவர்களது தனிப்பட்ட கருத்துக்கள், நாங்கள் உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்துவோம் என்று இதுவரை கூறவில்லை, மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை, அதேபோல் கொண்டு வருவதற்காக கூறப்பட்ட ஜனாதிபதி பதவியை ஒழிக்கும் அரசியலமைப்பு திருத்தமும் கொண்டு வரப்படவில்லை. இவை அனைத்துக்கும் மத்தியில் தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதி திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் குறிப்பாக ஜனாதிபதி அன்புகுமாரி திசநாயக்காவும் செயல்பட்டு வருகின்றனர். உண்மையில் நாட்டின் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், நாம் 2022 ஆண்டில் பங்குராதிருத்தானோம். எவ்வாறாயினும் 2023 முதல் 2027 வரை சர்வதேச நாணய நிதியத்தின் அனுசரணையுடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக தற்காலிக அவகாசம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி பதவி காலத்தில் அந்த பொருளாதார ஸ்திரப்படுத்தல் வேலை திட்டம் பின்பற்றப்பட்டது. வரிகள் உயர்த்தப்பட்டன, மின்சார கட்டணம் உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டு ஒருவித பொருளாதார ஸ்திரப்படுத்தல், சில வேலை வேதியான பொருளாதார ஸ்திரப்படுத்தல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பொருளாதார ஸ்திரப்படுத்தலை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பது மாத்திரமன்றி, அந்த பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மூலம் எங்களால் 27 வரை மட்டுமே பயணிக்க முடியும், 28 முதல் நாம் கடன்களை செலுத்த வேண்டியுள்ளது, எங்களுக்கு போதுமான பொருளாதார வளர்ச்சி, நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் எமது டொலர் கையிருப்பினை மேம்படுத்தி கொள்ளுதல் என்பவை அவசியமாகும். எமது கையிருப்பில் தற்போது 6.4 பில்லியன் டாலர்களே உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரகாரம் நமது பொருளாதாரம் விஸ்திரமடைய வேண்டுமென்றால் இது 8.6 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட வேண்டும். அடுத்த ஆண்டில் இது 12 பில்லியன் டாலர்களாக இருக்க வேண்டும். அதாவது 2027-2028 இது 15 பில்லியன் டாலர்களாக இருக்க வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுகோலாகும். ஆனால் அரசாங்கம் உண்மையான பிரச்சனைகளை மூடி மறைத்து மக்களின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புவதற்காக தங்களது ஆட்சி காலத்தை நீடித்துக் கொள்ளும் அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வருகிறது. அரசாங்கத்தின் இந்த மோசடிகளுக்கு, ஏமாற்று வேலைகளுக்கு ஏமாந்து போக வேண்டாம் என்று நாம் மக்களிடம் கேட்டுக் கொள்ளுகின்றோம். நாம் கூட்டு எதிர்க்கட்சியாக நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களை விழிப்புணர்வூட்டும் வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்று கூறியுள்ளார். முச்சக்கர வண்டிகளை ஓட்டுநர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 40ஆக அதிகரிப்பது தொடர்பான எந்தவொரு முன்மொழிவையும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த கேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியை இடைநடுவில் கைவிடுபவர்கள் அல்லது கல்வி பொதுத்தராதா உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் மேலதிய கல்வியை தொடராதவர்களுக்கு தொழில் கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவது தொடர்பில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து பல்வேறு முன்மொழிவுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் சில முன்மொழிவுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏனைய முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்தியிலக்கு நிலவும் மோதல்கள் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையில் தொடரும் உறுதியற்ற தன்மை ஆகியவை காரணமாக நாட்டில் QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். மத்தியிலக்கு நெருக்கடியும் ஹோர்மோஸ் நீரிணையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையும் உலகளாவிய எரிபொருள் விலைகளிலும் விநியோகத்திலும் தொடர்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் எரிபொருள் விநியோகத்தை முறையாக நிர்வகிப்பதற்கே இந்த QR முறைமை தொடர்ந்து பராமரிக்கப்படும். QR முறையின் அமலாக்கம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு பின்னர் எரிபொருள் நுகர்வு ஓரளவு மட்டுமே குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதற்கமைய டீசல் நுகர்வு சுமார் 10%, பெட்ரோல் நுகர்வு சுமார் 9% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். அத்தியாவசிய துறைகளுக்கு தொடர்ந்து எரிபொருள் வழங்கப்படும் என்றும், உலகளாவிய எரிபொருள் சூழல் சீரடையும் வரை இந்த QR முறைமை தற்காலிகமாக தொடர்ந்து செயல்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த கேதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெளிகந்தையில் அமைந்திருந்த ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனாவின் தேர்தல் அலுவலகம் ஒன்றுக்குள் அத்துமூறி நுழைந்து அவரது ஆதரவாளர்களை தாக்கி காயப்படுத்தி கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த 6 பிரதிவாதிகளை அக்குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்குமாறு பொலன்னர்வை மேல் நீதிமன்ற நீதிபதி துலானி வீரதிங்கோ உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2015 ஜனவரி 11 தேதி அல்லது அதனை அண்மித்த தேதியில் பொலன்னர்வை மேல் நீதிமன்ற அதிகார எல்லைக்குட்பட்ட வெளிகந்த பகுதியில் சட்டவிரோத கூட்டமொன்றின் உறுப்பினர்களாக இருந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 140, 300, 315 மற்றும் 314 ஆகிய பிரிவுகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரினால் தலா 7 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்க முறைப்பாட்டாளர் தரப்பு தவறியுள்ளதாக மேல்நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டார். அதற்கமைய சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அம்பலாங்குடி நகரின் நடுப்பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் ஒருவரின் உடலம் நேற்று நண்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடி காவல்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டவர் அம்பலாங்குடி மகா பன்சல வீதியில் உள்ள விடுதியில் தனியாக தங்கியிருந்த 67 வயதுடைய ரோகன் ஆரியதிலக என்பவர் ஆவர். இவர் பெந்தோட்டை சுற்றுலா விடுதியொன்றில் சிற்றுண்டி தயாரிப்பாளர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நபரின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அது மிகவும் அழுகி வீங்கி துர்நாற்றம் வீசியதாக தெரிவித்த காவல்துறை, இவர் சுமார் 5 நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என சந்தேகப்படுகின்றது. குறித்த நபர் தங்கியிருந்த அறையில் இருந்து அதிக துர்நாற்றம் வீசியது தொடர்பாக அயலவர் ஒருவர் மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற 3 வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிறுமி ஒருவரும் இரு பெண்களும் உயிரிழந்தனர். அடம்பன் விடத்தல் தீவு அடம்பன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விடத்த தீவு 10 கட்டை வீதியில் பயணித்த டிராக்டர் வண்டியில் மோதி சிறுமி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பள்ளியமடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அச்சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் விடத்த தீவு பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியாவர். 32 வயதுடைய டிராக்டர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மாத்தளை ரத்தோட்டை வீதியின் வேரகம பகுதியின் மாத்தளை நோக்கி பயணித்த ஜீப் வண்டியொன்று எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதியான பெண் மற்றும் பின்னால் இருந்த குழந்தை மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் புஞ்சி ரத்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண் ஆவர். ஜி பண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்குடி காவல்துறையினரால் பொதுமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து இது குறித்த தீவிர விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 24 தேதி இரவு தேசிய அடையாள அட்டை இல்லாததால் கைது செய்யப்பட்ட தனது தந்தை காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவரது மகன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் கைபேசியில் அடையாள அட்டையை காட்ட அருகில் அழைத்துச் செல்ல முயன்ற போதும் தன்னை அவமதித்து தாக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த பொதுமகன் மதுபோதையில் வீதியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாலேயே கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யும் போது தப்பியோட முயற்சித்து கீழே விழுந்ததினாலேயே அவருக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் எல் நினோ நிலைமை தீவிரமடைந்தால் இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்கான தரவுகளை அடிப்படையாக கொண்ட பகுப்பாய்வின்படி அந்த காலப்பகுதியில் பருவகால சராசரியை விட அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமானா தெரிவித்துள்ளார். நபிகளாரின் வாழ்க்கை முன்மாதிரி அர்ப்பணிப்பு மற்றும் மேலான முயற்சிகளை உண்மையாக அர்த்தமுள்ளாக்கி நமது வாழ்க்கை பயணத்தை வடிவமைத்துக் கொள்ள உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்னகுமாரி திசநாயக்கா தெரிவித்துள்ளார். மீலாதுன் நபி விழாவினை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் இந்த புனிதமான தருணத்தில் இந்த உலகமானது உலகளாவிய போர் சூழல்கள் இருந்து விடுபட்டு அமைதியானதொரு உலகமாக மாற்றம் பெற வேண்டும் என மனமாற பிரார்த்திப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மீலாதுன் நபி விழாவினை முன்னிட்டு பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். முகமது நபி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் முஸ்லீம் மக்கள் மிகுந்த இறை பக்தியுடனும் மரியாதையுடனும் கொண்டாடும் மீலாதுன் நபி நாளுக்காக வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்ள கிடைத்தமை நான் பெற்ற பாக்கியமாகும். நபிகள் நாயகம் அவர்கள் அகில உலகிற்கும் போதித்தது அமைதி, சமத்துவம், கருணை மற்றும் பரஸ்பர மரியாதையின் உன்னத செய்தியே ஆகும். தற்போதைய உலகளாவிய சமூகம் பல்வேறு அரசியல், பொருளாதாரம் மற்றும் மானுடவியல் நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கிறது. குறிப்பாக கொடூர யுத்த மோதல்கள் காரணமாக நிரபராதிகளான மனித உயிர்கள் பலியாகும் துன்புறுத்தல்களுக்குள்ளாகும் பின்னணியில் நபிகள் நாயகம் அவர்களின் அந்த தொலைநோக்கு தத்துவமானது எக்காலத்தையும் விட இன்று மிகவும் பொருந்துகின்றது என்பது எனது புரிதலாகும். பல்வேறு இனங்களையும் மதங்களையும் சார்ந்தவர்கள் வாழும் ஒரு நாடு என்ற வகையில் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து உணர்வு பூர்வமாக ஒன்றிணைந்து எழுச்சி பெறுவதற்கு நபிகள் நாயகம் அவர்களின் முன்மாதிரிகளை நடைமுறையில் நமது வாழ்க்கைக்குள் உள்வாங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அத்தோடு உலகம் முழுவதிலும் போரின் கொடூரத்தினாலும் துன்புறுத்தல்களினாலும் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வேதனையடையும் அனைத்து மக்களுக்கும் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதே நம் அனைவரிடம் ஒரே பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதே எனது அவாவாகும். இந்த தேசிய விழாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பாடுபடும் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் உள்ளிட்ட அமைப்பு குழுவினருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித நேயமிக்க இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அமைதியும் சௌபாக்கியமும் சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய மீலாதுன் நபி தின வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இருந்து இலங்கையின் கொழும்பு நோக்கி ஸ்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கைக்கான ஸ்டாரின் புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதை முன்னிட்டு விமான நிலையத்தில் குறித்த விமானத்துக்கு விசேட நீர் பீச்சி வரவேற்பு அளிக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்டத்தின் ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ள பேரருள் கலாநிதி அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பணி பொறுப்பேற்கு நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ் புனித மடத்தீனார் சிறிய குறுமட நுழைவாயிலில் ஆயர் வரவேற்கப்பட்டு பவனியாக அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் இத்திருப்பலியில் யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக தமது பணி பொறுப்பை அதிகாரபூர்வமாக ஏற்றார். குறித்த நிகழ்வில் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, ஏனைய மறை மாவட்டங்களின் ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் நூலிலகம் .com.
1: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: இதுதான
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Gaille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மதிய பின்னால செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான சொன்ன வழங்குகிறார்கள் பரிசு யூகையில் அமைந்துள்ள VT கேஷ் அண்ட் கரி, கால்நில் கொணசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர். ஈரானிடம் பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் மேற்கொண்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. ஈரானில் இருந்து பெட்ரோல் மற்றும் பெட்ரோலுக்கான வேதிப்பொருட்களை இறக்குமதி செய்ததற்காக இந்தியாவைச் சேர்ந்த 4 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவீஸ் பாஜகவின் நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் 12 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழு மிக உயரிய முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றோர் உறுப்பினர்களாக உள்ளனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இக்குழுவில் உறுப்பினராக இருந்த நிலையில் பின்னர் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தற்போது மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த எந்த அரசியல் தலைவரும் பாஜகவின் நாடாளுமன்ற குழுவில் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் எதிர்கால அரசியலுக்கான இளம் முகமாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை நாடாளுமன்ற குழுவில் சேர்க்க RSS அமைப்பு ஆர்வம் காட்டுவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் சிறந்த முதல்வர்களாக முக ஸ்டாலின், பினராஜி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் பெயர்களை கரப்பான் பூஜி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீபிகே தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஜென்சி கருத்தரங்கில் கலந்து கொண்ட அபிஜித் தீபிகேடம் ரபீட் பயர் கேள்வியில் கேட்கப்பட்டன. அப்போது இந்தியாவின் சிறந்த முதல்வர்கள் யார் என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு தமிழ்நாட்டின் முக ஸ்டாலின், கேரளத்தின் பினராஜி விஜயன் மற்றும் டில்லியின் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று அபிஜித் தீபிகே பதிலளித்தார். தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலமாக முக ஸ்டாலினும், கேரளத்தை சுகாதாரத்தில் சிறந்த மாநிலமாக பினராஜி விஜயனும், டில்லியை கல்வியின் சிறந்த மாநிலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் மாற்றியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் சுமார் 2,300 பேருக்கு HIV எனப்படும் பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வேகமாக பரவி வரும் பன்றி காய்ச்சலை தடுக்க டெல்லி அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வளாகத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் புதிய நாடாளுமன்ற கட்டிட திட்டமிடலை பலரும் விமர்சித்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தின் ஒரு வாயில் அருகே வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் வீடியோவை காங்கிரஸ் கட்சி பகிர்ந்து நரேந்திர மோடியின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை விமர்சித்துள்ளது. பள்ளிகளில் ஹிஜாப் அணிவதற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் உள்ள தாகூர் பொதுப்பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் மாணவி சுகைனார் ரிஸ்வி தனது தாயார் வாயிலாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 6 முதல் 10 வகுப்பு வரை ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு சென்றதாக குறிப்பிட்ட அவர், 11 வகுப்பிலும் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு செல்ல விரும்புவதாகவும் அதற்கு பள்ளி நிர்வாகம் அனுமதி மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஹிஜாப் அணிவது எனது மத நம்பிக்கையுடன் தொடர்புடையது, அதை அணிய எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம் உள்ளது, எனவே ஹிஜாப் அணிவதை எனது அடிப்படை உரிமையாக கருதி அதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது என பள்ளி நிர்வாகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஹிஜாப் அணிந்த தனது பழைய அடையாள அட்டை மற்றும் பள்ளியில் எடுக்கப்பட்ட குழு புகைப்படங்கள் ஆகியவற்றையும் மனுவுடன் நினைத்திருந்த அவர் இதுபற்றி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட பள்ளி ஆய்வாளர் ஆகியோரிடம் புகார் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜேஜே முனீர் மற்றும் இந்தர்ஜித் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மத பாகுபாடு விட்ட சூழலை பராமரிக்க சீருடைகளை உதவுவதாகும், பள்ளி நிர்ணயித்த சீருடை முறையை மாற்றியமைக்க மாணவர்கள் வலியுறுத்த முடியாது என்றும் தெரிவித்தது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஹிஜாப் அணிவது இஸ்லாமிய மதத்தின் மாற்ற முடியாத அம்சமல்ல, இது போன்ற விவகாரம் எழுப்பப்பட்ட இடங்களிலெல்லாம் ஹிஜாப் அணிவது இஸ்லாமிய மதத்தின் இன்றியமையாத பகுதி அல்ல என்பதே உயர்நீதிமன்றங்களின் கருத்தாக இருந்து வருகிறது. ஹிஜாப் அணியாவிட்டால் மதம் ஆபத்துக்குள்ளாகும் என்றும், ஹிஜாப் அணியாத பெண்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள் என்றும் கூற முடியாது, அதை நிரூபிக்கும் வகையிலான ஆதாரங்கள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. கேரளத்தில் பாத்திமா தஸ்னீம் என்பவர் கேரள அரசுக்கு எதிராக தொடுத்த வழக்கில் மாணவர்கள் தங்களது விருப்ப ஆடைகளை அணிய உரிமை இருந்தாலும் கல்வி நிறுவனங்கள் அவற்றின் விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் அமுல்படுத்த உரிமை உள்ளது என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது, இரண்டு உரிமைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படுகையில் தனிநபர்களின் விருப்பத்தை விட நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நலன் மற்றும் ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். மாணவரின் மத நம்பிக்கையில் பள்ளி கட்டுப்பாடு விதிக்கவில்லை, மாறாக சீருடை விதிமுறைகளை கடைபிடிப்பதையே அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் என நீதிபதிகள் தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். மகாராஷ்டிரத்தில் மதமாற்ற தடுப்புச் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மும்பை பெருநகர பிராந்தியத்தில் உள்ள தேவாலயங்கள் பிரார்த்தனைக்கு வருவோரிடம் சுய அறிவிப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க கோரிக்கை விடுத்து வருகின்றன. அதில் தாங்கள் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் தங்களது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே பிரார்த்தனைக்காக தேவாலயம் வருகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தற்போதைய கேள்விகளை நீக்கி சரியானதை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கார்கே ராகுல் காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். கர்நாடகாவில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்த 68 வயது பெண்ணின் கதை பலரை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. முதுமையில் நோயிட்டிருந்த கூர் என்ற மாது அவரின் வாடகை வீட்டில் இறந்தார். கூரின் மரணத்துக்கு பிறகு அவரின் வீட்டுக்கு சென்ற உள்ளூர் வாசிகள் அதிர்ந்து போயினர். மூட்டை மூட்டையாக சில்லறைகளும் நோட்டுகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. கூரின் உடைமைகளுக்கு மத்தியில் அவை புதைந்து கிடந்தன. எண்ணி பார்த்தால் 30க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் 8.4 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 10, 20 ரூபாய் போன்ற பல நோட்டுகள் இருந்தன. ஏர் இந்திய நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டாடா சோன்ஸ் ஆகியவற்றிடமிருந்து 1.5 மில்லியன் டாலர் நிதி கேட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஏர் இந்தியா இதுவரை இல்லாத அளவில் நட்டத்தை சந்தித்த அடுத்து அந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கடந்த நிதியாண்டில் 2.33 மில்லியன் டாலர் நட்டத்தை கண்டது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் ஒரு மடங்குக்கு அதிகமாகும். சீனாவும் இந்தியாவும் பல்லாண்டுகளாக நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மற்றொரு நடவடிக்கை எடுத்துள்ளன. இரு நாடுகளின் நீண்டகால எல்லை பிரச்சினை தொடர்பான 25வது சுற்று பேச்சு பெய்ஜிங்கில் நடைபெறுகிறது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜியை சந்தித்தார். சர்ச்சைக்குரிய இமயமலை எல்லையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேண இருதரப்பும் முயல்கின்றன. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் சீன இந்திய படையினர் மோதினர் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அந்த மோதலுக்கு பிறகு இருதரப்பு உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற இராணுவ அரசந்திர பேச்சுக்களால் பதற்றம் தணிந்துள்ளது. இந்தியா சீனா இடையே சுமார் 3500 கிலோமீட்டர் நீள எல்லை உள்ளது. சர்ச்சைக்குரிய பகுதிகளை கட்டுப்படுத்த முயல்வதாக இருதரப்பும் முன்பு ஒன்றையொன்று குற்றம் சாட்டின. அடுத்த மாதம் இந்திய தலைநகரில் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக இந்த பேச்சு நடைபெறுகிறது. மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறும் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். அவர் துக்காரம் முண்டே. 51 வயதான அவர் மகாராஷ்டிரா மாநில உணவு பாதுகாப்பு ஆணையராக உள்ளார். மே மாதம் பொறுப்பேற்ற பிறகு அவரது தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. அண்மையில் 4 டொமினோஸ் கிளைகள் ஒரு பீஷாக்கட்களையின் உணவு உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. கிரிக்கெட் மண்டங்கள், கோட்டல்கள், பிரபல உணவகங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. சோதனைகளின் போது எலிகள், கரப்பான் பூச்சிகள், அழுக்கான சுவர்கள், காலாவாதியான உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கைகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இதனால் சில உணவு விற்பனையாளர்கள் தங்கள் நடைமுறைகளையும் மாற்றியுள்ளனர். செயற்கை நிறங்களை பயன்படுத்துவதை சிலர் நிறுத்தியுள்ளனர். சில உணவகங்கள் நாளொன்றுக்கு 3 முறை பொறிக்கும் எண்ணெயை மாற்றுகின்றன. ஊழியர்கள் கையுறைகளும் தலைக்கவசங்களும் அணிவதை சில உணவகங்கள் கட்டாயமாக்கியுள்ளன. மும்பையின் பிரபல வடா பாப் உணவை செய்தித்தாளில் சுற்றி கொடுப்பதற்கு திரு முண்டே ஜூன் மாதம் தடை விதித்தார். விதிகளை பின்பற்றுபவர்கள் ஒழுங்குமுறை நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது மக்களின் உயிர் சம்பந்தப்பட்டது என்று திரு முண்டே ராய்ட்ஸரிடம் கூறினார். முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்துள்ளார். இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் புகழை போற்றும் வகையில் அவர் பிறந்த தேனி மண்ணில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. அப்பா இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் அறிவிப்பினை வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சன் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து விவசாயிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படாது என்பதை சூட்சமாக தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் அங்கு மாற்று தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதே நேரத்தில் சட்டப்பேரவையில் திமுக தமிழக வெற்றிக்கழகம் இடையே காரசார விவாதமும் அமளியும் ஏற்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிஜிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தமது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக கூறியிருக்கிறார். ஆனால் எந்த மகன் குறிவைக்கப்பட்டார், எப்படி குறிவைக்கப்பட்டார் ஆகிய விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இஸ்ரேலின் சேனல் 14 தொலைபேசி வழி நேர்காணல் அளித்த போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ராணுவ தலைவர் காடி ஐசன்கோட்டுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்த விவாதமும் எழுந்தது. இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சின்பெட் திரு ஐசன்கோட்டுக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. அக்டோபர் 27 இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் திரு நெதன்யாகுவுக்கு எதிராக ஐசன்கோட் போட்டியிடுகிறார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. திரு ஐசன்கோட்டுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்படுவதை தாம் ஆதரிப்பதாக திரு நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் இளைய மகனான பாரன் டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பாரன் டிரம்பை எங்கே கொள்வது என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாரன் டிரம்பை கொள்பவர்களுக்கு $10 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்று அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. இதன் உண்மைத்தன்மை மற்றும் அதில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் எதுவும் சரிபார்க்க முடியவில்லை. அமெரிக்கா ரகசிய சேவை செய்தி தொடர்பாளர் நெட் ஹெரிங் கூறுகையில், பாரன் டிரம்பின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது போன்ற ஈரான் தொலைக்காட்சி வீடியோ குறித்து எங்களுக்கு தெரியும். எங்கள் பாதுகாப்பில் உள்ள மக்களுக்கு அச்சுறுத்தலாக கருதப்படக்கூடிய எதுவும் விசாரிக்கப்படும் என்றார். ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன் உள்நாட்டு போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஈரான் அரசு மரண தண்டனை விதிப்பது கடந்த சில மாதங்களாக அதிகரித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஈரான் மீதான டிரம்ப் தனது அதிருப்தியை வெளியிடுத்தியுள்ளார். டிரம்ப் தனது ட்ருத் சோசியல் சமூக ஊடக பதிவில், வீழ்ச்சி அடைந்து வரும் ஈரான் தனது இராணுவத்தின் பெரும்பாலான பிரிவினருக்கு ஊதியம் வழங்கவில்லை, அதே நேரம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடாத நேரத்திலும் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவில் அவர்களை ஈரான் கொன்று குவித்து வருகின்றது. இது மிகப்பெரிய மனித உரிமைக்கு எதிரான செயல். இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். மொசபா ஹமேனி உயிருடன் உள்ளாரா என்ற விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் அவர் சிலருடன் உரையாடுவது போன்ற வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய கூட்டு தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28 அப்போதைய ஈரான் உச்சத்தலைவராக இருந்த அய்துல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது மகனான மொசபா ஹமேனி சில நாட்களிலேயே உச்சத்தலைவராக பதவியேற்றார். பதவியேற்ற நாள் முதல் அவர் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வந்தார். அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் காரணம் காட்டி தன்னுடைய தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட அவர் பங்கேற்கவில்லை. ஆயுதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஸ்தபா கமேனி காயமடைந்ததாகவும் அதனால் அவரது தோட்டத்தில் சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் என்று முன்பே செய்திகள் வெளியாகின. அதனால் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் உயிரிழந்தும் கூட இருக்கலாம் என அவ்வப்போது செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் சில வாரங்களுக்கு முன்பு ஈரான் தரப்பில் முஸ்தபா கமேனி சிலருடன் பேசுவது போன்ற வீடியோ வெளியிடப்பட்டது. இதையடுத்து இதே மாதத்தில் இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் கமேனியை சிலர் சூழ்ந்துள்ளனர். அவர்களுக்கு இடையான கலந்துரையாடல்கள் தொடங்குவதற்கு முன்னர் அவர்களை பிரார்த்தனை செய்வது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த இரண்டு வீடியோக்களிலும் தேதி குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் பட்டங்கள், பலூன்கள், ட்ரோன்கள் போன்றவை பறக்கவிடப்பட்டால் அதனை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. கில்லர் ரோபோக்கள் எனப்படும் தானியங்கி ஆயுத அமைப்புகளின் பயன்பாட்டுக்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு ஐநா மற்றும் செஞ்சிலுவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் மற்றும் செஞ்சிலுவ சங்கத்தின் தலைவர் மிர்ஜானா ஸ்போல் ஜாரிக் ஆகியோரின் கூட்டு அறிக்கையை ஐநாவின் ஜெனிவா செய்தி தொடர்பாளர் அலெக்சாண்ட்ரா வெலிச்சி வாசித்துள்ளார். உக்ரைனின் தொடர் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து முக்கிய உள்கட்டமைப்புகளை தனியார் நிறுவனங்கள் பாதுகாக்கவோ அல்லது சீரமைக்கவோ தவறினால் அவற்றை தற்காலிகமாக அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான புதிய உத்தரவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கையொப்பமிட்டுள்ளார். ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மற்றும் வணிக மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு எரிபொருட்கள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி ரஷ்ய தலைமைக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இதன் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவானது எரிசக்தி, தொழில்துறை, தகவல் தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளுக்கு பொருந்தும். ஆப்கானிஸ்தானில் உயிருக்கு ஆபத்தான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அச்சரித்துள்ளது. ஆப்கன் முழுவதும் 37 லட்சம் குழந்தைகள் மிகவும் மோசமான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஐநாவின் குழந்தைகள் அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தின் ஓஞ்சே நகரில் காணாமல் போன 5 வயது சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. 5 வயது டைமியோ பிரிகவும் டைமியோவின் தந்தை பிராயனும் ஜூன் மாதம் காணாமல் போயினர். டைமியோவின் தந்தை பிராயனுக்கு 29 வயது. இறுதியாக ஜூன் 27ஆம் தேதி இருவரும் ஒன்றிய பகுதியில் காணப்பட்டதாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்தது. காவல்துறை அதிகாரிகள் இருவரையும் தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். நேற்று ஒரு சிறு பிள்ளையின் உடலை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அந்த உடல் டைமியோவுடையதா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று காவல்துறை கூறியது. எனினும் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் டைமியோவுடையதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிறுவன் இறந்ததற்கான காரணம் இன்னும் புலப்படவில்லை. பன்சலில் ஈடுபட்டதற்காக தண்டனை விதிக்கப்படுந்த வேளையில் பிராயன் காணாமல் போனதாக பெல்ஜிய ஊடகங்கள் தெரிவித்தன. அதனால் அவர் ஒரு மின்னிலக்க கைச்சங்கிலி ஒன்று அணிந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இருவரும் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஒன்றியவில் அவரது கார் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. பிராயன் டைமியோவை கடத்திச் சென்றிருக்கலாம்.

தீ தடுப்பு நடவடிக்கைகளை இரு நாடுகளும் தீவிரப்படுத்த உள்ளன. மலேசியாவின் சரவாக்கு மாநிலம் புகை மூட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ காட்டு தீ தொடர்பில் சந்தேகத்துக்குரிய நிறுவனங்களின் வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். காடுகளிலும் நிலங்களிலும் பரவியுள்ள தீக்கு காரணமான நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும். இந்தோனேசிய காட்டு தீயால் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. வேண்டுமென்றே காட்டு தீயை தொடங்க எண்ணுவோரை தடுக்கும்படியும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிரிபாட்டி சட்டவிரோதமாக சுறா துடுப்புகளை கொண்டு செல்ல முயன்ற சீன கப்பலை தடுத்து வைத்துள்ளது. உயிருள்ள சுறாக்களின் துடுப்புகளை வெட்டி உடல்களை கடலில் வீச நடைமுறை பசிபிக் பெருங்கடலின் பெரும்பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. சுறா துடுப்புகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகரிப்பதால் அந்த நடைமுறை இன்னமும் பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவில் சுறா துடுப்புகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. ஆகஸ்ட் 3 முதல் 14 வரை 11 பசிபிக் தீவுகளுக்கு அருகில் இருக்கும் நாடுகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சோதனையில் 4 கப்பல்கள் சிக்கின. அவற்றில் ஒன்றுதான் அந்த சீன கப்பல். அந்த கப்பல் கிரிபாட்டி கடல் பகுதி செல்ல உரிமம் பெற்றிருந்தது. ஆனால் சுறா துடுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த கப்பல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் கிரோஷாக்கி கோட்டையின் ஒரு பகுதியை மக்கள் கயிற்றை கட்டி இழுக்கின்றனர். சுமார் 1800 பேர் இதுவரை 2 மீட்டர் தூரம் இழுத்திருக்கின்றனர். 300 டன் எடையுள்ள கோட்டையை மக்கள் எதற்காக இழுக்கின்றனர்? கோட்டையின் ஒரு சுவர் நிலநடுக்கத்தில் சேதமடைந்தது. அதை சீரமைக்க கட்டிடம் நகர்த்தப்பட்டது. டிசம்பர் 2024 சுவரின் சீரமைப்பு பணி முடிவடைந்தது. பிறகு கட்டிடத்தை முன்பிருந்த இடத்துக்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டது. கிக்கியா எனும் பாரம்பரிய ஜப்பானிய கட்டிட பராமரிப்பு கலையை பின்பற்ற திட்டமிடப்பட்டது. கட்டிடத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற அதை முழுமையாக தண்டவாளத்தில் வைத்து இழுக்கும் செயல்முறை கிக்கியா. கோட்டை முக்கிய கலாச்சார கட்டமாய் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றிருப்பதால் அது சேதமாகாமல் இருக்க கிக்கியாவை பின்பற்றியதாக கிரோஷாக்கி நகரின் பூங்காத்துறை தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டிடத்தை இழுக்க சுமார் 8000 பேர் விண்ணப்பித்தனர். அவர்களில் பலர் வெளிநாட்டினர் என்று அவர் பகிர்ந்தார். சீனாவின் ஹெபேய் வட்டாரத்தில் விசித்திரமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள கடை தொகுதியில் காட்சிக்கு வைக்கப்படுந்த மெர்சிடஸ் பென்ச் ரக கார் ஒன்று திடீரென்று பின்னோக்கி செல்ல தொடங்கியது. அந்த கார் மேல்மாடி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது. மின்படி கட்டுக்கு அருகே இருந்த தடுப்பு கண்ணாடியை கார் உடைத்தது. மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. ஆனால் அது திடீரென்று நின்று விட்டது. மாடியின் விளிம்பிலிருந்து காரின் பின்பக்கம் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 23 நடந்தது. கண்ணாடியின் உடைந்த பாகங்கள் கீழ் மாடியில் சிதறி இருந்தன. கார் எவ்வாறு நகரத் தொடங்கியது என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சம்பவத்தின் காணொளிகளும் படங்களும் சீன சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கின. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கார் விற்பனை நிறுவனம் கூறியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் கீழ் மாடி ஐஸ்கிரீம் கடை ஊழியர் ஒருவர் காலில் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. பிரபல அமெரிக்க பாடகி டோலி பார்டன் காலமானார். அவருக்கு 80. அவர் அண்மை காலத்தில் புற்றுநோயுடன் போராடியதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டன. சுமார் 60 ஆண்டுகளுக்கு இசைத்துறையில் தமக்கென ஒரு பெயரை நிலைநாட்டியவர் டோலி பார்டன். கிட்டத்தட்ட 3000 பாடல்களுக்கு சொந்தக்காரர். ராக் அண்ட் ரோல் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம் பிடித்தவர். 10 கிராமி விருதுகள் பெற்றவர். டோலி பார்டனின் பிரபலமான பாடல்களில் ஒன்று 9-5. அதை நினைவுகூரும் வகையில் எம்பையர் ஸ்டேட் கட்டிடம் இரவு நேரம் 9:25 இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளியேற்றப்பட்டது. ஸ்பெயின் விமான நிலையத்தில் இரட்டை சகோதரிகளால் ஒரே குழப்பம். சுமார் 8 ஆண்டு பிரிட்டனில் வசிக்கும் நீடியா மேப் ஸ்பெயின் சென்றுவிட்டு திரும்பும் போது சிக்கல் ஏற்பட்டது. பிரிட்டனின் மினிலக்க விசா வெப்பை அவருடைய இரட்டை சகோதரியாக அடையாளம் கண்டுகொண்டது. அதனால் வெப்பின் குடிநுழைவு தகவல்கள் பொருந்தவில்லை என்று அதிகாரிகள் கூறினர். இரட்டர்களுக்கு இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படுவதாக வெப்பிடம் அதிகாரிகள் கூறினர். தீர்வு காண பல மணி நேரம் செலவிட்டார் வெப். தொலைபேசியில் பிரிட்டன் விசா அலுவலகத்துடன் பேசினார். நிலைமை சரி செய்யப்படும் என்று கூறிய அதிகாரி வெப்பிற்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சலை அவரின் இரட்டை சகோதரிக்கு அனுப்பி வைத்தார். ஒரு வழியாக மீண்டும் வெப் நாடு திரும்பினார். இதுவரை 10 மில்லியனுக்கும் அதிகமானோர் வெற்றிகரமாக மின்னிலக விசாவை பயன்படுத்தினர் என்று அதிகாரிகள் கூறினர். தொழில்நுட்ப கோளாறுகளை 24 மணி நேரத்துக்குள் அடையாளம் கண்டு சீர் செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகே சுமார் 600 கோடி யூரோவில் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் தொடரின் கருப்பொருளில் பிரமாண்ட

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
5: Mélodie et Tordre-Gralaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

മുത്താരം. ഇന്ത്യ മുത്താരം നിഴ്ചയെ കേൾപ്പതർക്ക് അവളോട് കാത്തിരിക്കും നേരുകൾ അനേവർക്കും എനത് അൻപാന വണക്കങ്ങൾ. ഇന്ത്യ മുത്താരം നിഴ്ചയ്ക്കാക ഒരു സൊൽ കോവയിൽ വരും പാടലുകളാക செவ்வந்தி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகிறார் திருமதி சுவாசினி பத்மாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுவாசினி பத்மாதன் செவ்வந்தி என்ற பெயரை தெரிவு செய்திருக்கிறார். முத்தாரத்துக்காக அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்திருக்கும் செவ்வந்தி என்ற சொல்லில் வரும் அடுத்த பாடலாக

நேரம் சரியாக 2:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவர் தெரிவித்திருக்கும் முத்தாரத்துக்கான சொல் செவ்வந்தி. அந்த செவ்வந்தியில் வெறும் பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அவர் தெரிவித்திருக்கும் மூன்றாவது பாடலாக

நேரம் சரியாக 3:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சுவாசினி பத்மாதன் அவர்கள், ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கு முத்தாரத்துக்கான சொல் செவ்வந்தி. அந்த செவ்வந்தியில் வெறும் பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. செவ்வந்தியில் வெறும் அடுத்த பாடல்

நேரம் சரியாக 3 மணி 7 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக சுவாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கும் செவ்வந்தி என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த பாடல்

ஒலித்தாந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் செவ்வந்தி என்ற பெயரில் சுவாசினி பத்மாதன் அவர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது முத்தாரம். அந்த வகையில் இன்று தேனிசை தென்றல் இசையமைப்பாளர் தேவாவின் இனிய பாடல்கள் பந்தய நிகழ்ச்சிக்காக வர இருக்கின்றன. அந்த வகையிலே தேனிசை தென்றல் இசையமைத்த பாடல்களை நீங்கள் பந்தய நிகழ்ச்சி கூடாக நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து பாடல்களை தந்தால் நாங்கள் பாடல்களை உங்களுடைய பெயரில் எழுதி வைப்போம். அந்த வகையிலே சாரதி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பந்தய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் பாடல்களை முதலில் தாருங்கள். நாங்கள் அந்த பாடல்களை தெரிவு செய்வதற்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையமைப்பிலே வருகின்ற பாடல்கள்

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: உண்மை, குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23 25.
4: வணக்கம். வான் அலைகளிலே என்றும் முழுவன்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே தொடர இருப்பது அறிவுக்கு வேலகொடு, பகுத்தறிவுக்கு வேலகொடு. அதற்கு முன்பதாக அர்ஜுனனுக்கு தேரெடுத்தான் பார்த்த சாரதி அன்று. இன்று டிஆர்டி இன் அன்பு குரல்தான் எங்கள் ஆர்ஜே சாரதி. பந்தயம் நிகழ்ச்சிக்காக தேனிசை தென்றல் தேவா இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அலையுங்கள், தாருங்கள் பாடல்களை. அசத்துவதற்காக காத்திருக்கின்றார் ரேடியோ ஜாக்கி சாரதி அவர்கள். மீண்டும் ஒருமுறை அறியத் தருகின்றேன், தேனிசை தென்றல் தேவா இசையமைத்த காதல் பாடல்கள், கானா பாடல்கள் இல்லை, காதல் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நிலைய கலையகத்துக்கு அழைத்து அங்கே சோபி காத்திருக்கின்றார். உங்கள் அழைப்புகளை எடுத்து அவர் என்ன எழுதி வைப்பார், என்னென்ன பாடல்கள் என்று. அந்த வகையிலே தேனிசத்தன்றல் தேவா இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் திருசாரதி அவர்கள். தொடர இருப்பது அறிவுக்கு வேலகொடு, பகுத்தறிவுக்கு வேலோடு. இன்று சற்று வித்தியாசமாக நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி உங்கள் விருப்பம் மாதிரி உங்கள் பெயரில் எங்கள் தெருவில் பாடல், அதாவது உங்கள் பெயரிலே எங்கள் தெருவி பாடல்கள், நாங்கள் தருகின்ற பாடல்களை நீங்கள் கேட்கலாம். வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கலைமகள் கைப்பொருளே என்ற பாடல், உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து கந்தனுக்கு மாலையிட்டால் என்ற பாடல், மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடல், பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே என்கின்ற பாடல், சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடல். கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைக்க பி சுசிலா அம்மையார் பாட வீணையுடன் கனவு கன்னி வானசிறே. இந்த பாடல்கள் அத்தனையும் இன்று எனக்கு பிடித்த இசைக்கருவியான வீணையுடன் தொடர்புடைய பாடல்கள் தான் வரும். உங்களுடைய அழைப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். உழக்குங்கரங்கள் படம், கந்தனுக்கு மாலையிட்டால் அடுத்த பாடல். கவிஞர் புலமைப்பித்தனின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வாணிஜியராம் அவர்கள் பாட இந்த பாடலுக்கு வீணையுடன் நடித்திருக்கின்றார் புதுமுகம் பவானி. இந்த படத்தை டைரக்டர் செய்திருக்கிறார் கே சங்கர் அவர்கள். கதை வசனம் எழுதியிருக்கிறார் நாஞ்சில் மனோரன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் கோவை செழியன் அவர்கள், திருவிடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினர், முனைவர், தமிழ்நாடு அரசின் தமிழை தலைமை கொறடா, உயர்கல்வித்துறை அமைச்சர், திரைப்பட தயாரிப்பாளர் திரு கோவை செழியன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்கின்றார். இப்போது இணைப்பில் ஒருவர் வந்திருக்கின்றார். வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர்.
5: வணக்கம்.
4: வணக்கம், தாங்கள் யாரோ? வணக்கம், திருமதி பசுபதி குணநாயகி. அப்படியே நில்லுங்கள் ஒரு நிமிடம். திருமதி பசுபதி குணநாயகி, அப்ப நீங்கள் இந்த கேட்டீங்களா? ஆறு பாட ஐந்து பாடல்கள் சொன்னேன், கேட்டீர்களா? அந்த ஐந்து பாடல்களை ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்தால் உங்களுக்காக ஒலிபரப்புவோம். இந்த நேரம் கலைமகள் கைப்பொருளே என்ற பாடல், வசந்த மாளிகைபுரத்திலிருந்து கந்தனுக்கு மாலையிட்டால், மனமே முருகனின் மயில் வாகனம், மாலை பொழுதின் மயக்கத்திலே, வீணை கொடியுடைய வேந்தனே. கந்தனுக்கு மாலையிட்டால், கந்தனுக்கு நீலங்கோள நிமிடமா, கந்தனுக்கு மாலையிட்டால் திரைப்படத்தை, கந்தனுக்கு மாலையிட்டால் கவிஞர் புலமை பித்தனின் கற்பனை வரிகளுக்கு மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க வாணிஜியராம் அவர்கள் பாட வீணையுடன் புதுமுகம் பவானி. இந்த படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார் கே சங்கர். கதை வசனம் எழுதியிருக்கிறார் நாஞ்சில் மனோகரன், மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த படம் தயாரிச்சிருக்கிறார் கோவை செழிகன், திருவிடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினர், முனைவர், தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா, உயர்கல்வித்துறை அமைச்சர், திரைப்பட தயாரிப்பாளர்.
5: இதோ உங்க
4: பின்னேரம் ஏழு மணிக்கு அதுக்கு நீங்கள் இணைப்பை கலையகத்துக்கு 16-75 கடத்தால் சகோதரி சோபிதா இருப்பார்கள், உங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வார் பாடலை. காணா பாடலில் காதல் பாடலா?
5: இப்ப
4: உங்களுக்காக வருகிறது கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளிமயில்.
5: நன்றி.
4: இதோ வருகிறது பாடல்.
5: நன்றி.

0: ஒரு பெண் விரக சாபத்துடன் பாடும் பாடல்.
1: கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் பொன்னி.
0: இதனை நமக்கு காட்சியில் மக்கள்

0: வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி ராணி சம்பந்தர். வணக்கம்.
1: வணக்கம் பிபி.
0: வணக்கம். நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
1: நானும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கும் சகோதரி சோபிதாவுக்கும் நான் முதற்கால் வணக்கத்தை கூறிக்கொண்டு நலமாக இருவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு.
0: ஆமாம், இன்று
1: பாடல் வசந்த மாளிகை படத்துல
0: கலைமகள் கைப்பொருளே.
1: கலைமகள்
0: கைப்பொருளே
1: பொருளே என்னை கவனிக்க ஆள் இல்லையோ.
0: கவிஞர் கண்ணதாசன்.

அழகாபுரி ஜாமீனில் ஒரு ஏழைப்பெண், அதுவும் அந்த மாளிகையின் சுவாமி அறையில் பாட்டு பாடுவது என்பது நடக்கக்கூடிய இடமா, நாடு நடக்கக்கூடிய காரியமா? அன்பார்ந்த நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு பந்திய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய ராடியோ ஜாக்கி சாரதி அவர்கள் தேனிசத்தந்திர தேவா அவர்கள் இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடம் எதிர்பார்க்கின்றால் அலையுங்கள், தாருங்கள் பாடல்களை. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள், கதையுங்கள். 71 நிற்கின்றீர்கள், 71 என்ற இணைப்பில் நிற்கின்றீர்கள். ஹலோ, வணக்கம். நாங்கள் உங்கள் இணைப்பை துண்டிக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் கதைக்க விட்டால் நான் என்ன செய்கிறது?

0: இணைப்பை துண்டிக்கின்றேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள் வணக்கம். திரு பொங்கையூர் ராஜா. பொங்கையூர் ராஜா, சொல்லுங்கள் ராஜா, என்ன பாட்டல் பாடல் வேண்டும்? மனைவே முருகனின் மயில் வாகனம் வேண்டுமா, இல்லை என்றால் மாலை பொழுதின் மயக்கத்திலே வேண்டுமா, இல்லையேல் வீணை கொடியுடைய வேந்தனை வேணுமா? மருதகாசியின் கற்பனை வரிகளுக்கு திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைக்க, திருச்சி லோகநாதுரன் சி எஸ் ஜெயராமன் இந்த பாடலை பாட, இந்த பாடலுக்கு லங்கேஸ்வரன் ராவணனாக டி கே பகவதியும், மண்டோதரியாக புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா இந்த பாடலுக்கு நடத்திருக்கின்றார். இதோ பாடல் உங்களுக்காக வருகிறது திரு பூங்கையூர் ராஜா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இப்போது 15-40 ஒருவர் நிற்கின்றார். மற்ற மூன்று இணைப்புகளும் ஃப்ரீயாக இருக்கிறது.
1: அவரோடு என்னை போற்றி பாட ஆபத்தோடு பண்ணி சித்தான் அயல் நாட்டு பாடகர் பரவசப்பட்டேன். ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன்
2: அரசர் பெருமானே,
1: சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். மீட்டியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது. மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகரே, பய வேண்டாம், நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மைஸ்தானம் பெற்று விளங்கும் இந்நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. போட்டி பாட வந்திருக்கும் முன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவதில் மட்டும் ஏன் அவசரம் தெரிவிக்க வேண்டும்? அதுவும் என் சபையில். ஆகவே அதை சீர்திருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன். வேந்தேன், பிழையின்றி வாசிக்க, விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
3: எதிரியை குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணை மீட்டச் சொல்லுகிறாயா?
4: எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை
1: குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன்.
3: அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. திருமணம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்தவையனே தீர்ந்துவிடும்.
1: விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே.
5: சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்து விடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள்.
1: மாநிலம் அனைத்தும் ஆனப்பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா?
2: தந்தையே, எல்லோரும் ஒருமனதாக வேண்டுகிறோம்.
1: உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பமில்லையே.
6: விரும்பி கேட்பது நாங்களப்பா.
1: அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன்.
7: சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாட கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா?
1: மனைவி கேட்டு அதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டு. மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணையை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.
3: பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை.
1: என்ன பாட?
3: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
8: பாடம்
3: உச்சி வேளை ராகம். மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
8: பாதனி பமகம பதனி தட பமகரி கமகரி பமகனி நாமரி.
3: மகிழ்ச்சிக்குரிய ராகம்
8: சகம பனி பமகம பனி தரிதி தரிதி நிதி தப பனி பமக மதன்யாசி.
3: யுத்த ராகம் வாக்களை எட்ட பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
8: தாரிதமகரி தோடி.
3: தாழிசைக்கு
7: சுவாமி கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த

0: சபாஸ் புங்கையூர் ராஜா, அருமையான ஒரு பாடலை கட்டீர்கள். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி. வதனி மோகன் ஜெர்மனி நாட்டிலிருந்து. நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு மனமே முருகனின் மயில் வாகனம், மாலை பொழுதின் மயக்கத்தில் என்ற பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். அந்த வகையிலே பாக்கிய லட்சி திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, பி சுசிலா அம்மா பாட, வீணையுடன் ஈவி சரோஜா வீணியா இசைக்க, செட்டியிலே இரவு உடையுடன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இருந்து ரசிக்க, சகோர் ஜானை அம்மா விதவை கோலத்துடன் பாடும் இந்த பாடலை உங்களுக்காக இதோ ஒலிபரப்பு செய்கின்றோம்.
1: ஓகே, நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: சரிகமா கார்வா மினி தமிழ்.

0: இப்பொழுது வைபர் ஊடாக வந்திருக்கின்றார் எங்கள் அமெரிக்கா ராஜாண்ண. வணக்கம் ராஜாண்ண, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க நம்பல இறைவன் வேண்டிக் கொண்டு. காலை நிலை எப்படி உங்க? இங்கும் வெப்பம் தணிந்து கொஞ்சம் இரண்டு மூணு நாள் இரவில் சாதுவா மழை பெய்து கொஞ்சம் தணிந்திருக்கின்றது. ராஜாண்ண, உங்களுக்கு இருக்கிற பாடல் வந்து மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடலும் என்னமொரு இணைப்பில் நிற்கிறபடியால் தண்டு பேரருடன் நிகழ்ச்சி உங்களோடையும் என்னமொருடைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. அதனாலே நீங்கள் மனமே முருகனின் மயில் வாகனம் பாடல் வேண்டுமா? இல்லையென்றால் நான் முத்தாய்ப்பாக வைத்திருந்த பாடல் அகத்திகர் படத்திலே வென்றுடுவேன் நாட்டையும் நாதையும் நான் கொடுக்கல. இந்த பாட்டு, இந்த அஞ்சு பாடலும் தான் கொடுத்திருந்த. நான் ரெண்டு பேர் நிற்கிறவர்கள் வந்தாக்களை ஏமாற்றக்கூடாது. உங்களுக்கு இரண்டில் எந்த பாடல் வேணும் என்று சொன்னீங்கள் நீங்கள் தச்சமே வென்றுடுவேன் நாட்டையும் நாத்தால் வென்றுடுவேன் என்று சொன்னால் அதை அந்த மனமே முருகரின் அந்த பாடலை போட்டுவிட்டு போடுகின்றேன். இல்லை, எனக்கு மனமே முருகனின் மயில் வாகனமே காணும் என்று சொன்னால் அந்த பாடலை உங்களுக்கு தருகின்றேன். என்ன பாடல் மனமே முருகனின் மயில் வாகனம் வென்றுடுவேன். அப்ப உங்க பாட்டை மனமே முருகனுக்கு பிறகு போடுகிறேனா? நிச்சயம். நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புநேயர் வணக்கம்.
1: வணக்கம் கட்டுவன். வி கணேஷ், பத்மநாதன்.
0: வி பத்மநாதன், நீங்கள்?
1: நான் ரா சந்திரசேகர் ஐயா.
0: ரா சந்திரசேகரம் ஐயா, சந்திர முன்ன நாள் சுண்ணாகம் பன்னோக்கு கூட்டு சங்க உத்தியோகத்தர். அப்படியா? சரியா சொன்னேனா?
1: உங்களோட தந்தையரவு தானே.
0: விஜயசுந்தரம் ஐயா தெரியுமா? அங்க வேலை செய்யும் போதே நல்லது. அதே மாதிரி அங்க இந்த ராணி சம்பத்தேட்டை அத்தானம் அங்க வேறு செய்வராகும்.
1: என்ன செல்ராஜா?
0: இப்ப உங்களுக்கு வந்து மனமே முருகனின் மயில் வாகனம் பாடல் இருக்கிறது. கொத்தமங்கலம் சுப்புவின் கற்பனை வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க, சூலமங்கலம் ஜெயலட்சுமி தனியா பாடுக. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் படிச்சிருக்கிறா. வீணையுடன் அமரர் சௌகார் ஜானகி அவர்களா?
1: சரி, நன்றி.
0: நன்றி. ஓகே.

அந்த பாடலை சூலமங்கலம் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியிருந்தார்கள். மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக கவிஞர் கொத்தமங்கலம் சுப்புவின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, வீணையுடன் அமரர் சௌகார்தானி அவர்கள் வீணை இசைக்க, அந்த பாடலுக்கு குரல் நடித்திருந்தார் நகைச்சுவை நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தியின் காதல் மனைவி மணிமாலா அவர்கள். இதோ ராஜன்னை கேட்ட பாடல் அகத்திகர் திரைப்படத்திலிருந்து. வென்றிடுவேன் நாட்டையின் நாதத்தால் வென்றிடுவேன். உளுந்தூர் போட்டை சண்முகம் அவர்களின் கற்பனை வரிகளுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைக்க, கலை மாமணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடன் திராவிட செல்வம் டி எம் சவுந்தரராஜன் பாட இந்த பாடலுக்கு நடித்திருக்கின்றார்கள். வீணையுடன் அகத்திகராக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வீணையுடன் இலங்கேஸ்வரன் ராவணனாக ஆர் எஸ் மனோகர். இந்த பாடலில் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கின்றது. இராவணன் வீணையிலிருந்து எத்தனை நடம்புகள் அறந்தன என்ன? இந்த பாடலில் அகத்திகர் இறுதியாக பாடி வீணை சேர்த்து என்ன அதிசயம் நடந்தது? எத்தனை நடம்புகள் அறந்தன என்ன அதிசயம் நடந்தது? இதோ ராஜா அன்னைக்காக வருகின்றது பாடல்.

0: அப்பாடா, ஒலித்து ஓய்ந்தது உங்கள் பெயரில் எங்கள் தெரிவு. திருமதி பசுபதி குணநாயகி கந்தனுக்கு மாலையிட்டாள் என்றார் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள். கலைமகள் கைப்பொருளே என்று கூறினார் திரு புங்கவூர் ராஜா அவர்கள். வீணைக்கொடியுடைய வேந்தனே என்றார் திருமதி வதனி மோகன் அவர்கள். மாலைப்பொழுதின் மயக்கத்திலே என்றார் திரு இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள். மனமே முருகனின் மயில் வாகனம் என்றார். இறுதியாக முத்தாய்ப்பாக அமெரிக்கா ராஜா அவர்கள். வென்றிடுவேன் நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடப்பெற்று செல்வது எங்கள் உங்கள் பெயரில் எங்கள் தெரிவுகள் ஒலித்து ஓய்ந்தது. அன்பான நேர்களே, அர்ஜுனனுக்கு தேரெடுத்தான் பார்த்த சாரதி அன்று. இன்று டிஆர்டியில் அன்பு குரல்தான் எங்கள் ரேடியோ ஜாக்கி சாரதி அவர்கள். பந்திய நிகழ்ச்சிக்காக உங்களிடமிருந்து தேனிசைத்தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இதுவரைக்கும் ஒருவர் மட்டும்தான் பாடலை தந்திருக்கின்றார்கள். தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் பாடல்களை தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசியில் இலக்கம் 0148 37 16 75 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து சகோதரி சோபிதா அவர்கள் அங்கே தொலைபேசியை வைத்திருக்கின்றார். அவர்கள் அந்த பெயர்களை பதிவு செய்வார் என்று உங்களை கூறிக்கொண்டு தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இறுதியாக பாடப்பட்ட பாடலிலே ராவணன் வாசித்த வீணையிலிருந்து எத்தனை நரம்புகள் அறுந்து தெறித்தன, அகத்திகர் பாடி என்ன அதிசயம் நடந்தது என்று கேட்டிருந்தேன். விடை தெரிந்தவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியில் இன்று ஊர்களை கண்டுபிடிப்போம். முதலாவது ஊராக ஏழு எழுத்தில் ஒரு ஊர். ஏழு எழுத்தில் ஒரு ஊர், இது கொழும்பு அமைந்துள்ள ஒரு ஊர். ஒன்று மேலும் நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஒவ்வொரு கட்சியிலும் முக்கியமானது ஒன்று. இந்த இதை வைத்துத்தான் இது என்ன கட்சி என்று கண்டுபிடிப்பார்கள். ஒன்றும் ஏழும் நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஒவ்வொரு கட்சியிலும் இது முக்கியமானது. பிற்பகுதி உயரமான இடத்தை இப்படி கூறுவார்கள். ஐந்தும் ஏழும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு கீறு சாம்பல் ஆவார். முற்பகுதி ஒரு மிருகத்தின் உணவு. ஒன்றும் நாலும் ஐந்தும் அப்பியாச புத்தகத்தை இப்படி அழைப்பர். ஆங்கில சொல்ல என்று நினைக்கின்றேன். அப்பியாச புத்தகத்தை இப்படியும் அழைப்பர். ஆறாவது தரவு முற்பகுதியுடன் ஒரு உறவு முறை முற்பகுதியுடன் ஒரு உறவு முறையை இணைத்து கூறுவர். ஏழாவது தரவு ஐந்தும் நாலும் படத்துக்குள் படம். இதை ஆங்கிலத்தில் இப்படித்தான் அழைப்பார்கள். ஐந்தும் நாலும் அதை உச்சரிப்பை தான் சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் மூன்று எழுத்து வரும், இதை உச்சரிப்பில் அப்படி சொல்வார்கள். படத்துக்குள் படம் இதை இப்படி ஆங்கிலத்தில் கூறுவார்கள். மீண்டும் கூறுகின்றேன், ஏழு எழுத்தில் ஒரு ஊர் கொழும்பில் இருக்கின்றது. ஒன்றும் ஏழும் நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஒவ்வொரு கட்சியிலும் முக்கியமானது. பிற்பகுதி உயரமான இடம். ஐந்தும் ஏழும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு டேஷ் சாம்பலாவார். முற்பகுதி ஒரு மிருகத்தின் உணவு. ஒன்றும் நாலும் ஐந்தும் அப்பியாச புத்தகத்தை இப்படி அழைப்பர். முற்பகுதியுடன் ஒரு உறவு முறையை இணைத்து கூறுவர். ஐந்தும் நாலும் படத்துக்குள் படம். இதை ஆங்கிலத்தில் இப்படி கூறுவர். ஏழு எழுத்துக்கு ஏழு தரவு தந்திருக்கின்றேன். கண்டுபிடித்து நெருங்கள். உங்கள் இணைப்புக்காக காத்திருக்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களை, இன்று இரவு 7 மணிக்கு இடம்பெற இருக்கும் பந்திய நிகழ்ச்சிக்காக தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். இதுவரைக்கும் ஒருவர் தான் தந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்போது இணைப்பில் ஒருவர் வந்திருக்கிறார், பார்ப்போமா. வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் பேபி.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கிறது. சகோதரி கமலமணி அக்கா
1: தானே?
0: சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள். கூட்டித்தான் விட்டுருக்கிறேன், நல்லா கூட்டி விட்டுருக்கிறேன். உங்கள் நீங்கள் தான் தொலைபேசியை பக்கத்தில் வச்சு கதையுங்கள். சொல்லுங்கள்.
1: நான் ஒரு சந்தி என்று சொல்றேன், ராவணன் வாய்ச்சல ஒரு சந்தி தான் இருந்தேன்னு சொல்றேன்.
0: தவறு. பல பல கம்பிகள் வந்திருக்கு. இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு பாட்டில வந்திருக்கு. வீணை குடிய கொடியுடைய வேந்தனேண்டு பொங்கவுர் ராஜா கேட்டார் இல்ல, அதிலே சொல்றாரு இல்ல, கம்பியா இருந்த பிறகு நான் அகத்தியோட இருந்த பிறகு பாடுற இல்லையாண்டு. அதே நேரத்தில் இதில் இந்த பாட்டிலே வருது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பிகள் அறந்திருக்கின்றன. என்ன அதிசயம் நடந்தது?
1: அது நான் பார்க்கல, நான் அந்த தந்தியை தான் பார்த்தேன். ஒரு தந்தி புராண கதையில ஒரு தந்தி என்று தான் இருக்குது.
0: ஒரு ஒரு கம்பி கண்டா இருக்கு.
1: நான் வெளியில நிக்கிறபடியா நான் வாட்ஸ்அப் அல எடுத்தேன்.
0: சரியா நிக்கிறேன். சரி, அப்ப பார்த்துட்டு வாங்க. ஓகே ஓகே. சகோதரி கமலவேணி அவர்கள் ஒரு இணைந்து ஒரு பதில கூறியிருந்தார். இப்போது இணைப்பில் ஒருவர் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம். வேண்டி விலங்கு சொல்லுங்க.
0: ஒரு நிமிஷமா. முதலாவது கமலவேணி அக்கா, கமலவேணி. இரண்டாவது திருமதி பசுபதி குணநாயகி. ஓகே, உங்களுக்கான கேள்வி எதுக்கு ஊரை கேட்கறீங்களா இல்லையா? இந்த
2: பாட்டுல
0: இப்ப வந்து இராவணனும் அகத்திகரம் வாசிச்ச வீண போட்டியில வந்து இராவணனுடைய இதுல இருந்து அறந்து விட்டது, கம்பிகள் அறந்து விட்டன. எத்தனை கம்பி அறந்தது என்று கேட்டிருந்தேன். அவர் உண்டு என்று கூறியிருக்கிறார். மற்றது அவர் வாட்சி முடிஞ்சோடனே ஒத்துக்கொண்டார் தோல்விய. தொடர்ந்து அகத்திகர் வாசிச்சு ஒரு அதிசயம் நடந்தது. பயத்தில் எல்லாரும் நிப்பாட்ட சொல்லிட்டோம். தானே தோல்வி ஒப்புக்கொண்டு நிப்பாட்டும் அகத்திகரை நிப்பாட்டு சொல்லிட்டார்கள். அது என்ன அதிசயம் நடந்தது?
2: பாட்டுல
0: வரையில காட்சிக்கு பார்த்தா தெரியும்.
2: நான்
0: முதல்ல இந்த தடவை கொடுப்போன்னு வச்சிருந்தேன். இந்த பாட்டை நான் எனது விருப்பமாகத்தான் கடைசியில் ஒரு பிறப்ப இருந்தனா இணைப்பில வந்துட்டார்கள். வந்தவர்களை அதோட அமெரிக்கா என்று ராஜாண்ணே வந்துட்டார். அப்ப அவரை எடுத்து அந்த ஒழுங்கின்படி பார்த்தால் அவரை எடுத்து போட்டுத்தான் இங்க கடைசியான பிள்ளைகள் அவரை எடுத்தனால. அறிவுக்கு வேலை கூட முடிஞ்சது. இப்ப பகுத்து அறிவுக்கு வேலை கூட அதுக்குள்ள ஊருண்டு தந்திருக்கிறேன். பாருங்கள் இந்த ஊரே
2: சொல்லுங்க.
0: ஊர் வந்து 7 எழுத்துல ஒரு ஊர், குழம்பில.
2: குழம்பில?
0: ஓ, குழம்பில. வாட்ஸ்அப்பில் ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஓகே. ஒன்று மேடும் நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஒவ்வொரு கட்சியிலும் முக்கியமானது. ஒவ்வொரு கட்சியிலே முக்கியமானது. கட்சியிலேயும் இருக்குது. இது நாட்டுக்கு நாடும் இருக்குது, கட்சியிலேயும் இருக்குது. பின்பகுதி உயரமான ஒரு இடம். 5 மேடும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். முடி சார்ந்த மன்னர் முடிவில் ஒரு டாஷ் சாம்பல் ஆவார். அது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை வச்சு கொண்டு கண்டுபிடிங்க. முற்பகுதி ஒரு மிருகத்தின் உணவு. 1, 4, 5 அபியாச புத்தகத்தை இப்படி அழைப்பர். ஆங்கிலம் என்று நினைக்கிற ஆங்கிலத்தில் பெரும் அந்த சொல்லு. 1, 4, 5 6வது தரவு. முற்பகுதியுடன் ஒரு உறவு முறை இணைத்து கூறுவர். முற்பகுதியுடன் ஒரு உறவு முறை இணைத்தால் ஒரு முழுமையான ஒரு உறவு முறை வரும். 5, 4 படத்துக்குள் படம்
2: கொஞ்சம்
3: ஹலோ
2: வேறு படம்
0: ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறது.
2: நாடு என்று வேறு
0: வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் பிபி.
0: நீங்கள் ஏதாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா?
4: கொடி என்று சொல்றேன், கொள்ளுப்பட்டி.
0: கொள்ளுப்பட்டியா?
4: கொள்ளுப்பட்டியா? நாடுகளுக்கும் பொருத்தமானது கொடி.
0: ஓகே.
4: மற்றது கட்சிகளுக்கு முக்கியமானது கொடி.
0: ஆமாம்.
4: மற்ற உயரமான இடம் பிட்டி.
0: வணக்கம். அமெரிக்கா ராஜா. குருநாய்க்காதங்களும் இப்ப என்ன நேரம் உங்க? பம்பலப்பட்டி என்பது தவறான விடை, வராது. இந்த தரவுகளுக்குல வராது. அவர் ரெண்டு மூணு சொல்லி இருக்கிறார், கொஞ்சம் இணைஞ்சிருக்கு. அவகிட்டே சரி கொண்டு பாப்போம்.
2: நன்றி
0: ராஜான, நன்றி. இந்த நேரத்திலே இணைந்து கொண்டதுக்கு நன்றியா. அடுத்ததாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் திருமதி பசுபதி குணநாயகி சொல்லுங்கள். அதுவும் தவறு.
2: இணைப்பில்
0: வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சோதரி வதனி மோகன்.
5: ஆமாம்,
0: அவரேதான். அப்படி போட அறிவாளர் என்றாரா?
5: அதுதானே தீபி போடக நாங்க
0: என்னதானே.
5: அப்ப நான் எங்களுக்கு என்ன அந்த அகத்தியதும் ராவணனும் மிசை போட்டீங்களே, அந்த நிறம் பறந்த சொல்றி கேட்டுறீங்க.
0: ஆமாம்.
5: அது என்ன நிறம்? இந்த நிறம் தான் அறந்ததாம்.
0: கமலமணி அக்கா இதை பார்த்துட்டு சொல்லி இருக்கிறா, என்ன அதுல ஒன்று இருக்கான். சில நேரம் சரியா இருக்கும், அது சரியா இருக்கும். இது திரைப்படத்துக்காண்டி அவங்க கண்டபடி என்னத்தையும் காட்சிக்காண்டி போடுறானே.
5: ஆனா அது அந்த கை அந்த நரம்பெல்லாம் அறந்ததுக்கு பிறகு பிறகு அவர் வந்து இந்த கை நரம்பேட்டான இழுத்து வாசிச்சாராமி.
0: ஆனால் இதுல சம்பூர்ண ராமாயணத்துல இதன்படி அதுல ராவணனே சொல்றார், தான் அகத்தியரோட புங்கவர் ராஜா கேட்டாரே பாட்டு கொடியுடைய வேந்தரே, அதிலே சொல்றாரு என்ன தான் அவரோட போட்டிட்டு தோத்தா பிறகு நான் வீணை வாசிக்கிறதை விட்டுட்டேன் மனைவி பிள்ளையால் தம்பிமார்களுக்குத்தான் திரும்பி அந்த பாட்டை வாசிக்கிறார். அதே நேரத்தில் அகத்தியர் பலத்துல குறிப்பிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட நரம்புகள் அறந்து விட்டுறாரு, அதால முடியா போக தொடர்ந்து அகத்திகர் வாசி கொண்டு போய்க்கல ஒரு அதிசயம் நிகழுது. அவரை எழும்பி அகத்திகரை நிப்பாட்டங்கள் என்று மக்களே எல்லாரும் மக்களும் சேர்ந்து சொல்லிட்டு நிப்பாட்ட சொல்லி என்றால் அங்கால் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அது முற்றாக இதாண்டால் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுமாங்க அந்த இடத்துல.
5: நான் நினைக்கிறேன் இதுல இந்த இதுல இருந்தது அப்ப ராவணன் வந்த நரம்போல் அறந்த உடனே அவர் பிறகு தன் கை நரம்ப தன உழுத்து வச்சு வாசிக்கிறது சொல்லியிருக்கு, அதுதான் அதிசயமாக்கும்
0: இருந்தேன். இருக்கலாம் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். இது அகத்திகர் வாசி கொண்டு போறார் தொடர்ந்து வாசி கொண்டு போய்
5: அகத்திகர் வாசி கேட்கல நரம்புகள் அறையிலையாமே.
0: இல்ல அவர் வாசி கேட்கல அறையில அவர் வாசி கேட்கல அறையில அவருக்கு தான் அவர் இவர் தோல்வி இவர் அகங்காரத்தை தான் ஒரு அரசன் அகங்காரத்துல படைச்சவர் அவர் பக்தி இதோட படைச்சவர் இவர் கடைசிக்கா சொல்லிட்டாரு ஜார் வந்தால் என்ன காம்போதி காம்போதி ராகம் பாடித்தான் இறைவனையே மயங்க செய்தவர் என்ன இந்த ரெண்டு பாட்டுலயும் பிறகு அந்த இதுவும் அதுலயும் ஒரு இது இருந்தது சாமகானம் என்று சில பேர் சொல்லினோம். ஆனா இந்த ரெண்டு பாட்டிலையும் பெறுது காம்போதி ராகம் தான் ரெண்டு அதிலேயும் சொல்றாரு மனைவி சொல்றாரு இறைவனை காம்போதி ராகம் பாட அந்த ராகத்தை பாடி காட்டுக்கண்டு இதுல வந்து இவரே தற்பெருமையா படிக்கிறார் ஜார் வந்தால் என்ன காம்போதி என்று படிக்கிறார் ராவணன் என்ன டி எம் சுந்தரன் ஆர் எஸ் மேனவருக்கு அது இந்தியாவில் சொல்வார்கள். இங்கேயும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு அந்த சன்ன ரெண்டுமா ரெண்டு நான் கிடைக்கல ஆர் எஸ் மேனவற்ற நாடங்கள் தான் நான் பார்க்க வேணும் நாடாம் என்று ஆர் எஸ் மேனவற்ற நாடத்தை லைஃபா பார்க்க வேணும். திரச்சீடி எல்லாம் டக் டக்கான மாறும் இப்போ காடு என்றால் காடு மாதிரி திரச்சியில் வந்துருக்கும் 10-15 ஸ்கிரீன் இருக்கும் அவனை மாறிக்கொண்டு போவோம். நான் காத்தாட ராமமூர்த்தின்ற பிள்ளையார் சுழியன்ற நாடகத்தில் மெட்ராஸில் வச்சு ஒரு தியேட்டரில் போட்ட நாடாம் லைஃபா பார்த்தேன்.
5: நன்றி
0: வணக்கம். சௌரி ராணி சம்பந்தர் அவர்கள் வைபர் ஊடாக வந்திருக்கிறார்.
3: வணக்கம்
0: சௌரி ராணி.
3: வணக்கம் பிபி. என்னண்டா அது வந்து இப்ப அந்த ஒரு கம்பியா இருந்தான் பேரு இது பதில் தேடல
0: இருக்கலாம் இருக்கலாம் சொல்லுங்க பாப்பா
3: அது அறந்ததான் கேளுங்க சொல்றத கேளுங்க பேந்து தொடர்ந்தவர் வாசிக்கும் போது திருப்பி திருப்பியும் அறந்ததாம் திருப்பி திருப்பியும் அறந்ததாம் என்னடா அது ஒரு ஆணவக்காரன்
0: ஆணவத்துல பாடுறாரு கடைசி நேரத்தில் ஆணவ பாட்டு
3: அறுது இந்த அகத்தியர் வந்து இதண்ட உடனே அறை இல்ல அந்த அறை என்ன
0: அறை தந்தி கம்பி அறையில ஒரு அதிசயம் நடக்குது
3: கம்பி அறையில ஆனா அது வந்து கல்லு மலை எல்லாம் நீரா ஓடிச்சுதான்
0: கல்லு மலைக்கு என்ன பெயர்
3: அது என்ன எல்லாத்தையும் நாங்க வாசிச்சு கொண்டிருக்கோம் கூட பதில் இந்தியால மெட்டதுக்கு நான் வந்துட்டேன் உடனே அதை கொஞ்சம் வாசிச்சு போட்டு நான் முழுக்க அதுக்கு வாசிக்கல ஏனண்டா அதுக்கு டைம் போயிடும் நான் இந்த கொழும்பு தேடல்
0: எடுத்தேன் முடிச்சு போட்டு இன்னும் நிக்கிறா இதை முடிச்சு போட்டு அடுத்த
3: கலங்க கதையை கலங்க என்னண்டா அந்த கொடின்றது தானே அந்த நாட்டுக்கு நாடு வேறுபடுறது கொடி அது நான் எடுத்தேன் கோணாவை முதல் எடுத்து டீனா எடுத்தேன். இந்த பிற்பகுதி வந்து உயரமானது வந்து பிட்டி மற்றது முடி சார்ந்தவை வந்து ஒருபடி சாம்பலம் என்று சொல்றதானே மற்றது அப்பியாச புத்தகம் வந்து அது கொப்பி
0: கொப்பி பாராட்டுகள்
3: அதுக்காகத்தான் நான் அதை கொள்ளப்பட்டி எடுத்தேன். ஆனா நீங்க நிறைய
0: ஒன்று மேல நாட்டுக்கு கொடி பிற்பகுதி உதயமான பிட்டி அஞ்சு மேலும் பிடி முற்பகுதி ஒரு மிருகத்தின் பேர் கொள்ளு கொள்ளு சாப்பிட்ற ஐடியா குதிரை
3: கொள்ளு கொள்ளு
0: ஒன்று நாலு மஞ்சள் கொப்பி கொள்ளு பிற்பகுதி உடனே கொள்ளு பேரா
3: கொள்ளு வந்து இந்த ஃபெத் இல்லையு சொல்லித்தான்
0: நான் ஜோஜ் ரதனி அவ தந்து கொள்ளுல ஊற போட்டு தோசை சுட்டு நான் சூப்பரா இருக்கேன்
3: உளுந்துக்கு
0: பதிலா கொள்ளு உளுந்துக்கு பதிலா கொள்ளு போட்டு மற்றது உறாமுறா கொண்டு பேர
3: கேள்வி நீங்க ரெண்டையும் கடகடாண்டு தாண்டபடியா கேள்வி எழுத வேணும் அதை தேட வேணும் நீங்க
0: அதான் தண்டு முடி அதான் தண்டு முடி தர
3: பிடிச்ச அப்புறம் தாண்டு இருக்கலாம்
0: அது தண்டு முடி தரேன் சொல்லி கொண்டு வந்த நான் கொண்டு பேர கொண்டு பேர
3: நல்ல கேள்வி எழுமையா நல்ல கேள்வி நல்லா இருந்தது ஆனா நீங்க கடகடாண்டு தயாரிக்க எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தானே ரெண்டையும் தேடுறா கஷ்டம் தானே
0: கொண்டு பேரன் அடுத்தது கொண்டு பேரன் கொண்டு பேரன் படத்துக்குள் படம் என்னது பிப் பண்ணி சொல்ல பிக்சர் அண்ட் பிக்சர் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ராணி சம்பந்தர் நன்றி வணக்கம் அடுத்ததாக வணக்கம்
6: வணக்கம் தீபி
0: வணக்கம் சொல்லுங்க பசுபதி
6: குணநாயக்கா நானும் மண்டபல்ல எனக்கு கொழும்புல சொன்னீங்கன்னா நாவல போட்டேன் நாவல போட்டீங்க இப்பதான் இப்ப ஜதிவாக்கிக்கு கொள்ளுபட்டி சரியா எல்லாம் சொன்னது எல்லாம் எடுத்துட்டேன் தரவுகளுக்கு அப்ப கொள்ளுபட்டி என்று சொல்லுவேன் கடைசி அஞ்சு நாளும் படத்துக்குள் படம் என்றால்
0: அது படத்துக்குள் படம் என்று பிக்சர் அண்ட் பிக்ஸ் என்று சொல்றது பிக்சர் அண்ட் பிக்ஸ் இது இப்ப எல்லாரும் சில பேர் தெரியாது சில இது கிடைச்சு தங்களுக்கு தான் தெரியும் எனக்கு 90ஆம் ஆண்டு நான் வச்சிருந்த டிவி அப்ப 90ஆம் ஆண்டு தான் இத்தாலியில வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது ஃபுட்பால் அதுக்காண்டியே அந்த டிவியை வாங்கினா நான் விலை செய்த கடையிலேயே விலை உடன இதுக்கு வாங்கினான் அதுல ஒரே நேரத்தில் பெருசாக ரெண்டும் ஒன்று பெருசாக இருக்கல நாலு சின்ன சின்ன நாலும் பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் அந்த டிவி அதுக்கெல்லாம் சொல்றது பிக்சர் இன் பிக்சர் ரெண்டு பாராட்டுக்கள் வாழ்த்துக்களா நல்லது நேயர்களே கொள்ளுப்பட்டி என்பது சரியான விடை தரவுகள் வந்துவிட்டன நாட்டுக்கு நாடு வேறுபடும் ஒவ்வொரு காட்சியிலும் இருக்குமெண்டா கொடி பிற்பகுதி ஒரு உயரமான இடம் பிட்டி ஐந்து மேலும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிட்டி சாம்பல் ஆவார் அதுவும் பெறுகுது அஞ்சு மேலும் முற்பகுதி ஒரு மிருகத்தின் உணவு கொள்ளு ஒன்று நாலு அஞ்சும் அப்பிகாச புத்தகத்தை படிகளை பெயர் கொப்பி உட்பதியுடன் ஒரு உறவுமுறை கொள்ளு பேரன் அஞ்சு நாளும் படத்துக்கு படம் பிக்சர் இன் பிக்சர் என்பது சரியான உடைய கூறிக்கொண்டு அடுத்த இதுக்குள்ளே செல்வோம் அடுத்த ஊர் ஆறு எழுத்தில் ஒரு ஊர் ஆறு எழுத்து இதுவும் கொழும்பு தான் இன்றைக்கு ரெண்டும் கொழும்புக்குள்ள வந்துட்டு தான் பரவாயில்லையா ஆறு எழுத்தில் ஒரு ஊர் கொழும்புக்குள் ஒரு நிமிடம் அப்படியே இணைப்பில் இருங்கள் ஒரு நிமிடம் அன்பார்ந்த நேர்களே இன்று பந்தய நிகழ்ச்சிக்காக திரு சாரதி அவர்கள் தேனிசை தென்றல் தேவா இசை அமைத்த காதல் பாடல்களை உங்களிடம் இன்று எதிர்பார்க்கின்றார் அந்த வகையிலே மொத்தம் 4 பேர் தந்திருக்கிறார்கள் ஓகே பாப்போம் இன்னும் யாராவது தருகிறார்களா என்று அதை தந்தவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த ஊர் வந்து ஆறு எழுத்தில் ஒரு ஊர் கொழும்பில் தான் இருக்குது இங்கு சைவ கோயிலும் உண்டு புனித வேத கோவிலும் உண்டு இங்கு ஒரு சைவ கோயிலும் இருக்குது புனித வேத கோயிலும் உண்டு 29/4/2019 ஓர் அசம்பாவிதம் நடந்தது கொழும்பில் உள்ள ஊர் ஒன்றும் மாறும் கர்ணன் இது கொடுப்பதில் பேர் போனவன் 1, 2, 3 சிங்களத்தில் 1, 2, 3 சிங்களத்தில் இந்த மூன்றாவது எழுத்துடன் காயச் சேர்த்தால் சிங்களத்தில் இதை இப்படி கலப்பர் அந்த காயை விட்டுட்டு 1, 2, 3 அந்த அது சிங்களத்திலே சகோதரியை குறிக்குமாம் இந்த சொல்லு வந்து சகோதரியை குறிக்குமாம் 1, 2, 3 சிங்களத்தில் சகோதரியை குறிக்கும் சிங்களத்தில் உள்ள சொல் வந்து தமிழில் சகோதரியை குறிக்கும் அதுடன் காயை சேர்த்தால் மிளகாயை இப்படி அழைப்பார்கள் சிங்களத்தில் மிளகாயை இப்படி அழைப்பார்கள் 5 மாறும் முதல் கூறிய பொருளை இங்கு வாங்கலாம் 5, 6, 3 ராதிகா பிரபு தாங்கள் கல்லூரியில் இறுதி இருக்கையில் இருந்து படித்ததாக கூறினார்கள் இறுதி இருக்கையில் இருந்து படித்ததாக கூறினார்கள் அந்த இறுதி என்ற இடத்துக்கு வேறொரு சொல்லு வரும் அதை என்ன சொல்லுன்னு கேட்கிறேன் இப்பொழுது சகோதரி ராணி சம்பந்தர். வணக்கம் சௌரி ராணி சம்பந்தர்.
3: வணக்கம் வணக்கம் பிபி.
0: ஆமாம் சொல்லுங்கள்.
3: அன்னைக்கானும் நான் என்ன செய்தேன்னா ரெண்டிலும் அடிச்சு கொண்டிருந்தேன், டெலிபோன்ல அடிச்சு இதுலயும் அடிச்சு கொண்டிருந்தேன். இதுல என்ன இப்ப வேற நான் டெலிபோனை தூக்கி வச்சுக்கொண்டு கலவாலும்
0: என்ன இருக்காங்க
3: அந்த மிளகாயல் எல்லாம் அதான் அந்த இதுகள் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த லொரியல் எல்லாம் நின்று வெங்காயம்
0: லொரியல் வேற ஏதோ சொல்லி இருந்தேன்.
3: கோயிலும் வேத
0: என்ன கோயில் இருக்கு
3: எனக்கு அது உண்மையா தெரியாது. என்னென்ன
0: திருவிழானந்த ஒன்று இருக்குது
3: இல்ல அது இல்ல மெட்டது நீங்க அசம்பாவிதம் நினைக்கிறேன். அது கொச்சி கடையில அந்த எரிச்சவங்களாக அதுல
0: ஒரு
3: மெட்டது அது பரவாயில்ல. அது என்னன்னு தெரியல. ஒன்று மாறம்லேருந்து கொடி எண்டு நான் எடுத்து நான் கர்ணண்டை இது கொடி எண்டு மெட்டது நான் நினைக்கிறேன். அந்த கொச்சி மிளகா சொல்றவ தானே கொச்சி கொச்சி காயண்டு சொல்றவ மெட்டது கடை எண்டு வரும் கடையில இதை வாங்கலாம்னு சொன்னீங்க. நான் அடுத்த தடவை கேட்க கடையிலேயே நான் உங்களுக்கு அடிச்சுட்டேன்.
0: அஞ்சு மாறம் மூன்று வந்து ராதிகாவும் பிராவும் தாங்கள் கல்லூரியில் இருக்க கல்லூரியில் இறுதி இருக்கையில் இருந்தானாம் படித்ததாக கூறினார்கள். இறுதி கண்டதுக்கு தான் அவர் சொல்லுவார்.
3: அது வந்து என்ன
0: அஞ்சு மாறம் மூண்டும்
3: அஞ்சும் ஆறும் மூண்டுமா
0: ஓ
3: கொச்சி கடையண்டிக்க கொட்டியா
0: கொச்சி கடை
3: இல்ல இல்ல அஞ்சும் ஆறு மூண்டு மூண்டாவது கொச்சி கொடசியா
0: கடைசி
3: கடைசி
0: கடைசி
3: வாங்கல
0: வந்திருப்பவர். வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வைபவருடாக சகோதரி ஜெனியாண்டேனா.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி ஜெனியாண்டேனா.
7: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலம் சொல்லுங்கள்
7: அண்ணா. அண்ணா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லைன்ல நின்றால் லைன் தெரியுது இல்லையா? ஓ
0: தெரியும் தெரியும். நீங்க நின்றா நீங்கள் உயர்த்தி விட்டுட்டு நின்று நானே கலந்து கடையில் ஓடிட்டீங்க.
7: பதினாறு நிமிஷம் நின்றனா நான் நின்ற பிறகுதான் கமலவேணி வந்தவர் லாலாக்கா வந்தவர் ராஜா அண்ணா வந்தவர் மதனிமோகன் வந்தவர் எல்லாரும் பெருகிய லைன்ல நிக்கிறோம். பதினாறு நிமிஷமும் வச்சிருந்தான் துண்டிக்கப்பட்டது.
0: இப்ப இதுல காட்டையில எனக்கு வந்தா காட்டாதாம்
8: எடுக்கணுமா
0: லைன் எடுக்கணுமா வந்தா காட்டாதாம். உங்களை உயர்த்தி விட்டுறோம் அதாவது உடனே எடுப்போம் உங்களை. இப்ப உங்களுக்கு முன்னா மிஞ்ச 15

0: இருக்குமோ தெரியல சொல்லி பார்த்துக்கொண்டு
1: அடுத்த கேள்விக்கு நினைக்கிறேன்.
0: நன்றி வணக்கம். இப்போது உணப்பில் வந்திருப்பவர் வணக்கம். அவரது உணப்பு துண்டுகிறது. இப்போது வாட்ஸ்அப் ஊடாக கமலமணி அக்கா. கமலமணி அக்கா வணக்கம். ஓ விளங்குது, ஆனால் சவுண்ட் சத்தம் காணாதாக்கா. இப்போ வைபரில் ஜெனிகேண்டன் காய்ச்சவ சத்தம் நல்லா இருக்கு. உங்களோட சத்தங்களை நானஞ்ச ஃபுல்லாக உயர்த்தி விட்டு கிடக்கு.
2: கொச்சிக்காயே அப்படிதான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்ப விளங்கலையாண்டா நான் மற்ற வர முடியாது, நான் வெளியில நிக்கிறேன். மற்ற
0: சரி, இப்ப ஜெனிகேண்டன் குறை சொல்ல இல்லை, தப்பு சொல்ல இல்லை, கண்ணேரமா நின்றாவும் எடுக்க இல்லையாண்டு. சில நேரம் ஒருவர் நிக்கல தான் நாங்கள் சொல்றேன்னு சொன்னா, ஒருவர் நினைப்பில நீங்கள் இப்ப நினைப்பில நிக்கிறீங்கள், நிக்கல உடனே எடுக்கக்கூடாது. என்ன மாதிரி அது உங்களை கட்டாக்கி விட்டுரும். சில நேரம் நினைப்ப உங்களுக்கு சரிப்படுத்தி வராது. கதைச்சு முடிந்த உடனே நீங்கள் ட்ரிங்க் பண்ண விட வேணும். அதே மாதிரி தான் இந்த நோமல் கோல்களுக்கும் கதைச்சு முடிஞ்சோன்னா நடக்கணும், இல்லையென்றால் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் சும்மா அணியா காசான. சரி பாப்போமா. ஆ சரியா, ஓகே ஓகே, நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். மீண்டும் சகோதரி வதனி மோகன்.
3: லண்டன்லேருந்து
0: புஷ்பதி சேனாதன் நன்றி இதண்டைகளை சொல்லுவா, நீங்களே நிப்பாட்டி விடுங்கோன்னு சொல்லி. மற்ற சில நேரம் சத்தம் காணாமாயிருக்கும், இங்க சில நேரம் எங்களுக்கு தெரியாது வருகுதோ வரையிலையோண்டாது. சரி பிரச்சனை இல்லை, அதுக்கு எல்லாருக்கும் தேவைதானே. எனக்கு இவ்வளவு செலவழிச்சு அதை பூட்டி இருக்கு நம்ம அந்த லைனே மேன இல்லையா
3: என்று
0: கூறிக்கொண்டு. சரி நீங்கள் சொல்லுங்கள். ராதிகாவும் ரெண்டு பேரும் உண்டா படிச்சிருக்கணும், இங்கேயும் படிச்சவதான் இந்தியாலயும் கொஞ்ச நாள் படிச்சிருக்கிறா. அப்ப சொன்னவர் தாங்களுக்கு எப்பவும் கடைசி
3: வாங்குதான்,
0: பிறந்த நாளும் பெருச முடிவில்தான் வரணும் பிரபு என்று நினைக்கிறேன்.
3: வந்திருப்பவர்
0: வணக்கம்.
4: வணக்கம் சௌரி, சொல்லுங்க.
5: நான் வந்து அங்க இந்த தொஜி கடையில இருக்கிற கோயில் பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில், அங்கே இந்த மகேஸ்வரனை சுட்டது.
4: ஸ்ரீ பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில், பாராட்டுகள் வாழ்த்துக்கள்.
5: அந்தோணியார்
4: தேவாலயம் திருவண்ணாமலை கொண்டிருக்காங்க. இப்ப
5: சிங்களத்தில் காயை சேர்த்தால் மிளகாய், அது வந்து கொச்சி கொச்சி வந்தா என்ன நங்கி என்று

0: சகோதரி அக்கா தங்கையும் கொச்சி கண்டு சொல்றவை அவன் இருக்கு. இந்த இதுல கூடுகள தேடி பார்த்தான் இருந்து வந்தது
1: போட்டு
0: தெரியாது.
1: அப்ப பிறகு வந்து 5 மாதம் பொருள் கடை வேண்டும், பொருள் வேண்டது கடை 5 மாதம் ஒண்ணும் கடைச்சு நீங்க சொன்ன மாதிரி கடைசி
0: வாங்கிடுவாங்க. இத்துடன் இந்த கேள்வியை நிறைய
1: கொண்டாடுறேன்.
0: நன்றி. நல்லது நேர்களை, இத்துடன் இந்த கேள்விக்கான விடையால் கொச்சி கடை என்பது சரியான பதில். தரவுகள் எல்லாரும் வடிவா எல்லாரும் சொல்லிட்டார்கள் தானே. ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயில் இருக்கிறது, புனித அந்தோனியார் தேவாலயம் இருக்கிறது அங்கு என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் நல்லொரு கொஞ்சம் சிறு சில விளம்பர இடவுளைக்கு சென்று வருவோமா.
2: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வான் அலைகளிலே இன்று முழு வெண்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலையோடு. நிலைய கல நேரம் 4:39 நிமிடங்கள். பிக் பென் மணி கூட்டும் கோபுர நேரம் 3:39 நிமிடங்கள். என்ன விபி நெடுகளும் வான் அலைகளிலே முழு வெண்மதியாக தவழும் என்று சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இரவு 9:10 மணிக்கு பிறகு இன்று நாளையும் ஜன்னல் வழியாக சாரளத்தின் வழியாக பாருங்கள், முழு வெண்மதி தெரியும். அந்த வகையிலே நல்லது நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு நடக்க இருக்கும் பந்தியான் நிகழ்ச்சிக்காக திரு சாரதி அவர்கள் உங்களிடமிருந்து தேனிசத்தென்றல் தேவா இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இங்கே கொஞ்சம் பேர் தந்திருக்கணும், பரவாயில்ல, இன்னும் 2-3 பேர் தந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று தகவலையும் கூறிக்கொண்டு உங்களுக்கான அடுத்த ஊருக்கு வருகின்றேன். இந்த ஊருக்கு எத்தனை எழுத்துக்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். சற்று வித்தியாசமாக, ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஓர் ஊர் ஒரு பாராளுமன்ற தொகுதி 1976-77 நடைபெற்ற பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி வேட்பாளர் அன்கொண்டஸ்டாக, அதாவது போட்டியின்றி தெரிவானார். அது எந்த ஊர் என்று கேட்கின்றோம். இங்கு ஒரு புனித ஸ்தலம் உண்டு, இதற்கு நீங்கள்தான் தரவு தந்து ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். தரவு தாரது கஷ்டமாயிருந்தது எனக்கு. இந்த ஊரை பிரித்து பார்த்தால் அது எனக்கு சரியாக தென்படவில்லை. அதனால் அந்த பொறுப்பை உங்களுடமே விடுகின்றேன். ஜாழ் மாவட்டத்தில் ஒரு ஊர், ஒரு பாராளுமன்ற தொகுதி. 1976-77 இத்தொகுதியில் போட்டியிட்ட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி வேட்பாளர் அன்கொண்டஸ்டாக, அதாவது போட்டியின்றி தெரிவானார். அன்கொண்டஸ்டாக வெற்றி பெற்றார், போட்டியின்றி தெரிவானார். யார் அந்த போட்டியாளர், எந்த ஊர் என்று கண்டுபிடித்து நீங்கள். இங்கே ஒரு புனித ஸ்தலம் இருக்கின்றது, ஏற்கனவே கொள்ளுப்பட்டிக்கு முதல் என்ன ஊர் தந்திருந்தேன், கொச்சிக்கடையை பற்றி தந்திருந்தேன். கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும், கண்டுபிடித்து நெருங்குங்கள். மீண்டும் தரவை கூறுகின்றேன். ஜாழ் மாவட்டத்தில் ஒரு ஊர், ஒரு பாராளுமன்ற தொகுதி. 76-77 இத்தொகுதியில் போட்டியிட்ட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி வேட்பாளர் அன்கொண்டஸ்டாக வெற்றி பெற்றார், அதாவது போட்டியின்றி தெரிவானார். இங்கே ஒரு புனித ஸ்தலம் இருக்குது, இதுக்கு நீங்களே தரவை தந்து ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். தரவு தராட்டியும் பரவாயில்லை, ஊரை கண்டுபிடிச்சால் சரி. உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கின்றோம். அதுவரை

0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மதனி மோகன்
0: சொல்லுங்கள்.
1: அந்த வேட்பாளர் அக்கியல் மக்கள் முன்னணி வேட்பாளர் ஜோயேஸ்வரனா?
0: இல்லை, தவறு. அவருக்கு பிறகா?
1: ஓகே, நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இதன் தரவாக நான் ஒரு ஊரை குறிப்பிட்டிருந்தேன். ஜால் மாவட்டத்தில் ஒரு ஊர், ஒரு பாராளுமன்ற தொகுதி. 76-77 தேர்தலில் இத்தொகுதியில் போட்டியிட்ட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி வேட்பாளர் அன்கொண்டஸ்டாக வெற்றி பெற்றார். போட்டியின்றி தெரிவினார். ஒரு இங்கே ஒரு புனித ஸ்தலம் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தேன். அது எந்த ஊராக இருக்கலாம் என்று நீங்கள் தெரிந்தால் இணைந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்துக்குள்ளானே என்ன இவ்வளவு தரவுன்னு சொல்லி என்றால் தரவு தரக்கூடிய மாதிரி இல்லை. சரி, சொல்கிறேன். நாலிடத்திலே ஒரு ஊர் தரவு தர முடியாத நிலை. இந்த ஊரை பிரித்து பார்க்க பிரிவடையதில்லை. பிரிச்சிருந்தால் ரெண்டு தரவு எடுத்திருக்கலாம். பிரித்து பார்த்தபடிகள் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தெரியலை. அப்படி அந்த தரவை தாரத்துக்கு அது பிள்ளையாகத்தான் இருக்கும் தந்திருந்தால். இன்று 7 மணிக்கு உங்களிடமிருந்து திரு சாரதி அவர்கள் தேனிசைத்தன்றல் தேவா இசையமைத்த காதல் பாடல்களை எதிர்பார்க்கின்றார். இப்போது இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். சௌரி ராணிசம்பந்தர்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கள்.
2: என்னண்டா நீங்க என்ன சொன்னீங்க? நான் கீழே போயிட்டேன், டீ ஊத்தவும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள
0: டீ எனக்கும் போட்டு அனுப்பி இருக்கிறீங்களா? மேடம்,
2: போன் போனமெண்டா தரலாம், பிரச்சனை.
0: ஜால் மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற தொகுதி, 76-77 இத்தொகுதியில் போட்டியிட்ட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி வேட்பாளர் அன்கொண்டஸ்டாக, அதாவது போட்டி என்று தெரிவினார். இங்கு ஒரு புனித ஸ்தலம் இருக்கு.
2: 76-77 இல்லையா?
0: நல்லூர் விடியாக இருக்குமாக இருந்தால் அது என்னென்று புரிக்கிற புரிக்கலாது. நன்மை சகம்
2: நீங்க கடைசியில வில்லேஜ் முடியும்
0: இல்ல, அதை புரிச்சிருந்தா நன்மை சக ஊர் இல்ல, நல்ல சக ஊர் என்று தான் சொல்லினோம். நன்மை சக ஊர் என்றிருந்தால் அப்ப உங்களுக்கு ஒரு நல்லதை செய்தான் என்றா நன்மை என்று வரையும். இல்ல, வேற இல்ல. இப்ப
2: முன்ன இல்ல
0: இதுல வேற இல்ல. அவன் இதுலதான் இதுலதான் வேற ஒண்ணு இது இருந்தால் ஒண்ணும் செய்யலாது.
2: அது வாட்ஸ்அப்ல வேற கஷ்டம். அதுக்காகத்தான் நான் வாட்ஸ்அப் எடுக்கிறேன். என்னண்டா அது அவ சொல்றது? இப்ப அவ சொல்றதும் சரி. என்னண்டா ஒரு ஆள் நிக்கேக்க கட் பண்ணப்படும் ரெண்டா அது. ஆனா உங்களுக்கு இருக்கைகள் உங்களுக்கு ரிங் பண்ணி உங்களுக்கு லைனும் வந்து கொண்டிருக்கும். எனக்கும் அப்படி நடக்குற அவ சொன்னதும் சரிதான். என்னண்டா நானும் அப்படி நேரம் நிக்கிறதா நாங்க கதைக்கிறோம்.
0: 18 நிமிஷம் காவல் நிக்கிறேன்டா சும்மாவே.
2: இல்ல இல்ல, அது சரியான கவலையா இருக்கு.
0: நீங்கள் 18 நிமிஷம், நான் 58 நிமிஷம், ஒரு மணத்தியெல்லாம் காவல்.
2: அப்படியும் எங்களுக்கும் பாரதான். சரி, நான் வைக்கிறேன், நான் விரட்டும் என்ன.
0: ஓகே ஓகே, நன்றியா.
2: நன்றி.
0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: மீண்டும் சௌரி மதனி மோகன், சொல்லுங்கள்.
1: நீங்க யாழ் மாவட்டம் உடனே நாலு எழுத்த உடனே புனித ஸ்தலம் சொன்ன உடனே நான் நல்லூரை தான்
0: நினைச்சேன். பிரிச்சு பாருங்கோ, தெங்கு சகாய் தேங்காய் மாதிரி நல்லூரை பிரிக்கலாம் பாருங்கோ.
1: நல்ல சக ஊர் நல்லூர்.
0: நன்மை சக ஊரா இல்ல நல்ல சக ஊரா?
1: நல்ல சக ஊர் நல்லூர்.
0: நன்மை சக ஊரன் அப்படி கண்டா ரெண்டு தடவை எடுத்திருப்பேன். இது கஷ்டம் பண்ண போட்டேன். சரி, இப்படி மாதிரி இது இருக்குதானே என்ற விட்டு
1: பார்த்தேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம். பிபி
0: வணக்கம். ஐயா, ரா சந்திரசேகரன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: அதுக்கு இன்னொரு தடவை நீங்க ஊத்துருக்கிறேன். நல்லூர் எம்பி எம் சிதம்பரம்ல
0: அதான் சொல்லாமத்தான் உடுப்பிட்டு சிங்கம் தானே முறையின்படி உடுப்பிட்டு சிங்கம் என்ன தமிழரைக்க விடுதலை முன்னணியில சேர்ந்துதான் அன்கொண்டஸ்டா வந்தவர் நல்லூர்ல.
3: காங்கிரஸ் தொகுதிகளை மட்டும்தான் கொடுத்தவரையால் நல்லூர் ரயில்வேலையும் வட்டுக்கோட்டையில இவரை தான் விட்டு குமார் விடம்பரத்தை விட்டா அவர் இல்ல இல்ல தான் பேப்பர் தொகுதி யாழ்ப்பாணம் நினைக்கணும் மரத்துல இருந்தவர் மரத்துல ஏறித்தான் கடைசியா விழுந்தவர்.
0: என்ன அதே மாதிரி சென்னை நியூ எம்எல்ஏ ஹோஸ்டல் 110 நம்பர் ரயில அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் திருமதி அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் மங்கை கரசி அமிர்தலிங்கம் அவற்ற மகன் காண்டிவனோட இவரையும் சந்திச்சேன் நானு சுதந்திரம் அவரையும் சந்திச்சிருக்கிறேன் அநேகமாக போவன் பின்னேறங்கள வர சொல்லுவார் காண்டிவன் வர சொல்லுவார் போவன் ஒரு கால் இங்கே நாங்களும் ஓல்ட் எம்எல்ஏ ஹோஸ்டல் நின்றாங்க ஜனார்த்தனன் ரூம்ல தான் நின்று நாங்கள் ஒரு மாதம் அப்ப தொலைபேசி வந்து ஜனார்த்தனன் சொன்னார் இப்படி உங்க இந்த திருகோணமலை எம்பி சம்பந்தன் ஐயா வந்து நிற்கிறார் அவரை கொண்டு போய் விட போனோம் நியூ எம்எல்ஏ ஹவுஸ்ல தனக்கு ஒரு அலுவல் இருக்கு போகணும் முக்கியமான அலுவல் டாக்ஸி எல்லாம் ரெடியா அனுக்கிதாண்டு. அப்ப வவுனியாம்பி சிவத்தின் மகன் ரெண்டு பேர் அங்க படிச்சு கொண்டிருக்கணும் இது என்ன என்னடா இவர் இதுல கதைக்கிறாருன்னு சிலதுகள் அரைஞ்சு வச்சிருக்கோண்டா சொல்றேன். மூத்த மகன் மெடிசின் செய்தவர் நாங்க அன்னைக்கு கேட்கல பாஸ் பண்ணிட்டார். ரெண்டாவது மகன் பைலட்டிங் செய்தவர் ரவி அண்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஸ்கூட்டர்ல வந்து நிற்பார் முதலாளியாவுக்கு தெரியும் முதலாளிக்கும் பவுனியாலயம் மில் இருக்குது ரைஸ் மில் அந்த சின்னத்தில் வந்து நிற்பார். நான் சொன்னேன் ரவி நிற்கிறார் என்றும் எனக்கு என்ன இடம் தெரியும் அங்கே இந்தியாவில் அவங்க அங்கே எந்த படிக்கிறவங்களோ அவங்களுக்கு இடம் தெரியும். அப்போ சொன்னார் ரவியை கூட்டி கொண்டு வாங்க ரவியை கூட்டி கொண்டு அங்கே போனால் ரவி சாம் அங்கிலண்டு கொண்டு போய் அவர் காரில் இறங்கி அவர் போயிட்டார் என்ன பின்னால வாண்டு நல்ல காலத்து போய்க்குள்ள ரூட்டை பார்த்துருந்தோடைகள் மவுண்ட் ரோட் தான் வந்து ஜூட்டோ நடிக்கவனும் கார் போயிட்டு நான் ஜூட்டோ நடிக்கிறேன் பச்சை சிவப்பு விழுந்துட்டு போலீஸ்காரன் ஸ்டாப் சார் ஸ்டாப் நான் சொன்னேன் சார் எங்கே ட்ரிங்க் மேல எம்பி போறேன் சீலோனா சார் புரியா சார் போங்க சார் ரெண்டு சைட் சைட் ரெண்டு சைட் விட்டு நான் ஓடி
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நல்லது நேர்களே இப்போது விடைகள் கொஞ்சம் கிட்ட கிட்ட நெருங்கி இருக்கிறார்கள் வேறு யாராவது இணைய விரும்பினால் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. சக அறிவிப்பாளர் திருமதி சுபிதா பாலசிங்கம் அவர்களின் நெறியாள்கையில் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் சிறுவர் முற்றம் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இடம்பெற்று கொடுக்க வேண்டும். ஒருவரும் இணையாத பட்சத்தில் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு நல்லூர் என்பது சரியான விடை. யாழ் மாவட்டத்தில் ஒரு ஊர் பாராளுமன்ற தொகுதி அது அவர் தான் வென்றிருந்தார் திரு எம் சிவசம்பரம் அவர்கள். இங்கே ஒரு நல்லூர் கன்சமோ திருவிழா நடக்கிறது அதுக்கு தான் நான் கொச்சி கடை எடுத்தினான் கொழும்பு எடுத்தினான் ஜாப்பாத்தை மடுக்கையில் என்று சில பேர் கோவித்துக் கொள்வார்கள் அதுக்காகத்தான் நல்லூரையும் எடுத்திருந்தேன். அந்த வகையிலே இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டு கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவர்களுக்கு முக்கியமாக அறிவுக்கு வேறோடு நிகழ்ச்சியிலே திருமதி பசுபதி குணநாயகி அவர்கள் கந்தனுக்கு மாலையிட்டாள் என்ற பாடலையும் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் கலைமகள் கைப்பொருளை என்ற பாடலையும் திரு புங்கவூர் ராஜா அவர்கள் வீணை கொடையுடைய வேந்தனை என்ற பாடலையும் திருமதி வதனி மோகன் அவர்கள் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலையும் திரு இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடலையும் இறுதியாக முத்தாய்ப்பாக அமெரிக்கா ராஜா அவர்கள் வென்றிடுவேன் நாட்டையும் வென்றிடுவேன் என்ற பாடலையும் கேட்டிருந்து சிறப்பித்திருந்தார்கள். அந்த வகையிலே நான் பார்த்த அளவிலே 4 தந்தி கம்பிகள் அறுவதாகவும் விந்திய மலை அகத்தியரின் வீணை இசையை கேட்டு விந்திய மலை உருகியதாகவும் உருகி அதிசயத்தை காட்டியது. அவர்கள் பயத்திலே அகத்தியரின் வீணை இசையை நிறுத்த சொல்லி ராவணனும் மக்களும் வேண்டுகோள் அவர் நிறுத்தினர் விந்திய மலை உருகியது என்று திரைப்படத்திலே காட்டியிருக்கிறார்கள். தரவும் அதைத்தான் கூறுகின்றது. சில வழிகள் ஒரு தந்தி கம்பியாக இருக்கலாம் இதிலே 4 தந்தி கம்பிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த நேர்களே அர்ச்சுனனுக்கு தேரெடுத்தான் பார்த்த சாரதி அன்று இன்று டிஆர்டியின் அன்பு குரல் தான் ரேடியோ ஜாக்கி சாரதி அவர்கள் பந்தய நிகழ்ச்சிக்காக தேனிசத்தன்றல் தேவா இசையமைத்த காதல் பாடல்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். கொஞ்சம் பேர் தந்திருக்கிறார்கள் என் 1-2 பேர் தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு ஒலித்து ஓய்ந்தது அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு. நன்றி வணக்கம் நேர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இது விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு சகோதரன் விபி. தொடர்வது சோபிதா பாலசிங்கம். வணக்கம் சோபி.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம்.

0: காஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. செல்நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க எடுக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரவுக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க்யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93 810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: என்ன குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 20

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் தொடர்கிறது

சிறுவர் மற்றும் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் அன்பு மனைவிகளுக்கு அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவனமாக இருக்க எல்லாம் இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு

0: அந்த வகையிலே இப்பொழுது வந்திருக்கும் மணலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் வணக்கம்.
1: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் மாத்திகன். ஓம் நலமா இருக்கிறோம். எங்க
1: நிக்கிறீங்கள்?
0: நிக்கிறீங்களா? வெளியில காருக்கு இருக்கிறீங்களா? என்ன வந்து என்ன பார்க்க வந்தீங்க? கப்பல் பார்க்க வந்தீங்களா? ஓகே செல்லம். அப்ப பாத்துட்டீங்களா
1: கப்பலை?
0: இப்ப பார்த்துட்டு திரும்பி கொண்டு இருக்கிறீங்களா? அதனால
1: என்ன
0: செல்லம்?
1: வேற
0: இடத்துக்கு போக போறீங்களா? ஓகே. சரி சரி, ஓகே. என்ஜாய் பண்ணுங்க நல்லா. என்ன இப்ப இனி எக்கோல் தொடங்க போதானே? இப்ப நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றன. அப்ப அதுக்கு முதல் எல்லாத்தையும் பாத்துட வேணும்.
1: என்ன
0: உப்பு செய்யற இடம் பாக்க போறீங்களா? பாக்க போறீங்கள். ஓகே போறீங்கள். ஓகே செல்லம். சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க காருக்கு இருந்து அண்டிக்கு? ஒன்னும் பழகியல. அப்ப அண்டியோட பேசுறதுக்கு வந்தீங்களா? சந்தோஷமா இருக்கு. அப்ப கப்பல்ல என்ன பாத்தீங்க? கப்பல்ல நகறினீங்களா?
1: இல்ல, கப்பல்ல இருந்து மீன் இறக்கி கொண்டிருந்தவா அது பார்த்தறாங்க.
0: கப்பல்ல இருந்து
1: மீன்
0: மீன் இறக்கி கொண்டிருந்தார்களா? ஓகே. கப்பலுக்குள்ள இருந்தா?
1: கப்பல்ல புடிச்சு போட்டு கரையில வந்து இறக்கிறவ மீன்.
0: அப்ப சின்ன கப்பல் இது? பெரிய கப்பல் இல்ல? பெரிய கப்பலா?
1: பின்னாம்
0: பெரிய கப்பல் ஏறி இருக்கணும் ஆசையா இருக்கும்.
1: என்ன
0: தூரத்துல இருந்திருக்கும், உங்களால போக முடியாது. என்ன அது கரையில நின்றிருந்தால் நீங்க போய் பாத்துருக்கலாம்.
1: கடலுக்கு மேலால
0: அதனால பாக்க முடியல. அப்ப எத்தனை நாள் பயணம் இப்ப நீங்க போயிருக்கீங்க?
2: திங்கள்
1: வரைக்கும் நிக்கலாம். நாங்க சனி திரும்புவோம்.
0: சனிக்கிழமை திரும்புவீங்க? ஓகே செல்லாம். அப்ப சந்தோஷமா இருக்க வேற என்ன பாத்தீங்க?
1: கடலுக்கு போனாங்க, பிசிலுக்கு போனாங்க, நண்டு பிடிக்கிறாங்க.
0: நண்டு பிடிச்சு என்ன சுட்டி சாப்பிட்டீங்களா இல்ல காய்ச்சினீங்களா கரையாக்கினீங்களா?
1: திரும்ப குட்டி நண்டு இந்த வடியில
0: குட்டி நண்டு, குட்டி நண்டை பிடிச்சு விட்டுட்டீங்க திரும்ப.
1: மீனும் பிடிச்சாங்க, ரெண்டு மீன் பிடிச்சல. ஒரு குட்டி மீன் இறந்துட்டு அதை விட்டுட்டோம்.
0: என்ன பாத்தீங்க? இனி உப்பு பார்க்க போறீங்க. உப்பு எப்படி செய்யறது? அண்டிக்கு விளக்கமா அடுத்த வாரம் சொல்ல வேணும். என்ன உப்பு எப்படி செய்யறது?
1: என்ன
0: தேடி தேடி பாக்கணும்? என்ன அந்த இடத்துல இருந்து நீங்க மெப்ல அடிச்சு பாக்கலாம். அங்க எந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துல என்னது இருக்கிறது என்றெல்லாம் பாக்கலாம். சரி, இப்ப காருக்குள்ள இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா மதியம்? என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
1: மதியம் அப்பா குத்துரட்டி போட்டவர் சாப்பிட்டேன்.
0: குத்துரட்டி போட்டவரா? எங்க வெளியில இருந்தா? வெளியில இருந்து அடுப்பு எல்லாம் வைத்தா?
1: இல்ல, வீடு எடுத்து. நாங்க
0: வீடு எடுத்து அங்கேயே போயிட்டு செய்து சாப்பிட்டீங்க. ஓகே சரிங்க. அப்ப நீங்க மட்டும் தனியா போனீங்களா இல்ல வேற யாராவது வந்தாங்களா? உங்களோட
1: மாமா?
0: மாமா குடும்பமும் உங்களோட வந்திருக்கிறார்கள். மாமா குடும்பம் இவையலா? அப்பாட மச்சான். ஓகே, அப்ப சஞ்சுவாக்கள் இன்னும் சிறுலங்கால இருந்து வரே இல்ல போல. சரி சரி, ஓகே. சரி செல்லம், வேறு ஏதாவது சொல்ல போறீங்களா ஆண்டிக்கு? ஓகே, இணைந்து கொண்டு நீங்கள் இந்த அளவு பேசினதே பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஓகே செல்லம், அடுத்த வாரத்திலிருந்து வளமை போல வந்து அண்டியோட பேசிக்கொள்ளுங்க. நீங்களுக்கு கண்ட காட்சிகள், அங்க போன என்ன செய்திகள் எல்லாம் வந்து நீங்கள் அடுத்த வாரம் வந்து விவரமாக சொல்லலாம். என்ன? ஓகே செல்லம், நன்றி, வணக்கம். அகேனி என்ன பேசலையே ஆண்டியோட? வணக்கம் செல்லம், எப்படி இருக்கிறீங்க? ஓ, நலமாக இருக்கிறேன். அப்ப நீங்களும் எல்லாம் சேர்ந்து கப்பல் எல்லாம் பார்த்து மீன் பிடிச்சு நண்டு பிடிச்சு எல்லாம் செய்தீங்க என்ன? நண்டு கடிக்கலையா உங்களுக்கு? நான் நீங்க நண்டு தொடல? ஏன் பயமா உங்களுக்கு நண்டு தொட? கொஞ்சம் பயம். நண்டு சின்ன நண்டு கடிக்காது, பெரிய நண்டு தான். பெரிய நண்டு தான் அப்படியே கவி பிடிக்கும். அந்த காலால பெரிய ஒரு நீள கால் இருக்கும். கடிக்க பார்த்ததா உங்களுக்கு? மாமாக்கு பெரிய நண்டா அது? அப்ப அதுதான் கடிக்க பார்த்துருக்குது. அதனால நீங்க தொடையில நண்டில் என்ன மீன் தொட்டீங்களா? பெரிய நண்டு தான் கடிக்கும். அப்ப சின்ன நண்டு அது கடிக்காது. சின்ன நண்டுக்கு பிஞ்சு கால் தானே, அப்ப கடிக்காது. பெரிய நண்டுக்கு பெரிய கால், அந்த பெரிய அந்த முள்ளு முள்ளாவெல்லாம் இருக்கும்.
2: என்ன
0: நல்ல வேலை. என்ன கடிக்கல தானே?
2: என்ன
0: சரி சரி, அப்ப சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு இப்படி எல்லாம் போய் பாக்குறது? வெயிலா அங்க? நல்ல வெயிலா? சரி சரி, ஓகே. மழை பெய்ததா? சந்தோஷமா இருக்குது நீங்க இப்படி போய் என்ஜாய் பண்றது. அண்டிக்கும் கூட நல்ல விருப்பமா இருக்குது சொல்ல சொல்ல. ஓகே,
2: சில வேலையில வேலை இல்லாம போயிருமான்ட்டு கேட்கக்கூடிய மாதிரி.
0: சரி சரி, ஓகே சரி. ஓகே செல்லங்கள், அகேனி அர்த்திகனுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி செல்லங்கள்.

0: நேரம் சரியாக 5:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முற்றம். இப்பொழுது மனநிலைகள் விடுமுறைக்கு சென்றபடியால் ஆனால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர்கள் கொஞ்சம் நேரங்கள் போதாது. அதே நேரத்தில் அவர்கள் இந்த நாட்டிலே இல்லாமையால் இந்த இடங்களில் இல்லாமையாலும் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. சரி, இப்பொழுது சிறுவர்களுக்கான கதை ஒன்று, உதவிய ரயில் வண்டியின் கதை ஒன்றை கேட்போம்.
1: கேளு இந்த மாதிரி செஞ்சா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஒருத்தன் கீழே விழும்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நான் சொல்றத கேளு இங்க பாரு அதுல அவனுக்கு தான் சந்தோஷம் உனக்கோ எனக்கோ சந்தோஷம் கிடையாது புரிஞ்சு நடந்துக்க ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே நான் யார் பேச்ச கேக்குறது மானா நீ எப்போ என் பேச்சதானே கேப்ப சீக்கிரம் போ நான் சொன்னதை செய் போ செய்யாத
2: கண்ணுங்களா, எப்படி இருக்க இந்த பையனும், ரொம்ப ஜாலியா இருக்கா?
3: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கு.
2: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம்.

0: தான்னு பார்க்கலாம். போப்போம் முன்னே போ, மலை ஏற முயற்சி செய்யலாம்.
1: நம்மளால இந்த மலையில ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன்.
2: நீ சொல்லறத பார்த்தா நாம இங்கேயே தான் இருக்கணுமா?
3: என்னால அது முடியாது.
1: யாராவது நமக்கு உதவி செய்ய வருவாங்களேன்னு பாக்குறேன். நீங்க இங்கேயே இருங்க சரியா?

0: அந்த மலை மேல ஏறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். எங்களுக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்றீங்களா ப்ளீஸ்?
1: இல்லடா பேராண்டி, என்னால முடியாது. ஏன்னா நிறைய பெட்டிகள் இருக்கு, அதோட எனக்கும் ரொம்ப ரொம்ப வயசாயி போச்சு, கை காலெல்லாம் விழுந்துருச்சு. நீ பாரு.
0: சரி தாத்தா, நான் வேற யாராவது இருக்காங்களான்னு போய் பாக்குறேன். அதோ அங்க ஒரு பெரிய இன்ஜின் இருக்கு. வணக்கம் இன்ஜின் மாமா, நானும் என்னோட பெட்டிகளும் அந்த மலை மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வந்து உதவுறீங்களா?
2: அட போமா, நானே நாள் முழுக்க ஓடி உழைச்சு களைச்சு போய் வந்திருக்க, என்கிட்ட வந்து கேக்குறிய? போய் வேற யாருக்கிட்டயாவது கேளு, போ. பெரிய தொல்லையா இருக்கியே, இங்க இருந்து போறியா இல்லையா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு.
0: சரி சரி, ஏன் கோச்சுக்கிறீங்க மாமா? நான் வேற யார்கிட்டயாவது உதவி கேக்குறேன்.
3: என்னாச்சு, ஏன் நீ இவ்ளோ சோகமா இருக்க?
0: நானும் என் பெட்டிகளும் அந்த மலைக்கு அந்த பக்கம் போகணும், எங்களால அந்த மலையில ஏற முடியல, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதுதான் அழுகையா வருது.
3: நான் உனக்கு உதவி செய்யட்டுமா?
0: நீயா? நீ எப்படி எங்களுக்கு உதவி செய்வ? நீயும் என்ன மாதிரி சின்னதா இருக்கியே.
3: யாரு சொன்னாங்க அப்படி? நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம்.
0: ஆமா, அதுவும் நல்ல யோசனை தான், முயற்சி செய்யறதுல தப்பே இல்ல. வா போகலாம்.
3: சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, சரியா?
4: என்ன செஞ்சு கிழிக்க போறான் இந்த சின்ன பைய? இவனால எதுவுமே முடியவே முடியாது.
5: ஆமாப்பா, அவரும் சின்ன பையதான், இவங்களால ஒரு இம்மை அளவு கூட நகர்த்த முடியாது.
0: மாமா, நான் சின்னவன் தான், ஆனா நான் ஒன்னும் தனியால் இல்ல, நாங்க மொத்தம் ரெண்டு பேர் இருக்கோம், ஒன்னா சேர்ந்து இழுப்போம்.
6: நான் வரலப்பா, என்ன ஆள விடு, என்ன வீட்டின் நான் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவனா.

0: வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்துக்கிட்டே பாடுவோம். ஜோரா அழுங்க, நல்லா அழுங்க, மேல போறோம், இன்னும் வேகமா ஜோரா அழுங்க, நல்லா அழுங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா அழுங்க, ஜோரா அழுங்க, வேகமா அழுங்க, நல்லா அழுங்க, ஐலசா, இன்னும் வேகமா ஐலசா, நல்லா அழுங்க ஐலசா.
1: ரொம்ப நன்றி புக்கு, உன் உதவியால தான் இது முடிஞ்சது.
0: எனக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்களே.
1: ஆமா, நான் வேண்டா. சின்ன வேலையெல்லாம் பெரியவங்களால தான் செய்ய முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த குட்டி பையன் புக்கு பெரிய விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும்னு கத்து கொடுத்துட்டான். அதனாலதான் சொல்றாங்க, உருவத்துல ஒண்ணும் இல்ல, உள்ளத்துல தான். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.
2: மனா, நான் உங்ககிட்ட பேச போறதே கிடையாது.
3: அது நல்லதா போச்சு, நானும் பானாவும் ரொம்ப நிம்மதியா இருப்போம்.
2: ஆனா பானா, ஒரு தடவை உங்ககிட்ட ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு ஷாட் கொடு. உன்னோட ஷாட்ல இதுதான் பெஸ்டா இருக்கானோ, சீக்கிரம் போ.
3: அவ சொல்றத கேட்காத, நீ எதுக்கு தேவையில்லாம அவனை வற்புறுத்துற?
2: நீ இப்படி முரடா இருக்கியே, நான் நல்லவனா இருக்கணும்னு நீ விரும்பினா உன்னை நோக்கி வரானே, அவனை கீழே விழ வை, சீக்கிரம் போ.
3: நல்ல வேலை செஞ்ச பானா, நன்றி கடவுளே, என்னோட உருவம் எனக்கு திரும்ப கிடைச்சிடும்.
2: இந்த பேய் என்கிட்ட முரட்டுத்தனமா நடக்க முயற்சி செய்து தெரியுமா?
4: உண்மையிலே நீ அத அப்படியே நட்பாக்கிக்க முயற்சி செய், அந்த பையன் செஞ்ச மாதிரி.
2: பையனா? அவன் என்ன செஞ்சான்?
4: ஒரு நாய்
5: அப்பா, சவாரி போக எனக்கு ஒரு குதிரை வேணும். நான் என் ஸ்கூலுக்கு என் குதிரையிலே போவேன்.
6: என்ன குதிரையா? ஆனா குதிரை ரொம்ப விலை ஜாஸ்தியாச்சே பிண்டு.
5: இந்தாங்கப்பா, என் உண்டியல எடுத்துக்கோங்க, நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இது வச்சு எனக்கு ஒரே வர குதிரை வாங்கிட்டாங்கப்பா.
6: சரி, உன்னோட பிறந்த நாள் வருதுல, அன்னைக்கு நிச்சயமா வாங்கி தரேன். என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிண்டு.
5: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என் செல்லப்பா.
6: உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குடா செல்லம், அது அந்த ஜன்னலை திறந்து பாரு.
5: ஹாய் குதிரை. அப்பானா அப்பாதான், என் அப்பா மாதிரி உலகத்திலே கிடையாது. நான் இப்பவே அதோட விளையாட போறேன்.
6: இல்லடா கண்ணா, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நீ போய் விளையாடு.
5: அதெல்லாம் சரிப்பா, ஆனா முதல்ல என் குதிரைக்கு சலாம் போட்டுட்டு வரேன். நல்லா கேட்டுக்க, இனிமேல உன் பேரு மாதிரி என்ன புரிஞ்சுதா? ஏ மதுரை, என்ன நான் சொல்லது காடுல விழுதா இல்லையா? இல்ல நீ டமார செவிடா.
7: நீ என்ன சிறுத்தைன்னு சொல்லிதான் கூப்பிடணும், ஏன்னா நான் அந்த அளவுக்கு வேகமா ஓடுவனாக்கும்.
5: ஆனா நீ என்னோட குதிரை, உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் தான் முடிவு செய்யணும். நீயா உனக்கு பேரு வச்சுக்க, நீ என்ன பெரிய இவனா?
7: சரி, எனக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடணும் நீ ஆசைப்படுறியோ அப்படியே கூப்பிட்டுக்கோ, ஆனா நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் திரும்ப மாட்டேன்.
5: என்ன திமிர் உனக்கு, நீ சரியான சண்டி குதிரை.
7: நீ முதல்ல என்ன சிறுத்தைன்னு கூப்பிடு, அப்புறமா மதிக்கலாமான்னு யோசிக்கிறேன்.
5: நிஜமாவே சண்டி குதிரை தான். சரிதான், போ உன் பேச்சுக்கா.

0: நான் உன்னை சிறுத்தைன்னே கூப்பிடுறேன். சிறுத்தை என்ன சந்தோஷமா?
1: நீ சொல்றது தான் நீ கேக்கணும். நான் எங்க போக சொன்னாலும் என்ன கூட்டிட்டு போகணும்? என்ன இல்ல இல்ல இல்ல இல்ல இது அப்படி கொஞ்சம் மாத்தி போடு பாக்கலாம். நான் எங்க சொல்றனோ அங்கதான் நீ கூட வரணும். நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. நீ இவ்வளவு மோசமான குதிரைன்னு நான் நினைக்கவே இல்ல. உதயனுக்கு கண்டாலே பிடிக்கல.
0: எனக்குதான் உனக்கு கண்டா பிடிக்கல. நீ சரியான திமிர் பிடிச்ச பையன். உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. அப்ப நான் கிளம்புறேன். பாய். கிளம்பு கிளம்பு. காத்து வரட்டும். அப்பா, இந்த குதிரை ரொம்ப சந்தித்த நான் பண்ணது. அது என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்குது. ஓ அப்படியா?
2: அது அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்குதுல்ல, ஒருவேளை அதனால சோகமா இருக்கோ என்னவோ.
0: ஓ, அன்னைக்கு நீ அதை கூட்டிட்டு வந்தப்ப அது அழுதுச்சா?
2: ஆமாண்டா கண்ணா, அன்னைக்கு அதை கூட்டிட்டு வரும்போது அழுதுச்சு.
0: ஐயோ பாவ சிறுத்தை, நான் போய் அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன்.
2: என்ன சிறுத்தையா?
0: ஆமாப்பா, அதுக்கு அப்படி கூப்பிட்டதான் பிடிக்குது. சிறுத்தை, சும்மா ஜாலியா ஒரு நடை போயிட்டு வருவோமா?
3: சரி.

0: ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிடுன, நான் உன்கிட்ட ரொம்ப கோபமா நடந்துகிட்டேன். நீ என்ன சவாரி எல்லாம் கூட்டிட்டு போவேண்டான்.
1: இல்ல பிண்டு, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்கணும். நீ இப்ப எங்க போகணும்னு சொல்லு, நான் அங்க உன்ன கூட்டிட்டு போறேன்.
0: எனக்கு உன் பேர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி தை.
1: இல்ல இல்ல இல்ல, நீ என்ன மதுரைன்னே கூப்பிடலாம். ஏன்னா மதுரை ஒரு குதிரை. எப்படி கேக்க நல்லா இருக்குல்ல? சரி சரி வா, என் முதுகுல ஏறிக்கோ. நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஒரு சவாரி போயிட்டு வரலாம்.
0: நீயும் நானும் நல்ல நண்பர்கள். இப்பதான் எனக்கு புரிஞ்சது, எப்பவும் யார்கிட்டயும் திமிரா பேச கூடாது, பணிவா இருக்கணும்.
1: ஆமா, இன்னிலிருந்து நீதான் என்னுடைய முதல் நண்பன்.
0: ஹே, நீ என்ன மறக்க மாட்டியே? அப்ப அப்பா வந்து நீ என்ன சந்திப்ப?
1: கண்டிப்பா. அதை விட்டா எனக்கு இனிமே வேற என்ன வேலை இருக்க போகுது பின்ட்டு?

0: நான் உனக்கு உதவி செய்யறேன், ஆனா நீ மனசளவுல உறுதியா இருக்கணும், சரியா?
1: சரி, நான் உறுதியா தான் இருக்கேன், ஆனா அவங்க தான்.
0: யாரு, யார பத்தி நீ இப்ப பேசுற?
1: அவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா?
0: இல்லையே, எனக்கு யாரையுமே தெரியல, நீ யார பாக்குற?
1: ஒண்ணு இல்ல, நீ அத மறந்துடு.
0: சரி சரி, எப்படியானாலும் நான் சொன்ன மாதிரி நீ உறுதியா இருக்கணும், அந்த பழங்களை மாதிரி, சரியா? அந்த பழங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
1: பழங்களா? நீ வாழைப்பழங்களை சொல்றியா?
0: இல்ல, எல்லா பழங்களும் சுற்றுலா போக விரும்பினாங்க. ஒரு நாய், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா என் வாழ்க்கை இப்படி தண்டமா போயிட்டு இருக்கே. ஒரே இடத்துல குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன். நம்ம இப்போ ஒரு சுற்றுலாவுக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும்.

அந்த பக்கத்து போலாமா? எவ்வளவு நல்லா இருக்கும், என்ன சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் போலாம்.

0: திராட்சி பையா, நீயும் வரியா? நாங்க மலைக்கு அந்த பக்கத்துக்கு சுற்றுலா போக போறோம், வரியா?
1: கண்டிப்பா, நானும் எங்கேயாச்சும் போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க கூட நானும் வரேனே.
0: குய்யா, நீ என்ன சொல்ற?
2: அட்டென்ஷன், நீங்க சொன்னபடியே சார்.
0: ஹே தர்போசினி, நீயும் அப்படியே உருண்டுகிட்டே சுற்றுலா வரியா?
3: நானும் கண்டிப்பா வர்றேன்ப்பா. ஓ,
0: சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம், போலாமா?
1: வாங்க போலாம்.

0: இப்ப இந்த பள்ளத்தை எப்படி கடப்போம்?
1: சேர்ந்து ஒரு பாலம் கட்டுவோம்.
0: நல்ல யோசனை. எல்லாரும் கொஞ்சம் மரக்கொண்டு வாங்க, அதை வச்சு பாலம் கட்டி இந்த பள்ளத்தை கடக்கலாம்.

0: நம்ம கஷ்டப்பட்டு கட்டின பாலம் வீணா போச்சு. சரி, இன்னொரு முறை முயற்சி செய்வோம் ஒன்னா சேர்ந்து. ஒரு வழியா வேலை முடிஞ்சது. இப்போ இத முதல்ல யாரு கடந்து போக போறாங்க?
1: நான் முதல்ல போறேன். காரணம் என்னன்னா, நான் தான் எல்லார விட கொஞ்சம் குண்டு, இல்ல பூசுன மாதிரி இருக்க. இந்த பாலம் என் எடைய தாங்கிடுச்சுன்னா உங்க எல்லாரோட எடையும் கண்டிப்பா தாங்கும். என்ன சொல்றீங்க?
0: நீ சொன்னதும் சரிதான், நல்ல யோசனை தர்பூஷணி. அப்படின்னா இப்பவே நீ போய் பாரு. ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டின பாலம் திரும்பவும் உடைஞ்சிடுச்சு. இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு திரும்பவும் மேலும் வலுவான ஒரு பாலத்தை கட்டுவோம். சோர்வடையாதீங்க.

ஐயா வெற்றி! இந்த முறை எல்லாருமே பாலத்தை வெற்றிகரமா கடந்துட்டோம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சோர்வடையாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஏன்னா தோல்விதான் வெற்றியின் முதல் படி, இறுதியில் வெற்றியும் உறுதி.

நேரம் சரியாக 5:39 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றத்துக்காக சிறுவர்களுடைய கதைகளுடைய கதை ஒன்றை கேட்டிருந்தீர்கள். அடுத்து வருவது சிறுவர் பாடல்கள்.

இருப்பாளோ இல்ல வேட நம்புல தச்சிருப்பாளோ, கரண்ட் கம்பியில சிக்கிருப்பாளோ இல்ல தண்ணி குளத்துல தங்கியிருப்பாளோ. அக்கா அக்கா ஊர்க்குருவிய தேடி போகலாம் வாக்கா.

நிறைய கலை நேரம் சரியாக 5:44 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முட்டை நிகழ்ச்சியில். மனிதர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதாவது அவர்கள் வெளியூருக்கு சில இடங்களுக்கு அவர்கள் பார்வைக்காக சென்றிருக்கலாம். ஆர்த்தியன் அகேனி அவர்கள் கூட வெளியிலே சென்றிருக்கிறார்கள். அப்போ அதனாலே அங்கே இருந்தும் கூட அவர்கள் வந்து ஒன்றும் தயாரித்து சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் வந்து எங்களோடு பேசியிருந்ததே அது பெரிய சந்தோஷம். மற்ற மனிதர்கள் தாயகத்தில் இருக்கிறார்கள், மற்றும் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால் இணைந்து கொண்டு சிறப்பிக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்கும். அந்த சிறுவர் மற்ற நிகழ்ச்சிக்கான சிறுவர்களுக்கான பாடல்கள் கதைகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறேன். சிறுவர்கள் கேட்டு கொண்டிருக்கிற சிறுவர்களும் கேட்டு மகளெல்லாம். அதே போல் இன்னும் ஒரு பாடல், நொங்கு வண்டி என்று சொல்லி ஒரு பாடல். அந்த பாடலை சிறுவர்களுக்கான பாடல் தான், அதையும் கேட்போம்.

0: சாப்பிட வேணும் எனக்கு குடுடா. டேய் எனக்கு குடுடா.
1: இது எனக்கு வேணும்.
2: டேய் பசங்களா ஏண்டா சண்டை போடுறீங்க?
0: அம்மா எனக்கு ஆப்பிள் வேணும். அம்மா எனக்கு தான் ஆப்பிள் வேணும். எனக்கு ஆப்பிள் வேணும். எனக்கு தான் ஆப்பிள் வேணும்.
2: சரி நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? அம்மா என்ன விளையாட்டு?
0: அம்மா என்ன விளையாட்டு?
2: இது நிறங்கள் விளையாட்டு.

நான் தான் கிச்சு கிச்சு பாஸ் யாராலும் என்ன பிடிக்க முடியாது. வாங்க எல்லோரும் சேர்ந்து அவனை கிச்சு கிச்சு பண்ணலாம்.

0: Did you like our video? Don't forget to click subscribe!
1: Subscribe!
2: நான் சரி பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம்.

0: இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
1: நல்லது, இத்துடன் சிறுவன் விட்ட நிகழ்ச்சி பாடலோடும் கதையோடும் நிறைவடைந்து விட்டது.
2: குழந்தையை வையாதே
1: நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 6:15 to 7 PM வரை இடம்பெற இருக்கிறது பாட்டும் பதமும் மது ஒலிபரப்பாக.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா? ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You are very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: நேரம் சரியாக 6:02 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்கள் வெறும் பாடலாக

0: திரைசி பாடல்கள் வெறும் அடுத்த பாடலாக
1: அம்பா சமுதிரம் சீனிவாசனே இந்திய புத்திரி சௌபாகியவதி.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை கேட்டு மறந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் மறு ஒலிபரப்பாக.

0: பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியுடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியுடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்றார் பிரான்சிலிருந்து திருமதி லாலா ரவி அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: நல்லவர் வார்த்தை கேட்டு நடந்தால் உலகம் உனக்கு நல்வாழ்த்து பாடும். நல்லவர் வார்த்தை கேட்டு நடந்தால் உலகம் உனக்கு நல்வாழ்த்து பாடும். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு:
1: நல்லவர் குரலுக்கு மதிப்பு.

தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் வார்த்தை என்னும் பதத்திற்காக திருமதி லாலா ரவி அவர்களின் திருவிழே.

உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி லாலா ரவி அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் கேட்டு என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

என்ன

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இந்நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி TRT Tamil@hotmail.fr. அத்துடன் இந்நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து உங்களது பிரதிகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இனி தொடர்ந்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் உலகம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.
1: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள், நல்லவர் வார்த்தை கேட்டு நடந்தால் உலகம் உனக்கு நல்வாழ்த்து பாடும். எனவே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் உனக்கு என்னும் பதத்திற்காக திருமதி லாலா ரவி அவர்களின் தெரிவிலே.

0: அதுதான் மானம்.
1: பதில் நல்வாழ்த்து. நான்

0: மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை பாழ்த்தட்டும் தலைமுறை வா. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை பாழ்த்தட்டும் தலைமுறை வா.
1: பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது பாடும். இதற்கான பாடலாக இன்றைய நிகழ்ச்சியையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல்.

இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள். நல்லவர் வார்த்தை கேட்டு நடந்தால் உலகம் உனக்கு நல் வாழ்த்து பாடும்.

இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி லாலா ரவி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிறமும் இந்நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கம். செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஹாய் ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93 810 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிசு 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: ராஜா,
4: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
2: என்ன அடையாளம் தான்
3: ஐயோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க. நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் உங்களை என் காலம் வந்தது தெரியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
4: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: Der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் WWTRT தமிழில் இருக்கும் என்கின்ற இனிய நூலாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

அனைவருமான சிறப்பிர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் வளமை போல் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம். தமிழர்கள் இன்றைய பாடல்கள் போட்டியிருந்த பந்தயம் நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பிக்க பொருள் மொத்தமாக இன்றைய நாளில் தேனிசை தங்கள் தேவா அவர்களது இசையில் உருவான பாடல்கள். ஆம், இசையில் உருவான பாடல்கள் என்று சொல்லும் போது அவரது கானா பாடல்கள் இருக்கிறது, காதல் பாடல்கள் இருக்கிறது, டூயட் பாடல்கள் இருக்கிறது, கானா பாடல்கள் இருக்கிறது. ஆம், இந்த நாளில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் கானா பாடல்களை தவிர்த்து காதல் பாடல்கள், அவரது இசையில் உருவான திரைப்படங்களில் இடம்பெற்ற காதல் பாடல்களை தெரிவித்திருந்தோம். அந்த வகையில் மொத்தமாக அவர் ஏழு நேயர்கள் தந்திருக்கிறீர்கள் பாடல்களை. இந்த ஏழு நேயர்களில் மூன்று நேயருடைய பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது குழுக்கள் மூலம். இந்த மூன்று நேர்களில் சார் யாராம் பாடல்கள் ஒலிபரப்பாகும் போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாடல்கள் கொடுத்திருப்பீர்கள். உங்களுடைய பாடல்களை அப்படியே நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஒலிக்கின்ற பாடல்களுக்கான நேர்கள் ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கான புள்ளிகளோடு வடமைப்போர் இணைந்து சிறப்பிக்கப் போர்கள். உங்கள் ரசனையில் இன்றைய நாளில் எந்த பாடல் முதலிடத்தை பிடிக்க இருக்கிறதோ அந்த பாடலுக்கு அதிகக்கூடிய புள்ளியான மூன்று புள்ளி, இரண்டாவதாக எந்த பாடல் இன்றைய நாளில் வேற இருக்கிறதோ அந்த பாடலுக்கு இரண்டு புள்ளி, மூன்றாவதாக இந்த பாடல் வேற இருக்கிறதோ அந்த பாடலுக்கு ஒரு புள்ளி. இறுதியில் உங்கள் புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போர்கள். இங்கே பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் அந்த வகையில் இன்றைய தேனிசை தங்கள் தேவா அவர்களது இசையில் உருவான பாடல்கள், இசையமைப்பாளர் தேவா அவர்களது இசையில் உருவான காதல் பாடல்கள் டிவேட் பாடல்களில் நிகழ்ச்சி அலங்கரிக்க வானொலியில் ஒலிக்கின்றது. இன்றைய பந்தயம் நிகழ்ச்சிக்காக போட்டிக்கு வந்திருக்கும் பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் ஒலிக்கின்றது பாடல். இது அண்ணாமலை திரையிலிருந்து தேனிசை தன்றல் தேவா இசையில்

சரி ஒலித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கம் ஒன்றாக அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து தேன் செய்தனது இசையில் உருவான காதல் பாடல்கள் இன்றைய நாளில் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. சிறந்த வகையில் ஒலிக்கப்போகிறது அடுத்த பாடலாக வானொலியில் சிறப்பிக்க தயாராகுங்கள். ஒலிக்கப்போகிறது பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில்.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில். அவி சண்முகி திரையில் இடம்பெற்ற பாடல் தேனிசை தொடர்ந்து அவர்கள் தேசியில் உருவான காதல் பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் பந்தயம் நிகழ்ச்சியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. பாடலுக்கு மூன்றுக்குள் செல்ல போகணும். பாடலுக்கு மூன்றுக்குள் செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு கடிக்கல்வி காத்திருக்கும். நிகழ்ச்சிக்கு பாடல்களை தந்த

சிறப்பு நிகழ்ச்சிக்க ரசித்துக் கொண்டிருக்கலாம். இனிய நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பிக்க பொருள் இன்றைய நாளில் மூன்றாவது பாடகுள் செல்வதற்கு முன்பாக ஒரு கடிக்கேள்வி. கடிக்கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கணவன் மனைவி தான் இன்றைய நாளிலும் சப்ஜெக்ட். அந்த கணவன் மனைவி, அதாவது மனைவி வந்து கணவனை பார்த்து சொல்றாங்க, எங்கப்பா கல்யாணமான புதுசுலையெல்லாம் என்ன வந்து கட்டிப்பிடிச்சி நல்ல வடிவா தூக்குவீங்களே, அதே மாதிரி இப்ப தூக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்கு கிட்ட கொஞ்சம் போக முடியுமா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மனைவி. கல்யாணமான புதுசுல வந்து என்ன தூக்குவீங்களே, அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு போங்க பார்க்கலாம், அப்ப நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனைவி. அதுக்கு வந்து கணவர் மேலையும் பார்த்துட்டு சிம்பிளா ஒரு கடிய ஒரு பதில் ஒன்று சொல்லி இருக்கிறாரு. அது என்ன கடியான பதிலாக இருக்கும், இதுதான் இன்றைய கடிக்கேள்வி. அதாவது வந்து மனைவி சொல்றாங்க கணவரை பார்த்து, எங்கப்பா கல்யாணமான புதுசுல எல்லாம் என்ன தூக்குவீங்களே, அதே மாதிரி தூக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கு கிட்ட போறீங்களா, நான் வந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனைவி. அதுக்கு வந்து கணவர் அப்படி மனைவி மேலையும் பார்த்து வந்து சிம்பிளா ஒரு பதில் ஒன்று சொல்லி இருக்கிறார். அது என்ன பதிலாக இருக்கும், இதுதான் இன்றைய கடிக்கேள்வி. சரி பார்க்கலாம், யார் யாரெல்லாம் சரியான கடியான பதிலோடு இணைஞ்சு கொண்டு சிறப்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தருகின்றோம். கடிக்கேள்வி வந்து நேரடியில் வந்து எல்லாம் என்ன கடிக்கேள்வி சொன்னீங்க அப்படின்லாம் கேட்கப்படாது, அப்படி கிட்ட நான் வந்து நீ நிகழ்ச்சியில் நினைச்சுக்கொள்ள மாட்டேன். சரி, அந்த வகையில் இந்த கடிக்கோளை தான், அதாவது வந்து மனைவி சொல்கிறாங்க, எங்கப்பா கல்யாணமான புதுசில் வந்து என்ன நல்ல வடிவெல்லாம் தூக்குவீங்களே, அதே மாதிரி என்ன தூக்கிட்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு கொண்டு போக முடியுமா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமென்று ஆசையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனைவி. அதுக்கு வந்து கணவர் வந்து மனைவி அப்படி மேலங்களையும் பார்த்துட்டு வந்து சிம்பிளாக கடியாக ஒரு பதில் சொல்கிற பாருங்க, அது என்ன பதிலாக இருக்கும், இதுதான் இன்றைய கடிக்கேள்வி. சரி, அந்த வகையில் ஒழிக்கப்போகிறது பாடல் இலக்கம் மூன்று. இன்றைய நாளில் தேன செய்ய தென்றல் தேவா அவர்கள் திசையில் உருவார காதல் பாடல்களில் ஒழிக்கின்றது பாடல் இலக்கம் மூன்று. வானொலியில் வெட்டி கொடுக்கட்டு திரையிலிருந்து பாடல்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: சரி, நேர்கள் இணைந்து கொள்ளும் நேரம் இது. சைபர் சைபர் 33 148 32 15 40. பிரான்ஸ் மலைகள் 0 3 48 32 15 40. சிறந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியாளர் இறங்கிக்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற முதலாவது நேர் வைபருடாக இணைந்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்திலிருந்து குகன் இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய குகன், எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக நிலமாக இருக்கிறோம். நாங்களும் நீங்களும் நிலமாக இருப்பீர்கள். என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்
1: ஒன்று
0: என்னத்துக்கு சந்தோஷம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. குகன் அணிந்திருந்தார். குகனை தொடர்ந்து தொலைபேசியாக வந்திருக்கின்ற அடுத்த நேர்தான் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம். வணக்கம் தொலைபேசியாக. சரி, அவர் இணைப்பில் இல்லை. வந்திருக்கின்ற அடுத்த நேர் தான் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ்.
2: நலமா
0: இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் 1 3 2
0: 1 3 2.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். அன்புக்குரிய சதீஷ் இணைந்திருந்தார் பிரான்சிலிருந்து. சதீஷை தொடர்ந்து வைபூடாக ராஜினி நினைக்கிறேன், ராஜினி ஆல்பம் நினைக்கிறேன், வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ராஜினி. வணக்கம்
3: வணக்கம்.
0: இருக்கீங்களா? நீங்க எப்படிங்க ராஜினி? ரோசாலி
3: அதாவது
0: நீங்கள் 1 3 2 முதலாவது பாடலுக்கு 3 2 3 2 1. சரி, நன்றி ரோசாலி.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி ரோசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து பத்மராணி இணைந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். வைபூர் ஊடாக பத்மராணி வணக்கம்.
4: வணக்கம் ஜாரதி. நலமா?
0: நலமறி யாவல். நீங்க சூப்பரா நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: சூப்பர் ராணி. சரி ராணி, சொல்லுங்க பார்க்கலாம். 3 பாட்டுங்க இருப்பீங்க தேவாண்டை செயல காதல் பாடல்கள். நன்றி வணக்கம். அவர் சுபாஷ் மெரிக்கம் பத்மாணி ராஜரத்னம் அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம் தொலைபேசியாக.
5: வணக்கம் ஜாரதி.
0: வணக்கம் சுபாஷினி.
5: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா?
1: ஓ நாங்கள் நிலமா இருக்க, நீங்களும் எல்லோரும் நிலமா இருக்கணும்னு வேண்டி கொண்டு என்னுடைய புள்ளி வந்து 132
0: 132 உங்களோட புள்ளி.
1: ஓ அவ முந்தி குண்டாரு, இப்ப முந்தி மெல்லு சேருப்பா, இப்ப குண்டாப்பா, அதெல்லாம் தூக்க முடியாது,
0: தூக்க முடியாதுங்க. எங்களுடைய நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சி திருமதி குரணாகி பசுபதி அவர்களது பாடல் திருவிழி தாங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை வானொலியில் பயணிக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் விட்டுரும். அதனைத் தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்தியறிக்கையை தொடர்ந்து வானொலியில் அறிவித்தர்கள் அறிவித்தர்களை தொடர்ந்து இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கின்ற நீங்கள் இரவின் ராகங்கள் இளமை கால நினைவுகள் மீண்டும் மீண்டும் கேட்கத் தூண்டும் உங்கள் மனங்கவர்ந்த பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் ஒலிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் போட்டுக்கொண்டோம். உங்கள் பாடல் தெரிவுகள் என்ன பாடலாக இருந்தாலும் நீங்கள் இணைந்து உங்கள் பாடல் தெரிவுகளோடு நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப்படும் இன்றைய பாடல்கள் இன்றைய இரவின் ராகங்கள் ஆம் இளமை கால நினைவுகள் உங்கள் இளமை காலத்தில் அடிக்கடி நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்களை திணை இருக்கும் அந்த பாடல்களில் உங்கள் மனங்கவர்ந்த பாடல்களை உங்கள் தெரிவில் நிகழ்ச்சியில் இணைத்து இன்றைய இரவின் ராக நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பிக்கப் போகிறோம் என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் போட்டுக்கொண்டோம். இணைந்து சிறப்பிக்க தயாராகுங்கள். சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நிகழ்ச்சி இணைப்பதற்கு முன்பாக சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை.
5: கடவுள்
6: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
5: மறக்காதீங்க ஜோஸ்
6: ஜேரட்னத்தையும் மறக்க மாட்டேன்.
7: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: நேர்கள் நடந்திருக்கிறீர்கள் சியாட்டி தமிழில் வானொலிகளில் பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர தொலைபேசியாக வந்திருக்கிறவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற வணக்கம். தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற வணக்கம். சரி, அவர் இணைப்பில் அடுத்த தொலைபேசி இணைப்பினூடாக வந்திருக்கின்ற அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஞானம் சொல்லிட்டு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் மதனி. நலமா இருக்கீங்களா மதனி? நல்ல சூப்பரா நலமா இருக்கிறோம். நன்றி, உங்களுடைய விசாரிப்புக்கு நன்றிகள்.
1: தூக்கிட்டு போறீங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு கேக்குறாங்க.
0: ரவீந்திரன் தர்மதி அம்மாவோடு வரவேற்றுக் கொள்கிறேன். வாய்ப்புடாக வணக்கம்.
2: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நன்றி.
2: நல்லா இருக்கும். 132 சொல்றோம்.
0: 132 சொல்றீங்க? சந்தோஷம்.
2: கடிகால்விக்கு நீங்க போறோம்.
0: எங்களோட இணைஞ்சு போறீங்க.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். அன்புக்குரிய ரவீந்திரன் தர்மோதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவரை அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்திருக்கின்ற தனியார் ஜான சிரிப்பாக்கலாம் தொலைபேசியில் வந்திருக்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் சாரதி. நலமா இருக்கிறீங்களா?
0: சரோ தரமேஸ்வர். வணக்கம் சரோ. சரோ
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: சூப்பர் சூப்பர். நாங்க நலமா இருக்கிறோம். நன்றி. அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களையும். நன்றி. சர்வ பரமேஸ்வரன். சர்வ பரமேஸ்வரன் தொடர்ந்து வந்திருக்கின்ற நடத்தினை தொலைபேசியாக வந்திருக்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
0: சாரதி. வணக்கம். வணக்கம்.
4: நலமாக
0: உள்ளோம் நாங்களும். நன்றி.
4: நாங்களும் உள்ளோம்.
0: நன்றி.
4: நான்
0: 321. சொல்லுங்க. கடிக்கல் வச்சிருக்கிறது
4: எனக்கு தெரியல சாரதியா. தூக்கிட்டு போய் உளுத்தி போட்டாரோ தெரியல.
0: தெரியல.
4: தெரியல அவர் என்ன செய்தாரு.
0: நன்றி.
4: நன்றி.
0: வணக்கம்.
5: வணக்கம் சாரதி. நான் கலைக்கிறேன்.
0: சரியோ சரியம்மா. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சித்த தியாகராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொடுக்கணும். தொலைபேசி எல்லாம் வைபரூடாக இணைந்திருக்கிறீர்கள். வரவேற்றுக் கொடுக்கணும். வந்திருக்கின்ற வணக்கம். வணக்கம் தியாகராஜா. ஆ, பொங்கையூர் ராஜா. ஓகே ராஜா, அப்படி நல்லா இருக்கிறீங்க ராஜா? சூப்பராக நல்லா இருக்கிறோம். நன்றி இணைப்பிணைந்து கொண்டமைக்கு.
6: 231.
0: அப்படின்றீங்க. நன்றி.

0: சிறந்த வகையில் தொடர்ந்து தொலைபேசியில் வந்திருக்கின்ற நேர்யார் செல்வாக்கலாம். நேரம் தெரிவிக்க கொண்டிருக்கிறது வந்திருக்கிற நேர்யார் பார்க்கலாம். வணக்கம். நல்ல முறையாக இருக்கும் சண்முகநாதன். அப்படி இருக்கீங்க, சூப்பரா நல்லா இருக்கிறீங்களா? இப்போ சண்முகநாதன் சூப்பரா வச்சா நல்லமா இருக்கணும். நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி, சூப்பரா வந்திருப்பா சொல்லு. நீ இந்த பேபியா நான் தூக்குறதுக்கு வந்திருக்க நடத்த நீர் யாரும் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்க நடத்த நீர், வணக்கம்.
1: வணக்கம் ஜாக, நான் எவ்வளவு ராசாந்திர சேதம்.
0: நான்
1: வந்து 238 என்று சொல்லி கொண்டு கடைக்கல்விக்கு நீங்கள் சொல்ற பதிலோட இணைகிறேன்.
0: 238
1: 238.
0: நன்றி புதுசுல எப்படி இருந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வைக்கிறப்ப எப்படி இருந்துப்பாங்க. நீ ஒன்றும் செய்யத்தவே இல்லை, நீ இப்படியே இதுல ஏறு, நான் உனக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜை வந்து வைக்கணும், பக்கத்தில் தான் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதான் எங்கள்கிட்ட இருக்கிற சரியான பதில். குகன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குகனுக்கு. அதே போல் அதே பதிவத்தோடு நினைந்து கொண்டு அத்தனை சொந்தங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியில் வித்தியாசமான பதிலோடு நினைந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அதில் சண்முகநாதன் சொன்ன நீ என்ன பேபியை நான் ஒன்று தூக்கிட்டு போகிறது, அது இப்போ வந்து மண்டியில் அப்படி எனக்கு நல்ல ஒரு பதில் ஒன்று. சரி, அந்த வகையில் அவருக்கு வந்து சிறப்பான சந்தோஷமாக அவர் இருந்து சொல்லியிருந்தார். நீ என்ன பேபியை நான் ஒன்று தூக்கிட்டு போகிறது, பேசாம இதிலே நான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின மாதிரி. சரி, அந்த வகையில் எல்லோருக்குமே சந்தோஷமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த நீங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து சிறிய வர்த்தக விடம்பர விடையில் இடைவெளிக்குள் சென்று வருகின்றேன். யார் யாருடைய பலர் எத்தனை அவர் எதற்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்கப் போகிறோம்.
2: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நாளில் பாடல்களப்படுகின்ற பந்தயம் நிகழ்ச்சிக்காக யார் யாரெல்லாம் பாடலை தந்தார்கள் என்பதை பார்க்க போகணும். இன்றைய நாளில் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் தேனிசை தந்தர்கள் தேவா அவர்களது இனி இசையில் உருவான காதல் பாடல்கள் கானா பாடல்களை தந்திருப்பார். அதே போல இன்றைய நாளில் வித்தியாசமாக காதல் பாடல்களை நிகழ்ச்சியில் இணைத்திருந்தோம். அந்த வகையில் தேனிசை தந்தர்கள் தேவா அவர்களது பாடல்களில் கொன்னடையில் தாளம்பூ கூடையில் ஜுகஸ்வரி அவர்கள் ஜுகஸ்வரி அம்மா அவர்கள் தந்திருந்தார். பிரான்சிலிருந்து தனது பாடல் தெளிவாக கொண்டையில் தாளம்பூ அண்ணாமலை திரைப்பட பாடலை, இரண்டாவதாக அன்பை ஷண்முகி திரைப்பட பாடல் காதலா காதலா காதலில் தவிக்கின்ற பாடலை திருமதி கமலவேணி நவரத்ன அவர்கள் தந்திருந்தார். மூன்றாவதாக அளித்தது ராணி சம்பதர் அவர்களது பாடல் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடல் ராணி சம்பதருடைய பாடல் மூன்றாவதாக அளித்தது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நேர்கள் மூலதாசன் அடிப்படையில் புள்ளிகளை தந்தைகள் உங்களது புள்ளிகள் அடிப்படையில் 35 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது திருமதி கமல்மணி ராமநாதராஜ் அவர்களது பாடல் காதலா காதலா காதலில் தவிக்கின்றேன். அவை சண்முகி திரைப்பட பாடல் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கமல்மணி ராமநாதராஜ் அவர்களுக்கு. சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது 26 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது கொண்டையில் தாளம்பூ கூடையில் அண்ணாமலை திரைப்பட பாடல் ஜோஸ்வதி அம்மா அவர்களது பாடல் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது 26 புள்ளிகளை பெற்று ஜோஸ்வதி அம்மா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மூன்றாவது இடத்திற்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடல் வந்திருக்கின்றது 17 புள்ளிகள் பெற்றிருக்கிறது திருமதி ராணி சமுதருடைய பாடல் ராணி சமுதர் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வைத்து நிகழ்ச்சியோட கலந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சில திரையிசைப்பாளர்கள் வானொலி ஒலிக்கும் 8:15 மணியிலிருந்து இன்றைய நாளில் திருமதி குருநாயகி பசுபதி அவர்களது பாடல் திருவிழி தாங்கிய நெஞ்சம் மரப்புதல் நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இருக்கிற பிரதான செய்தி அறிக்கை தொடர்ந்து அறிவித்தர்களை தொடர்ந்து இன்று இரவு 10:30 மணியிலிருந்து இரவின் ராகங்கள் எளிமை கால நினைவுகள் உங்கள் மனங்க வந்த பாடல்கள் இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்களை தெரிவிக்கும் அதில் உங்கள் மனக்கு கவர்ந்த பாடல்கள் இளமை காலத்தில் நீங்கள் அடிக்கடி கேட்டு ரசித்த பாடல்கள் உங்கள் தெரிவில் இன்றைய நாளில் இரவின் ராக நிகழ்ச்சி ஊடாக இணையம் ஊடாகவும் வைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக எங்களுடைய தொலைபேசி ஊடாக முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களையே விரும்பி கேட்கலாம் என்பதையும் நேர்களுக்கு தெரிவித்து விடைபெற்றுச் செல்கின்றது இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நன்றி வணக்கம் நேர்களே. We'll be right back.

0: கேட்டாங்க, விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

நேர்களின் விருக்கும் இனிமையான புதன்கிழமை நேர மாலை நேர வணக்கங்கள். டிஆர்டி தமிழில் இப்பொழுது முதல் வானொலியில் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சத்து விடுகிற பாடல் திருவிழை தாங்க இன்றைய நெஞ்சம் மறப்பது நிகழ்ச்சிகளாக இணைந்து கொள்ள வானொலியில் தனது பிரதிநிதியாக இணைந்து கொள்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சிலிருந்து. ஒவ்வொரு புதன்கிழமை இளம் இரவு 8:15 இடம்பெறும் நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்கு எனது பாடல் தெரிவுகளை அனுப்பி வைத்திருக்கின்ற ஒலிபரப்பவும் என்று சொல்லியிருக்கின்றார் குணநாயகி. உங்களுடைய பாடல் தெரிவுகள் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள், நேர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வானொலியில் ஒலிக்கின்றது உதயகீதம். திரையிலிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் பாடலாக

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: நெஞ்சமரப்புதல் நிகழ்ச்சியூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை விடுகளாத பாடல் தெரிவுகளை திருமதி குணநாயக்கி பசுபதி அவர்களது பாடல் தெரிவுகளாக வாடலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவரது பாடல் தெரிவுகளை சுமதி என் சுந்தரி திரையிலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்கின்றது.

0: Пусть держит нам.
1: பரிசுல சப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
3: கடவுள்
4: கை பிடிச்ச மாதிரி இருக்குமா? நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வேன் சொல்லி நினைக்கிறேன்.
3: மறக்காதீங்க,
4: மறக்க மாட்டேன்.
0: ஆமா, உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

நெஞ்சு மறுப்பதில் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவிகளை தந்த நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கும் குணநாயகி பசுபதி அவர்களது பாடல் தெரிவுகள் வானொலியை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் தெரிவாக பச்சை விளக்கு திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

0: ரொம்ப கண்ண போல
1: ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நெஞ்சமர்ப்பத்தின் நிகழ்ச்சிக்காக பாடல் தேர்வு எழுத்த நிகழ்ச்சி கலைஞர் கொண்டிருக்கும் குணலாகி பசுபதி அவர்களது பாடல் தேர்வுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒலிக்கப்போகிறது அடுத்த பாடலாக மௌன கீதங்கள் திரையில் இருந்து வானொலியில்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கின்ற இந்த பாடலோடு இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்காக பாடல் தேவையை தந்து குணாகி பதவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நன்றி.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolévisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழி, டிஆர்டி தமிழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணைய மூடாக புத்தகங்களை விபணி செய்யும் www.noolalagam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரோய்கேயில் அமைந்திருக்கின்ற விடி கேசன்கரி மற்றும் கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற பிடி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலய தீர்த்த திருவிழ உற்சவத்தை அடுத்து பெலாலி வீதியில் மக்கள் நடந்து செல்ல ராணுவம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் ஊடாக செல்லும் பெலாலி வீதி கடந்தவரிடம் நடந்து செல்வதற்கோ வாகனங்கள் தடுத்து நிற்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டு நேர கட்டுப்பாட்டுடன் வீதி திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் செல்வச்சன்னதி ஆலய தேர் திருவிழா நாளை மறுதினம் மறுநாள் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெற இருக்கும் நிலையில் ஆலயத்துக்கு செல்லும் காவடிகள் பாத யாத்திரிகளுக்காக குறித்த வீதியூடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் நடந்து செல்லவும் வீதியில் தடுத்து நிற்கவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். சிறுவர்களின் கல்வி வளர்ச்சியில் வடக்கு மாகாணமே ஆரம்ப கல்வியை கட்டமைத்த முதன்மை பெற்ற மாகாணமாக விளங்குகின்றது என முன்னாள் வடமாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். இன்று புதன்கிழமை யாழ்ப்பாண இந்து கல்லூரி சபாலிங்கம் மண்டபத்தில் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கலாநிதி தணிகாசலம் பிள்ளை எழுதிய இருநூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு தலைமை உரையை ஆற்றும்போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நூலாசிரியர் தணிகாசலம் பிள்ளை எங்களுடைய ஆசான், இந்த கல்லூரியின் மைந்தன், 15 நூல்களை எழுதியிருக்கிறார். இருநூல்கள் எமது வடக்கு கல்வி புலமானது கல்வியால் உயர்ந்தொரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தூர நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இவ்வாறான நூல் வெளியீடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக ஆரம்ப பிரிவு கல்வியை கட்டமைத்த ஒரு மாகாணமாக வடமாகாணமே முதன்மை வருகின்ற நிலையில் அமரர் டிவலஹாவின் பங்கு காத்திரமானது. நூல் ஆசிரியர் தணிகாசலம் பிள்ளை சிறந்த கல்விமான். தனது தள்ளாடும் வயதிலும் கல்விக்கும் சமூகத்திற்கும் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறார். ஆகவே வடக்கு மாகாணம் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இவ்வாறான பாட நூல் வெளிவர வேண்டுமெனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற முழுநாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நேற்று 25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையில் 726 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 சந்தேக நபர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதுடன் இனிவர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டில் போதைப்பொருள் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்துறை அணுகுமுறையின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் விநியோகத்தை தடுத்தல், தேவையை குறைத்தல், நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல், போதைக்கு அடிமானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல், போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் தடுப்பு திட்டங்களில் செயல்படுத்துதல் மற்றும் சமூகத்தை போதைப்பொருளுக்கு எதிராக வலுப்படுத்துதல் போன்ற நோக்கங்களுடன் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைகளுக்கு அமைய இந்த நாள் திட்டம் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படும் எனவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் பொதுமக்களுக்கு நீதி வழங்குவதற்கு கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார்.
1: மக்களுக்கு அனுகூலமற்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் தமது அரசாங்கம் மேற்கொள்ளாது என ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார். 42வது தேசிய மீலாத்தின அரச நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார்.
2: ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் தேசிய மேலா தின அரச விழா கம்பஹா பெரியமுல்லை அல்ஹிலால் தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் செலவி, பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, பிரதி அமைச்சர்களான கலாநிதி அனில் ஜயந்த், முனிர் முலஃபர், அமைச்சர்கள், மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய கலை நிகழ்ச்சிகளும் தேசிய மேலாத் விழாவை அலங்கரித்தன. தேசிய மேலா தினத்தை முன்னிட்டு நாடுதாவிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி ஈட்டிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் இதன்போது வழங்கப்பட்டன. தேசிய மேலா தினத்தை முன்னிட்டு விசேட நினைவு முத்திரை ஒன்றும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தின் வரலாறு தொடர்பிலான நூலும் ஜனாதிபதியினால் இதன்போது வெளியிடப்பட்டது. இந்த நாட்டின் மக்கள் மீதும் மக்கள் சக்தியின் மீதும் நான் பலத்த நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றேன். நானோ அல்லது எனது அரசாங்கமோ எடுக்கும் எந்த ஒரு தீர்மானமும் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நாட்டின் மக்களுக்கு எந்தவித அநீதியையும் விளைவிக்காது என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன். எந்தவித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது. புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாரிய எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்படுவதையும் அத்தகைய குரல்களை உருவாக்க முயற்சிக்கப்படுவதையும் நான் அறிவேன். அந்த அரசியலமைப்பு திருத்தமானது முற்றிலும் எமது நாட்டின் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கான செயற்பாட்டை விரைவுபடுத்துவதற்கும் நீதியினூடாக எமது நாட்டின் சமூகத்தை செம்மைப்படுத்துவதற்கும் தேவையானதே தவிர அவற்றில் எதுவுமே இந்த நாட்டு மக்களுக்கு அநீதி விளைவிப்பவை அல்ல என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். எந்தவித அநீதியும் ஏற்படாது. மக்களுக்கு சட்டத்தின் மீதான நம்பிக்கையும் நீதியை விரைவாக வழங்குவதற்கு தேவையான வேகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கமே காணப்படுகிறது. 2006 வழக்குக்கு தீர்ப்பு 2026 தான் கிடைக்கின்றது என்றார். 2017 வழக்கில் 9 கடந்தும் ஒரு சாட்சியம் கூட பதிவு செய்யப்படவில்லை என்றார். மக்கள் எப்போது நீதியின் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? அத்தகைய நம்பிக்கை எப்போதுமே ஏற்படாது. எனவே இந்த செயற்பாட்டை விரைவுபடுத்த வேண்டும். யார் எவ்வாறான எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் மக்களுக்காக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முடிவிலிருந்தும் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தீர்மானம் ஒன்றை எடுக்கும் போது அதனால் விளையக்கூடிய நன்மைகள் தீமைகள் மற்றும் ஏனைய புறக்காரணிகள் என அனைத்துமே அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக கலந்தாலோசிக்கப்படுகின்றன. தீர்மானம் எடுக்கப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பில் சகல பரிமாணங்களில் இருந்தும் எல்லா திசைகளில் இருந்தும் ஆராயப்படுகின்றன. ஆனால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். இதுவழி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை திருத்திக் கொள்வதற்கும் நாம் எப்போதுமே தயங்க மாட்டோம். இது மக்கள் அரசாங்கம். இது எப்போதும் மக்களின் குரலுக்கு செவிமடுக்கும் அரசாங்கம். நாட்டில் இனவாத பிரச்சனைக்கு இனி இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார்.
3: இலங்கை நீண்டகால இனவாத மோதல்களினால் பாதிக்கப்பட்டிருந்தது. வடக்கு தெற்கு என சிங்கள தமிழ் முஸ்லிம் பேதமின்றி எமது இளம் சந்ததியினர் இந்த இனவாத மோதலினால் உலகுக்கு விடை கொடுத்தனர், கொலை செய்யப்பட்டனர், உயிரிழந்தனர். மிகவும் கொடூரமான அனுபவம் எமக்கு எதை உணர்த்தியது? இலங்கைக்குள் இனி எந்த ஒரு வடிவத்திலுமான இனவாதமோ அல்லது இனவாத மோதல்களோ உருவாகுவதற்கு இடமளிக்க கூடாது என்பதையே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ இனப்பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுள்ளோம். சம்பவங்களை சம்பவங்களாகவே கடந்து செல்லவும் விடலாம். ஆனால் சம்பவங்களிலிருந்து அனுபவங்களை திரட்டி அந்த சம்பவங்கள் இலங்கைக்குள் மீண்டும் ஒரு முறை ஏற்படுவதை தடுத்து அவற்றை எமது அனுபவங்களாக உருவாக்கிக் கொள்ளவும் வேண்டும். ஒரு அரசியல் இயக்கமாகவும் அரசாங்கமாகவும் நாம் அந்த மிகவும் அழிவுகரமான சம்பவங்களை எமது நாட்டில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அனுபவங்களாக மாற்றியமைத்துக் கொள்வோம் என நான் நம்புகின்றேன். எந்த ஒரு வகையிலான இனவாத அல்லது மதவாத மோதலுக்கும் இந்த இலங்கையில் இனி இடமளிக்க போவதில்லை என உங்களுக்கு நான்
4: உறுதியளிக்கின்றேன்.
5: இந்த நாட்டிலே இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஒன்றாக சேர்ந்து
0: தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம் பாபா அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
5: இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற இந்த தருணம் நல்லிணக்கம் நிலவுகின்ற இந்த தருணத்திலே இந்த மாவட்டத்திலே தேசிய மீளா தின நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனங்களுக்கு இடையிலான நல்லிணத்தை உருவாக்குகின்ற ஒரு அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மீளா விழாக்கள் மூலமாக ஒவ்வொரு பிரதேசமும் அபிவிருத்தி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன.
6: உண்மையான மனிதநேயம் நிறைந்தவர் யார், உண்மையான மனிதர் யார் என்பதை இறை தூதுவர் எமக்கு எடுத்துரைத்துள்ளார். தனது கைகளினாலும் தனது நாவினாலும் மற்றொருவரை காயப்படுத்தாத தீங்கு விளைவி
0: சமய மற்றும் கலாச்சார பிரதியமைச்சர் முனிவர் முலப்பர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
6: காத வெறுப்பை பரப்பாதவர் தான் உண்மையான மனிதர் என்ற அந்த செய்தியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த 2 காலப்பகுதியில் நாட்டின் அமைதிக்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே அணியில் நின்று இந்த நாட்டின் பொருளாதாரம் இந்த நாட்டின் சமூக கட்டமைப்பு மற்றும் நாட்டின் அனைத்து துறைகளையும் சரியான திசையில் கொண்டு செல்வதற்காக நாம் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த அனைத்து முயற்சிகளிலும் உங்கள் ஒத்துழைப்பு எமக்கு அவசியமாகின்றது.
7: நாம் எகத்துவேலா மே சுந்தர கமனியாமு
4: மீலாத் நபிகள் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன.
2: இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பு உம்மு சமாயா பள்ளிவாசலில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. இனாயக்கிய மீலாத் விழா பேரணி காத்தான்குடியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காத்தான்குடி ஆலிம்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பேரணி காத்தான்குடி பிரதான வீதி ஊடாக கலாசார மண்டபத்தை சென்றடைந்தது. சமூகங்களுக்கிடையிலான இன ஐக்கியம், சமய நல்லிணக்கம், சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் ஐக்கிய மீலாத் தின பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்முனை நகரிலும் இன ஐக்கியத்தை வலியுறுத்தும் பேரணியும் கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல் நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாத்தளை நகர் ஜும்மா பள்ளிவாசலிலும் இன நல்லிணக்கத்தையும் மத ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையிலான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சர்வமத தலைவர்களும் புத்த சாசன, கலாசாரம் மற்றும் சமய விவகாரங்கள் பிரதி அமைச்சர் கமகிதர் திசாநாயக்க, மாத்தளை மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர்.

0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீனாவிடமிருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த் அளத்கமே மற்றும் சில நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வேறு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அளத்கமே சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதால் விசாரணைகளை நிறைவு செய்வது தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பிக்க மேலதிக கால அவகாசத்தை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையக அதிகாரிகள் கோரியிருக்கிறார்கள். சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் வழக்கை எதிர்பெறும் December 4 ஒத்திவைத்திருக்கிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் ராணுவ சிப்பாய் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை கூட்டு புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டு புலனாய்வு பிரிவு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டது அடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் போது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த June 8 வெளிநாடு ஒன்றில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களுடன் நபர் ஒருவர் கூட்டு புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அந்த சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான நிசங்க என்பவரின் மனைவியுடன் தனக்கிருந்த சட்டவிரோத தொடர்பை இந்த கொலைக்கு காரணம் என தெரிவித்திருக்கிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் குறிப்பிட்ட பகுதியில் வைத்து அவரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். கொலையின் பின்னர் சடலத்தை அந்த பகுதியில் உள்ள காணியூரில் புதைத்து பின்னர் அங்கிருந்து எடுத்து அருகில் இருந்த ஆற்றில் தூக்கி வீசியதாக சந்தேக நபர் கூறியிருக்கிறார். நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் சுட்டிக்காட்டிய இடங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்த போதிலும் சடலம் இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தை நேரில் அறிந்திருந்த 25 வயதுடைய இளம்பெண் ஒருவரையும் சந்தேக நபர் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று அங்கே படுகொலை செய்து உடலை மறைத்துள்ளதாக விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த பெண்ணுடன் சந்தகரப்பர் நெருங்கி தொடர்பு கொண்டிருக்கின்றார் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைமன்னார் ஸ்டேஷன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்று புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காக 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் தலைமன்னார் பெயர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான கோகுலன் சோனியா வயது 28 என தெரிய வந்திருக்கிறது. தலைமன்னார் ஸ்டேஷன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்கான நிலையில் 2 பிள்ளைகளின் தாயான குறித்த இளம்பெண் உடனடியாக தலைமன்னார் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பெண் உயிரிழந்திருக்கிறார். தாக்குதலில் மேற்கொண்ட உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் 32 வயதுடைய கணவன் தலைமன்னார் ஸ்டேஷன் பகுதியில் வைத்து தலைமன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயிரிழந்த குறித்த பெண் சடலம் சடல பரிசோதனைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த குறித்த பெண்ணுக்கு 7 மற்றும் 10 வயதுடைய 2 பிள்ளைகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவு காணப்பட்ட நிலையில் அண்மையில் மீண்டும் சேர்ந்து வாழ வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணி விடுவிப்பு தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார்.
1: வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் படையினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீண்டும் விடுவிப்பது தொடர்பில் கௌரவ ஜனாதிபதியின் தலைமையில் கடந்த August 20, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. 2009 யுத்தத்தின் பின்னர் 2024 வரை யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 811 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2009 முதல் 2024 வரை 21,942 ஏக்கர் தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. 2025 ஜனவரி மாதம் முதல் 2026 August 20 வரையிலான காலப்பகுதியில் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான 65 ஏக்கர் காணி யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் விடுவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 128 ஏக்கரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 615 ஏக்கரும் மன்னாரில் 135 ஏக்கர் காணியும் வவுனியாவில் 150 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான 1,000 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தினோம். பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் காணிக்கான நிவாரணத்தை வழங்குமாறும் விமான நிலையத்துக்கு தேவைப்படும் காணிகளை பெறுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். எனவே பலாலியில் காணி விடுவிப்புக்கான முதற்கட்டத்தை செப்டம்பர் மாதத்துக்குள் விடுவிக்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இதற்கு மேலதிகமாக வடமாகாணத்தில் எஞ்சியுள்ள மேலதிக காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம்.
2: ஜனாதிபதி நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன் போது தெரிவித்தார்.
3: நல்லூர் உற்சவம்,
1: நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நடைபெறவுள்ளது. அதற்காக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை ரயில் மற்றும் பஸ்களை உள்ளடக்கிய விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்துள்ளோம். அதேபோன்று ஜனாதிபதியின் அனுமதியுடன் அமைச்சரவையும் மெட்ரோ பஸ் சேவைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்வரும் சில மாதங்களில் இந்த வருட இறுதிக்குள் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் மெட்ரோ பஸ் திட்டத்தை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம்.
3: மெட்ரோ பஸ் சேவை
0: தொடர்ந்து இலங்கை அரசு கடற்படை மற்றும் இலங்கை கடற்படையின் லீடிங் சீமன் தரநிலையில் பணியாற்றியவருமான யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்தவருமான மறைந்த லீடிங் சீமன் மயிலு கனகரட்னம் நினைவாக யாழ்ப்பாணம் காங்கிரஸ் ஊர் வீதியில் சுன்னாகம் பகுதியில் அமைக்கப்பட்ட பேருந்து திரைப்படம் செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் இடுநிலை புறப்படமாக கொண்ட மறைந்த லீடிங் சீமன் மயிலு கனகரட்னம் 1959 June 18 இலங்கை அரசு கடற்படையில் இணைந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசு கடற்படை மற்றும் இலங்கை கடற்படையின் வானொலி மின்நுட்ப மாலுமியாக பணியாற்றிய அவர் 1974 February 7 கடற்படை சேவையில் இருந்து ஓய்வு பெற்றார். இவர் 2024 August 25 காலமானார். மறைந்த லீடிங் சீமன் மயிலு கனகரட்னம் நினைவாக அவரது குடும்ப உறுப்பினர்களால் அமைக்கப்பட்ட இந்த பேருந்து திரைப்படம் வடமாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை பிரதி தளபதி ஆகியோரின் தலைமையில் வடக்கு கடற்படை கட்டளையைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறுப்புகளின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தலைமையில் குழுவினர் நேற்று மன்னர் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். வெளிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் வகையில் அனைத்துலக வெளிந்து காணாமலாக்கப்பட்ட தினமான இதனிடம் 30 யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள நீதிக்கான நீர்ப்பயணம் அனைத்துலக மாநாடு தொடர்பான கலந்துரையாடலும் வகையில் அவர்கள் மன்னர் மறை மாவட்ட ஆயரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். நீதிக்கான நூற்பயணம் எனும் கருப்பொருளில் தமிழ் தாய்மார்களின் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற குறித்த மாநாடு தொடர்பாக மறை மாவட்ட ஆயருடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் இதன்போது குறித்த மாநாட்டுக்கு தனது முழுமையான ஆதரவை அவர் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்திருக்கின்ற உள்காயங்களுக்கும் அதிகார அரசியலோ சலுகைகளையே தாண்டி அன்பு ஒன்றே உண்மையான மருந்தாக அமையும் என காணமலக்கப்பட்டிருந்த குடும்பங்களின் கண்ணீர் துடைத்த நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். வெளிந்து காணாமலாக்கப்பட்ட எதிர்வரும் August 30 அனுஷ்டிக்கப்படும் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போன தொடர்பான அலுவலகம் ஏற்பாட்டில் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தலைமை தேசிய நினைவேந்த நிகழ்வு இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயல்போர் கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் 2020 பொருளாதார நிலைமையை ஒப்பிடுகையில் தற்போது மிக வேகமாக உயர்வதாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவிக்கின்றார்.
4: எதிர்காலத்தில் இலங்கை எதிர்கொள்ள நேரிடக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் தற்போது நாட்டிற்குள் காணப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
5: மீண்டும் ஒருபோதும் கடனை செலுத்த முடியாமல் நாடு பங்குரோத்து நிலைக்கு செல்லாது எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார்.
6: பல்தரப்பு இருதரப்பு மற்றும் வர்த்தக சந்தைகளின் உதவியுடன் எதிர்வரும் 10 எமது கடன் பொறுப்புகளை கட்டுப்படுத்திக் கொள்ள எம்மால் முடிந்தது. எதிர்வரும் 10 எமது கடன் செலுத்தும் அளவு ஆண்டிற்கு $4 பில்லியனுக்கும் குறைவாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன். அதேபோல் எமது கையிருப்பானது 8-9-10 பில்லியன் வரை அதிகரிக்கும் என்பதால் எங்களால் எந்த பிரச்சனையுமின்றி கடன்களை செலுத்த முடியும். அரசாங்கம் முறையாக நிதி ஏற்ற ஒழுக்கங்களை பேணி மத்திய வங்கியும் சரியான முறையில் இயங்கினால் நாங்கள் ஒருபோது மீண்டும் கடனை செலுத்த முடியாமல் வங்குரோத்தடைய மாட்டோம்.
5: எதிர்காலத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் நாட்டிற்குள் காணப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
7: எமது நாட்டின் பொருளாதாரம் தற்போது மிகவும் ஸ்திரமாக உள்ளது. எதிர்காலத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எமக்கு உருவாகியுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசாங்கத்தின் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% இருந்தது. தற்போது அது 16% உயர்ந்துள்ளது. 3 ஆண்டுகளுக்குள் வருமானத்தை இந்த அளவிற்கு உயர்த்தி கொண்ட வேறு எந்த நாடும் உலகில் இல்லை என்றே கூறலாம். அது மட்டுமின்றி செலவினங்களை கட்டுப்படுத்தி நிதியின் பெண் தன்மையை பாதுகாக்கவும் எம்மால் முடிந்துள்ளது. இறுதியாக கடன் தரப்படுத்தல்கள் குறித்து கூற வேண்டும். நாம் தற்போது கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களுடன் பேசி வருகின்றோம். நாம் முன்பு கடனை செலுத்த முடியாத நிலையில் இருந்தோம். தற்போது C3 மட்டத்திற்கு வந்துள்ளோம். ஆனால் எமக்கு முன்னர் இருந்த B மட்டத்திற்கு செல்வதற்கான தகுதி தற்போது எமக்கு இருப்பதாகவே நாம் நம்புகிறோம். விரைவில் எமது நாடு அந்த மட்டத்திற்கு செல்லும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். பொருளாதாரம் நெருக்கடிக்கு முன்னர் இருந்த நிலைக்கு வந்துவிட்டது. மிகவும் குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு வேகமாக மீண்டெழுந்த ஒரு நாடு என்ற ரீதியில் முழு உலகமுமே தற்போது இலங்கையை பற்றி பேசுகின்றது. நெருக்கடியினால் வீழ்ச்சியடைந்த ஒரு நாடு இவ்வாறு எவ்வளவு விரைவாக ஸ்திரமாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டது என்பதை உதாரணமாக கொண்டு உலக நாடுகள் இன்று இலங்கையை ஒரு முன்மாதிரியாக எடுத்துள்ளன.
0: தொடர்ந்து இலங்கை செய்திகளில், வெளிந்து காணமிழக்கப்பட்ட உறுப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மாநாட்டுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூர்ண ஆதரவு வழங்குவதாக அந்த கட்சியினுடைய தலைவர் சி வேந்தன் தெரிவித்திருக்கிறார். அவர் வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார். வெளிந்து காணாமலக்கப்பட்ட உறுப்பினர்கள் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற தந்தை செல்வநாயகம் அரங்கில் மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களால் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், நிறுவனங்களும் கலந்து கொள்வதற்கான அழைப்பு ஆதரவும் கோரியும் ஊடக சந்திப்பு ஒன்றும் நடத்தப்பட்டிருக்கிறது. வெளிந்து காணாமலக்கப்பட்ட உறுப்புகள் நடத்துகின்ற அந்த போராட்டத்துக்கு ஜனநாயக போராளி கட்சிகள் பூரண ஆதரவை வழங்குவதாக தீர்மானித்திருக்கின்றோம். யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் பல நூற்றாண்டுகளாக இளைஞர்கள் ஜோதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்திலும் ஒப்படைத்திருக்கிறார்கள். பல பெண்கள் தங்களுடைய கனவுகளை இராணுவத்திலும் ஒப்படைத்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு, வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறுப்புகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பலவேறுபட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளிந்து காணாமலக்கப்பட்ட உறுப்புகள் இதுவரை 30ஆம் தேதி ஒரு வித்தியாசமான போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். காணாமலக்கப்பட்ட உறுப்புகளின் போராட்டம் இன்று சர்வதேச வரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் வர வேண்டும். அதேபோன்று ஜனநாயக போராளிகள் கட்சியாகிய நாங்களும் அவர்களுக்கு பூரண ஆதரவை வழங்குவதற்கு கலந்து கொள்ள இருக்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசை தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கெட்டியாரச்சி சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் கருத்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கமையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய்வது தொடர்பாக செயல்பாளர்களுக்கும் நாடாளுமன்ற குழுவினர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே சட்ட கட்டமைப்பு மற்றும் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடைந்தவுடன் நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசை குறிப்பிட்டிருக்கிறார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கும் நீதிமன்ற சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியாகவும் மக்களுடன் ஒருங்கிணைந்து எடுக்க முடியும் என அனைத்து அரசியல் மற்றும் சிவில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்காக இன்னும் ஒரு வாரகாலம் எஞ்சியிருக்கிறது. அரசியல் கட்சிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சாதாரண குடிமக்களின அனைவரும் இந்த உத்தேசிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுதாரர்களிடம் குறிப்பிடத்தக்க அளவிலான பன்முகத்தன்மை காணப்படுகிறது. இருப்பினும் அந்த அனைத்து மக்களுக்கும் இடையில் ஒரு பொதுவான அச்சம் இருக்கின்றது. அதாவது அனைத்து மனுக்களிலும் உள்ள ஒரே ஒரு பிரதான கோரிக்கை என்னவென்றால், 22வது திருத்தத்தை சட்டமயமாக்குவதற்கு சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதாகும். மக்கள் இறையாண்மையை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். எமது நாட்டின் நீதித்துறை இவ்வாறானது ஒரு பாரிய மாற்றத்துள்ள என்று தீர்மானமானது நிச்சயமாக நேரடியாக மக்களின் இறுதி தீர்மானத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படை வாதம் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து மனுக்களிலும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகமும் செயல்பட்டு வருவதாகவும் அரசாங்கத்தின் சதித்திட்டங்களுக்கு மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகிறார். நாட்டின் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அரசாங்கம் அல்லது பத்திரமுல்லையில் இருக்கும் சிவப்பு சுட்டா தங்கள் ஆட்சிக் காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளும் செயல்பாடு 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையாகும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். ஏனெனில் இந்த அரசாங்கத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இனி தேர்தல் இல்லை, நாங்கள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு இருப்போம், இந்த நியமனங்களை பெற்று நீங்களும் நமது ஆட்சியின் கீழ் ஓய்வு பெறப் போகிறீர்கள் போன்ற பிரகடனங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதியோ அல்லது இந்த அரசாங்கத்தின் பொறுப்புள்ள ஊடக பேச்சாளரோ அவை அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள், நாங்கள் உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவோம் என்று இதுவரை கூறவில்லை, மகர சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை, அதேபோல் கொண்டுவரப்பட இருப்பதாக கூறப்படுகின்ற ஜனாதிபதி பதவி ஒழிக்கும் அரசியலமைப்பு திட்டமும் கொண்டுவரப்படவில்லை, இவை ஐநத்திற்கு மத்தியில் தேர்தல் நடத்தாமல் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் குறிப்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகமும் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி புதிய பிரதமர் நிதியரசர் மற்றும் நீதித்துறை தொடர்பில் வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இதுவரை ஏன் இந்த தலையிடலையும் செய்யவில்லை என ஊடக சந்திப்பு ஒன்றில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது.
8: சட்டத்தரணிகள் அமைப்பு கொழும்பில் ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தது.
9: பாராளுமன்ற நிலையியற் கட்டளைகள் 82 கீழ் எந்த ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதி தொடர்பாகவும் பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மாத்தளை மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரதமர் நீதியரசர் தொடர்பாக பல்வேறு இணையதளங்களில் வெளியான சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்றத்தில் மிக கீழ்த்தரமான கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். இதனை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நாட்டின் நீதித்துறை மற்றும் ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பு தொடர்பாக

0: கடுமையானதும் அவமதிக்கும் வகையிலான கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் இன்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. மாறாக அதனை அவர் அங்கீகரிப்பதாகவே தெரிகின்றது. ஒரு பழமொழி உள்ளது, உண்மையை அறியாமல் பொய்யை கூறுபவன் முட்டாள், ஆனால் உண்மையை அறிந்து கொண்டே அதனை பொய் என்று கூறுபவன் கொடூரமான குற்றவாளி. இந்த நிலைமை அவ்வாறானதாகவே உள்ளது. இது மிகவும் பாரதூரமான நிலைமை. இவ்வாறான செயல்களினால் நீதித்துறையின் சுயாதீனம் இல்லாமற் போகின்றது.
1: இது நீதிமன்றத்தை மட்டும் இலக்காக கொண்டதல்ல. நீதித்துறை அதிகாரிகளின் நீதிமன்ற பணிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாது அவர்களது குடும்பத்தினர், பிள்ளைகள், மனைவிமார், உறவினர்களை கூட அவமதிக்கும் நிலைக்கு அவர்கள் சென்றுள்ளனர். இந்த நாட்டின் ஒரு சட்டத்த நிகழ் சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாகும். அவ்வாறு இருக்கும் போது தற்போதைய உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், அவமதிப்புகள், கேலிகள் மற்றும் மிகவும் கீழ்த்தரமான முறையில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா? இவை நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு தடையாக இருக்கின்றன என்பது அவர்களுக்கு புரியவில்லையா?
0: பிரதம நீதியரசர் தொடர்பாக பேசும் போது அவருடைய பிறந்த நாள் தொடர்பாக பல்வேறு தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது விடயம் அவர்களுடைய பிள்ளைகள் தொடர்பானது. அவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர், இருவரும் ஆண் பிள்ளைகள். மேலும் தற்போது $500,000 செலவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அது தொடர்பாக எங்களால் முடிந்தவரையில் நாங்கள் விசாரணை முன்னெடுப்போம் என கூறப்படுகின்ற எந்த ஒரு சம்பவமும் இடம்பெறவில்லை. எந்த ஒரு தரப்பினருக்கோ அல்லது குழுவுக்கோ இது தொடர்பாக பிரச்சனை இருந்தால் அதற்கான உரிய நிறுவனங்கள் உள்ளன. லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான ஆணைக்குழு உள்ளது, குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளது. அவற்றில் ஏதேனும் ஒரு நிறுவனத்திடம் சென்று முறைப்பாடு செய்ய முடியும்.
2: தொடர்ந்து முச்சக்கர வண்டிகள் ஓட்டுநர்களுக்காக குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிப்பது தொடர்பான எந்த ஒரு முன்மொழிவையும் அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நரேந்திர ஜெயதிஷா தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலை கல்வி இடைநடுவில் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் மேலதிக கல்வியை தொடாதவர்களுக்கும் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவது தொடர்பில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து பல்வேறு முன்மொழிவுகள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகிறார். அவற்றில் சில முன்மொழிவுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏனைய முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் முச்சக்கர வண்டி ஓட்டர்களுக்கான குறைந்தபட்ச வயதை 40 அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என அமைச்சர் நரேந்திர ஜெயதிஷா தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பிட்ட வயது வரம்பை நிர்ணயிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் உரிய பரிசீலனைகளை மேற்கொண்டதன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இறுதி முடிவை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற மோதல்கள் மற்றும் கோர்மூஸ் நிலையில் தொடரும் உறுதியற்ற தன்மை ஆகியவை காரணமாக நாட்டின் QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோகம் உரிமை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிஷா குறிப்பிடுகிறார். மத்திய கிழக்கு நெருக்கடியும் கோர்மூஸ் நீர்நிலையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையும் உலகளாவிய எரிபொருள் விலைகளில் விநியோகத்திலும் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் எரிபொருள் விநியோகத்தை முறையாக நிர்வகிப்பதற்கு இந்த QR முறைமை தொடர்ந்து பராமரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். QR முறைமையின் அமலாக்கம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு பின்னர் எரிபொருள் நுகர்வு ஓரளவு மட்டுமே குறைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர், அதற்குமே டீசல் நுகர்வு சுமார் 10%, பெட்ரோல் நுகர்வு சுமார் 9% குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெலிக்கந்தையில் அமைந்திருந்த ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் அலுவலகம் ஒன்றுக்குள் அத்துமுறை நுழைந்து அவரது ஆதரவாளர்களை தாக்கி காயப்படுத்தி கொலை செய்ய முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த 6 பிரதிவாதிகளை அந்த குற்றச்சாட்டுகளிருந்து விடுவிக்குமாறு புலனாய்வு மேல் நீதிமன்ற நீதிபதி துலானி வீரதுங்க நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த 2015 ஜனவரி 11 அல்லது அதனை அண்மித்த திகதியில் புலனாய்வு மேல் நீதிமன்ற அதிகார எல்லைக்குட்பட்ட வெலிக்கந்த பகுதியில் சட்டப்பிரத கூட்டம் ஒன்றில் உறுப்பினர்களாக இருந்து இந்த தாக்குதல் மேற்கொண்டதாக இலங்கை தண்டனை சட்ட கோர்வையின் 140 மற்றும் 315 மற்றும் 314 ஆகிய பிரிவுகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தலா 7 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை நியாயமாக சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்க முறைப்பாட்டாளர் தரப்பு தவறியுள்ளதாக மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதற்குமே சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அம்பலாங்குடி நகர் பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் மர்மமான முறையில் இடந்து கிடந்த ஆண் உறுப்பினர் சடலம் நேற்று நண்பர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அம்பலாங்குடி காவல்துறை தெரிவிக்கிறது. இவர் கண்டெடுக்கப்பட்டவர் அம்பலாங்குடி மகாபன்சவீதி

0: விடுதியொன்றில் தனியாக தங்கியிருந்த 67 வயதுடைய ரோஹான் ஆரியதிலக என்பவர் ஆவார். இவர் பெந்தோட்டை சுற்றுலா விடுதியொன்றில் சிற்றுண்டி தயாரிப்பாளர் என காவல்துறை தெரிவிக்கிறது. இந்த நபரின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அது மிகவும் அழுகி வீங்கி துர்நாற்றம் வீசியதாக தெரிவித்த காவல்துறை இவர் சுமார் 5 நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய எல்லினோ நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 84,000 தாண்டியிருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது.
1: 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் எல்னினோ நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
2: திருகோணமலை தோப்பூர் பகுதியில் நிலவும் வறட்சியினால் சில குளங்களில் நீர் வற்றி வறண்டு காணப்படுவதோடு மேய்ச்சல் நிலங்களும் கருகி போயுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் நீருக்காகவும் உணவுக்காகவும் அலைந்து திரிவதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் அங்கலாய்கின்றனர்.
3: வறட்சி காரணமாக ஆடு மாடுகள் எல்லாம் மிச்சம் கஷ்டப்பட்டு தெரிகின்றது. இங்கு புட் தரைகள் எல்லாம் கருவி காணப்படுகின்றது, குளங்கள் எல்லாம் வற்றி காணப்படுகின்றது. இதனால கால்நடை வளர்ப்பாளர்கள் ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள்.
4: ஆடுக்கு இப்ப தண்ணி இல்லை, புல்லு இல்லை, இப்படி கருகி போய் கிடக்கு, எல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம்தான் இப்படி வெயில் கடும் வெயிலா இருக்கு, ஒன்றும் செஞ்சுக்கலாம கிடக்கு. நாங்களும் நின்றுக்கலாம், கடும் வெயிலா இருக்கு.
5: தற்போது நிலவி வரும் எல்லினோ காலநிலை தாக்கத்தின் காரணமாக எமது தோப்பூர் பிரதேசத்துல பல குளங்கள் வற்றிய நிலை காணப்படுது. கீராண்டு குளம், உள்ள குளம், மரவட்ட குளம், புல்லாந்தி குளம், இத்தி குளம் போன்ற குளங்கள் நீர் இல்லாம வற்றிய நிலையில் காணப்படுது. கால்நடைகளுக்கு கூட அந்த நீர் தேவை இல்லாம இருக்குது.
2: இதனிடையே மட்டக்களப்பு, கோரளைப்பற்று, வாகரை, வடக்கு பிரதேசலாளர் பிரிவுக்குட்பட்ட கதிரவழி, வெறுகம்புள்ள, திக்கானி, கரையோரவழி போன்ற இடங்களில் உள்ள குளங்கள் வற்றி உள்ளமையினால் தமது கால்நடைகளுக்கான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
6: கதிரவழி பகுதியில 15,000 மேற்பட்ட கால்நடைகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா வாகரை பிரதேசத்துல 30,000 மேற்பட்ட கால்நடைகள் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வறட்சி நிலைமையால கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு மிச்சம் குறைவா இருக்கிறது. அதனால எங்களுடைய பால் உற்பத்திகள் மிகவும் கடுமையாக குறைஞ்சிருக்கிறது. போன வருடம் இதே கால பகுதியில எங்களுடைய பால் உற்பத்தி 800 லிட்டர் பால் கிட்டத்தட்ட வந்தது. இந்த வருடங்கள் கிட்டத்தட்ட 400-380 லிட்டர் பால் அப்படித்தான் இந்த வருஷம் பெறுகிறது.
7: எல்னினோ நிலைமையினால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்படுமாயின் விசேட வேலை திட்டங்கள் ஊடாக மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார்.
8: எந்த ஒரு வகையிலும் யாருக்காவது இந்த முறை இந்த எல்னினோ நிலைமையின் மூலமாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட முடியாத ஒரு நிலைமை ஒரு தன்மை ஏற்படுமாயின் அது தொடர்பாக நாங்கள் ஏனைய கூட்டங்களில் நாங்கள் பேசி தொடர்பான மக்களுக்கான நஷ்டகடையோ அல்லது வல்லவிட்டால் மக்களுக்கான மாற்றீடுகளையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம். நாங்கள் எதிர்காலத்திலே இந்த எல்னினோ நிலைமையின் மூலமாக நமது விவசாயம் பாதிக்கப்படும் ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கான விசேட வேலை திட்டங்கள் மூலமாக நாங்கள் மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் ரீதியில் நாங்கள் மேற்கொள்வோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக கொடுக்கின்றோம்.
0: தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று சுபாய்களும் இடம்பெற்ற 3 வெவ்வேறு வீதி விபத்துகளில் சிறுமி ஒருவரும் இரு பெண்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அடம்பன் விடுதல் தீவு அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விடுதல் தீவு 10ஆம் கட்டை பகுதியில் பயணித்த டிராக்டர் வண்டியில் மோதி சிறுமியொருவர் படுகாயமடைந்திருக்கிறார். பல்லமோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அந்த சிறுமி ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் உயிர்ந்தவர் விடுதல் தீவு பகுதியைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுமி ஆவார். 32 வயதுடைய டிராக்டர் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை மாத்தளை ரத்தோட்ட வீதியில் வேரகம் பகுதியில் மாத்தளை நோக்கி பயணித்த ஜீப் வண்டியொன்று எதிரே வந்த முச்சகர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதன்போது படுகாயமடைந்த முச்சகர வண்டி சாரதியான பெண் மற்றும் பின்னால் இருந்த குழந்தை மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் புஞ்சி ரத்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண் ஆவார். ஜீப் வண்டி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கிரீன் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இஞ்சிக்கடை சந்திக்கு அருகில் துறைமுக பகுதியில் வந்த டிப்பர் லோரி ஒன்றும் முன் பாதசாரி கலவையை கடக்க முயன்ற பெண் ஒருவர் டிப்பருடன் மோதி படுகாயமடைந்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த விபத்தில் உயிர்ந்தவர் கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண் ஆவார். டிப்பர் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த விபத்துகள் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அம்பலாங்குடி காவல்துறையால் பொதுமக்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து இதுகுறித்து தீவிர விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஆகஸ்ட் 24 தேதி இரவு தேசிய அடையாள அட்டை இல்லாததால் கைது செய்யப்பட்டு தனது தந்தை காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவரது மகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதன் கைபேசியில் அடையாள அட்டையை காட்ட அருகில் அழைத்துச் செல்ல முற்பட்ட போது தன்னை அவமதித்து தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் குறித்த பொதுமக்கள் மதுபகுதியில் வீதியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யும் போது தப்பியோட முயற்சித்ததாலேயே கீழே விழுந்ததால் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னிலிருந்து இலங்கை கொழும்பு நோக்கி ஜெட்ஸ்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. இலங்கைக்கான ஜெட்ஸ்டாரின் புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதை முன்னிட்டு விமான நிலையத்தில் குறித்த விமானத்துக்கு விசேட நீர்பயிற்சி வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தின் ஆஜராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பேரருள் கலாநிதி அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பணி பொறுப்பேற்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை புனித மரியன் பேராலயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. யாழ் புனித மடந்தீனார் சிறிய குருமட நுழைவாயிலில் ஆயர் வரவேற்கப்பட்டு பவனியாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து புனித மரியன் பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டதுடன் இந்த திருப்பலியில் யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தமது பணி பொறுப்பை அதிகாரப்பூர்வமாகவும் அவர் ஏற்றிருக்கிறார். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்லியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
9: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
10: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
9: விடாதீங்க போங்க போங்க.
11: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
12: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
11: VT Superstore Gare la Gonesse Sasselil
12: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
11: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
13: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: தொடரும் இந்திய செய்திகள். ஈரானிடம் பெட்ரோலியம் சார்ந்த வர்த்தகம் மேற்கொண்ட 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது. ஈரானில் இருந்து பெட்ரோல் மற்றும் பெட்ரோலுக்காக வேதிப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவைச் சேர்ந்த 4 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சார்பில் நேற்று ஆபரேஷன் எக்கனாமி அவுட்காஸ்ட் என்ற நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது. ஈரானில் வருவாய்க்கு வாய்ப்புள்ள அனைத்து வழிகளையும் தடுப்பதன் நோக்கமாக கொண்டு புதிய பொருளாதார அடங்குவார்கள். ஈரானின் பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் பலவருக்கும் இறக்குமதி செய்யவர்கள் வழிவகுத்ததாக அமெரிக்கா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பாஜகவில் நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாஜக 12 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழு மிக உரிய முடிவுகளை உயரிய முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் போன்றோர் உறுப்பினராக இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி இந்த குழுவில் உறுப்பினராக இருந்த நிலையில் பின்னர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார். தற்போது மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த இந்த அரசியல் தலைவரும் பாஜகவின் நாடாளுமன்ற குழுவில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் தில்லி எதிர்கால அரசியலுக்காக இடமுகமாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை நாடாளுமன்ற குழுவில் சேர்க்க RSS அமைப்பு ஆர்வம் காட்டுவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் சிறந்த முதல்வர்களாக முக ஸ்டாலின், பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் பெயர்களை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஜென்சி கருத்தரங்கில் கலந்து கொண்ட அபிஜித் தீப்கேயிடம் ராபிட் ஃபயர் கேள்விகள் கேட்கப்பட்டன. இதன்போது இந்தியாவின் சிறந்த முதல்வர்கள் சார் என்று நெறியாளர் கேள்வி எழுப்பையில் அதற்கு தமிழ்நாட்டின் மு க ஸ்டாலின் மற்றும் கேரளத்தின் பினராயி விஜயன் மற்றும் தில்லியின் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று அபிஜித் தீப்கே பதிலளித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலமாக மு க ஸ்டாலினும், கேரளத்தில் சுகாதாரத்தில் சிறந்த மாநிலமாக பினராயி விஜயனும், தில்லியில் கல்வியில் சிறந்த மாநிலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் மாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலைநகர் டெல்லியில் சுமார் 2,300 பேருக்கு H1N1 எனப்படுகின்ற பன்றிக் காய்ச்சல் பரவி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. வேகமாக பரவி வருகின்ற பன்றிக் காய்ச்சலை தடுக்க டெல்லியில் அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் வெள்ளநீர் பெருக்கெடுத்தோடும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தில்லியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வளாகத்தை வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால் புதிய நாடாளுமன்ற கட்டட திட்டமிடலை பலர் விமர்சித்து வருகிறார்கள். பள்ளிகளில் ஜிகாப் அணிவதற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பிரஜாக் நகரில் உள்ள தாகூர் பொதுப்பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் மாணவி சுகைனா ரிஸ்வி தனது தாயார் வாயிலாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் 6 முதல் 10 வகுப்பு வரை ஜிகாப் அணிந்து பள்ளிக்கு சென்றதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், 11 வகுப்பிலும் ஜிகாப் அணிந்து பள்ளிக்கு செல்ல விரும்புவதாகவும் அதற்கு பள்ளி நிர்வாகம் அனுமதி மறுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜிகாப் அணிவது எனது மத நம்பிக்கையுடன் தொடர்புடையது எனவும், அதனை அணிய எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருப்பதாகவும், எனவே ஜிகாப் அணிவதை எனது அடிப்படை உரிமையாக கருதி அதற்கு மறுப்பு தெரிவிக்கூடாது என பள்ளி நிர்வாகத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஜிகாப் அடைந்த தனது பள்ளி அடையாள அட்டையை மற்றும் பள்ளியில் எடுக்கப்பட்ட குழு புகைப்படங்களையும் மனுவுடன் இணைத்திருந்த அவர், இதுபற்றி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட பள்ளி ஆய்வாளர் ஆகியோரிடமும் புகார் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜே முனீர் மற்றும் இந்திரஜித் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மத பாகுபாடற்ற சூழலை பராமரிக்க சீருடைகளை உதவுவதாகவும், பள்ளியில் நிர்ணயித்த சீருடை முறையை மாற்றியமைக்க மாணவர்கள் வலியுறுத்த முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஜிகாப் அணிவது இஸ்லாமிய மதத்தின் மாற்ற முடியாத அச்சமல்ல, இதுபோன்ற விவகாரங்களில் உட்பட்ட இடங்களெல்லாம் ஜிகாப் அணிவது இஸ்லாமிய மதத்தின் இன்றியமையாத பகுதியல்ல என்பதே உயர்நீதிமன்றங்கள் கருத்தாக இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தற்போதைய கேள்விகளை நீக்கி சரியாக உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி, கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கர்நாடகாவில் பிச்சை எடுத்து வாழ்ந்த 68 வயது பெண்ணின் கதை பலரை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. முதுமையில் நோயற்றிருந்த கூர் என்ற மாது அவரின் வாடகை வீட்டில் இறந்திருக்கிறார். கூரின் மரணத்துக்கு பின்னர் அவர் வீட்டுக்கு சென்ற உள்ளூர்வாசிகள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். மூட்டை மூட்டையாக சிலறைகளும் நோட்டுகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கூரின் உடைமைகளுக்கு மத்தியில் அவை புதைந்து கிடந்திருக்கின்றன. எண்ணி பார்த்தால் 30 மேற்பட்ட மூட்டைகளில் 8.4 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 10 மற்றும் 20 ரூபாய் பல நோட்டுகளும் இதில் இருந்திருக்கின்றன. ஏர் இந்திய நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டாடா சோன்ஸ் ஆகியவற்றிடமிருந்து 1.5 மில்லியன் டாலர் நிதி கட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏர் இந்தியா இதுவரை இல்லாத அளவுக்கு நட்டத்தை சந்தித்ததை அடுத்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கடந்த நிதியாண்டில் 2.33 பில்லியன் டாலர் நட்டத்தை கண்டிருக்கிறது. முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாகும். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சுமார் 25% பங்கை கொண்டிருக்கின்றது. சுமார் 75% பங்கை டாடா கொண்டிருக்கிறது. நிறுவனத்தின் பங்குகள் மேலும் 1.5 பில்லியன் டாலர் ஈட்ட ஏர் இந்தியா திட்டமிடுவதாக விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் கூறியிருக்கிறார்கள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கருத்துரைக்க மறுத்துவிட்டதாகவும் ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. சீனாவும் இந்தியாவும் பெல்லாண்டையில் நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மற்றும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. இரு நாடுகளும் நீண்டகால எல்லைப் பிரச்சினை தொடர்பில் 25வது சுற்று பேச்சில் பெய்ஜிங்கில் நடைபெற இருக்கிறது. இந்திய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜியை சந்தித்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய இமயமலை எல்லையில் அமைதி நிலைத்தன்மையை பேண இருதரப்பும் முயன்று வருகின்றன. மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மூலம் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்து வரும் அதிகாரிகள் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றார். அவர் துக்ராம் மாண்டே, 51 வயதானவர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உணவு பாதுகாப்பு ஆணையராக இருக்கிறார். மே மாத பொறுப்பேற்புக்கு பிறகு அவரது தலைமையில் 3000 மேற்பட்ட சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றன. அண்மையில் 4 டொமினியோ கிளைகள், 1 பீசா காட்டுக்கிளையும் உணவு பரிமாற்றங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கிரிக்கெட் மன்றங்கள், விடுதிகள், பிரபல உணவகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்திருக்கிறார். இயக்குநர் ரமியம் பாரதிராஜ் அவர்களின் புகழை போற்றும் வகையில் அவரது பிறந்த தேனி மண்ணில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது வரவேற்கத்தக்கது எனவும், அப்பா இயக்குநர் ரமியம் பாரதிராஜ் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியினை தெரிவிப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படாது என்பதை சூசகமாக தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் அங்கு மாற்று தொழிற்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சட்டப்பேரவையில் திமுக தமிழக வெற்றி கழகமிடையே காரசாரமான விவாதங்களும் அமளியும் நேற்று இடம்பெற்றிருக்கின்றன. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் தொடர இருக்கிறது. உலக செய்திகள், உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்.
14: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
15: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
14: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
15: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
14: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: உலக செய்திகள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது மகன்களில் ஒருவரை ஈரான் கொல்ல முயன்றதாக கூறியிருக்கிறார். ஆனால் இந்த மகனின் குறிவைக்கப்பட்டார் இப்படி குறிவைக்கப்பட்டார் ஆகிய விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இஸ்ரேலின் சேனல் 14 தொலைபேசி வழியாக நேர்காணல் அளித்தபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ராணுவ தலைவர் காடி ஜின்ஷேட் கோட்டுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து விவாதம் எழுந்திருக்கிறது. இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான ஜின்பேட் திரு ஐசன் கோட்டுக்கு பாதுகாப்பு வழங்க மறுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அக்டோபர் 27 தேதியில் ஸ்டீலில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் திரு நெத்தன்யாகுவுக்கு எதிராக திரு ஜென்செட்கோட் போட்டியிடுகிறார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. திரு ஐசென்ஸ்கோட்டுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்படுவதை தாம் ஆதரிப்பதாக திரு நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். திரு நெத்தன்யாவுக்கு 2 மகன்கள் 1 மகளும் இருக்கிறார்கள். அதில் மூத்த மகன் ஷாயிற்கு ஜின்பேட் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான செலவு ஸ்டீலின் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இளைய மகனான பாரன் டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பாரன் டிரம்பை எங்கே கொள்வது என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாரன் டிரம்பை கொள்பவர்களுக்கு $10 மில்லியன் பரிசு வழங்கப்படும் எனவும் அந்த வீடியோவில் கூறப்பட்டிருக்கிறது. பாரன் வசிக்கும் இடம், அவர் செல்லும் வழிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவரது எக்ஸ் பாக்ஸ் உள்ளிட்ட ஆன்லைன் கணக்குகள் கண்காணிக்கப்படுவதாகவும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் பாரன் டிரம்பை உளவு பார்த்தல், அவரின் ஆன்லைன் செயல்பாடுகள் மற்றும் அவரது ரகசிய பாதுகாப்பு சேவைகளை எவ்வாறு தாண்டிச் செல்வது என்ற வழிகளில் கிராபிக்ஸ் காட்சி மூலம் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் உண்மைத்தன்மை மற்றும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிற விவரங்கள் எதுவும் சரிபார்க்க முடியவில்லை. அமெரிக்க ரகசிய சேவை செய்தி தொடர்பாளர் நெட் ஹேரிங் கூறுகையில், பாரன் டிரம்பிக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது போன்ற ஈரான் தொலைக்காட்சி வீடியோ குறித்து எங்களுக்கு தெரியும். எங்கள் பாதுகாப்பில் உள்ள மக்களுக்கு அச்சுறுத்தலாக கருதப்படக்கூடிய எதுவும் விசாரிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறார். ஈரான் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன் உள்நாட்டு போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஈரான் அரசு மரண தண்டனை விதிப்பது கடந்த சில மாதங்களாக அதிகரித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான டிரம்ப் தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். டிரம்ப் தனது துருத் சோசியல் சமூக ஊடக பதிவில், வீழ்ச்சியடைந்து வரும் ஈரான் தனது ராணுவத்தின் பெரும்பாலான பிரிவினருக்கு ஊதியம் வழங்கவில்லை, அதே நேரம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடாத நேரத்திலும் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவில் அவர்களை ஈரான் கொன்று குவித்து வருவதாகவும், இது மிகப்பெரிய மனித உரிமைக்கு எதிரான செயல் எனவும், இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முஷ்தபா கமேனி உயிரின் உள்ளாரா என்ற விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் அவர் சிலருடன் உரையாடுவது போன்ற வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க இஸ்தான் இந்த ஈரான் மீதான நடத்திய கூட்டு தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28 அப்போதைய ஈரான் உச்ச தலைவராக இருந்த அய்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவரது மகனான முஷ்தபா கமேனி சில நாட்களில் உச்ச தலைவராக பதவியேற்றார். பதவியேற்ற முதல் நாள் அவரது பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை, எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டிருந்தார். அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை காரணம் காட்டி தன்னுடைய தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட அவர் பங்கேற்கவில்லை. அய்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதான தாக்குதல் முஷ்தபா கமேனி காயமடைந்ததாகவும், அதனால் அவரது தோட்டத்தில் சிதைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் முன்பு செய்திகள் வெளியாகியிருந்தன. அதனால் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும், அவர் உயிரிழந்திருக்க கூடும் இருக்கலாம் எனவும் அவ்வப்போது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் சில வாரங்களுக்கு முன்பு ஈரான் தரப்பில் முஷ்தபா கமேனி சிலருடன் பேசுவது போன்ற வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்து இதே மாதத்தில் இரண்டாவது முறையாகவும் மீண்டும் ஒரு வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் கமேனியா சிலர் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இடையே கலந்துரையாடல் தொடங்குவதற்கு முன்னர் அவர்கள் பிரார்த்தனைகள் செய்வது போன்ற வீடியோவும் வெளியாகி இருக்கின்றது. நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பலர் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். 100,000+ காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 இதில் அடங்கியிருப்பதாகவும், அவர்களுடைய நிலைமை என்ன என்பது தொடர்பாகவும் அறிய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திக்குறிப்பு.
16: நேபாளத்தின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் சுமார் 300 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 100,000+ காணாமல் போயுள்ளனர். எல்லையின் மறுபுறம் உள்ள திபெத் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவு காரணமாக ஒரு நதி தடுக்கப்பட்டதாகவும், பின்னர் அந்த தடுப்பு உடைந்து வெள்ள நீர் பள்ளத்தாக்கு வழியாக பெருக்கெடுத்து ஓடியதாகவும் நேபாள அரசு கருதுகிறது. இதில் பல கிராமங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களும் அடித்து செல்லப்பட்டுள்ளன. குறைந்தது 95 உயிரிழந்துள்ளனர். காணாமல் போனவர்களின் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த 100+ பிரிட்டனை சேர்ந்த 12 அடங்குவர் என்று நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா நிறுவனம் மூலம் சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 57 சுற்றுலா பயணிகள் இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் திபெத்தில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியில் உள்ள BBCயின் தெற்காசிய செய்தியாளர் அசாதே மோஷிரி வழங்குகிறார்.
17: This is an extremely மிகவும் தொலைதூர பகுதியான இது நேபாளத்தின் வடக்கு பகுதியில் தலைநகர் காட்மண்டுவிற்கு வடக்கே மற்றும் திபெத் எல்லைக்கு அருகில் உள்ள ரசுவா பகுதியில் அமைந்துள்ளது. மீட்பு பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் உட்பட பல ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அப்பகுதியின் கடினமான நிலப்பரப்பும் மோசமான வானிலையும் மீட்பு குழுவினருக்கு சவாலாக உள்ளது. அங்கு வீசும் பலத்த காற்று மீட்பு பணிகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. டசன் கணக்கான தங்கள் துறையை சேர்ந்த காவலர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 100+ பயணிகள் எங்கு இருக்கின்றனர் என்ற விவரம் தெரியவில்லை என நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது.
16: பாகிஸ்தான் தலைநகர்
0: தொடரும் உலக செய்திகளில், காசா பகுதியில் பட்டங்கள், பலூன்கள், தூண்கள் போன்றவை பறக்க விடப்பட்டதால் அதனை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத்தில் கொண்டு கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் தீவிரம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலை நோக்கி வான்வழி ஏவப்படும் எந்த ஒரு பொருட்களும் எதிர்ப்பினை வழங்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்டேல் கட்ஸ் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. கில்லர் ட்ரோப்போக்கள் எனப்படும் தானியங்கி ஆயுத அமைப்புகள் பயன்பாட்டுக்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்குமாறு ஐநா மற்றும் செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. இதுதொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டனியோ கூட்ரஸ் மற்றும் செஞ்சிலுவை சங்க தலைவர் மிர்ஷானா ஸ்போல் சாரிக் ஆகியோர் கூட்டு அறிக்கையை ஐநாவின் வழி ஜெனீவா செய்தி தொடர்பாளர் வெலூச்சி வாசித்திருக்கிறார். இதில் கில்லர் ட்ரோப்போக்கள் எனப்படும் தானியங்கி ஆயுத அமைப்புகள் பயன்பாட்டினால் ஆபத்துகள் அதிகரித்திருக்கின்றன. 3 ஆண்டுகளுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட ஆரம்பகட்ட வேண்டுகோள் மற்றும் பல ஆண்டுகளாக நடைபெற்ற பெரும் சர்வதேச விவாதங்களின் அடிப்படையில் ஹிட்லர் ரோபோக்களை பயன்படுத்துவதற்கு தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் நாடு விதிக்க வேண்டும். இது முழுமையான தடையை கோரவில்லை என்றாலும் இத்தகைய ஆயுத அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் போர்க்களத்தில் இவ்வாறான பயன்பாடுகள் உறுதிப்படுத்தவில்லை எனவும் அத்தகைய சூழலில் எதிர்காலத்தில் ஏற்படும் போது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் உயிருக்காபத்தான ஊட்டச்சத்து குறைபாட்டால் 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா எச்சரித்திருக்கிறது. ஆப்கான் முழுவதும் 37 லட்சம் குழந்தைகள் மிகவும் மோசமான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என ஐநாவின் குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப் தெரிவித்திருக்கிறது. அதில் 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான கடுமையான தீவிர ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவதிப்படுவதாகவும் யுனிசெஃப் அமைப்பின் ஆப்கான் பிரதிநிதி குறிப்பிட்டிருக்கின்றார். பாகிஸ்தான் தலைநகரில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 11 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன. இது தொடர்பான செய்தி குறிப்பு.
16: பாகிஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவமனையின் 3வது மாடியில் ஏர் கண்டிஷனரில் தீ பற்றிய போது 15 குழந்தைகள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களில் 1 குழந்தை மட்டுமே மீட்கப்பட்டது. தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த துயரமும் வருத்தமும் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இதுகுறித்து உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டு 24 மணி நேரத்திற்குள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க ஆணையிட்டுள்ளார். சம்பவம் நிகழ்ந்த மருத்துவமனையிலிருந்து பிபிசி செய்தியாளர் உமர் தரஸ் நங்கியானா வழங்கும் கூடுதல் தகவல்கள் இதோ.
18: Now this is one of those points from where the first
19: தீ ஏற்பட்ட இந்த குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுக்குள் நுழைய மீட்பு குழுவினர் முயன்ற இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த பெரிய கட்டடத்தில் பல அறைகள் உள்ளன. தீ பரவிய போது அருகில் இருந்த பிரிவில் இருந்த சில பெண்களையும் குழந்தைகளையும் மீட்பு குழுவினர் வெளியேற்றினர். கிடைத்த தகவலின்படி தீ முதலில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் ஏற்பட்டதாகவும் அங்கிருந்த 15 குழந்தைகளில் ஒருவரை மட்டுமே மீட்க முடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மற்ற 14 குழந்தைகளும் தீயில் கருகி உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அந்த பிரிவில் ஆக்சிஜன் சிலிண்டர்களும் குழாய்களும் இருந்ததால் தீ திடீரென வேகமாக பரவியது. மின்கசிவு அல்லது வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது தீ பரவுவதை தடுப்பது மிகவும் கடினம். அவசர கால பணியாளர்களும் மீட்பு குழுவினரும் இந்த செங்கல் கட்டடத்திற்குள் பல வழிகளில் நுழைய முயன்றனர். இந்த கட்டடம் எல்லா பக்கங்களிலிருந்தும் மூடப்பட்டிருந்தது. மேல்பகுதியில் இருந்த ஜன்னல்களின் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த வழி அப்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததாக தெரிகிறது. பின்னர் கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பல இடங்கள் வழியாக மீட்பு குழுவினர் உள்ளே செல்ல முயன்றனர். 14 குழந்தைகளை ஏன் மீட்க முடியவில்லை என்பதே தற்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வி. தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை விசாரிக்க அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. தீயணைப்பு துறையினரும் முதற்கட்ட மீட்பு பணியாளர்களும் எப்போது சம்பவ இடத்துக்கு வந்தனர் என்பதையும் குழந்தைகள் ஏன் மீட்கப்பட முடியவில்லை என்பதையும் அந்த குழு ஆய்வு செய்யும். குழந்தைகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோரிடம் பேச முயன்றோம். அவர்களில் சிலர் மிகுந்த பதற்றத்துடனும் கோபத்துடனும் இருந்தனர். மீட்பு குழுவினர் தாமதமாக வந்ததாகவும் குழந்தைகளை மீட்க மருத்துவமனை நிர்வாகம் தவறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாங்கள் அமைத்துள்ள குழுவின் மூலம் இதுகுறித்து விசாரணை நடத்தப்போவதாக அரசு கூறுகிறது. குழந்தைகளின் சடலங்களை பெறுவதற்காக உறவினர்கள் காத்திருக்கின்றனர். சிலரின் சடலங்கள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற சடலங்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல அறைகளை கொண்ட இந்த கட்டடம் இஸ்லாமாபாத்தில் உள்ள மிகப்பெரிய பொதுத்துறை மருத்துவமனையில் ஒன்றான பிம்ஸ் மருத்துவமனையின் ஒரு பகுதி. இங்கு இதுபோன்ற பல பிரிவுகள் உள்ளன. தாய்சேய் நல மருத்துவமனை பிரிவு உட்பட பல பிரிவுகள் இதில் அடங்கும். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கவும் 14 குழந்தைகளை ஏன் மீட்க முடியவில்லை என்பதை கண்டறியவும் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது என்பதையும் அந்த 14 குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் போனது குறித்து விசாரணை குழு மக்களுக்கு தெரிவிக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.

தொடர்ந்து பெல்ஜியத்தின் ஓன்ஷே நகரில் காணாமல் போன 5 வயது சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. 5 வயதுடைய தைமியோ பிரிக்கலவும் தைமியோவின் தந்தை பிராயனும் ஜூன் மாதம் காணாமல் போயிருந்தார்கள். தைமியோ தந்தை பிராயனுக்கு வயது 29, இறுதியாக ஜூன் 27 தேதி இருவரும் ஓன்ஷே பகுதியில் காணப்பட்டதாக AFP செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இருவரையும் தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். நேற்று சிறு பிள்ளையின் உடலை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த உடல் தைமியோவினுடையதா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறை குறிப்பிடுகிறது. எனினும் சம்பவத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தைமியோடுதாக இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. சிறுவன் இறந்ததற்கான காரணம் இன்னும் புலப்படவில்லை. வன் செயல்களில் ஈடுபட்டதற்கான தண்டனை விதிக்கப்பட்டிருந்த வேளையில் பிரையன் காணாமல் போனதாக பெல்ஜிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. புகைமூட்டத்தை குறைக்க இந்தோனேசிய வான்வெளியில் மலேசியா செயற்கை மலையை பொழிய வைக்க இருக்கிறது. அதற்கு இந்தோனேசியா மலேசியாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்தோனேசியாவின் பல பகுதிகளில் காட்டிலும் நிலத்திலும் தீ பரவி இருப்பதால் புகைமூட்டம் அதிகரித்திருக்கிறது. இந்தோனேசியா மலேசியா ஆகிய இரு நாடுகளிலும் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு தீர்வாக இரு நாடுகளும் எல்லைப் பகுதியில் செயற்கை மலையை பொழிய வைக்க மலேசிய அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்தோனேசிய ராணுவத்துடன் இணைந்து இது மேற்கொள்ளப்படும். தீயை அணைக்க இந்தோனேசியாவுக்கு உதவும் தயாராக இருப்பதாகவும் மலேசியா கூறியிருக்கிறது. கிரிபாட்டி சட்டவிரோதமான சுறா துடுப்புகளை கொண்டு செல்ல முயன்ற சீன கப்பலை தடுத்து வைத்திருக்கிறது. உயிருள்ள சுறாக்களின் துடுப்புகளை வெட்டி உடல்களில் கடலில் வீசும் நடைமுறையை பசிபிக் பெருங்கடலில் பிறப்பகுதி தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுறா துடுப்புகளுக்கான தேவை தொடர்ந்தும் அதிகரிப்பதால் அந்த நடைமுறை இன்னமும் பின்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவில் சுறா துடுப்புகளுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. August 3-14 11 பசிபிக் தீவு அருகில் இரு நாடுகளும் கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டன. சோதனையில் 4 கப்பல்கள் சிக்கியிருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் அந்த சீன கப்பல். அந்த கப்பல் கிரிபாட்டி கடல் பகுதியில் செல்ல உரிமம் பெற்றிருந்தது. ஆனால் சுறா துடுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த கப்பல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானிய கிரோசாக்கி கோட்டையின் ஒரு பகுதியை மக்கள் கயிற்றில் கட்டி இழுத்திருக்கிறார்கள். சுமார் 1800 பேர் இதுவரை 200 மீட்டர் தூரம் இழுத்திருக்கிறார்கள். 360 டன் கோட்டையை மக்கள் எதற்காக இழுக்கின்றார்கள் என்பது தொடர்பான செய்தியில் கோட்டையின் ஒரு சுவர் நிலநடுக்கத்தில் சேதமடைந்திருப்பதாகவும் அதனை சீரமைக்க கட்டடம் நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சீனாவின் ஹெபேய் வட்டாரத்தில் விசித்திரமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள கடை தொகுதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மெர்சிடஸ் பென்ஸ் ரக கார் ஒன்று திடீரென பின்னோக்கி செல்ல துவங்கி இருக்கிறது. அதன் கால் காரினுடைய மேல் மாடி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது. மின் படிக்கட்டுகள் அருகில் அந்த தடுப்பு கண்ணாடி கார் உடைத்திருக்கிறது. மாடியில் இருந்து கீழே விழுந்து விடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது திடீரென இருக்கிறது. மாடியின் விளிம்பிலிருந்து கார் பின்பக்கம் மட்டும் வழியை நீட்டிக்கொண்டிருக்கிறது. சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கிறது. கண்ணாடியை உடைந்த பாகங்களின் கீழ் மாடியில் சிதறி இருக்கின்றன. கார் எவ்வாறு நகரத் தொடங்கியது என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல அமெரிக்க பாடகி டோலி பார்டன் காலமாக இருக்கிறார். அவருக்கு 80. அவர் அண்மை காலத்தில் புற்றுநோயுடன் போராடியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஸ்பெயின் விமான நிலையத்தில் இரட்டை சகோதரிகளால் ஒரே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 8 பிரிட்டன் வசிக்கும் நீடியா வெப்ப ஸ்பெயினுக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் மேலக்கு விசா வெப்பை அவருடைய இரட்டை சகோதரியாக அடையாளம் கொண்டிருக்கிறது. அதனால் வெப்பின் குடிநிலவு தகவல்கள் பொருந்தவில்லை எனவும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இரட்டையர்களுக்கு இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படுவதாக வெப்பிடம் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தீர்வு காண பல மணி நேரம் செலவிட்டிருக்கின்றார் வெப். தொலைபேசியில் பிரிட்டன் விசா அலுவலகத்துடன் பேசியிருக்கிறார். நிலைமை சரி செய்யப்படும் என்று கூறிய அதிகாரி வெப்புக்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சலை அவரின் இரட்டை சகோதரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு வழியாக மீண்டும் நாடு திரும்பியிருக்கிறார். பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸுக்கு அருகே சுமார் 600 கோடி யூரோவில் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய அனிமேஷன் தொடரின் கருப்பொருள் பிரமாண்ட கேளிக்கை பூங்காவை அமைக்க பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒப்பந்தம் விட்டிருக்கின்றன. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் பிரான்சின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் பிரான்ஸ் அதிபர் மாளிகை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. பிரபல அனிமேஷன் தொடரான டிராகன் பால்சியை மையமாக கொண்டு பாரிஸின் வடமேற்கு உள்ள செர்ஜி பாண்டோயிஸ் பகுதியில் அமைய இருக்கின்ற இந்த பூங்காவின் மூலம் சுமார் 22,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் பிரான்ஸ் அதிபர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கடந்த 2022 சவுதி சென்றிருந்த போது அவருக்கும் சவுதி இளவரசர் டிராகன் பால்சி தொடர்ந்து மீதுள்ள பொதுவான ஆர்வம் குறித்து அறியப்பட்டதை அடுத்து இந்த பிரமாண திட்டத்துக்கான ஜோசன் எழுந்ததாக இமானுவேல் மேக்ரோனின் ஆலோசகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று சர்வதேச நாய்கள் தினமாகும். நாய்களின் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஆண்டும் August 26 சர்வதேச நாய்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகின் 400 பில்லியன் நாய்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நாய்களுக்கு மனிதர்களை விட 4 மடங்கு சிறந்த பார்வையும் கேட்கும் திறனும் இருக்கின்றன. உலகிலேயே மிகவும் புத்திசாலியான நாய் எகிப்திய சலுக்கு இனத்தைச் சேர்ந்த ஈனா என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
தொடர்பது விளையாட்டு செய்திகளில், விளையாட்டு செய்திகளில் நடுவர்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இலங்கை வீரர் பிரபாத் ஜெயசூர்ய மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திருநங்கையாக மாறிய அனயா பங்கர் மகளிர் கிரிக்கெட்டில் விளையாட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தில் அனுமதியை பெற்றிருக்கிறார். இந்திய அணியின் முன்னாள் வீரர் சஞ்சய் பங்கரின் மகன் மூத்த கிரிக்கெட் வீரருமான ஆரியன் பங்கர் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்தார். இவர் மும்பை 16 வயதுக்குட்பட்டோர் போட்டிகளில் மும்பை அணிக்காகவும், 19 வயதுக்குட்பட்டோர் போட்டிகளில் புதுச்சேரி அணிக்காகவும், 23 வயதுக்குட்பட்டோர் போட்டிகளில் மும்பை அணிக்காகவும் விளையாடியிருக்கிறார். 2023 ஆண்டு திருநங்கையாக மாறப்போவதாக அறிவித்து அதிர்ச்சி அளித்த அவர் ஹார்மோன் மாற்று சிகிச்சை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் தாய்லாந்தின் பாலின மற்றும் அறுவை சிகிச்சை மூலமாக தான் முற்றிலும் பெண்ணாக மாறிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இடக்கி பேட்டரான அரண்யா பங்கர் அவ்வப்போது தனது கிரிக்கெட் விளையாடும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். மும்பை வீரர்கள் சர்பரஸ் கான், முனிஸ் கான் உள்ளிட்ட விளையாடியுள்ள அரண்யா பங்கர் மகளிர் போட்டிக்காக பிக் பாஸ் தொடரில் விளையாட வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான லெகோவின் முதல் 6 மாத நிகர லாபம் 32% உயர்ந்திருக்கிறது. டென்மார்க்கை சேர்ந்த லெகோ 8.6 பில்லியன் டென்னிஸ் குரோனர், அதாவது 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிகர லாபம் ஈட்டியிருக்கிறது. முதல் அரையாண்டு எதிர்பார்த்ததை விட வலுவாக இருந்ததாக லெகோ தலைமை நிர்வாகி குறிப்பிடுகிறார். அர்ஜென்டினா கற்பந்து நட்சத்திரம் டிகோயா மரடோனாவின் மரண வழக்கில் புதிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சில மருத்துவ பரிசோதனைகள் முடிவு மரடோனாவது அல்ல என்று தெரிய வந்திருக்கிறது. அவை அவரது தந்தைக்கு சொந்தமானவை. அவரது தந்தையும் பெயரும் மரியோக்கா என்பதால் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது. அர்ஜென்டினாவின் சுவிஸ் மெடிக்கல் காப்புறுதிவனம் இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இருமநேர பிரதான செய்திகளில் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விகிதம். நாணய மாற்று விகிதத்துக்கு அனுசரணையை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் என்பது உத்தியோகபூர்வமான இணையதளமான www.trtamilnadu.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்களது மனிதர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பெருசிக்கின்றோம். இன்றைய நாளில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 382.72 ரூபாய் இந்திய விலையில் 111.14 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை 328.14 ரூபாய் இந்திய விலையில் 95.89 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 408.49 ரூபாய் இந்திய விலையில் 118.62 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுன்ஸ் இலங்கை விலையில் 447.45 ரூபாய் இந்திய விலையில் 129.93 ரூபாய். ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 236.72 ரூபாய் இந்திய விலையில் 68.73 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அரசு வழங்கியிருந்தார்கள். இணைத்து உள்ளாக புத்தகங்களை பயணம் செய்து வரும் www.nulalcom.com.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40. சைபர் சைபர்
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67, அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
5: என்ன
6: அடையாளம்
4: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

பல்பொருள் வாணிபம் ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது.

நேர்களை அனைவருக்கும் இனிமையாக இரவு நேர வணக்கங்கள். மூடும் ஒரு இனிய இரவு பொழுதில் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். இரவு பொழுதில் இன்றைய இரவின் ராகங்கள் பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்சி தமிழி வானொலிய இரவின் ராகங்கள். இரவின் உற்சாகம் இன்றைய நாளில் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், இளமை கால நினைவுகள், நீங்கள் மீண்டும் மீண்டும் விரும்பி கேட்டு தெரிய பாடல்கள் இருக்கலாம். அந்த பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள நிகழ்ச்சியாக இன்றைய இரவின் ராகங்கள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. அந்த வகையில் இணைந்து கொண்டு சிறப்பு எங்கள் சைபர் சைபர் 33 1 48 32 15 40 அல்லது சைபர் சைபர் 33 9 41 48 47 71 எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள், இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது. ஏதாவது தொலைபேசி இலக்கம் கூட நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 650 07 74 27 என்கிற எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது. அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 689 86 55 29 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்கிறது. இந்த இலக்கம் ஊடாகவும் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? இன்றைய இரவு நேர உற்சாகம் இரவின் ராக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பீங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க வானொலியில்

0: சரி, நேரம் இரவு பொழுது 10:50 ஆக இருக்கிறது. பிரான்சிலே ஐரோப்பிய நாடுகள் 10:50, ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 9:50 ஆக இருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய இரவு நேர உற்சாகம். இரவின் ராகங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவின் ராக நிகழ்ச்சியில் உங்கள் மனங்கு வந்த பாடல்களாம் இளமைக்கால நினைவுகள் உங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்ற பாடல்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் ரசித்து கேட்ட பாடல்கள் எத்தனை இருக்கும், அதில் ஒரு பாடல் தெரிவு செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியோட வைபர் ஊடக இணைந்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்தில் இருந்து குகன் இணைந்திருக்கின்றார். நினைக்கிறேன் வரவேற்றுக் கொள்வோம் குகன். அன்போடு எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் அன்புக்குரிய குகன், நல்ல மரியாதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கிறீங்களா, இல்ல ஏதாவது வித்தியாசமா மாறிட்டுதா?
1: இல்ல, வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. காலை வேளை.
0: காலை வேளை. ஓகே.
1: நேரத்துக்கு கண் விழிக்க வேண்டும்.
0: நேரத்துக்கு கண் விழிக்க வேணும். அதோட வந்து பாட்டை கேட்டுக்கொண்டு கண் அயர போகும்.
1: பாட்டை கேட்டுக்கொண்டு கண்ணை அயர்ந்து கொள்ளும்.
0: சரி, எத்தனை மணிக்கு நீங்க நித்திரையெல்லாம் கொள்ளுவீங்க? நார்மலா
1: காலை வேளைன்னா எப்படி ஒரு 10 மணிக்கு?
0: 10 மணி காலை வேளைன்னா 10 மணிக்கு நித்திரையை போயிடுவீங்க. சந்தோஷம் குகன். என்ன பாட்டு இன்னைக்கு இளமை காலத்து நீங்க மீண்டும் ரசிச்சுக்கிட்டு எத்தனை பாடல் இருக்கும்? அதுலயும்
1: நீங்களே மூன்ற பாட்டை கொண்டு வந்துருங்க.
0: நானே முதல் மூன்ற பாட்டை கொண்டு வந்துருங்க. ஓகே.
1: நீங்க அந்த நிகழ்ச்சி அறிவிச்ச உடனே எனக்கு மூன்று பாட்டு தான் ஞாபகம் வந்தது. சரி, அந்த அன்பின் முகவரி என்ற படத்துல இருந்து
0: முகவரி
1: சசிகலா அன்னைகள் ஹீரோ, விஜயும் சசிகலா ஹீரோயின் ரெண்டு பேரும். வான்சி வந்தது பூமல் இருந்தது சுரேந்தரும் ஜானகியும் பாடியிருக்கோம்.
0: சுரேந்தர் மற்றும் ஜானகி இல்ல, கிருஷ்ணசந்தர், கிருஷ்ணசந்தரும் ஜானகியும், கிருஷ்ணசந்தரும் ஜானகியும் பாடிய பாடல். சரி, இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க போகிறது. கேட்ட மகளுங்கள் நன்றி. இணைப்பிரோடு இணைந்து சிறப்பித்த அந்த வகையில் இணைப்பிணைந்திருந்த அன்புக்குரிய குகன் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து வாய்ப்பூடாக நீங்களும் இணைக்கப்படலாம். உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள், இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது. ஒன்று 0033148 3215 40, அல்லது எங்களுடைய இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0035951 4847 71. 0035951 4847 71. இது எங்களுடைய இரண்டு தொலைபேசி இலக்கங்கள். அதே போல் எங்களுடைய வைபர் இலக்கம் 0033 650 0774 7 என்கின்ற வைபர் இலக்கம். அதே போல் முகநூல் நிகழ்ச்சி நேரலையும் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. முகநூல் நிகழ்ச்சி நேரில் நீங்கள் இருக்கின்ற கருத்து பகிர்வு. கொமான் பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பதிவு செய்யுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எங்கேயும் பதிவிடல் செய்யலாம். பதிவிடல் செஞ்சால் உங்கள் பெயரோடு செல்வதற்கு காத்திருக்கிறேன். சரி, ஒலிக்கின்றது பாடல் இது சுவிட்சர்லாந்திலிருந்து குகர்வரது விருப்ப தேர்வாக வானிலையில்

0: சுழாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: சரி, நேரம் இரவு பொழுது 11 மணியாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தில் 10 மணியாக இருக்கிறது. இந்த நேர அறிக்கைக்கு அனுசரணை வழங்குகிறார்கள்.
0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப், 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: ராமநேர்களே, சோழன் பல்பொருள் வாணிபத்தினர் எங்களுடைய நேர அறிக்கைக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். ராம்சி லகாருக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது சோழன் பல்பொருள் வாணிபம். ஒரு தடவை சென்று பாருங்கள். இப்பொழுது சோழன் பல்பொருள் வாணிபத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தரமான ஆட்டு இறைச்சி பங்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது என்பதையும் சோழன் இறைச்சி வணிகம் சோழன் பல்பொருள் வாணிபத்தினர் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் டிரான்சி அதை அண்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள், நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் லாக்கணும், எங்களை சைட்டெல்லாம் விரத்த வேண்டிய நேரடியாக சோழன் பல்பொருள் வாணிபத்தினர் அங்கே தரமான ஆட்டு இறைச்சி பங்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறது என்பதையும் சோழன் பல்பொருள் வாணிபம் டிரான்சியில் அமைந்திருக்கின்ற சோழன் பல்பொருள் வாணிபத்தினர் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நேர அறிக்கைக்கான சூழலை தந்து சோழன் பல்பொருள் வாணிபத்துக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து நிகழ்ச்சி ஊடாக எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நிலை ஊடாக கிளாப்பள்ளி கணேசன் இணைந்திருக்கின்றார். பிரான்சில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். பிலோமினா அண்டன் இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து. அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி, அந்த வகையில் அவர்கள் இணைத்து பாடல் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் பெண்போடு வரவேற்கணும். கேதேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கேதேசன், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்களா? ஜெஃபெக்சன் இணைந்திருக்கிறார் பிரான்சிலிருந்து. அன்போடு முரளி இணைந்திருக்கிறீர்கள். என கனடாவிலிருந்து முரளி இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற முரளி உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. முரளி மற்றும் நிகழ்ச்சியோட சோலா இணைந்திருக்கிறீர்களாம். சோலா அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். கீரிப்பிள்ள நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கீரிப்பிள்ள உங்களையும் நிகழ்ச்சியில் இணைந்து எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரோட இணைந்து விருப்பம் பாடல் கேட்டு நேர்களுக்கான பாடல் தொடர்ந்து வர இருக்கின்றது. அதோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை, இளமைக்கான நினைவுகள், இரவின் ராகங்கள் பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியில் அளித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தேர்வு செய்த நினைவுகள் 0033148 32 15 40. பிரான்சில் வசிப்பவர்கள் 0348 32 15 40 என்கின்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0033650 0724 27 என்கின்ற எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது, அல்லது வாட்ஸ்அப் 0533 689 86 55 29 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை விரும்பி கேட்கலாம். ஒலிக்கின்றது நேரலையில் பாடல்

0: ராஜாண்ணா மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ணா? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் தான் உங்களை என் காதல் வந்தது தெரியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் டிஆர்டி தமிழில் வானொலிகளில் இரவு நேர உற்சாகம் இரவின் ராகங்கள் உங்கள் மனங்க வந்த பாடல்கள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை விரும்பி கேட்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். தொலைபேசி ஊடாக, வைபர் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக, அதே போல உங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக, டிக்டாக் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வந்திருக்கின்ற நாளை எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள் விஷோ இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் விஷோதா, அப்படி நிலமா இருக்கிறீங்களா? நிலமா இருப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள். அதே போல கேதீஸ் இணைந்து ஒரு பாடல் வந்து விரும்பி கேட்டிருந்த நண்பர்களே, கேதீஸ் உங்களையும் என்போடு நிகழ்ச்சியோடு வரவேற்று உங்களுக்கான பாடலையும் தருவதற்கு காத்துக்கு ஜஸ்ஸி இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கிறேன் ஜஸ்ஸி. அதே போல கேஎஸ்டி, ஆம் கேஎஸ்டி என தெரியும் நினைக்கிறேன், சரி கேஎஸ்டி இணைந்திருக்கிறீர்கள், உங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். இன்றைய இரவு பொழுதில் நீங்கள் அமைந்து கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0033148 3215. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்து கனடாவிலிருந்து ஒரு நேயர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார். கனடா நாட்டிலிருந்து அவரை இணைத்துக் கொள்வோம். உரைகிறது பாடல் இது, கேதீஸ் அவர்கள் பத்தில் வாரலையில்.
1: போனா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, நான் குவிக்க போனா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஐக்கியராட்சியம் லண்டனில் இரவு பொழுது 10:20 ஆகி இருக்கிறது. வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள். ரஜீவன் இணைந்திருக்கிறார். மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ரஜீவன், நான் உங்களை மறக்கிறேன், நீங்கள் மறந்தால் நாங்கள் மறக்க வரோம். அப்படியே இப்போ வந்து உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். எடுக்கட சரி, ஓகே. அன்போடு வரவேற்கணும். ரஜீவன் துபாக இணைந்திருக்கிறீர்கள். முகநூல் நிகழ்ச்சி டிக்டாக் நிகழ்ச்சி நேரில் ஊடாக கூட இணைந்திருக்கிறது. தமிழில் இணைந்திருக்கிற டிஆர்டி இப்பவும் இயங்குகிறதா? ஆம், நாங்கள் எப்பவும் இயங்கிக் கொண்டு தான் இருப்போம். 24 மணி நேரமும் ஃப்ரான்ஸிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது டிஆர்டி தமிழ் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். தமிழன் வணக்கம், அப்படி நலமாக இருக்கிறீங்களா தமிழன்? ஜெஸ்ஸி சுகி இணைந்திருக்கிறீர்கள். அவரை ஏற்கனவே இணைந்திருந்தோம் நிகழ்ச்சி ஊடாக. ஒலிக்கப்போகிற அடுத்த பாடலோடு இப்பொழுது கனடாவில் இருந்து ஒருவர் இணைந்திருந்தார். அவரை வெறுவிற்கொள்கிறேன். வணக்கம், வைபர் ஊடாக வந்திருக்கின்றவர். வணக்கம், வைபரில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார். வணக்கம் குணம் போறோங்க, அப்படியெல்லாம் இல்லை இருங்க. உங்களுடைய சத்தம் வந்து விரல வழியில. ஓகே, வணக்கம். இப்போ கேட்குறதா? நான் சவுண்டு கொஞ்சம் குறைவாக இருக்கு. எங்கெண்ட பக்கத்தில் புளியன்னு சொல்கிறீங்களா? சரி, நலமாக இருக்கிறீங்க, உச்சமாக இருக்கேன். சொல்லுங்கள் குணம், உங்களுடைய இந்த வன்கூரெல்லாம் எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்குது. இருந்த மாதிரியே தான்
0: வன்கூரெல்லாம் அப்படி அதே மாதிரி இருந்த மாதிரி இருக்கு.
1: நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன். ஒலிபரப்பு கூட தான் தமிழ்ச்சே ரெண்டில் போய்க்கு அந்த இசைச்செல்வாமன் ஒரு போட்டி அந்த நிகழ்ச்சி நடக்கிறான். அந்த பாட்டு தரவரிச பாட்டு தவிர இந்த பாட்டு மட்டும் கனகாலம் இருந்ததா அது தெரியல. இவ்வளவு காலம் என்று தெரியல. நினைக்கிறேன் கூட 4-5 மாசத்துக்கு மேலேயா இருக்கணும்.
0: 4-5 மாசம்
1: தொடர்ந்து முதல் வரிசையமா தக்க வச்சு கொண்டிருந்த பாட்டு ஒரு காலம்.
0: சரி, அந்த ஒரு அருமையான மீண்டும் மீண்டும் கேட்கறதுன்னு ஒரு பாடலாக தான் கேட்டுருந்தேன். உங்களுக்கு பிடிச்சமான பாடல் எத்தனை இருக்கும்? அதில் வந்து நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சமான பாடல் ஏதாவது வேணும் அப்படி சொன்னால் கீழே வந்து எழுதுங்க. திருவதற்காக அதே போல் முகநூல் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கிற நேர்களும் கீழே எழுதுங்க. நீங்களும் வந்து தயார் இருக்கக்கூடிய குணம் என்ற வன்கூவர் கனடாவில் இருந்து நினைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடலையும் கேட்டிருக்கிறீங்க. கேட்டுப்பா.
1: நன்றி.
0: மீண்டும் சந்திக்கலாம். அவர் குணம் அவர்கள் இணைந்திருந்தார். நீங்கள் முடிந்து கொள்ளலாம். விவின் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சொல்லியிருக்கள். விவின் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் விவின் நிகழ்ச்சி ஊடாக. அதே போல் தர்சனன் அப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா சூப்பராக இருக்கிறாங்க, நலமாக இருக்காங்க. நீங்கள் வந்து நிகழ்ச்சியை கேளுங்களுடைய சேட்டலைட் ஊடாக சென்று கொண்டிருக்கிறது. செய்மதி ஊடாக நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல் எங்களுடைய இணையம் ஊடான செய்திகள். ஃப்ரான்ஸில் வசிப்பவர்களாக இருந்தால் ஃப்ரான்ஸுடைய ஃப்ரீ புக்ஸ் மற்றது இங்கு இருக்கின்ற அனைத்து தொலைபேசி நிறுவனங்களினுடைய அந்த புக்ஸ் ஊடாகவும் சென்று கொண்டிருக்கும் எங்களுடைய தொலைபேசி. அதே போல் எங்களுடைய வானொலி, அதே போல் 24 மணித்தியாலமும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வானொலி என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் ஊட்டி ஒலிக்கப்போகிறது பாடல். இது குணம் அவர்கள் கனடா வன்கூவரில் இருந்து விரும்பி கேட்ட பாடல். நீங்களும் இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில்.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறான். திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி,
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: நீங்கள் குரோசன் விழா தொடர்பான மேலதிக விவரங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0033 1 48 37 16 75 என்கின்ற எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தின மேலதிக விவரங்களை தருவதற்கு காத்திருக்கின்றோம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து இலங்கைக்கு போகும்போது இலங்கை கட்டடக விமான நிலையத்துக்கு மிக அண்மையில் இருக்கிறது குரோசன் விழா. எங்களோட ஊர் சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு வடிவா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே பயணத்தை தொடரலாம். உங்களுக்கு நீங்கள் நாட்டின் வந்து எந்த பகுதிக்கு போக வேண்டும் அப்படின்னு வாகன வசதியோடு எல்லாம் இங்கே கொண்டிருக்கிறது குரோசன் விழா நிறுவனம் என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் எங்களுடைய இரவு நேர உற்சாகம் இரவின் ஒன்றாக நிகழ்ச்சி ஊடாக ரூபி இணைந்திருக்கிறீர்கள். ஹாய் அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோ ரூபி என்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல கனகாலத்து பிறகு என்ற குரலை கேட்டிருப்பதாக தமிழன் சொல்லியிருக்கிறார். தமிழன் வணக்கம். கனகாலத்து பிறகு நீங்களும் இணைந்து மீண்டும் இணைந்து எப்படியெல்லாம் நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சி பிரான்ஸில் எந்த நாட்டில் வசித்தாலும் பிரான்ஸில் வசிப்பவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஃப்ரீ புக்ஸ் அல்லது வந்து எஸ்எஃப்ஆர் ஓரமாக எல்லா புக்ஸிலும் வந்து எங்களுடைய வானொலி வந்து கொண்டிருக்கும். அதே போல் எங்களுடைய செய்மதி ஊடான ஒலிபரப்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. செய்மதி ஊடாக நீங்கள் வீட்டில் இருந்தவாறே கேட்டு மகளாம் அல்லது வந்து இணையதளம் ஊடாகவும் கேட்டு வரலாம். எங்களுடைய உத்தியோகபூர்வமான இணையதளம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகிற செய்திகள் அனைத்தையுமே தந்து கொண்டிருக்கின்ற இணையதளம் www.trtwli.com என்கின்ற எங்களுடைய இணையதளம். இணையதளத்துக்குள் சென்றால் நீங்கள் அப்படியே நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த நேரத்திலும் 24 மணித்தியாலும் பிரான்ஸிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து ஒலிக்கப்போகிறது அருமையான பாடல் வானொலியில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் தமிழரியின் இரவின் ராகங்கள்

சரி, நேரம் இப்பொழுது 11:39 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:39 நிமிடமாக இருக்கிறது. வணக்கம் கதிரவன். கதிரவன் இணைந்திருக்கிறீர்கள் என்போடு நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறோம். கதிரவன், உங்களையும் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சியிலூடாக விஷு அவர்கள் விரும்பி கேட்டிருந்த ஒரு பாடல், விஷோதா விரும்பி கேட்ட பாடல் அடுத்து வருகை போகிறது. முகநூல் எங்களுடைய நேரலை ஊடாக இணைந்திருக்கின்ற நேர்களை இணைந்து கொள்ள காத்திருக்கிறேன். தர்ஷி இணைந்திருக்கிறீர்கள் என்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தர்ஷி, அதே போல நிகழ்ச்சியூடாக டேவி இணைந்திருக்கிறீர்கள், ஜெகன் இணைந்திருக்கிறீர்கள்,

டாக்கன் கூட வரவேற்றப்படுகின்றோம் நிகழ்ச்சிக்கு. ஒதுக்கப்படுகிற பாடல் இது புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரையில் இடம்பெற்ற பாடல் வானொலியில் ஒலிக்கின்றது. கேட்டு மகள்

0: நேர்கள் நண்பர்கள், டிஆர்டி தமிழி வானொலி பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலித்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழி வானொலிகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு நேர உற்சாகம், இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கனடாவிலிருந்து இன்னொரு நேர் இணைந்திருக்கிறேன். வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், உங்களோட வரவேற்கிறோம். யார் அது புதுசா இன்னைக்கு நிகழ்ச்சி? லதீஸ் கனடா. எந்த இடத்துல இருந்து? எந்த இடத்துல கனடா? எந்த இடத்துல? என்ன பாடல் கேட்க போறீங்க? மகிழ்ச்சி வன்கூரிலிருந்து அன்புக்குரிய லதீஸ் மீண்டும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சரியா?
1: நன்றி.
0: இவர் அன்போடு இணைந்திருந்தார். அன்போடு லதீஸ் அவர்கள் கனடா வான்கூவரிலிருந்து இணைந்திருந்தார். அவரை அன்போடு வரவேற்றுக்கொள்ள மொழிகப் போகிறது பாடல். இது வெந்து தணிந்தது காடு திரையில் இடம்பெற்ற பாடல். இன்னும் இருப்பது 15 நிமிடங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0533-1-48-32-15-40, எங்களுடைய வைபர் இலக்கம் 0533-650-7-74-27. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0533-689-86-55-29. எனது முகம் நிகழ்ச்சி நேரில் ஊடாக சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் எங்களுடைய டிக்டாக்கில் ஊடாகவும் சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் கீழ் இருக்கின்ற கருத்து பகுதியில், அதாவது கொமான் பகுதியில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடல் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் கொமான் பண்ணி உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கும். வணக்கம் ஜூட், எப்படி இருக்கிறீங்க? ஜூட் இணைஞ்சிருக்கீங்க, நல்ல சுகம். கண்டு கனவாலமா? நீங்கள் லண்டனை போன அப்புறம் எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினச்சி இருக்கிறீங்க, லைக் எல்லாம் பண்ணுறீங்க. ஜூட் சூப்பர், நல்லா இருக்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருக்கிறீங்களா? ஓகே, உங்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கிறோம். சனா வந்திருக்கின்றார் எங்களுடைய நேரலை விட. சனா, உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல் சிடி ஜஃப்னா, ஆம் அன்போடு வர மிலான் வந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மிலான், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல் நிகழ்ச்சி ஊடாக விஜிதா, ஆம் விஜிதா இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு நிகழ்ச்சி உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல் ஜேன் இணைந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள், அன்போடு பெற்றுக்கொள்கிறோம். சரியோ, நீங்களோ என்ன, நாங்கள் மூக்க நினைப்போம். சரி, அந்த வகையில் ஒலிக்க போகிறது பாடல் இது. மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுதே பாடல். நேரம் இருக்கின்றது, இன்னும் 15 நிமிடங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

உலகின் பாலோடு நினைத்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய ஜிந்து இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம். ஜிந்து திரு பிரான்சில் இருந்து நினைக்கிற கோகுலன் வந்திருக்கிறீர்கள், அன்போ நிகழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஜி கே கிறிஸ் நினைக்கிறீர்கள், ஜி கே கிறிஸ் உங்களையும் அன்போடு நிகழ்ச்சியோடு இணைத்து உலகின் பாலோடு ஜிந்து ஜி கே கிறிஸ் அதே போல குகன் ஆகியோர் இணைந்திருக்கிற ஸ்டீபன் இணைந்திருக்கிறீர்கள், உங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து உழைக்கின்றது பாடல்.

0: The station with the best music.
1: Best music.
2: I love the music.
1: Best music.
3: TRTW. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் தமிழ் இரவின் ராகங்கள்.

சரி, இன்றைய நிகழ்ச்சிகளுடைய நிறைவு பகுதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து புதிய நாள் ஒன்று புலரப்போகிறது. ஆம், இன்றைய டிஆர்டி தமிழ் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் இன்றைய இரவின் ராகங்கள் இப்பொழுதில் இருந்து விடைபெறி செல்ல போகிறது. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர் இருக்கின்ற ஒலிக்கலையத்தோடு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். உங்களோடு இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை நேய சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமான நன்றிகளை தெரிவித்து, முகநூல் நிகழ்ச்சி நிலையூடாக இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, அதேபோல் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் வைபர் இலக்கம் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் விரும்பி கேட்டு அத்தனை இணைய சொந்தங்களுக்குமே நன்றிகளை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு வர இருக்கின்றது. பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் முடித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழின் இன்றைய இரவு நேர் ஒலிபரப்பு இதோடு நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பித்திருக்கின்ற அத்தனை இணையர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து எங்களுடைய டிக்டாக் லைவின் ஊடாக முடிந்து வணக்கம் சொல்லியிருக்கேன். சுஜு வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? சூப்பராக இருக்கிறீங்களா? இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் சுஜு. அதே போல பாலன் இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு பாலனையும் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு பிரதாப், ஆம் பிரதாப் அணிந்திருக்கிறீர்கள். அன்போடு உங்களையும் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சி புலரப்போகின்றது. புதிய நாள், எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, அந்த நித்திரைக்கு போகிற டைமில் வந்து உங்களெல்லாம் வந்து தட்டி எழுப்பி வந்து நித்திரை கொள்ள விடாமல் பண்ணுறது பழக்கம். சரி, அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியோட கிடைந்த சிறப்பித்து அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உரைக்கப் போகின்றது பாடல். ஆம், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக வருகின்ற கருப்பு திரைப்பட பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் புலரப்போகின்றது புதிய நாள். அனைவருக்கும் இனிய நாளாகாமை. எல்லோருக்கும் பொதுவாக வேண்டி விடைபெறச் செல்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேர்களே.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியா கால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 27 வியாழக்கிழமை, இவ்வருடத்தின் 239 நாள், ஆண்டு நிறைவு பெற 126 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 10 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் அல்வல் மாதம் பிறை 13 ஒலி 968 மணி நேர ஒளிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691119
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

வெளியாகிவிட்டது. பொன்னியின் செல்வன் 2005 வெளிவந்த திரைப்படம் அது. அந்த படத்துல இடம்பெற்ற இதமான பாடலை கேட்டீங்க. காலங்காத்தால இப்படிப்பட்ட ஒரு பாடலா அப்படின்னு உங்களை சில பேர் கேட்கலாம். சில நேரத்துல வாழ்க்கையில சோகத்திலே ஒரு சுகம் உண்டு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு பாடலா தான் உங்களுக்காக முதல் பாடலா அது இடம்பெற்றது. சரி, அடுத்த 3 பாடல்களையும் நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். உங்களோட விருப்பங்களை அனுப்பி வச்சிட்டீங்க. யாரு எதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னவென்றால், குறிப்பா கார்பந்து விசிறிகளுக்கு தேவையான ஒரு தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். EFL கிண்ணம், ஆமாங்க, EFL கப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லீக் கப். ஆக இந்த கிண்ணத்தை பொறுத்தவரை 3வது சுற்றுல யாரு யார் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அண்மையில, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியிட்டாங்க. ஆக முக்கியமான ஆட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். மேன்செஸ்டர் யுனைடெட் பிரைட்டன் குழுவை சந்திக்க போறாங்க. மேன்செஸ்டர் சிட்டி நோரிச் இவங்களை சந்திக்கிறாங்க. இஸ்விச் டவுன் ஆர்சனல் மோத போறாங்க. அதனையடுத்து லிவர்பூல் டாட்டனம் ஹாட்ஸ்பர் மோதும் ஆட்டம் 3வது சுற்றிலே இடம்பெற போகுது. செல்சி ஒன்னு லூட்டன் அல்லது லீட்ஸ் இவங்களை யாராவது சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லுது. மில்வோல் நியூ காசல் யுனைடெட் மோதுறாங்க. எவர்டன் வூல்ஸ் சந்திக்க போறாங்க. வெஸ்ட்ஹாம் ஃபுலம் அல்லது AFC விம்பிள்டன் இந்த குழுக்கள்ல ஏதேனும் ஒன்ன சந்திக்கிறாங்க. இப்படி முக்கியமான ஒரு சில ஆட்டங்களை பத்தின தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த EFL கப் அல்லது கனபாவ் கப் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த போட்டிகள் செப்டம்பர் 7-14 தேதி 3வது சுற்று உங்களுக்காக தொடங்கும்னு தகவல்கள் சொல்லுது. இன்றைய நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது. அது மட்டும் இல்ல, ஜோதி ஸ்டாபுஷ்பகரை வழங்கும் காஃபி பரிசா சொன்னா வானொலி பக்கமா இருங்க. குறிப்பா மாணவர்களுக்காக அந்த போட்டியங்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. இப்ப வாங்க அருமை மகள் அபிராமி படத்துல இந்த பாடலை கேட்க போறோம். பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தனபாக்கியம் சொன்னாங்க. அவங்களுக்கான பாடல்

0: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
0: போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்
2: சொல்லுவோம்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. கொஞ்சம் சிந்தனை.

0: விலையை உயர்ந்த போதிலும் பிவாய்டி மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாய்டி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1707 1797.

0: பாட்டாளியின் சபதம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னால சிவகாமி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அந்த பாடல ராஜ் விரும்பிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து 70களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அந்த பாடல கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது AYEMCE செல்லும் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: மாணவர்களே, இது உங்களுக்கான அங்கம், வாங்க பங்கெடுங்க, பரிசு வெல்லுங்க. நீங்க தயாரா அடுத்து வரும் தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. F1 கார்பந்தய போட்டிகள் உலக புகழ்பெற்ற போட்டிகள். இதுல உலக புகழ்பெற்ற பல ஓட்டுநர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான். ஆக இந்த F1 நிறுவனத்தின் F1 அகாடமி அப்படின்னு அழைக்கப்படுற ஓட்டுநர்களுக்கான பயிற்சி நிலையத்துல சேர பலரும் முயற்சி எடுப்பாங்க. அந்த வரிசையில 18 பேரு அண்மையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, வரலாற்றிலே முதல் முறையா ஒரு சிங்கப்பூரர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் கரீன் கோ. சிங்கப்பூரின் முதல் பெண் F4 கார்பந்தய ஓட்டுநரும் இவங்க தான். சாதனை மேல சாதனையா படிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து இன்னும் அவங்க பல சாதனைகளை படைக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசையும் கூட. சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். F1 அகாடமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சிங்கப்பூரர் அப்படின்னு சொல்லி இப்பதான் ஒரு பெண்மணியுடைய பேரை சொல்லியிருந்தேன். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்ற முதல் மாணவருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பேர், வயது, இங்க படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பதில். இவற்றை நீங்க அனுப்பி வைக்க வேண்டிய எண் 96.7889688.

செல்வன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறுங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலம் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளாப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சேனல்கள் காட்ஸ்.com.sg.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
0: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: அண்மையில அமெரிக்கால நடைபெற்ற ஒரு கலை நிகழ்ச்சியின் போது இசை ஞானி இளையராஜா அவருடைய வாழ்க்கை அனுபவம் சார்ந்த ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டார். அதான் நம்ம அடுத்து கேட்க போறோம்.
4: உலகத்தில் உனக்கு நண்பன் நீ ஒருவன் தான். உன் கையால் முன்னாடினாலுடைய இந்த உலகம் அதற்காக கவலைப்படப் போவதில்லை. இது எனக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே உயர்ந்த பாடம்.
3: எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு சாதனைகளை படைச்சிருக்காரு, எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டாரு. தன் கையே தனக்கு உதவி, இந்த தாரக மந்திரத்தை மனசுல வச்சுட்டு செயல்பட்டா நம்ம வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அமையுங்க.
0: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
5: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிடைகளிலும் கிடைக்கும்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
2: பண்ணுவீங்க?
3: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: 1 லட்சம் வெள்ளி அப்பே பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க. இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புண்டகை.

சந்தோஷ் நாராயணனுடைய இசையில அந்த பாடலை கேட்டீங்க. சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார், ஆனந்து சேர்ந்து வழங்கியிருந்தாங்க. காலா படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்னால ராயன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹமான் இசையில தனுஷ் ஏ ஆர் ரஹமான் சேர்ந்து பாடிய பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது.

சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். அந்த காலத்துலதான் நாங்க எப்படி இருந்தோம், இந்த காலத்துல இருக்கீங்களே அப்படின்னு பல முறை பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஏன் அப்பப்ப நான் கூட இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதுதான் உண்மை. ஆனா இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி அண்மையில ப்ளூம்பர்க் வெளியிட்ட ஒரு தகவல் சொல்லுது. குறிப்பா அவங்க நடத்திய ஒரு ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, மற்ற வயது பிரிவினரை விட இந்த காலத்து பசங்க, அதாவது ஜென் ஜி பசங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கடந்த 4 ஆண்டுகள்ல உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வின் அடிப்படையில 830 பில்லியன் வெள்ளி நட்டத்தை குறிப்பிட்ட ஒரு துறைக்கு ஏற்படுத்தி இருக்காங்க. என்ன கொண்டாடுற விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, கொண்டாட வேண்டிய தகவல் தான். காரணம், அவங்க ஏற்படுத்திய நட்டம் மதுபான துறைக்கு. அதாவது கடந்த 4 ஆண்டுகளா ஜென்சி பிரிவினர் 830 பில்லியன் வெள்ளி நட்டத்தை மதுபான துறைக்கு ஏற்படுத்தி இருக்காங்க. காரணம், அவங்க மதுவை கண்ணால கூட பாக்குறது இல்லையா. அற்புதமான இந்த பழக்கத்தை அவங்க கிட்ட இருந்து நாமளும் கத்துக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை பிரமாதமா இருக்குங்க. கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: 6:54 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு, காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: என்னுடைய கேள்வி என்னவென்றால், F1 அகாடமி இந்த நிலையத்திற்கு தகுதி பெற்ற முதல் சிங்கப்பூரர் யார்?
4: வணக்கம் ரவிஜி, என்னோட பேர் தனிஷ். நான் வந்து தோழி உயர்நிலை பகுதியில உயர்நிலை 2 படிக்கிறேன். என்னோட வயசு 14. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கரீம் கோ.
0: சிங்கப்பூரின் முதல் F4 கார்பந்தய போட்டியின் ஓட்டுநர் கரீன் கோ சமீபத்துல வரலாறு படைச்சிருக்காங்க. அதாவது F1 அகாடமி எனப்படும் பள்ளிக்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. இந்த அற்புதமான காரியத்தை செய்த முதல் சிங்கப்பூரர் அவங்க தான். அவங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் சொன்ன தகவலை நல்லா காது கொடுத்து கேட்டு சரியான பதில சொன்ன தனுஷ்கோ எங்களுடைய வாழ்த்துக்கள். அவரை போலவே நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய நிகழ்ச்சி வணக்கம் சிங்கை.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரே. உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரே. வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாளம் திபெத் இடையிலான எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவில் குறைந்தது 160 பேர் மாண்டனர். மேலும் 100 காணவில்லை. அவர்களில் பலர் வெளிநாட்டினர். நேபாளத்தில் குறைந்தது 157 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சில குடியிருப்பு பகுதிகள் முற்றிலும் அழிந்துவிட்டதாக மீட்புப் பணியாளர்கள் கூறுகின்றனர். காணாமல் போன வெளிநாட்டினரில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தோர் அடங்குவர் என்று நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்தது. வெள்ள அபாய பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணி தொடர்கிறது. சிங்கப்பூரில் அரசாங்கம் ஒற்றையருக்கான கூடுதல் வீட்டுத் திட்டங்களை ஆராய்கிறது என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹாங் டாட் தெரிவித்துள்ளார். ஒற்றையர், மூத்த குடிமக்கள் போன்றோரின் தேவையை நிறைவு செய்ய அரசாங்கம் தொடர்ந்து வீடுகளை கட்டும் என்றார் அவர். தேசிய தின கூட்ட உரையில் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒற்றையருக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு அமைச்சர் சி பதிலளித்தார். ஒற்றையர் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பெரிய வீடுகளை வாங்க உதவுவதற்கான வழிகளை அரசாங்கம் ஆராய்வதாக அவர் சொன்னார். பெரிய குடும்பங்களுக்கான வீட்டுத் தேவையை இன்னும் சிறப்பாக நிறைவேற்றும் வழிகளையும் அமைச்சு ஆராய்வதாக அவர் கூறினார். உலக வங்கி குழுமத்தின் ஓர் அமைப்பு தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தை சிங்கப்பூரில் திறந்திருக்கிறது. அரசாங்கங்களுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான சர்ச்சைகளை அந்த அமைப்பு கையாள்கிறது. ஆசிய வட்டாரத்தில் அத்தகைய சர்ச்சைகள் அதிகரித்து மேலும் சிக்கலாகும் நிலையில் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துலக சட்டத்தை நிலைநாட்டுவதில் சிங்கப்பூரின் உறுதிப்பாட்டை இது காட்டுவதாக சட்ட அமைச்சர் எட்வின் டாங் கூறினார். சிங்கப்பூர் அலுவலகம் ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான மையமாக செயல்படும். இளையர்கள் தங்கள் பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு புதிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எம்பெக் சமூக நிறுவனம் சர்ச் சர்க்கிள்ஸ் எனும் அமைப்பை தொடங்குகிறது. மருத்துவமனை அல்லாத ஓரிடத்தில் பயிற்சி பெற்ற தொண்டோழர்களிடம் இளையர்கள் நேரடியாக பேசி தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். பல்வேறு சூழலில் இளையர்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படலாம். தொடக்கத்திலேயே அதை அடையாளம் கண்டு உதவுவது பயனளிக்கும். சிங்கப்பூரில் மனநல ஆதரவுக்கான தேவை அதிகரித்திருப்பதை எம்பெக் அமைப்பு சுட்டியது. தொண்டூழியர்களுக்கு 3 பயிற்சி அளிக்கப்படும். ஆலோசனை தேவைப்படும் இளையர் விருப்பமான தொண்டூழியர்களை தெரிவு செய்யலாம். தங்களைப் பற்றி தவறாக எடை போடாதவர்களிடம் இளையர்கள் மனந்திறந்து பேச அது வழியமைக்கும். ஈரானும் ஒமானும் ஹோர்முஸ் நீரணை மூலம் கிடைக்கும் வருவாயை பகிர்ந்து கொள்ள இணங்கியிருப்பதாக ஈரானின் புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. நீரணையின் கடற்பகுதி, அதிலிருந்து கிடைக்கும் வருவாய் போன்றவற்றில் இரு நாடுகளுக்கான பங்கு குறித்து உடன்பாடு எட்டப்பட்டதாக அது கூறியது. ஆனால் ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்கு அமெரிக்கா தடையாக இருப்பதாய் ஈரான் குற்றஞ்சாட்டியது. ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க ஈரான் கோருகிறது. அதை அமெரிக்கா நிராகரிக்கிறது. தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நீரணை முழுமையாக திறக்கப்படாது என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியது. அமெரிக்காவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் 13 மெட்டா நிறுவனம் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க இணங்கியிருக்கிறது. பிள்ளைகள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாவதாக தொடரப்பட்ட வழக்குகளை முடித்துக் கொள்ள $18 பில்லியன் வரை கொடுக்க மெட்டா ஒப்புக்கொண்டு அதன் திட்டம் பற்றி அறிவித்தது. அமெரிக்காவில் பெற்றோரின் அனுமதி இல்லாவிட்டால் பிள்ளைகள் நாளுக்கு 2 மட்டுமே அந்த சமூக ஊடக தளங்களை பயன்படுத்த முடியும் என்னும் விதிமுறை கொண்டுவரப்படுகிறது. நள்ளிரவு முதல் காலை 6 வரையும் அவற்றை பிள்ளைகள் பயன்படுத்த முடியாது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் அடுத்த 10 நடப்பில் இருக்கும். உகாண்டாவில் ஏற்பட்ட இபோலா நோய் பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. போண்டி போஜோ வகை இபோலா நோய் அங்கு கடுமையாக பரவியது. கடந்த மாதம் 28ஆம் தேதி நோய் பரவல் முடிவுக்கு வந்ததாக உகாண்டா அறிவித்தது. புதிய தொற்றுகள் இல்லை என்பதை உறுதி செய்ய உலக சுகாதார நிறுவனம் இவ்வாரம் வரை நிலைமையை கண்காணித்தது. இருப்பினும் அண்டை நாடான காங்கோ குடியரசில் இபோலா தொற்று சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன. விளையாட்டு ஆசியான் கண்ண கார்பந்து. வியட்நாம் 4வது முறையாக வாகை சூடியிருக்கிறது. தாய்லாந்து உடனான 2வது இறுதி ஆட்டம் 2-2 என சமநிலையில் முடிந்தது. இரு ஆட்டங்களின் மொத்த கோல் கணக்கில் 4-2 என வென்று வியட்நாம் கிண்ணத்தை கைப்பற்றியது.
0: சொல்லும் பொருளும் கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு. அரசியல் கட்சிகளுக்கு இடையே கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம். கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
3: வணக்கம் சிங்கை ஆதரவு BYD.
4: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
5: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளர்கான பலன்களை பெறுங்கள்.
4: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
7: நெட்லி இன்றா.
6: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
7: நெட்லி இன்றா.
6: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
7: நெட்லி இன்றா.
6: அது
7: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
6: தொடர்புக்கு
7: 8854-8989.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. வரலாறு படத்துல இருந்து அந்த பாடல கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில நரேஷ் ஐயர் மாத்தி சாய்ந்தவின் பல பேர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 7:13 ஆகிவிட்டது. அடுத்து நாம கேட்க போறது இந்த பாடல. விஜயகாந்த் அவருடைய பாடல்கள்ல தென்னவன் பட பாடலும் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது அற்புதமான ஒரு மனிதர் அப்படிங்கறத நேற்று பிரபுதேவா சொல்ல நீங்க கேட்டீங்க. இன்னொரு நடிகை அண்மையில அவங்களுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்திருந்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்க நடிக்கும் போது நடிகைகள்லாம் 80களில் 90களில் நடிக்கும் போது தைரியமா படப்பிடிப்பு போகணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சிலர் அங்க இருக்கணும். அதுல ஒருத்தர் விஜயகாந்த். அவர் அங்க இருந்தாரு படப்பிடிப்புல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு, தைரியமா போய் நடிக்கலாம். யாராவது அப்படி இப்படி நடந்துக்க முயற்சி எடுத்தாங்கன்னா ஏய் என்ன பண்ற அப்படின்னு அதட்டுவாரு பாருங்க, சட்டே பயந்துரும் அப்படின்னு நடிகை ராதிகா சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தெரியுது விஜயகாந்த் அற்புதமான மனிதரா இருக்கிற அதே நேரத்துல எங்கெங்கெல்லாம் கண்டிப்பா இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் அவர் சரியா நடந்திருக்காரு அப்படிங்கிறதும் புரியுது. அதாவது சொல்லுவாங்க, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படின்னு. அந்த வரிகளுக்கு ஏற்ப விஜயகாந்தும் இருப்பார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அவருடைய நடிப்புல வெளிவந்த எங்கள் அண்ணா தென்னவன் பட பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி அதுவும் பரிசா காத்துட்டே இருக்குது. வானொலி பக்கமா இருங்க, இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
1: 9:06 நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. எக்கச்சக்கமான இடங்கள்ல பாதுகாப்பா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாச நோக்கி செல்லும் PIECTESLE பிடோக் நார்த் அவென்யூ 3 அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன, விபத்துகள் நேர்ந்துள்ளன, போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். கொஞ்சம் சிந்தனை.

0: சாதனைகள் ஆகஸ்ட் 30 தேதியோடு நிறைவடைகின்றன. தகவல் தொழில்நுட்ப சாதனைகள், மின்சார சாதனைகள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்க இறுதி வாய்ப்பு. இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்களை தவற விடாதீர்கள். லெனோவோ யோகா 7 2-in-1 14 இன்ச் மடிக்கணினி 1599 வெள்ளி 20 விழுக்காடு சேமிக்கலாம். மினி எக்ஸ் 60 எக்ஸ்ட்ரீம் ரோபோ இயந்திர தூசி உறிஞ்சும் கருவி 1599 வெள்ளி 27 விழுக்காடு சேமிக்கலாம். யூரோபேஸ் 8-inch செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மின் விசிறி 239 வெள்ளி 40 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் kots.com.sg.
1: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தார் பொருள் கூடி தந்தார்
1: ஒவ்வொரு
3: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: முதல் பாதியில சிங்கப்பூர்ல நடந்த இந்த சம்பவங்கள் 14 விழுக்காடு குறைந்திருக்குது அப்படின்னு ஒரு தகவலை அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அது என்ன சம்பவங்கள்? சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதி ஸ்டாபர்ஸ்களை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் 9678889 மீண்டும் சொல்றேன், 2026 முதல் பாதியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் 14 விழுக்காடு குறைஞ்சிருக்குது நம்ம சிங்கப்பூர்ல அப்படின்னு சொல்லி அண்மையில ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும், பதில் தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்துங்க. பரிசு உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. இது வணக்கம் சிங்கை.

0: ஸ்பெஷல் ஸ்டாப்பின் ஹப் பிரீமியர் ஒளிவடிகளில் புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல.
6: தங்கமே தேடி வந்த
4: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இசைஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. புது புது அர்த்தங்கள் பர்த்ல இருந்து பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால முந்தானை முடிச்சு பர்த்ல இருந்து பாடல் இடம்பெற்றது. இந்த ஆண்டின் முதல் பாதியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிங்கப்பூர்ல நிகழ்வது 14 விழுக்காடு குறைந்திருக்குது அப்படிங்கிற தகவலை அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. அதுக்கு உங்கள பலர் சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துகள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் செய்தியை வாசிக்கிறீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா மின்னல் வேகத்துல செயல்படணும், அதுதான் இந்த போட்டியுடைய மிக முக்கியமான அங்கமே. அப்படி செயல்பட்ட ஒன்னே இருக்குதா, பரிசு கிடைச்சிருக்குது. யார் அவனு தெரிஞ்சு போவாங்க.
2: வணக்கம்ண்ணா, நான் சுரேஷ் பேசுறேன். 14 விழுக்காடு வந்து ஸ்கேம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க நேத்து நியூஸ்ல.
1: இவ்வாண்டின் முதல் பாதியில, அதாவது 2026 ஆண்டின் முதல் பாதியில சிங்கப்பூர்ல நடந்த மோசடி சம்பவங்கள் எனப்படும் ஸ்கேம்ஸ் இருக்கு இல்லையா, அது 14 விழுக்காடு வரை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற தகவலை அண்மையில CNA செய்தி நிறுவனம் வெளியிட்டாங்க. இதுல இன்னொரு பகுதி இருக்கு. குறிப்பா ஸ்கேம்ஸ், மோசடி சம்பவங்கள் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலான நேரத்துல இந்த மோசடி சம்பவங்கள் இணையதளங்கள், அதாவது நீங்க பொருட்களை வாங்குற தளங்களா இருக்கலாம், பொருட்களை விற்பனை செய்யற தளங்களா இருக்கலாம், அப்படிப்பட்ட தளங்கள்ல நிகழுது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதோட அந்தந்த தளங்கள்ல குறிப்பிடப்படும் ரொம்ப வினோதமான சில சலுகைகள். உதாரணத்திற்கு, நீங்க 2000 வெள்ளி கொடுத்தா போதும், மாசம் மாசம் உங்களுக்கு 10,000 வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு ஒருவித முதலீடுன்னு சொல்லி செய்யப்படுற இப்படிப்பட்ட மோசடிகள் 40 விழுக்காடு வரை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க. எதுவா இருந்தாலும் 1-2 முறை சரி பார்த்துட்டு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பணப்பைக்கும் நல்லது. ஆனந்த ராகம் பட பாடல கேட்க போற. அடுத்து உங்களுக்காக KJ ஜெயஸ்தா சேஷானகி பாடிய பாடல் வருது. இசை ஞானி இளையராஜாவோட இசையில இன்னும் கொஞ்ச நேரத்தில்
3: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: சாப்பாடு
1: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீயை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
4: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
1: சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: தக்காளி
7: டொமேட்டோ, தக்காளி என் டொல்லி பப்பைய பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பைய பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பைய பப்பாளியோ.
1: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குங்க.
8: என்ன சொல்றேன்,
1: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது. நல்ல அழகான உருண்டையா செக்கு செவையில இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவைதாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
9: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: இதமான பாடல் சிப்பி குழுமத்து படத்திலிருந்து வந்துச்சு. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல, இசை ஞானி இளையராஜாவோட இசையில. அப்படி இப்படின்னு ஆகஸ்ட் முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு வருஷ கடைசி வந்துடும். இந்த ஆண்டின் இறுதியில புதுசா ஒரு இடத்துக்கு போகணும், நல்ல அனுபவங்களை பெறணும், பாதுகாப்பா இருக்கணும், அதே நேரத்தில் சுவாரஸ்யமான ஒரு பயணத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏன் கூட கிளம்பி வரலாம் டோக்கியோவுக்கு. யா, டிசம்பர் 5ஆம் தேதி நான் புறப்பட போற உங்கள பலர் ஏற்கனவே பதிஞ்சிட்டீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இன்னும் சிலர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சிலர் போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. எது எப்படியோ கிளம்பி வாங்க, பாதுகாப்பா, ஆரோக்கியமா, சந்தோஷமா ஒரு நல்ல விடுப்புக்கு போயிட்டு வருவோம். மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நான் கொடுக்குறேன், பார்த்து பொறுமையா படிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சரியா, நீங்க வாட்ஸ்அப் எனக்கு அனுப்ப வேண்டிய எண் 9678896 8. டிசம்பர் 5ஆம் தேதி நான் போக போறது டோக்கியோ.
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது 7:57 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலை எக்ஸிற்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. SLE VKE செல்லும் வழியில் TPEக்கு பிறகும், TPE PIE நோக்கி செல்லும் வழியில் பூங்கோல் சாலை, அதற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: 9 6 8
5: என்னமோ நாங்க உங்களுக்குடியே இருப்போம்.
6: சகியே சகியே சகித்தால் என்ன,
2: உங்க விருப்பவாளர்களும் இருப்பேரும்
7: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை.
5: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க

0: அறுவடை நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டி சட்டை வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப்பி ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
2: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
1: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள்.
2: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியாகா போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவில் குறைந்தது 160 பேர் மாண்டனர். மேலும் 100 கணக்கானோரை காணவில்லை. அவர்களில் பலர் வெளிநாட்டினர்.